முதல் இடத்தில் உள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மோகனா அருட்ஜோதி. வணக்கம்.

0: இந்த கண்ணம்மான்ற பெயர் வச்சவங்க எல்லாம் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. எவ்வளவு பாட்டு, எவ்வளவு அழகான பாடல்கள் அவங்க பேர்ல வந்திருக்குல்ல.
1: கண்ணம்மா என்னம்மா.
0: சரி, இப்போ தீபாவளிக்கான கருப்பொருள்ல நாங்க அறிவிச்சிருந்தோம், நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம் அப்படின்னு இந்த வருடம் கொண்டு வந்திருக்கிறோம். 1000 விளக்குகள், 1000 நம்பிக்கைகள் அப்படின்னு சொல்லி
1: முதலே சொன்ன மாதிரி தீபாவளிக்கு இப்ப கிட்டத்தட்ட ஒரு 3 வருடங்களா
0: இருக்கும். அப்ப என்ன தாமதமா செய்யுங்க எல்லாத்தையும்.
1: 3 வாரம் இருக்கிற வேலையில எங்க வீட்டுல இது தொடங்கிட்டாங்கன்னா தீபாவளி வந்த மாதிரி தான். அந்த முதல்ல தொடங்குற ஒரு வேலைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த வேலை என்ன, எது தொடங்கினா எங்க வீட்டுல தீபாவளி வந்துடும் அப்படின்ற மாதிரி நீங்க அழைத்து சொல்லலாம்.
0: எனக்கு தெரிஞ்ச ஒரு வீட்டுல வருடம் வருடம் தீபாவளிக்கு இந்த வாட்ஸ்அப் குரூப் வந்து உருவாக்குவாங்களா.
1: ஓ,
0: அதுல அவங்க வீட்டுல இருக்கிற பெரியவங்க இருக்காங்களே அவங்க வந்து பதிவிட்டுருவாங்களாம், இவங்களுக்கு இந்த வேலை, இவங்களுக்கு இந்த வேலை அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வித்தியாசமா யோசிச்சு எல்லாம் பண்றாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் கூப்பிட்டு சொல்றதுக்கு பதிலா நேரடியா வாட்ஸ்அப்ல போட்டுட்டா ஒரு குரூப் உருவாக்கிட்டு அங்கே எல்லாம் டிக் பண்ணிக்கலாம். இந்த வேலையை முடிச்சுட்டேன்,
1: வருஷமா திறப்பாங்க
0: ஒரு வருஷத்துக்கு ஒரு மாதம்
1: மட்டும்
0: தான்
1: அப்புறம்
0: அடுத்த பாடல் வந்துட்டு இருக்கு அனிருத்துடைய இசையில.

0: ஜெயிலர் 2 இந்த படம் இந்த வாரம் வருது. அந்த படத்துல இருந்து பாடலை கேட்டிருந்தோம்.
1: எங்க வீட்டுல இதை தொடங்கிட்டோம்னா தீபாவளி வந்த மாதிரி தான். அப்படின்னா எந்த வேலையை முதல்ல தொடங்குவீங்க அப்படின்னு நம்ம நேர்களை கேட்டிருந்தோம்.
0: இப்போ நம்ம கூட பேசுறதுக்கு யாரு வந்திருக்காங்கன்னு கேட்போம்.
2: வணக்கம், தரணீஸ்வரி பேசுறேன்.
0: தரணீஸ்வரி, எந்த வேலையை தொடங்கிட்டா தீபாவளி வந்துருச்சு உங்களுக்கு?
2: எங்களுக்கு வந்து தீபாவளியோட நவராத்திரி தான் ரொம்ப ஃபோகஸ் பண்ணுவோமா. நவராத்திரி முடிஞ்சிட்டா தான் எங்களுக்கு தீபாவளி தொடக்கம்.
0: அப்போ அப்படியா, 10 நாளைக்கு பிறகுதான்.
2: ஆமா, 10 நாளைக்கு நவராத்திரி முடிஞ்சிட்டு அதெல்லாம் ஓகே, இப்பதான் தீபாவளி ஒர்க் ஸ்டார்ட் பண்றோம் சொல்லிட்டு.
0: ஓ, அடுத்த வாரம் வியாழக்கிழமை தான் உங்க வீட்டுல தொடங்கும் தீபாவளி வேலை?
2: ஆமா, ஏன்னா அங்க 10 நாளா நம்ம நவராத்திரி ஃபுல்லா ஒர்க்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கோம். வீடு ஃபோகஸ் பண்ணிருக்க மாட்டோம், அதுக்கப்புறம் தான் வீட்டோட கடைங்க தொடங்கும்.
1: சரி, இப்ப நவராத்திரி முடிஞ்சோடனே தீபாவளிக்காக நீங்க தொடங்குற முதல் வேலை என்ன? இந்த வேலையை தான் நாங்க ஆரம்பிப்போம். இது
2: வீடு சுத்தம் பண்றது.
0: வீடு சுத்தம் பண்றது பலகாரம் எல்லாம் முத வாரம் தான்.
2: அதுவும் தான், இது ரெண்டும் ஒரே டைம்ல ஓடும். வீடு சுத்தம் பண்றதும் பலகாரமும் சேம் டைம்ல ஓடும்.
1: என்னங்க, இந்த பக்கம் சுத்தம் பண்ணுவீங்க பலகாரம் செய்ய?
2: தீபாவளி
0: வரைக்கும் ஓடும் அது.
2: அதுக்கப்புறமும் ஓடும்.
1: பெல்ல உங்க வீட்டுலதான்?
0: சரி தரணிஸ், உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த தீபாவளி வாழ்த்து.
2: நன்றி.
0: நம்பிக்கை ஒளியேற்றுவோம், நிறைய நம்பிக்கையோட இந்த தீபாவளியை கொண்டாடுவோம்.
2: கண்டிப்பா, நன்றி.
0: தரணிஸ் மாதிரி உங்க வீட்டுல எதை செஞ்சீங்கன்னா தீபாவளி வந்த மாதிரி அப்படின்றது நீங்க சொல்ல போறீங்க.
1: தாராளமா நீங்களும் எங்களோட அழைத்து பகிர்ந்து கொள்ளலாம். உங்களுக்காக நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம்.
0: நவராத்திரி பத்தி அவங்க சொல்லி இருந்தாங்க. முதல் நாள், இன்றைக்கு இரண்டாவது நாள், நாளைக்கு மூன்றாவது நாள். இந்த முதல் 3 நாட்கள் அம்மனுக்காக, குறிப்பாக நீங்க பாத்தீங்கன்னா துர்கை அம்மனுக்காக கொண்டாடக்கூடிய 3 நாட்களாக பார்க்கப்படுகின்றது.
1: முப்பெரும் தேவியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அலைமகள், கலைமகள், மலைமகளுக்கான ஒரு நாள் இது. உங்களுக்கு, உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் இன்னும் அதிகமான மகிழ்ச்சியை உண்டாக்கட்டும்.
0: உங்கள் வேண்டுதலில் மற்றவர்களையும் இணைத்துக் கொள்ளுங்கள். எல்லாருடைய வேண்டுதல்களும் நிறைவேறட்டும். அதனாலதான் நாங்க 1000 விளக்குகள், 1000 நம்பிக்கைகள் அப்படின்னு கொண்டு வந்திருக்கோம். இதுவும் வெற்றி அடையணும் அம்மன் அருளோடு.
3: சிவசக்தியாயுக்தோ யதி பவதி சக்தி.

0: நல்ல ஒரு பாடல் உங்கள் காலை பொழுது இன்னும் சிறப்பாக இருக்கும் நிறைய நம்பிக்கைகளை கொடுத்த ஒரு பாடலாக இருந்தது அது.
1: இன்றைக்கு நேர்கிட்ட நம்ம கேட்டிருந்தோம், இந்த வேலையை நீங்க தொடங்கிட்டா எங்க வீட்டுல தீபாவளி தாங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது கதை இருந்தா சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தோம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: நான் திருமதி விஜயச்சந்திரன் பேசுறேன், பூச்சவங்களேந்து கால் பண்றேன்.
0: ரொம்ப மகிழ்ச்சி உங்க கிட்ட பேசுறது, நல்ல சிரிப்போடு பேசுறீங்களே.
2: என்ன பண்றது, காலையில மின்னல் எஃப்எம் இல்லையெல்லாம் நம்மளுக்கு வேலை இல்லையே, கேட்டா அவனும்.
1: சரி, ரொம்ப மகிழ்ச்சிங்க. அப்புறம் இந்த வேலையை தொடங்கிட்டா எங்க வீட்டுல தீபாவளி வந்த மாதிரி என்ன வேலை?
2: கிளீனிங், சுத்தம் பண்றது. அது ஸ்டார்ட் பண்ணாதான் நம்மளுக்கு தீபாவளியே. அது சுத்தம் பண்ணி வீடெல்லாம் சுத்தம் பண்ணி முடிச்சிட்ட பிறகு தான் நம்மளுக்கு அடுத்த ஸ்டெப் தீபாவளிக்கு.
0: இப்போ ஆரம்பிச்சிட்டீங்களா இல்லையா?
2: ஸ்டார்ட் பண்ணியாச்சு, நேத்து ஒரு ஒரு போன வாரத்திலே இந்த ஸ்டார்ட் பண்ணியாச்சு.
1: ஓ, இந்த பழைய பாத்திரம் எல்லாம் எடுத்துட்டு வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து கழுவாங்களா, அதெல்லாம் இருக்குமா?
2: அந்த மாதிரி அந்த மாதிரி பெரிய பெரிய பாத்திரம் அப்படி எல்லாம் இருக்காது. என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த ரூம் எல்லாம் கிளீன் பண்றது, அப்புறம் அந்த கபட்ஸ் எல்லாம் கிளீன் பண்ணி பேப்பர்ஸ் எல்லாம் மாத்துவாங்கல்ல, அந்த மாதிரி வேலை. இதெல்லாம் வந்து அந்த வருஷத்துக்கு ஒரு வாட்டி அந்த மாதிரி எல்லாம் செஞ்சு முடிச்சாதான் நம்மளுக்கு வந்து அப்பதான் தீபாவளியே ஸ்டார்ட்.
0: என்ன AI வரட்டும், என்ன டிஜிட்டல் வரட்டும், அந்த அலமாரியில பேப்பர் போட்டு தான் துணி அடுக்குவோம்ல.
2: அது உண்மையாவே அது செஞ்சாதான் நம்மளுக்கு சுத்தமா இருக்கிற மாதிரி.
1: ஆனா அது வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நடக்கும்.
2: அப்படின்னு இல்ல, வருஷத்துக்கு ஒரு வாட்டி அப்படின்னு இல்ல. என்ன சொல்றா, என்னதான் வந்து நம்ம மாசத்துக்கு ஒரு வாட்டி செஞ்சாலும் அந்த வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஃபுல்லா முதல்ல இருந்து ஆரம்பிப்போம்ல, அதுதான் தீபாவளி நம்மளுக்கு. அது செஞ்சு முடிச்சாதான் அடுத்து பலகாரத்துல நம்ம கைய வைப்போம்.
0: நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா மகிழ்ச்சியா கொண்டாடுங்க. எங்களோட கருப்பொருள் கேட்டீங்களா?
2: அந்த டைட்டில் நான் வருஷத்துலயும் மிஸ் பண்ணிட்டேன்.
0: நம்பிக்கை ஒளியேற்றுவோம்.
2: உங்களுக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள்.

0: ஒரு விளக்கு ஏற்றப்படும் போது இருள் மட்டும் அகற்றப்படுவதில்லை, உள்ளத்தில் நம்பிக்கையும் உருவாகிறது. ஓர் எதிர்பார்ப்பு, ஆயிரம் விளக்குகள், ஓர் ஆயிரம் நம்பிக்கைகள், உள்ளமும் இல்லமும் புது ஒளியால் பிரகாசிக்கட்டும். மின்னலுடன் நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம். ஹேஷ்டாக் மின்னல் தீபாவளி 2026. மின்னல் தீபாவளி 2026 ஒரு குதூகலமானதா இருக்க போது. நம்பிக்கை ஒளியேற்றுவோம் அப்படின்னு கருப்பொருள் நம்ம தேர்ந்தெடுத்திருக்கிறோம்.
1: ஆமா, இன்றைக்குதான் அதனுடைய அதிகாரப்பூர்வமா இதுதான் இந்த வருடத்தின் கருப்பொருள் அப்படின்னு நாமளும் அறிமுகப்படுத்திருந்தோம்.
0: தன்னுடைய நம்பிக்கையை பகிர்ந்து கொள்ள கோகிலா வந்திருக்காங்க.
2: நல்லா இருக்கு, வருஷம் வருஷம் நீங்க எடுத்துட்டு வர இந்த விஷயம் வந்து நல்லா இருக்கு.
1: பெரிய வெற்றி கருப்பொருளா மாத்துறதுன்னா உங்க கையிலதான் இருக்கு.
2: என்ன
1: யோசிப்பீங்க, என்ன விஷயத்துக்காக ஓடிக்கிட்டு இருக்கீங்க?
2: வந்து ஒரு சாதாரண குடும்பத்தில இருந்து வந்தவங்க தான். ஆனா நான் வந்து ஒரு சின்ன பிசினஸ் மாரி செஞ்சு ஒரு பாஸா இருக்கேன். அதே மாரி என்னோட ஹஸ்பண்டும் வந்து அந்த மாரி இருக்கணும், அது என்னோட கனவு. முன்னிலிருந்து எப்படியாச்சும் அவரும் வந்து ஒரு பாஸா ஒரு கம்பெனிக்கு, ஏன்னா அவரு வந்து வேட்டில வேலை செய்யறாரு. முன்னிலிருந்து அது ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு கனவு ஆகணும். அவர் வந்து வேலை செய்து இது பண்ணுவாரு தவிர இந்த மாரி ஒரு விஷயத்த வந்து இது பண்ணலாம். ஆனா எனக்கு அந்த ஆசை இருக்கு, அவர் எப்படியாச்சும் ஒரு பாஸா இருக்கணும்னு. என்னோட
0: சேர்த்துக்கோங்க. சரியா,
2: கண்டிப்பாக தெய்வீகன்,
0: நம்பிக்கை ஒளி ஏற்றுங்க.
2: கண்டிப்பாக.

0: அடங்காத அசுரன் 8:34 தீபாவளி பற்றி நாம பேசிட்டு இருக்கோம். இன்றைக்கு
1: இந்த வேலையை தொடங்கினா எங்க வீட்டுல தீபாவளி தொடங்கிருச்சுங்க அப்படின்னா என்ன வேலைன்னு கேட்டிருந்தோம்.
0: திலகவதி இப்போல இருந்து வந்திருக்காங்க.
2: எங்க வீட்டுல வந்து ஆரம்பிக்கிறது முத வேலை வந்து இது வந்து ஒவ்வொரு வருஷமும் கடைபிடிக்கிற ஒரு விஷயம். எங்க வீட்டுல ஒரு மர உரல் இருக்கு. அந்த உரல்ல வந்து எங்க அம்மா அதுலதான் அந்த பச்சை பயிரெல்லாம் வறுத்துட்டு அதுல இழிப்பாங்க. நாங்க சின்ன பிள்ளைங்களா இருக்கிறப்ப அதுல மாவு இடிப்பாங்க பாருங்க. பச்சை பயிர் வறுத்துட்டு அந்த உரல்ல போட்டு இடிச்சிட்டு தான் அதெல்லாம் புடச்சு எடுப்பாங்கல்ல. மஞ்சள் பூசுவாங்க அந்த உரல்ல சுத்தி. நீங்க நம்ப மாட்டீங்க தேவிகன், 10 வருஷமா நாங்க அந்த உரலை சுத்தம் பண்ணுவோம். உள்ளுக்கு அந்த இருக்கிற அந்த குழியெல்லாம் தண்ணி ஊத்தி கழுவோம். அம்மா கை வச்ச அந்த மஞ்சள் வந்து இன்னமும் அதுல இருக்கு. சொந்தமா அதாவது மாவு அரைச்சி பச்சை பயிர வறுத்து எல்லா பலகாரத்தையும் அப்படி வீட்டுல செய்வாங்க பாருங்க பாரம்பரியமா. எங்க அக்கா ஒரு இருந்தாங்க நேத்து, எங்க அக்கா பிள்ளைங்க வந்தாங்க, உரல்
1: ஒரு
0: பெரிய கனவு நம்பிக்கைனா எது?
2: கனவு நம்பிக்கைனா இந்த ஒவ்வொரு வருஷம் தீபாவளி வந்து இது வந்து எங்க அம்மா வீடு பாருங்க நான் இருக்கிறது. இந்த வீட்டுல எல்லாருமே கேதர் பண்ணுவாங்க. தம்பிங்க வேலை செய்யற இடத்துல, நாங்க வேலை செஞ்ச இடத்துல, எங்க அவங்க பிள்ளைங்க வேலை செஞ்ச இடத்துல உள்ளவங்க எல்லாத்தையும் கூப்பிடுவாங்க. இந்த தடவை 2 பேர் புதுசா வேலைக்கு போயிருக்காங்க. இன்னும் 2 பேர் குடும்பத்துல, ஒரு மருத்துவர் ஒரு ஆசிரியர். இன்னும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களையும் இன்வைட் பண்ணி, அதாவது வீடு வந்து நிறைஞ்சிருக்கணும்.
0: அதுதான் உங்களுடைய பெரிய கனவே.
2: வருஷம் வருஷம் தீபாவளிக்கு வீடு வந்து நிறைஞ்சி எல்லாருமே சந்தோஷமா வரவங்களும் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அடுத்த வருஷம் நான் வரப்ப எங்க குடும்பத்தை கூட்டிட்டு வரேன். நம்ம ராய்க்கார நண்பர்கள் வருவாங்க பாருங்க.
0: நல்லபடியா நடக்கணும். எங்களுடைய தீபாவளி வாழ்த்து உங்களுக்கு.
2: அனைவருக்கும் தீபாவளி நல் வாழ்த்துக்கள்.

0: இன்றைக்கு நம்ம நேர்கள்ட்ட கேட்டிருந்தோங்க, அதாவது தீபாவளி வந்துருச்சு அப்படின்னா எங்க வீட்டுல இந்த வேலையை தொடங்கிட்டா போதும், தீபாவளி வந்த மாதிரி தான் அப்படின்ற மாதிரி கதைகளை சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தோம்.
1: வணக்கம் இன்னல்ல இன்றைக்கு தீபாவளி கதைகளை பேசிட்டு நம்பிக்கை ஒளியேற்றுவோம் அப்படின்ற கருப்பொருளையும் அறிவித்திருக்கின்றோம். இப்ப நம்ம கூட பேசுறதுக்கு தேவகி வந்திருக்காங்க.
2: வந்து ரெண்டு மாசத்துக்கு முன்னே எங்க அம்மா ஆரம்பிச்சிருவாங்க, இன்னும் ரெண்டு மாசம் தான் இருக்கு பிள்ளை, இன்னும் ரெண்டு மாசம் தான் இருக்கு. அது வந்துடும். ஆனா அதை விட அந்த தீபாவளி வந்துச்சின்னு சொல்லிட்டு மின்னல் எஃப்எம்ல ஏதாவது

0: ஒரு இது போட்டா போதும், மின்னல் எஃப்எம்ல பாட்டு போட்டுங்கம்மா. அதுதான் எங்க அம்மா பண்ற ஸ்டார்ட் பண்ற முத தீபாவளி. இது
1: காலம் காலமா உங்க வீட்டுல தீபாவளினா மின்னல்ல வர அந்த முதல் பாட்டு தான்.
0: எஸ், அது எத்தனை வருஷம் பாட்டா இருந்தாலும் அந்த தீபாவளி முத பாட்டு அந்த மார்னிங் காலையில அந்த இதுல போட்டுருவீங்கல்ல, அவ்வளவுதான் எங்க அம்மா முத எல்லாருக்கும் பொண்ணு வச்சிருவாங்க. தீபாவளி பாட்டு போட்டாங்க பிள்ளை மின்னல் எஃப்எம்ல, தீபாவளி ஆரம்பிச்சிருச்சு பிள்ளை, இன்னும் ரெண்டு மாசம் தான் இருக்கு பிள்ளைன்னு நீங்க தேசுறீங்க. எங்க எல்லாத்தையும்
2: நாங்க மகிழ்ச்சிக்காக ஒளி வரப்புனா உங்க வீட்டுல பெரும் பரபரப்பு ஏற்படுத்துது.
0: ஆமா கண்டிப்பா. இந்த வருஷத்தோட அந்த பொருள் என்னமோ சொல்லீங்க,
1: கருப்பொருள்
0: நம்பிக்கை. எஸ், தட் ஒன் ஷீ ரியலி லைக் இட்.
1: நம்பிக்கை ஒளியேற்றுவோம்.
0: எஸ், நம்பிக்கை ஒளியே.
2: சரி, இந்த வருஷம் அம்மா எப்ப சொல்லிருந்தாங்க மின்னல் எஃப்எம்ல தீபாவளி பாடல் ஒளிபரப்பிட்டாங்க, எப்ப ஆரம்பிச்சாங்க?
0: ஒரு மாசம் முன்னே ஆரம்பிச்சிட்டாங்க. Even you guys also do that, like, ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்ன, ஒன்னு ரெண்டு மாசம் தான் இருக்கு தீபாவளி வந்துரும் நவராத்திரி வந்துரும்னு சொல்லுவீங்கல்ல, நீங்களே
1: ஆரம்பிச்சிருவாங்க. சரி, இப்ப நீங்க சொன்னீங்கல்ல நம்பிக்கை ஒளியேற்றுவோம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு, உங்களுக்குன்னு ஒரு கனவு இருக்கும்ல, ஒரு ஒரு கொஞ்ச நாள்ல இதை நான் சாதிக்கணும் இதை பண்ணணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க?
0: I am still working. So எனக்கு வந்து என்னன்னா, ஒன்னும் கொஞ்ச நாள்ல எந்த ஒரு ஃபைனான்சியல் டிஃபிகல்டிஸ் இல்லாம நம்ம வாழணும். அட் த சேம் டைம் எனக்கு ஒன்னும் ரெண்டு ரொம்ப சின்ன பசங்க இருக்காங்க, சோ அவங்களை எப்படியாச்சும் கரை ஏத்தணும், அவ்வளவுதான்
1: என்னோட அந்த நம்பிக்கை. வெற்றி அடையணும், நம்ம எல்லாரும் சேர்ந்து அதுக்காக வேண்டிக்குவோம். ஒவ்வொருத்தருடைய வேண்டுதலையும் எத்தனையோ பேருடைய வாழ்க்கைக்கு வெளிச்சத்தை கொண்டு வரோம். நீங்களும் மத்தவங்களுக்காக வேண்டிக்கோங்க.
0: கண்டிப்பா.
2: சரி, எங்களுக்காக அந்த கருப்பொருள் சொல்லுங்க மீண்டும்.
0: நம்பிக்கை ஒளியேற்றுவோம்.
1: நிச்சயமா. நன்றி தேவகி.

0: 8:51 வணக்கம். இன்னும் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம்.
1: இன்றைக்கு நம்ம நிறைய கதைகள் வந்து பேசிட்டு இருக்கோம். நம்பிக்கை ஒளியேற்றுவோம் அப்படின்னு நிறைவான ஒரு தீபாவளி கருப்பொருளாக இந்த முறை நம்ம தேர்வு பண்ணிருக்கோம்.
0: 1000 நேயர்கள் அவங்களுடைய நம்பிக்கையை நம்மோடு பகிர்ந்து கொள்ள போறாங்க. தீபாவளி வரைக்கும் அது ஒரு விழாவா நம்ம கொண்டாடவும் போறோம்னு சொல்லி இருந்தோம். இப்போ நம்ம கூட பேசுறதுக்கு மலாக்கா ஜாஸ்தின்ல இருந்து விக்னேஸ்வரி வந்திருக்கிறாங்க.
1: அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம்.
2: வணக்கம் தேவிகன் மற்றும் மோகன், எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: மிகவும் நலமாக இருக்கிறோம்.
0: தீபாவளி ஏற்பாடெல்லாம் எப்படி போகுது?
2: சிறப்பாக போகுது. அங்க உங்க இருவருக்கும் எப்படி போகுது?
1: அமோகமா தொடங்கிருக்கு.
0: இந்த வருடம் வந்து நாங்க நம்பிக்கை ஒளியேற்றுவோம் அப்படின்னு கருப்பொருள் ஆரம்பிச்சிருக்கோம். அது நினைக்கிறேன் உங்களுக்கு எல்லாமே பெரிய நம்பிக்கையை கொடுக்கும் அப்படின்னு. விக்னேஸ்வரி,
2: கண்டிப்பா கண்டிப்பாக.
0: பெரிய கனவு அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? எதை நோக்கி போயிட்டு இருக்கீங்க நீங்க அடுத்து?
2: என்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய கனவு ஆசை அப்படின்னு சொன்னாக்கா, அது என்னை ஒட்டி இல்லாம மற்றவர்களை ஒட்டி தான் இருக்கு. எல்லா குழந்தைகளுக்கும் நம்ம வந்து இலவச கல்வி கொடுத்துட்டு இருக்கோம். அது வந்து VK எடுக்கேஷன் அப்படின்னு ஒரு விஷயத்த வந்துட்டு நம்ம ஆரம்பித்து ஜாஸ்தின் வட்டாரத்தில் உள்ள அனைத்து ஏழை மாணவர்களுக்கு வந்து நம்ம இலவச கல்வியை கொடுத்துட்டு இருக்கோம். என்ன பொறுத்த வரைக்கும் கல்வி என்பது வசதி உள்ள குழந்தைகளுக்கு மட்டும் கிடைக்க வேண்டிய ஒரு விஷயம் இல்ல. ஏழையோ பணக்காரர்களோ எந்த குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் தரமான கல்வி கிடைக்கணும். ஒரு குழந்தையோட குடும்ப சூழ்நிலையோ வறுமையோ அந்த குழந்தையோட கனவுகளுக்கு வந்து எப்பவுமே தடையா இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்துல வந்து நாங்க வந்து எப்பவுமே ஸ்ட்ராங்கா இருக்கும். எல்லா பிள்ளைங்களுக்கும் கல்வின்ற ஒரு விஷயம் கிடைக்கணும். எந்த பிள்ளைகளும் அதுல விட்டு வெளியே ஏறக்கூடாது. எஸ்டிஎம் வரைக்கும் கண்டிப்பா பிள்ளைங்க வந்து படிக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து நாங்க வந்து செஞ்சுட்டு இருக்கோம். இன்னொன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சமீபத்துல வந்து தீபாவளி முன்னிட்டு வந்து எங்க கல்வி நிலையத்துல வந்து படிக்கும் மாணவர்கள்ட்ட நாங்க ஒரு கேள்வி கேட்டோம். இந்த வருஷம் தீபாவளிக்கு வந்து உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு ஒரு ரொம்ப ஒரு சிப்பிளான ஒரு கேள்வி கேட்கும் பொழுது மாணவர்கள் சொன்ன விஷயம் அப்படி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சின்ன சின்ன விஷயங்கள் சொன்னாங்க. அது வந்து சில நேரங்களில் நமக்கு சாதாரணமா தோன்றும் ஒரு விஷயம் வந்து இன்னொருவருக்கு இவ்வளவு பெரிய விஷயமா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எங்களுக்கு வந்து தோணுச்சு. அப்போ நாங்க வந்து அவங்களுக்கு அந்த பரிசுகளை கொடுக்கும் பொழுது, அவங்க கேட்ட பரிசுகளை கொடுக்கும் பொழுது, அவங்க முகத்தில் இருந்த மகிழ்ச்சி தான் இவ்வளவு நாள் நம்ம ஆசைப்பட்ட ஒரு விஷயமா அப்படின்னு எங்களுக்கு தோணுச்சு. என்னுடைய ஆசை வேணும் இலவச கல்வியோட நின்று விடக்கூடாது அப்படின்னு சொல்லிதான் நாங்க வந்து அந்த மாணவர்களுக்கு வந்து நல்ல உணவு, நல்ல அனுபவங்கள், அழகான குழந்தை பருவம் எல்லாவற்றுக்கும் மேலாக அவங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து முன்னிறுத்தி கொண்டே இருக்கிறோம். இதுதான் எங்களுடைய ஆசை, என்னுடைய ஆசை அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
1: அது ரொம்ப நிறைவாகவும் ரொம்ப அழகாகவும் சொல்லியிருந்தீங்க. எப்போல இருந்து உங்களுக்கு இந்த ஒரு இலவச படிப்பு பிள்ளைங்கிட்ட சேரணும் அப்படின்னு தோணுச்சு உங்களுக்கு?
2: எப்போ எனக்கு ஒருத்தவங்க வந்து இலவசமா கல்வி கற்றுக் கொடுத்தாங்களோ அந்த நிமிடமே எனக்கு தோணுச்சு.
0: நீங்களும் உங்களுடைய நம்பிக்கையை வெற்றி அடைய வைக்கணும், அந்த ஒளியை ஏற்றணும் அப்படின்னு எங்களோட வாழ்த்து சொல்லிடுறோம்.
2: மிக்க நன்றி, மிக்க நன்றி. கல்வி என்ற ஒன்று வந்து எல்லாருக்குமே அவசியம். தயவு செய்து படிப்பு பாத்துக்கலாம், இல்ல படிப்பு அவ்வளவு முக்கியம் இல்ல அந்த மாதிரி ஒரு விஷயத்த தயவு செய்து சொல்லாதீங்க. கல்வி மிக மிக முக்கியம். உங்களுடைய குழந்தைகளோ இல்ல யாராவது ஒருவர் படிப்புல இருந்து வெளியாகி வேற ஒரு வழியில நோக்கி செஞ்சிருந்தா, இல்ல நம்மளால என்ன முடியும்ன்றத அவங்களுக்கு செஞ்சு அவங்கள ஒரு எதிர்காலத்துல ஒரு நல்ல ஒருவரா மாற்றணும் அப்படின்றதுதான் என்னுடைய ஆசைகள். அண்ட் உங்களுக்கு தெய்வீகன் மற்றும் மோகன், நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம் என்ற கருப்பொருளை நீங்க தொடங்கியிருக்கீங்க. உங்களுக்கு மற்றும் மின்னல் FM க்கு எங்களுடைய வாழ்த்துக்கள்.

0: ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியும் மருந்தக அதிகாரிகளை நிரந்தரமாக்கும் முனைப்புகளை சுகாதார அமைச்சு மேற்கொள்ளும். 2027 வரவு செலவு திட்டம். நாட்டின் இலக்கவியல் சூழலை மேம்படுத்த இலக்கவியல் அமைச்சு இலக்கு. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 9 மணி முதன்மை செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். சவுதி அரேபியாவில் உள்ள கிங் ஹலித் பன்னாட்டு விமான நிலையத்தை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதலை மலேசியா வன்மையாக கண்டித்துள்ளது. இந்த சம்பவத்தில் எந்த தவறும் செய்யாதவர்கள் உயிரிழந்ததையும் 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இவ்விவகாரத்தில் சவுதி அரேபியாவிற்கும் அதன் மக்களுக்கும் ஆதரவாக துணை நிற்பதாக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் தெரிவித்தார். அரசு தந்திர முயற்சிகள் நிலைமை மேலும் தீவிரமடைவதில் இருந்து தடுக்கும் என பெரிதும் நம்புவதாக பிரதமர் குறிப்பிட்டார். மேலும் இச்சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்ட பிரதமர், காயமடைந்தவர்கள் விரைவில் நலம் பெற வேண்டும் என இறைவனை பிரார்த்திப்பதாக முகநூல் இடுகையில் குறிப்பிட்டுள்ளார். 2026-2030 தேசிய கல்லீரல் சுகாதார முனைப்பு, அது தொடர்பான நோய்களை குறிப்பாக கல்லீரல் புற்றுநோயை தொடக்கத்திலேயே கண்டறிந்து சிகிச்சை அளிப்பதில் இலக்கிடப்பட்ட பரிசோதனைகளுக்கும் ஒருங்கிணைந்த பராமரிப்புக்கும் முன்னுரிமை அளிக்கும். நீரிழிவு, உடல் பருமன், ஹெப்படைட்டிஸ் பி அல்லது சி நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் உட்பட அந்நோய் எளிதில் பாதிக்கப்படும் தரப்பினருக்கு உடல்நல பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படும் என சுகாதார அமைச்சர் டத்துஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி அகமது தெரிவித்தார். மேலும் கல்லீரல் சுருக்கம், கல்லீரல் புற்றுநோய் போன்ற கடுமையான பாதிப்புகளை வருமுன் கண்டறியவும் அதற்கான மருத்துவ செலவுகளை கட்டுப்படுத்தவும் இந்த அணுகுமுறை உதவும் என அவர் கூறினார். இதனிடையே நாட்டில் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியும் மருந்தக அதிகாரிகளை நிரந்தர வேலையில் அமர்த்தும் நடவடிக்கையை துரிதப்படுத்தும் முயற்சி தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என சுகாதார அமைச்சு உத்தரவாதம் அளித்துள்ளது. இதன் ஆக்ககரமான பலனை உறுதிப்படுத்த அனைத்து தரப்பின் ஒருங்கிணைந்த ஒத்துழைப்பும் அவசியம் என சுகாதார அமைச்சர் டத்துஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி அகமது கூறினார். கடந்த ஜூலை வரை சுகாதார அமைச்சில் இன்னும 3,545 ஒப்பந்த மருந்தக அதிகாரிகள் சேவையாற்றுகின்றனர். மேலும் 115 பேர் நிரந்தர வேலைக்காக காத்திருக்கின்றனர். 2027 வரவு செலவு திட்டத்தில் உயர்கல்வி அமைச்சுக்கு வழங்கப்பட்டுள்ள ஒதுக்கீடு உயர்கல்வி நிறுவனங்களில் பயிலும் மாணவர்களின் நலனிலும் வசதிகளை மேம்படுத்துவதிலும் கொண்டுள்ள கடப்பாட்டுக்கு அரசாங்கம் தொடர்ந்து முன்னுரிமை அளிப்பதை புலப்படுத்துகிறது. இம்முறை 800 மில்லியன் ரிங்கிட்டிலிருந்து 19.1 பில்லியன் ரிங்கிட்டுக்கு அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்த 2.7 விழுக்காடு அதிகரிப்பு பல்கலைக்கழகங்களின் அடிப்படை வசதிகளை தரம் உயர்த்த பயன்படுத்தப்படும் என உயர்கல்வி அமைச்சர் டத்துஸ்ரீ டாக்டர் ஜம்ரி அப்துல் கடீர் குறிப்பிட்டார். 2027 வரவு செலவு திட்டத்தின் மூலம் நாட்டின் இலக்கவியல் சூழலை மேம்படுத்த இலக்கவியல் அமைச்சு முனைந்துள்ளது. குறிப்பாக உள்ளூர் தொழில்நுட்ப திறனை வலுப்படுத்துதல், எதிர்கால தேவைக்கேற்ப ஆள்பலத்தை மேம்படுத்துதல் ஆகிய கூறுகளில் அமைச்சு கவனம் செலுத்த உள்ளது. 2030 மலேசியாவை ஒரு செயற்கை நுண்ணறிவு AI நாடாக உருமாற்றுவதற்கான இலக்கை நனவாக்கும் வகையில் இந்த முனைப்பு அமைந்துள்ளதாக அமைச்சு அறிக்கையில் கூறியுள்ளது. மேலும் இத்துறைசார் பணியாளர்களின் திறனையும் ஆற்றலையும் மேம்படுத்தும் நோக்கில் 5,000 செயற்கை நுண்ணறிவு நிபுணர்களுக்கு பயிற்சிகளும் சான்றிதழ்களும் வழங்கப்படும். 2027 வரவு செலவு திட்டம் குறைந்த வருமானம் பெறுவோர் உட்பட நகர்ப்புறங்களில் பொருளாதார நெருக்கடியை எதிர்கொள்ளும் நடுத்தர வருமான குடும்பங்களின் சுமையையும் குறைக்கும் வகையில் உள்ளதாக தென்கிழக்காசிய எதிர்கால முனைப்பு மையம் சிஃபிக் தெரிவித்துள்ளது. குறிப்பாக ஊதியம், வீடமைப்பு, சமூக பாதுகாப்பு, குறைந்த விலையில் உணவு உள்ளிட்ட கூறுகளில் பல்வேறு நடவடிக்கைகள் இடம்பெற்றுள்ளதாக அந்த அமைப்பு கூறியுள்ளது. ஆண்டுக்கு 50 மில்லியன் ரிங்கிட்டுக்கும் மேற்பட்ட வருவாய் ஈட்டும் நிறுவனங்களில் 2027 ஜூன் முதல் குறைந்தபட்ச ஊதியம், 1700 ரெங்கிட்டிலிருந்து 2000 உயர்த்தப்படுவதன் மூலம் 4 மில்லியனுக்கு அதிகமான தொழிலாளர்கள் பயனடைவார்கள் என சிஃபிக் நம்பிக்கை தெரிவித்தது. அரச மலேசிய கடற்படையின் கரையோர போர்க்கப்பல் திட்டம் LCS-இல் கால தாமதம் இருந்தது குறித்து விசாரிக்க அரச விசாரணை ஆணையம் RCI அமைப்பது அந்த திட்டம் விரைவில் நிறைவு செய்யப்படும் என்பதற்கு உத்தரவாதம் அளிக்காது என தற்காப்பு அமைச்சர் டத்து ஸ்ரீ மொமன் ஹலினோடின் தெரிவித்தார். எனினும் கட்டுமான பணிகளை விரைவுபடுத்துமாறும் இதுபோன்ற தாமதம் மீண்டும் ஏற்படாமல் இருப்பதை உறுதி செய்யுமாறும் தொடர்புடைய கப்பல் கட்டுமான நிறுவனத்திடம் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: தேசிய பண் நகாராக்கு மாண்புமிக்க மலேசியாவின் தனித்துவம், நாட்டின் ஒற்றுமைக்கும் இறையாண்மைக்குமான அடையாளம், நல்லாட்சி தரும் அரசரின் நல்வாழ்விற்காக இறைவனை வேண்டும் மக்கள். என் நாடு என் குருதி சிந்திய நாடு, தேசிய பண்ணை ஒய்த்துணர்ந்து பாடுவோம், மலேசியர் என்பதில் பெருமை கொள்வோம்.
0: மத்திய பொருளக நிகராளிகளும் நிதியமைச்சர்களும் இவ்வாறும் பேங்காக்கில் சந்திக்க உள்ளனர். உலக பொருளகம் பன்னாட்டு நிதியம் IMF ஆண்டு கூட்டத்தில் பங்கேற்கும் அதே வேளை அமெரிக்க ஈரான் போரினால் ஏற்பட்டுள்ள ஆற்றல் நெருக்கடி குறித்து அவர்கள் விவாதிக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொள்கை வகுப்பாளர்கள் இந்த விவகாரம் தொடர்பில் சில பரிந்துரைகளை முன்வைக்க உள்ளதாக IMF தலைவர் கிறிஸ்டெலினா ஜோர்ஜிவா கூறினார். மேலும் செயற்கை நுண்ணறிவு AI சவால்கள் தொடர்பில் புதிய வழிகாட்டிகள் வரையப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். மோஸ்கோ மீதான தடைகள் அமெரிக்க ரஷ்யாவின் டீசல் எரிபொருள் விநியோகம் தொடர்பான ஒப்பந்தத்திற்கு தடையாக இல்லை என அமெரிக்க நிதியமைச்சர் ஸ்காட் பெசன் தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுடன் தொலைபேசியில் உரையாடிய போது ரஷ்யாவிலிருந்து டீசல் எரிபொருள் விநியோகம் தொடர்பான நடவடிக்கைகள் குறித்த ஒப்பந்தம் எட்டப்பட்டது. இதன் மூலம் தேவையான ரஷ்ய டீசல் எரிபொருளை பெறுவதில் அமெரிக்கா மகிழ்ச்சி அடைவதாக அவர் கூறினார். பாகிஸ்தான் கைபு பக்துன்குவா வட்டாரத்தில் ஊரடங்கை விதிக்கும் ஆவணத்தில் அதிபர் அசிஃப் அலி ஜர்தாரி கையெழுத்திட்டுள்ளார். பாதுகாப்பு நிலைமையை வலுப்படுத்த அங்கு ஊரடங்கு விதிக்கப்பட உள்ளதாக உள்ளூர் ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. பிரதமர் ஷபாஸ் ஷரீப் சமர்ப்பித்த பரிந்துரைக்கேற்ப அந்த முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக அதிபரின் அலுவலகம் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. அரசியல் நெருக்கடி பதவி பரிமாற்றத்தால் கைபர் பக்துன்குவாவில் பாதுகாப்பும் பொது அமைதியும் பாதிக்கப்பட்டுள்ளது. ஜிபவுட்டி நீர்ப்பகுதியில் குடியேறிகளை ஏற்றியிருந்த படகு மூழ்கியதில் 139 பேர் பலியானார்கள். அவர்களில் 15 பேர் சிறாராவர். 84 பேரை காணவில்லை என பன்னாட்டு குடியேறிகள் விவகார அமைப்பு IOM கூறியது. ஜிபவுட்டியிலிருந்து யேமனுக்கு சென்று கொண்டிருந்த வேளை அந்த படகு கவிழ்ந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிர் பிழைத்த 80 மேற்பட்டோர் எத்தியோப்பியாவைச் சேர்ந்தவர்கள். இவ்வேளை அவசர உதவிகளை வழங்கவும் காணாமல் போயுள்ளவர்களை தேடி மீட்கவும் ஐநா பணியாளர்கள் அப்பகுதியில் உள்ளனர். சோலமன் தீவில் ரிக்டர் கருவியில் 6.1 பதிவான நிலநடுக்கம் உலுக்கியதாக ஜெர்மனிய புவி அறிவியல் நிறுவனம் தெரிவித்துள்ளது. அந்நிலநடுக்கம் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் மையமிட்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டது. விளையாட்டு ஸ்பெயின் லா லீகா கார்பந்து. ரியல் சொசைடட் 3-2 என்ற கோல்களில் டிபோர்டிவோ லா குருணாவை வென்றது. ரியல் பெட்டிஸ் 5-2 என ஒசாசுனாவை வீழ்த்தியது. எல்சும் செல்டா விகோவும் கோலின்றி ஆட்டத்தை முடித்துக் கொண்டன. இவ்வேளை பட்டியலில் பார்சிலோனா தொடர்ந்து முதல் இடத்தில் உள்ளது. அது 24 பெற்றுள்ளது. 2 இடம் வகிக்கும் அட்லெட்டிகோ மெட்ரிட் 19 பெற்றுள்ளது. 3-4 நிலைகளில் ரியல் பெட்டிஸும் ரியல் மெட்ரிட்டும் உள்ளன. ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியும் மருந்தக அதிகாரிகளை நிரந்தரமாக்கும் முனைப்புகளை சுகாதார அமைச்சு மேற்கொள்ளும். 2027 வரவு செலவு திட்டம் நாட்டின் இலக்கவியல் சூழலை மேம்படுத்த இலக்கவியல் அமைச்சு இலக்கு. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மோகனா அருஜோதி. வணக்கம்.

0: வணக்கம். இன்னல் கேட்டுட்டு இருக்கீங்க, தெய்வீகன் மோகன் உங்க கூட பேசிட்டு இருக்கோம்.
1: உங்கள் திங்கட்கிழமை பொழுதை நம் கூடுதல் உற்சாகப்படுத்த கேட்டு உங்களுக்கு தெரியும், திங்கட்கிழமைனாலே வணிகர் நிகழ்ச்சியின் வாயிலாக வியாபாரத்துறையில் ஈடுபட்டவர் நிறைய பேர் சந்திச்சு பேசிக்கிட்டு இருக்கோம்.
0: தொழில் முனைவர்கள் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் வந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இன்னைக்கு முகூர்த்தம் கிரியேஷன்ஸ் அப்படின்ற இந்த டெக்கரேஷன் அலங்கரிப்பு வேலைகளை செய்யக்கூடிய நிறுவனத்தை நடத்தி வரும் தேவேந்திரன் காளிமுத்து தான் நம்ம கூட வந்து பேச போறாரு.
1: ஒரு பாடலுக்கு பிறகு அவர்கிட்ட பேச போறோம், எப்படி இந்த வியாபாரத்துக்குள்ள வந்தாரு, எப்படி தேர்ந்தெடுத்து என்னெல்லாம் பண்றாரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
0: நம்பிக்கை ஒளியேற்றுவோம், இதை பற்றியே பேசிட்டு இருக்கோம். தீபாவளிக்கான கருப்பொருள் இந்த ஆண்டு,
1: தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: சிறிய முதலீடு முதல் பெரிய வெற்றி வரை வணிகத்தின் நுணுக்கங்கள், வியாபாரத்தின் ரகசியங்கள், இன்றைய தொழில்துறையின் சமீபத்திய நகர்தல்கள். திங்கட்கிழமைகளில் காலை 9:15 வணிகர்
1: உழைப்புக்கு இங்க உரிய வழி இருக்கு.
2: திங்கட்கிழமைகளில் வணிக நிகழ்ச்சி இடம்பெற்று வருகின்றது. தீபாவளி வரப்போகுது. முதலே நம்ம கேட்டிருந்தோம் என்ன வேலை தொடங்கினா தீபாவளி அப்படின்னு. அதுல முக்கியமான ஒரு வேலை இந்த அலங்காரம் பண்ற வேலை. வீட்டை அந்த தீபாவளிக்கு வரக்கூடியவர்களுக்கு அலங்காரம் பண்ணி வரவங்களாம் பார்த்து அப்படி மகிழ்ச்சி அடைந்த மாதிரி நிறைய பேர் பல முயற்சிகள் எடுத்துட்டு இருப்பாங்க.
3: ஆமா, அந்த அடிப்படையில இந்த அலங்காரத்தையே தன்னுடைய வாழ்க்கையின் தொழிலாக தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய தேவேந்திரன் காளி முத்து முகூர்த்தம் கிரியேஷன்ஸ் அப்படின்ற நிறுவனத்தை நடத்தி
4: சந்தோஷமா இருந்தா தான் புதுசா கிரியேட் பண்ண முடியும். சோ அந்த விஷயத்தை வந்து நான் மேக் ஷூர் ரொம்ப பர்டிகுலரா அதை வந்து எப்போதுமே நான் சந்தோஷமா இருக்கிற மாதிரியே என்னோட என்வாயர்மெண்ட் வச்சுக்குவேன்.
3: ஒரு சின்ன சின்ன உதாரணம் சொல்லுங்க. நிறைய பேர் இப்ப சந்தோஷத்தை தேடிதான் ஓடிக்கிட்டு இருக்காங்க.
4: சின்ன சின்ன உதாரணம்னா எனக்கு பிடிச்ச விஷயங்கள். ஸோ என்னோட இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த டெக்கரேஷன்ஸ்ல இருக்கிறதுனால இந்த இந்த டெக்கரேஷன் ஐட்டம் அதுக்கு அதுக்கான பர்ச்சேசிங் வாங்குறதே வந்துட்டு அது ஒரு ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமா இருக்கும். ஏன்னா நம்ம இமேஜின் பண்ற விஷயத்தை வந்துட்டு நம்ம அந்த அந்த செட்டில் வந்து அங்க ப்ரொடியூஸ் பண்றது அப்படின்றதே வந்து ஒரு பெரிய விஷயம். ஸோ அதை வந்து 100% கொடுக்கணும் அப்படின்ற பட்சத்தில் ஸோ நம்ம என்ன வாங்குறோமோ அது அங்கே செட் ஆகுமா அப்படின்றது யோசிக்கிறது நிறைய கல்குலேஷன்ஸ் இருக்கும். ஸோ இது எல்லாமே நம்ம யோசிக்கிறதுக்கே நம்மளுக்கு நிறைய டைம் எடுக்கிறதுனால ஸோ மோஸ்ட்லி என்னோட இன்ட்ரெஸ்ட் எல்லாமே இதில் அதை பேஷனாகவே ஆக்கிட்டேன். ஸோ எல்லாத்துக்கும் ஹாபி என்னன்னு கேட்டால் எல்லாம் சொல்லுவாங்க ஃபிஷிங் போகிறேன் போகிறேன்னு. பட் என்னோட ஹாபி கேட்டிங்கனாக்கா ஃபுல்லா டெக்கரேஷன்ஸ்க்கு என்ன வாங்கணுமோ அதை தேடி தேடி வாங்குறது தான் என்னோட ஹாபி.
2: ஓ, இப்ப அதிகமா நீங்க தேடலாம் அதுதான் இருக்கும். புதுசா என்ன வந்திருக்கு இதெல்லாம்.
4: எஸ்,
2: இப்ப புதுசா வந்திருக்கு அப்படின்றத நீங்க எப்படி முதல்ல தேடுவீங்க? இது யூடியூப் இந்த மாதிரி பாப்பீங்களா இல்ல நீங்க போய் கடையில பார்த்து அனுபவத்தால வந்து தெரிஞ்சுக்கீங்களா? எப்படி நடக்கும் அது?
4: புதுசா வர்றதுன்றத விட என்னோட பர்டிகுலர் இன்ட்ரெஸ்ட் இந்த டெக்கரேஷன் ஃபீல்ட்ல நான் வந்ததே வந்துட்டு எனக்கு என்ன தோணுதோ, ரொம்ப எனக்கு என்ன பிடிச்சிருக்கு இது நல்லா இருக்கும்னு தோணுதோ அதை தான் நான் கிரியேட் பண்றேன். ஸோ இந்த 8 வருஷம் அனுபவத்துல வந்துட்டு எதை கிரியேட் பண்ணும் அப்படின்னு நான் நினைக்கிறேனோ அதை அதுக்கான வேலைகள் வந்து நான் செய்வேன். இப்போ ஒரு வீடு கட்டுறோம்னாக்கா அது என்ன நம்ம மைண்ட்ல இருக்கும் இல்லையா, ஒரு டிசைன் நம்ம கான்ட்ராக்டர் கொடுத்துருவாரு. ஸோ அதுக்கான வேலைகள் நடக்கும். அதே மாதிரி எனக்கு என்ன டிசைன் நம்ம தோணுது அப்படின்னு நினைக்கிறோமோ அதை எடுத்துட்டு போய் தான் நான் கஸ்டமர்கிட்ட ப்ரொபோஸ் பண்ணுவேன். ஸோ அது என்ன ஆகும்னாக்கா அதுக்கான வேலைகள், அதுக்கான கலரான மெட்டீரியல்ஸ், அதுக்கான பொருட்கள், அந்த மாலைகள் எல்லாமே அதுக்கான டிசைன்லேயே நான் ரெடி பண்றதுனால ஸோ 100% வந்து ஐடியாஸ் வந்து நான் கிரியேட் பண்ற ஐடியா தான் இருக்கும்.
3: சரி, இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும் போது எப்படி இதை வந்து ஒரு தொழிலா மாத்தணும்ன்ற அந்த யோசனை வந்துச்சு? உங்களுக்கு பிடிச்சதை எப்படி உங்க வேலையாவே மாத்திக்கிட்டீங்க டேவ்?
4: இது வந்துட்டு ஒரு ஒரு 8 வருஷம் முன்னாடி வந்து இது எல்லாரும் விரும்பி செய்யற ஒரு தொழிலா இருக்காது. எல்லாரும் என்ன நினைச்சாங்கனாக்கா இது வந்து ஒரு பார்ட் டைமா தான் இருக்க முடியும், இது வந்து ஒரு ஃபுல் டைம் தொழிலா செய்ய முடியாது அப்படின்ட்டு. இன்ஃபேக்ட் என்னோட பேரண்ட்ஸ் கூட அதுதான் அட்வைஸ் பண்ணாங்க. ஏன்னா இது வந்து வீக்கெண்ட் தான் கல்யாணம் இருக்கும், வீக் டேஸ்ல என்ன பண்ணுவ அப்படின்னு தான் கேட்டாங்க. பட் அங்கதான் வந்து இதோட முக்கியமான வேலைகளே இருக்கு. வீக்கெண்ட்ல நீங்க வந்து டெக்கரேஷன்ஸ் மட்டும் தான் போடுவீங்க, வீக் டேஸ்ல அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் 5 days பத்தாது.
2: தயார்படுத்துறது
4: வந்து 5 days பத்தாது. அண்ட் நான் எப்படி இதை வந்து ஆரம்பிச்சேனாக்கா என்னோட கல்யாணத்திலிருந்து.
2: ஓ,
4: என்னோட கல்யாணத்துக்கு வந்து நிறைய கனவுகள் எனக்கு எனக்கு என்னோட நானும் என் துணைவன் வந்து அவங்க வந்து என்கிட்ட விட்டுட்டாங்க, நீங்களே பார்த்து உங்களுக்கு விருப்பமானதை செய்யுங்க அப்படின்ட்டு. ஸோ எனக்கு நிறைய ஆசைகள் இருந்தது. யூஸ்வலி நம்ம இந்தியாவில் அந் நம்ம தமிழ் முறைப்படி கல்யாணம் பண்ணுறதுனால நம்ம இந்தியாவில் உள்ள அலங்காரங்கள் ஐடியாஸ் அதுதான் வந்து அதிகமாக எடுப்போம். ஸோ அது அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்றப்ப மலேசியால வந்து அந்த நம்ம இந்தியாவோட அழகுல அந்த அலங்காரங்கள் பண்ற வசதிகள் வந்து ரொம்ப கம்மியா தான் இருந்தது. ஸோ அதனால என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு நிறைய யோசிச்சேன், எப்படி வந்து இந்தியாலேருந்து உயிர் பூக்கள் அலங்காரத்துக்கு உயிர் பொருட்கள் கொண்டு வந்து கல்யாணத்தில் அலங்காரம் பண்ணலாம் அப்படின்ட்டுன்னு. ஸோ இதெல்லாம் வந்து ஆன்டேஜி ஷிப்பில் கொண்டு வர்றது, இதெல்லாம் நிறைய சேலஞ்சஸ் இருந்தாலும் இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு நிறைய பேரை நான் கன்சல்ட் பண்ணி கேட்டப்ப யாருனாலையும் இது கரெக்டாக பண்ண முடியாது அப்படின்ற ஒரு பதில் தான் வந்தது. அந்த டிசப்பாயின்ட்மெண்ட் வந்து ஏன் நம்மளே செய்யக்கூடாது அப்படின்றத கட்டத்துக்கு என்ன தள்ளி, என்னோட சொந்த கல்யாணத்துக்கே காலையில 6 மணி வரைக்கும் அலங்காரம் பண்ணி 8 மணிக்கு மனைவி போய் தூக்கம் இல்லாம. அப்ப எனக்கு அது சேலஞ்சிங்கா இருந்தது, இப்ப எனக்கு பழகிருச்சு. ஏன்னா நம்ம யூஸ்வலி கல்யாணங்கள் வந்து காலையில நடக்கிறது சகஜம், சோ ஓவர் நைட் ஒர்க் வந்து நம்மளுக்கு அது கம்பல்சரியா இருக்கும்.
2: அக்க உங்க முகூர்த்தத்துக்கு இந்த ஒரு விஷயத்த தொடங்கினால அவர் முகூர்த்தம் கிரியேஷன் வச்சிருப்பாரு நினைக்கிறேன்.
4: எல்லாத்துக்குமே ஒரு நல்ல முகூர்த்தம் இருக்குல்ல, அதனால முகூர்த்தம் வைக்கலாம். சோ when we step in நம்ம அங்க இருந்தோம்னா அது ஒரு நல்ல சகனமா இருக்கட்டும், அந்த மாதிரி ஒரு ஐடியால தான் இந்த முகூர்த்தம் பேர் வச்சு.
1: இவ்ளோ சொன்னீங்க இல்லையா, இது ஒரு சவால் மிக்க துறையும் கூட. இப்ப மோகன் வந்து அவரு மனசுல ஒண்ணு நினைச்சிருப்பாரு, அதை உங்ககிட்ட சொல்லி நீங்க அதை நிஜமாக்கணும்ல. இப்ப அவரு ஒண்ணு யோசிச்சு வச்சு அதை உங்ககிட்ட சொல்லி அதை நீங்க உங்க பணியாளர்கள்ட்ட சொல்லி உங்க வெண்டர்ஸ் கிட்ட சொல்லி அதை நினைவாக்குறதுன்றது எவ்வளவு ஒரு கடினம் சவாலான ஒன்று. இது
4: மிகவும் சவாலான ஒன்று. இந்த 8 வருஷத்துல ஓவர் த டைம் வந்துட்டு ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்துட்டு இதோட பேட்டர்ன் வந்து டோட்டலா மாறுது. ஸோ அப்ப உள்ள ஸ்டைல் வந்துட்டு இப்ப என்கிட்ட என்ன இருக்கோ அதை வந்து நான் கஸ்டமர்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ற மாதிரி இருந்து, அதுக்கப்புறம் கோவிட்டுக்கு அப்புறம் வந்துட்டு நிறைய பேர் வந்து நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க என்ன பண்ணலாம் இது எப்படி பண்ணலாம் அதுன்னு. ஸோ நிறைய ஆன்லைன் சார்ந்த ஃபோட்டோஸ் அதெல்லாம் வர்றதுனால ஸோ நிறைய சாம்பிள்ஸ் கஸ்டமர்ஸ் வந்து கொண்டு வருவாங்க, கிளைண்ட்ஸ் கொண்டு வருவாங்க. ஸோ இது எல்லாம் பார்த்துட்டு நம்ம அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றது நம்ம கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான விஷயம். இதுலேயே ரொம்ப பெரிய சேலஞ்சிங்கான விஷயம், எந்த கஸ்டமருக்கும் வந்து நம்ம ரிப்பீட் பண்ணக்கூடாது. அதுதான் வந்து இப்போ நம்ம கிட்ட என்ன இருக்கோ இதை நம்ம அவங்ககிட்ட காட்டினோம்னா அவங்க வந்துட்டு எதிர்பார்க்கறது வந்து என் கல்யாணத்துக்கு வித்தியாசமா வேணும், என் கல்யாணத்துக்கு இன்னும் டிஃப்ரெண்டா கொஞ்சம் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ இது எப்படின்னாக்கா இப்போ தோஸ் டேஸ் வந்து ஒரே டிசைனை வந்து நம்ம ஒரு 20-30 கல்யாணத்துக்கு யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ இப்ப வந்துட்டு அந்த ஒரே டிசைனை வந்து நம்ம இன்னொரு கல்யாணத்துக்கு யூஸ் பண்றது கூட யோசிக்கணும். ஸோ அந்த மாதிரி அண்ட் என்னோட கஸ்டமர்ஸ் வந்து எப்போதுமே என்கிட்ட என்ன கேட்பாங்கன்னா நம்பிக்கையா கொடுத்துருவாங்க எனக்கு வந்து நீங்க பண்ணிருங்க வித்தியாசமா பண்ணிருங்க அப்படின்ட்டுன்னு. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு 95% என்னோட கிளைண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு என் ஒர்க்கை ரொம்ப ட்ரஸ்ட் பண்றதுனால அவங்க வந்து ரொம்ப கலர் ப்ரெஃபரன்ஸ் அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப
1: கொடுக்க
4: மாட்டாங்க. ஏன்னா மோஸ்ட்லி நான் வந்து சில குடும்பத்திலே வந்து அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சின்னு சொல்லி ஒரு 5-6 பேருக்கு பண்ணி கொடுத்தேன். ஸோ எனக்கு நல்லா தெரியும் அவங்களோட கல்யாணம் நலுங்கு வெட்டிங் டின்னர் ரிசப்ஷன் இது எல்லாத்துக்கும் வந்து அந்த கலர்ஸ் ரிப்பீட் ஆகக்கூடாது, அவங்க ட்ரெஸ் கோட்க்கு வந்துட்டு கான்ட்ராஸ்டா இருக்கணும். இது எல்லாமே என் கையில நான் வந்து டிசைட் பண்றதுனால இது எல்லாமே நான் அழகா பண்ணி கொடுத்தேன்.
1: கல்யாணம்னா முன்பெல்லாம் ஒரு நாள் அவங்க கூட பயணம் செய்யறது அப்படிதான் இருந்தது இல்ல விருந்து வரைக்கும். இப்ப அந்த ஒரு வாரம் நலுங்கு முகூர்த்தக்கள் அதுல இருந்தே உங்களோட பயணம் தொடங்குது, ஏன்னா எல்லா அலங்கரிப்பு வேலைகளும் நீங்க செய்யறீங்க அப்படின்னா.
4: இப்ப வந்துட்டு ஒரு கஸ்டமர்கிட்ட சில நேரங்கள்ல 2 வருஷம் கூட பயணம். ஸோ அவங்க நம்ம கிட்ட பேசும் போது அவங்க ஃபிக்ஸ் பண்ற டிசைன் வந்து அந்த கலைன் அன்னைக்கு வந்து நிறையவே அவங்க மாத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா வந்துட்டு சோசியல் மீடியால நிறைய போட்டோஸ் அவங்க பாக்குறது அவங்களோட இன்ட்ரெஸ்ட் அப்படின்ட்டுன்னு. ஆனா இதுல நிறைய புது கல்யாணம் பண்ண போறவங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னாக்கா எல்லா இடத்துக்கும் எல்லா வகையான அலங்காரமும் செட் ஆகாது.
2: அது அதுக்குன்னு இருக்கு இல்லையா?
4: எஸ், அது அதுக்குன்னு இருக்கு. கோவில்கள்ல வந்துட்டு நிறைய துணி அந்த டிரேப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா வந்து நிறைய காத்து அடிக்கும். சோ இதெல்லாம் வந்து நம்ம இப்ப நம்ம கஸ்டமருக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஒரு டெக்கரேட்டரா வந்து இந்த சிட்டு இந்த இடத்துல நம்ம இதை வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணோம்னா, இந்த அலங்காரம் வந்து செட் பண்ணோம்னா இது என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு, ஃபர்ஸ்ட் அதுதான் நம்ம வந்து கஸ்டமர்கிட்ட சொல்லணும். ஸோ என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேயே வந்துட்டு நான் நிறைய இடங்கள்ல பார்த்துருக்கேன், கல்யாணம் முடிஞ்சு சில பொருட்களுக்கு வந்து காத்துனால கீழே விழுகிறது அதெல்லாம். ஸோ என்னோட ஸ்டாஃப் கிட்ட நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்றது, எந்த பொருட்களும் கீழே விழாம இருக்கணும். ஸோ அதனால என்ன அலங்காரம் பண்ணாலும், ஸோ அது சின்ன அலங்காரமா இருந்தாலும் சரி பெரிய அலங்காரமா இருந்தாலும் சரி, எல்லாமே ஃப்ளோரோட நல்ல டைட்டா ஸ்க்ரூ பண்றது, அந்த செட்டப்பே வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிறது. ஸோ இது வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பார்ட் வந்து நிறைய பிளே பண்ணுது இந்த அலங்காரத்தை. இப்ப நம்ம கல்யாணத்துல பாக்குறது வந்து ஃப்ரண்ட்ல உள்ள அலங்காரம், அதுக்கு பேக்ல வந்துட்டு என்னென்ன வேலைகள் ரொம்ப அதிகமான டைம் எடுத்திருக்கும். ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஒரு குரூப் ஒர்க் மாதிரி. இப்ப ஒரு வீடு கட்டுறவங்களுக்கு கூட 4 மாசம் டைம் கொடுப்பாங்க, ஆனா கல்யாண அலங்காரத்துக்கு எங்களுக்கு 6 மணி நேரம் தான் கிடைக்கும். அந்த 6 மணி நேரத்துல அது உள்ள வந்து ஒரு டெக்னிக்கல் விஷயங்கள், லைட்டிங், எலக்ட்ரிக், அதுக்கான விளக்கு, அந்த அலங்காரம், அது கூட வந்துட்டு எலக்ட்ரிசிட்டி, இது எல்லாமே வந்து கன்சிடர் பண்ணி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ நிறைய வேலைகள் அந்த 6 மணி நேரத்துல பண்றதுதான் வந்துட்டு அதோட பியூர் சேலஞ்ச்.
5: மேல நிக்கிற மாதிரி அந்த 6 மணி நேரம் ஒரு பாடலை கேட்போம்.
2: டெக்கோ பத்தி இன்னும் நிறைய கதைகள் பேச போறோம். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச அதாவது பாடல் இப்ப கேட்கணும் அப்படின்னா என்ன பாட்டு சொல்வீங்க?
5: அண்மையில் வந்த பாட்டு எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு?
4: பேசாமலே.
5: அப்ப நான் பேசாமலே இந்த பாட்டுக்கு போயிருவேன்.

0: பேசாமலே சிறி சென்டருடைய குரல்ல வந்து பாடல் தான் அது. புது பாட்டு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பாட்டு. நீங்க நம்ம கூட பேசிட்டு இருக்கிற தேவேந்திரன் காளிமுத்து அவரும் தேர்ந்தெடுத்த பாடல் தான் அது.
1: இந்த டெக்கோ அப்படின்றது முன்பு காட்டிலும் இப்ப இருக்கக்கூடிய இந்த அலங்காரத்துல ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அவங்க கேட்ட உடை மாதிரி அலங்காரம் இருக்கணும், அந்த வண்ணங்கள்லயே அலங்காரம் இருக்கணும், அப்படி நிறைய பேருக்கு நிறைய அந்த தேவைகள்லாம் இருக்கு. இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மலேசியர்கள் எந்த மாதிரி அலங்காரம்லாம் ரொம்ப அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, எதெல்லாம் அதிகமா அவங்களை வந்து பாக்குறாங்க, எனக்கு இப்படிதான் வேணும் அப்படின்னு எதை சொல்றாங்க?
0: ட்ரெண்டில் இருக்கு,
2: இப்ப ட்ரெண்டில் இருக்கிறது ரொம்ப பழமை வாய்ந்த அலங்காரங்கள். ஆக்சுவலி கேட்கவே வந்து ரொம்ப அதிசயமா இருக்கு, ஏன்னா வாழ்க்கை ஒரு வட்டம் மாதிரி சுத்தி சுத்தி அப்படிதான் வந்துகிட்டு இருக்கோம். சோ 8 வருஷம் அந்த 8 வருஷத்துல நான் சொல்றேன், 8 வருஷத்துல ஆரம்பிக்கும் போது எல்லாரும் வந்து அந்த மனவர் வந்து கோல்ட் கலர்ல இருக்கணும், தங்க நிறத்துலதான் இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பேஸ்டல் கலர்ஸ் வந்தது, ரொம்ப லைட்டான ஃபிளவர்ஸ், பிங்க் ஃபிளவர்ஸ், லைட் ப்ளூ, அந்த மாதிரியான பேஸ்டல் கலர்ஸ்ல வந்தது. இப்ப வந்து ஸ்ட்ராங் கலர்ஸ் ப்ரிஃபர் பண்றாங்க,
1: திரும்பியும் அந்த வந்துட்டாங்க,
2: சிகப்பு, பச்சை, இந்த மாதிரியான ஸ்ட்ராங் கலர்ஸ் மோஸ்ட்லி வந்துட்டு இப்ப வந்து அந்த காரைக்குடி செட்டுகள் இருக்கு, காரைக்குடி செட்டு, ஆத்தங்குடி, அந்த மாதிரியான ஸ்ட்ரக்சரல் லுக்ல வந்து எக்ஸ்பெக்ட் பண்றாங்க கஸ்டமர்ஸ். ஏன்னா அந்த அந்த மாதிரியான வண்ணங்கள் வந்துட்டு எல்லா மாதிரியான நம்ம ட்ரெடிஷனல் கலர்ஸ்க்கும் வந்து செட் ஆகுது அப்படின்ட்டு. ஏன்னா இப்ப திருமணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே வந்துட்டு அந்த காலத்துல உள்ள மாதிரி வந்துட்டு எல்லாரும் சேர்ந்து செய்யற விஷயமா இல்ல. அதாவது எங்க அம்மா சொன்னது வந்துட்டு அவங்க காலத்துல வந்து அவங்க கல்யாணத்துக்கு அவங்களுக்கு அலங்காரம் வந்து பின்னால விட்டு ஆண்டி வந்து பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. சோ அதெல்லாம் மாறி இப்ப எல்லாத்துக்கும் தனித்தனியா ஒரு ஆள் இருக்காங்க. சோ இன்னும் வந்துட்டு இது விரிவாகும். இப்ப டெக்கரேஷன்ஸ் எடுத்துக்கிட்டாலே அப்ப வந்து டெக்கரேஷன், இவென்ட் பிளானிங் எல்லாம் ஒரே ஆள் பண்ற மாதிரி. சோ டெக்கரேட்டர்னு எடுத்துட்டா எல்லாரும் நினைப்பாங்க டெக்கரேட்டர்கிட்டே ஒர்க் கொடுத்துடலாம், நீங்க இதை ரெடி பண்ணிருங்க அதை ரெடி பண்ணிருங்க. சோ இப்ப வந்து டெக்கரேஷன் அப்படி எடுத்துட்டா எங்க வேலை வந்து டெக்கரேஷன் மட்டும் தான். சோ எங்களுக்கு ஆர்டர் போடுறது, அதாவது என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு லாஸ்ட் மினிட் டிஸ்கஸ் பண்றதுக்கு நம்மளுக்கு இவெண்ட் பிளானர்ஸ் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பிரிஞ்சு வந்துட்டனால ஸோ நம்ம வந்துட்டு பர்டிகுலரா இந்த டெக்கரேஷன் மட்டும் தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு.
0: சரி, இப்போ ஒருத்தவங்க வந்து ஒன்னு கேக்குறாங்க, அது உங்ககிட்ட இல்லை, இப்போ நீங்க அதை வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொன்னா எவ்வளவு செலவாகும், எப்படி அந்த அந்த கணக்கு? இப்ப நீங்க வழக்கமா வச்சிருப்பீங்க இந்த டெக்கரேஷன் பண்ண ஒரு 15,000 வெள்ளி, 20,000 வெள்ளி, ஆனா இவங்க எது எதிர்பார்க்கிறாங்கன்னா அவங்களுக்காக இதை நீங்க கொண்டு வரும்போது உங்களுக்கும் செலவு எல்லாம் அதிகரிக்கும் இல்லையா? சோ எப்படி எப்படி இதை நீங்க செய்வீங்க, எப்படி இதை எதிர்கொள்வீங்க?
2: யூஸ்வலா ஒரு வெட்டிங் அலங்காரம் போடுறோம் இல்லையா, அந்த அலங்காரத்தோட காஸ்ட், அதாவது நீங்க இப்ப வந்து புதுசா வாங்கி கிரியேட் பண்ண போறீங்கன்னா பல மடங்கு அதிகம், பல மடங்கு, பல மடங்குன்றது வந்து 5-10 மடங்கு அதிகம்
0: அதிகம்.
2: ஒரு மணவரையை நம்ம வாங்கி செட்டப் பண்றதுக்கும் நம்ம அந்த கிளையனுக்கு அவங்களுக்கு சார்ஜ் பண்றது ஒரு 20% தான் வந்து அந்த அந்த அலங்காரத்துல இருந்து நம்ம வந்து சார்ஜ் பண்ணுவோம், ஒரு 10% 20% சார்ஜ் பண்ணுவோம். சோ இது இது எங்க எங்க நம்மளுக்கு அதிகமா காஸ்ட் போகுது அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா, என்னோட அனுபவத்தை நீங்க இதை எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க, பட் என்னோட அனுபவத்துல ஸ்டோரேஜ்க்கு தான் எனக்கு காஸ்ட் அதிகமா போகும். எஸ், இப்ப உள்ள அலங்காரங்கள் பாத்தீங்கன்னாக்கா நிறைய பெரிய பெரிய மணவறைகள், பெரிய பெரிய செட், சோ இதெல்லாம் ஸ்டோர் பண்றது அப்படின்றது வந்து ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம்.
0: பெரிய இடம் தேவை உங்களுக்கு.
2: எஸ், பெரிய இடம் தேவை, அதோட வந்துட்டு மெயின்டெனன்ஸ் வந்து அதை விட ரொம்ப முக்கியம். அலங்கார பொருட்கள் வந்து எப்போதும் அழகாக இருக்கணும், அதோட பெயிண்டிங், மெயின்டெனன்ஸ் அப்படின்ட்டு. சோ நிறைய பேருக்கு என்ன புரியாதுனாக்கா ஏன் இது வந்து இவ்வளவு விலையா இருக்கு அப்படின்னு தான் கேட்பாங்க. பட் அந்த பொருட்கள் வந்து நம்ம வாங்கி நம்ம வீட்டுல வைக்க முடியாது, பேக் யார்ட்ல வைக்க முடியாது. சோ அதை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி ஒரு ஒரு கஸ்டமருக்கு நம்ம கொண்டு போக முடியாது. சோ நான் மெயினா வந்துட்டு ஒவ்வொரு கஸ்டமருக்கும் அதை கொண்டு போகும் போது அதை ரீபெயிண்ட் பண்ணி அதை வந்து அவ்வளவு அழகாக தான் கொண்டு போய் சேர்ப்பேன். ஸோ நம்ம அதனாலதான் நம்மளோட அலங்காரம் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப கிளீனா நீட் பினிஷிங்ல இருக்கிறதுக்கு ஒரு காரணமும் அதுதான். சோ ஒரு கஸ்டமருக்கு வந்து இப்ப ஒரு செட் போடுறோம்னா அதோட பட்ஜெட் வந்துட்டு இப்ப நம்ம ஸ்பெண்ட் பண்ற அந்த பட்ஜெட் வந்துட்டு ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். ஸோ அந்த கிளைண்ட்க்கு நம்ம வந்து அது உண்மையாகவே பண்ணுறோம் அப்படின்னாக்கா அந்த டெக்கரேஷன் அடுத்து நம்ம வேற அலங்காரத்துக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னாக்கா நம்ம வந்து தாராளமாக அதை அவங்க கிட்ட வந்து கொண்டு போய் செய்யலாம்.
0: இப்போ கல்யாணம் எல்லாம் உள்ளே வைக்கிறாங்க மண்டபத்தில், அப்புறம் வெளியே வைக்கிறதும் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது என்னன்னா வெளியில இருக்கிற சுற்றுச்சூழல் ரொம்ப அழகாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இதில் எது ரொம்ப சவால் மிக்கது?
2: டெஃபினட்டாக வெளியே வைக்கிறது தான். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இப்போ வெளியே வைக்கிறது அப்படின்னாக்கா அவங்க வந்து ஒரு சாம்பிள் படம் எடுத்துட்டு வர்றது வந்துட்டு நம்ம வெளிநாட்டுங்கள்ல பண்ண அலங்காரங்கள். சில வெளிநாட்டுல வந்து வெதர் வந்து எப்போதுமே வந்து இப்ப சம்மர்னா ஃபுல்லா சம்மரா இருக்கும், சோ அங்க மலைகள் இருக்காது. சோ எஸ்பெஷலி இந்தியாலயே நீங்க வச்சுக்கோங்கல்ல, சோ நம்மளுக்கு ஒரு அளவுக்கு தெரியும் இந்த மாதங்கள்ல வந்து மழை இருக்காதுன்னு. பட் நம்ம ஊரு அப்படி கிடையாது, நம்ம ஊரு அப்படி கிடையாது.
1: மழை வரும்,
2: திடீர்னு மழை வரும், மழையே இருக்காதுன்னு போட்டிருக்கோம் அப்படின்ட்டு. ஆனா நம்ம வெளியே அலங்காரம் பண்ணும் போது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இல்ல காலையில 10 மணிக்கு மழை வராது, காலையில தானே கலையணம் வைக்கிறோம்னு. ஆக்சுவலி அது இல்ல, நம்ம முத நாள் நைட்டுல இருந்து நம்ம அதை கன்சிடர் பண்ணும். பிகாஸ் அந்த அலங்காரம் பண்ணதுக்கு அப்புறம் எல்லாம் மலையில நனைஞ்சதுனாக்கா காலையில நீங்க வந்து மணவரையில உட்காரும் போது அது வந்து ரொம்ப வெட்டா, அது டிஸ்கம்ஃபர்டான ஒரு ஃபீல் கொடுக்கும். சோ அதனால நம்ம அந்த வெதர் செக் பண்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் வெளி அலங்காரங்கள் பண்ணும் போது நான் யூஸ்வலாவே என் கிளைண்ட்ஸ்க்கு என்ன சொல்றதுன்னா, பிளான் பி வச்சுக்கோங்க அப்படின்னு. பிளான் பின்றது வந்து ஒரு ஒரு செப்பரேட்டா ஒரு கவர்ட் லொகேஷன். இப்ப ஒரு ஹால் ஹோட்டல் இருந்ததுன்னா அதுக்கு ஒரு ஒரு பால் ரூம் இருக்கும், அங்க பிளான் பி வச்சுக்கலாம். நம்ம இதே இன்கேஸ் அந்த டைம் மழையா இருந்ததுன்னா நம்ம அந்த லொகேஷனுக்கு மாத்திக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். வெளி அலங்காரம் நம்ம அந்த கல்யாணம் டிஸ்கஷன் வெளியாளங்க பேசும் பொழுது நான் கிளைண்ட்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்றது.
1: இப்போ ஒரு திருமணம் நடக்குதுன்னா இப்போ அது ஒரு பெரிய வேலை, திருமணம் பண்றதுன்றதே ஒரு ஒரு பெரிய வேலை இல்லையா. இப்ப வரக்கூடியவர்கள்லாம் எவ்வளவு காலத்திற்கு முன்னே அவங்களை வந்து பாத்துறணும், ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி இப்ப எதிர்பார்ப்புகள்ன்றது அதிகமா இருக்கு. உட்காந்து நீங்க பேசணும், அதை வந்து திட்டம் போடணும் போது எவ்வளவு நாட்களுக்கு முன்னே வராங்க, இல்ல வருஷ கணக்கா உங்களை பின்தொடர்ந்து வந்து பாக்குறதெல்லாம் இருக்கா, அதை பத்தி சொல்லுங்க.
2: அதிகமாகவே நிறைய பேர் ஆக்சுவலி என்னை பின்தொடர்ந்துருக்காங்க. ஆக்சுவலி எல்லாருக்கும் என்னால் வந்து என்னோடய சேவையை வந்து கொடுக்க முடியாது, ஏன்னா என்னோடய இத்தனை வருஷத்தில் வந்துட்டு என்னோடய மெயின் கோல் வந்துட்டு எல்லா இவெண்ட்டுக்கும் வந்து நானே பர்சனலாக போய் பார்க்குறதுன்றது. ஏன்னா இது ஒரு ஆர்ட் சம்மந்தப்பட்ட விஷயம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட ஆர்ட். ஸோ இப்போ ஒரு ஆர்டிஸ்ட் படம் வரையணும்னா அவங்க 2-3 பேரை வச்சு வரைய முடியாது, அவரு தான் வரையணும். அதே மாதிரி என்னோட ஆர்ட் வந்து என் டச்சில் இருக்கணும் அப்படின்ட்டுன்னு. இது நான் ரியலைஸ்

0: ஃபினிஷிங் அழகா இருக்கு. உங்க ஸ்டாஃப் வந்து என்ன பண்ணாலும் அந்த லாஸ்ட் நீங்க ஒன் அவர் போய் நீங்க இதை டச்சா பண்ணாதான் அது நல்லா இருக்கு அப்படின்னு. ஸோ அதனால எனக்கு என்ன முடிவு பண்ணிட்டேன்னா, ஒரு நாளைக்கு எனக்கு அந்த அந்த அன்னைக்கு வந்து என்ன எத்தனை ஸ்லாட்ஸ் பண்ண முடியுமோ அது மட்டும்தான் எடுக்கணும். ஸோ அதனால வந்துட்டு நிறைய ஏன்னா நம்ம ஹிந்து வெட்டிங் படி நிறைய முகூர்த்தங்கள்
1: இல்லை. ஆமா,
0: ஸோ லிமிட்டட் முகூர்த்தங்கள் இருக்கிறதுனால அந்த லிமிட்டட் முகூர்த்தங்களை என்னால் எங்கே ட்ராவல் பண்ண முடியுமோ அந்த இடத்துக்கு நான் கிளையன்ஸ் கிட்ட ஃபிக்ஸ் ஆகிடணும். யூஸ்வலி ஏர்லியாக புக் பண்ணுறவங்க அதனால தான் எனக்கு வந்து கேல் பினிங் அந்த மாதிரி டிஸ்டன்ஸில் டைப்பிங்கை விட்டவர் டிஸ்டன்ஸில் தான் எனக்கு வந்து டெக்கரேஷன்ஸ் அதிகமாக வரும். ஸோ அதனால என்னோட ட்ராவலிங் சார்ட் எல்லாம் பார்த்துட்டு டிசைட் பண்ணுறது தான் அந்த கஸ்டமர்ஸ்.
2: ஏன்னா இப்ப இது கல்யாணம் இன்னைக்குன்னா இன்னைக்கு போய் செட் பண்றது இல்ல, இது ஒரு இப்ப நீங்க சொல்ற அடிப்படையில பார்த்தா ஒரு வாரத்துக்கு முன்னக்கே நீங்க வந்து இதெல்லாம் திட்டம் போட்டு இதெல்லாம் போய் சேரணும் அப்படின்றது எல்லாம் பார்க்கும் போது இது ஒரு மாதம் ஒவ்வொருத்தருக்கும் நீங்க ஒதுக்க வேண்டியது வர அளவுக்கு இருக்கு. ஒரு பாடலை கேட்கலாம், அந்த பாடலுக்கு பிறகு இன்னும் பேசுவோம். இன்றைக்கு முகூர்த்தம் கிரியேஷன்ஸ்ல இருந்து தேவேந்திரன் காளிபுத்து தான் நம்ம கூட பேசிட்டு இருக்காரு.
1: தொடர்ந்து இணைந்திருங்கள், இது வணிகர்.

0: வினை தாண்டி வருவாய் படத்துக்காக எடுக்கப்பட்ட பாடல். வணக்கம் மின்னல், இன்றைக்கு வணிக நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. முகூர்த்தம் கிரியேஷன்ஸ் உடைய உரிமையாளர் தேவேந்திரன் காளிமுத்து தான் நம்ம கூட பேசிட்டு இருக்காங்க.
1: வியாபாரத்துறைன்னு எடுத்துக்கிட்டா அந்த தனித்துவம், த யூனிக் அப்படின்றது தான் ரொம்ப பேசப்படக்கூடிய ஒன்றா இருக்கு. இப்போ அலங்காரம் இதை சார்ந்த வியாபாரம் நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ நீங்களுமே வந்து 8 வருடத்திற்கு முன்ன வந்து இந்த துறைக்கு வரத்துக்கு முன்ன நம்மளோட இது வந்து தனித்துவமா இருக்கணும் அப்படின்னு அப்பவே முடிவு பண்ணிருப்பீங்க, இல்ல உங்க பயணத்துல நீங்க யோசிச்சு நம்ம இப்படிதான் கொடுக்கணும்னு? அந்த மாதிரி உங்களுடைய அந்த துறையில, உங்களுடைய அந்த அலங்காரத்துல இதெல்லாம் யூனிக்னஸ், தனித்துவம் அப்படின்னா என்னது தேவன் சொல்லுங்க.
2: தனித்துவம் அப்படின்னாலே ஒரு என்ன பொறுத்த வரைக்கும் ப்ராமிஸ், அந்த ப்ராமிஸை வந்து கீப் அப் பண்ணுறது தான் வந்துட்டு ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். ஏன்னா எல்லாருக்குமே எல்லாமே பிடிக்காது. நீங்கள் ஒரு கல்யாண அலங்காரம் போட்டிங்கன்னா அதில் 10 பேருக்கு வந்து 5 பேருக்கு பிடிக்கும், 5 பேருக்கு பிடிக்காது. ஏன்னா சில பேர் சொன்னாங்க எனக்கு இந்த கலர் வந்து ரொம்ப டூ மச்சாக இருக்குது அப்படின்வாங்க. ஸோ இதில் நம்ம யாருக்கு ப்ராமிஸ் பண்ணுறோம்? அந்த பொண்ணு மாப்பிள்ளைக்கு. ஸோ யூஸ்வலி இப்போ பொண்ணு மாப்பிள்ளைங்க தான் வந்துட்டு
0: பேசுகிறாங்க,
2: எஸ் அவங்க தான் ஆசைப்பட்டு கேட்குறாங்க என்ன வேணும் அப்படின்ட்டு. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் ப்ராமிஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது அந்த ப்ராமிஸை நம்ம கீப்பாக பண்ணுறது தான் அவங்க கேட்கறது வந்து மேன்மேலும் அழகுப்படுத்தி கொடுக்கறது. அதாவது அவங்க இதுதான் இமேஜின் பண்ண, இதை விட சூப்பராக வந்திருக்க அப்படின்னு அவங்க தோன்ற அளவுக்கு அதை பண்ணுற வரைக்கும் நான் அதை விட மாட்டேன். ஸோ அந்த அதுதான் என்னோட ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி, அதாவது தனித்துவமா. நான்
0: இப்போ எல்லாருக்கும் நீங்க டெக்கோ பண்ணிட்டீங்க இல்லையா, இப்ப கல்யாணமும் முடிஞ்சிருச்சுல, அப்போ நீங்க வந்து அந்த பொண்ணு மாப்பிள்ளை கோயில் அந்த வீட்டுல இருக்கிறவங்க யாராவது உங்கள்ட்ட பேசியிருப்பாங்களா? முதல்ல அவங்கள்ட்ட கேட்பீங்களா எப்படி இருந்துச்சு, உங்களுடைய பார்வை எப்படி, நல்லா இருக்குன்னு எல்லாரும் சொல்றாங்க, ஆனா அது யாரு கேட்டாங்களோ அவங்க சொல்லணும் அப்படின்றத எதிர்பார்ப்பீங்களா தேவேந்திரன்?
2: கண்டிப்பா எதிர்பார்ப்பேன், அதுல டவுட்டே கிடையாது, கண்டிப்பா எதிர்பார்ப்பேன். சில கஸ்டமர்ஸ்க்கு வந்து நானே டெக்ஸ்ட் போட்டு கேட்டிருக்கேன், எல்லாம் சரி, எல்லாம் சூப்பரா இருந்தது. அவங்க சொன்னாங்க நாங்க உங்க கெட் பேக் பண்ணாத காரணமே நாங்க மேரேஜ் முடிச்சுட்டு எல்லாமே பிஸி
0: ஆயிடும்,
2: பிஸி ஆயிட்டோம், ஆனா ரொம்ப திருப்தியா இருந்தது. அப்படிதான் நிறைய பேருக்கு ஆக்சுவலி என்னன்னா வந்து வெட்டிங்க்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்கன்னா அட்டன்
0: பண்ணிடுவேன்.
2: ஸோ அங்கேயே வந்துட்டு அவங்க உடனே கை கொடுத்து சூப்பரா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க.
0: சில கல்யாணத்துக்கு எல்லாம் போகும்போது இந்த டெக்கோவே இடையூறா இருக்கு, இப்ப உங்களுக்கு கூட அது பார்வை இருந்திருக்கும், நடக்கிற இடத்துல ஏதாவது ஒண்ணு வச்சிருப்பாங்க, அது இப்ப நீங்க சொன்னீங்களா எதுவும் விழக்கூடாது நீங்க பாத்துக்கங்க, ஆனா நடைபாதையில வச்சு இடிச்சு அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அது நீங்க எப்படி உறுதிப்படுத்துவீங்க? போற இடத்த பார்த்த உடனே இங்க இப்படிப்பட்ட வடிவமைப்பு தான் இருக்கணும் அப்படின்றத எப்படி உறுதி பண்ணுவீங்க? ஏன்னா சில இடத்துல நடந்து போற இடத்துல அது இருக்கும் போது தவிர்க்க முடியாது, எடுத்து தூக்கி இடத்துல வச்சுட்டு பார்த்து போயிட்டு இருப்பாங்க.
2: ஆக்சுவலி நடைபாதைன்னு சொல்லும் போது இதுல நிறைய தடங்கள் இருக்கு. நான் ஆக்சுவலி என்னோட அனுபவத்துல கூட நான் பாத்திருக்கேன் என்னன்னாக்கா, சில லொகேஷன்ஸ் வந்துட்டு கீழே வந்து ஆல்ரெடி கார்பெட் இருக்கும், டைல்ஸ் இருக்கும். ஸோ என்ன மாதிரியான மெட்டீரியல்ஸ் நம்ம அந்தந்த இடத்துல யூஸ் பண்ணுன்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ கார்பெட் மேலே நம்ம கார்பெட் போடணும்னாக்கா அதுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு ஃப்ளோரிங் நம்ம தனியாக போட்டுக்கணும். எஸ் இதெல்லாம் வந்து நான் வந்து எனக்கு செட் பண்ணி வச்சிருக்கிற ரூல்ஸ். ஸோ கார்பெட் மேலே வரும் கார்பெட் போடக்கூடாது, ஏன்னா அது என்ன மாதிரியா இருந்தாலும் தடுக்கும்.
0: ஸோ
2: வயதானவங்க அந்த மாதிரி நிறைய பேர் நடக்கும்போது அந்த மாதிரி மேரேஜில் அதுவும் எஸ்பெஷலி தடுக்கி விழுகிறது அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அதெல்லாம் கன்சிடர் பண்ணி ஸோ நம்மளுக்குன்னு இருக்கு. இப்போ கஸ்டமர் நம்ம லொக்கேஷன் கூட்டு போய் காட்டினாங்கன்னா ஸோ அது எல்லாமே வந்துட்டு அவங்க கிட்ட நான் சொல்ல மாட்டேன், பட் நான் பார்த்து தெரிஞ்சு என்ன பண்ணணும் அப்படின்றத வந்து நம்மளுக்கு நான் ஒரு லிஸ்ட் பண்ணிக்குவேன். ஸோ இந்த லொகேஷன்ல நம்ம இதுதான் பண்ண போறோம் அப்படின்றதுன்னு. ஸோ இந்த மாதிரி உறுதியா செட் பண்றதுன்னு சில கல்யாணங்கள்ல வந்து நம்ம வாக்வே வந்து அந்த அலங்காரமே வைக்க முடியாது. சில கோயில்கள்ல வந்து அதை வச்சோம்னா அது ரொம்ப இடையூறா இருக்கும். ஸோ அதனால வந்துட்டு நான் கஸ்டமர்கிட்ட சொல்லிடுவேன் இது வந்து வைக்க முடியாது அப்படின்ட்டு. அப்படியே அவங்களுக்கு அது வேணும் அப்படின்னாங்கன்னா வேற இடத்துல, அதாவது அந்த வாக்வே ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி டெம்பிள் என்ட்ரன்ஸ்ல இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துல உங்களுக்கு அந்த போட்டோ, ஏன்னா நிறைய பேர் கன்சிடர் பண்ண போட்டோ ஷார்ட்ஸ் எப்படி வரும் அப்படின்னு. ஸோ அதுக்கான அலங்காரங்கள் வந்து அந்த மாதிரியான அவங்களுக்கு ஏற்ற லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி பண்ணி கொடுப்போம்.
1: சரி, பல வருடங்களாக இந்த துறையில இருக்கிறதுனால இப்போ நிறைய பேர் நிகழ்ச்சி கேட்பாங்க, இந்த அலங்காரத்துறை சார்ந்து டெக்கோ வந்து வியாபாரமா செய்துட்டு இருப்பாங்க, உங்க அனுபவம் நிறைய சொல்லி கொடுத்துருக்கோம், புதுசா வர்றவங்க இல்ல அதை செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கு நீங்க ஒரு ஆலோசனையா ஒரு அட்வைஸா கொடுக்கறதா இருந்தா ஏதாவது ஒன்று சொல்லணும் அப்படின்னா அது என்னவா இருக்கும் சொல்லுங்க அதை பத்தி.
2: புதுசாக வரவங்களுக்கு ஓகே, இப்போ வந்துட்டு நிறைய சோசியல் மீடியாலே நம்ம வந்து நிறைய பழகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. என்னென்ன பண்ணலாம், இப்போ ஒரு சின்ன விஷயங்கள் தெரியலனா கூட நம்ம வந்துட்டு நிறைய
0: யோசனைகள்
2: வந்துட்டு யோசனைகள் கேட்கலாம். ஸோ அதனால வந்துட்டு எனக்கு என்ன நான் சொல்ல வரேன்னாக்கா, இப்போ உள்ள டிசைன்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன பண்ணுறதுனாலும் சரி, எதுவாக இருந்தாலும் ஸ்ட்ராங்காக செய்யுங்க. இது ஒரு, ஏன்னா இது லைட் வெயிட்டு நம்ம காரில் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்றது அலங்கார பொருட்கள் கிடையாது. ஸோ அது அந்த லுக்கு அச்சீவ் பண்ணுற என்ன எஃபர்ட் போடுறீங்களோ அதை விட அது எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்ற ஒரு சீஃப் வந்து நீங்க கொடுக்கணும். அதுக்கு மேல வந்துட்டு பங்க்சுவல் ஆன் டைம், நீங்க அந்த கஸ்டமரை வந்து ஸ்ட்ரெஸ் படுத்தாம கவலைப்படுத்தாம ஆன் டைம் அந்த டெக்கரேஷன்ஸ் முடிக்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ என்ன கேட்டீங்கன்னா மற்ற டிசைன்ஸ் அது எல்லாமே வந்து அது அவங்கவுங்க பொறுத்து இருக்கு என்ன பண்றாங்க என்ன செய்யறாங்க. பட் இது ரெண்டு விஷயம், ஸ்ட்ராங்கான டெக்கரேஷன் அண்ட் பங்க்சுவல். ஸோ இது ரெண்டுமே வந்து பர்ஃபெக்டா நீங்க வந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா பிஸ்னஸ்ல வந்து எவ்வளவு நாள் நீங்க இருந்தாலும் சக்சஸ்ஃபுல்லா இருக்கலாம். ஏன்னா என்னோட கிளையன்ஸ் எல்லாம் சொல்றது இவர்கிட்ட கொடுத்துட்டா நோ ப்ராப்ளம், கல்யாணத்துக்குள்ள செட் பண்ணிடுவாரு அப்படின்ற அந்த நம்பிக்கை. சோ என்னோட கிளையன்ஸ் நிறைய பேர் பாத்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன்.
1: ஆமா ஆமா பாத்துட்டு இருக்காங்க, நிறைய பேர் வாழ்த்து சொல்லிட்டு இருக்காங்க.
2: சோ எல்லாத்துக்கும் தெரியும் என்னோட டைமிங். ஏன்னா எல்லாரும் வீட்லயும் நான் ஒரு 4-5 கல்யாணம் கூட பண்ணி கொடுத்துருக்கேன். சோ அந்த டைமிங் அதுதான் வந்துட்டு எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ற ஒரு விஷயம். அதுக்கப்புறம் தான் அந்த டெக்கரேஷன் அலங்காரம் எல்லாம் வருது.
0: சொன்னதே சொன்ன நேரத்துல செஞ்சு
2: கொடுக்கணும், அதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
0: இந்த வியாபாரம் வந்து தொடர்ச்சியா எல்லா காலகட்டத்திலயும் இருக்காது, ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் இருக்கும், முகூர்த்தம் இல்லாத சூழல்ல அது நீங்க சரிப்படுத்திக்கணும். அப்படின்னா அதனுடைய நிதி நிர்வாகம் ஃபைனான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே, இதை எப்படி சரியா பண்ணணும்? இப்போ நிறைய கேட்டுட்டு இருக்கிறவங்க மத்த வியாபாரம் கூட செய்வாங்க, அவங்களுக்கு நீங்க சொல்ற ஆலோசனை என்னவா இருக்கும் டேவிட்?
2: சோ இந்த ஃபைனான்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இது வந்து ஒரு அன்பிரடிக்டபிளான ஒரு விஷயமா தான் இருக்கும். ஏன்னா டெக்கரேஷன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து சின்ன அமௌண்ட்ல யூஸ் பண்றது கிடையாது. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணும் போதே வந்துட்டு அது பெரிய அமௌண்ட்ல தான் நம்ம வந்து, அதனாலதான் டெக்கரேஷனா ஐயோ அது பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு யோசிப்பாங்க. எஸ் ஆனா இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு நிறைய விஷயங்கள் மாறிக்கிட்டு வர்றதுனால நம்ம அதிகமா இன்வெஸ்ட் பண்ண வேண்டியதா இருக்கு, அதாவது பல மடங்கு அதிகமா இன்வெஸ்ட் பண்ண இருக்கு. பிகாஸ் அந்த காம்படிஷனும் அதிகமா ஆகிட்டு இருக்கு. இப்போ ஒரே மாதிரி வந்து 10 பேர் பண்ணாக்கா நீங்க தனித்து நிக்க மாட்டீங்க. ஸோ அது நீங்க வந்து எப்போதுமே வந்து புதுமையா பண்ணணும். அந்த புதுமை எப்படி வருதுனாக்கா நம்ம அதை யோசிச்சு ஒன்னு ஒரு சின்ன விஷயம் கிரியேட் பண்ணாலும் அந்த டெக்கரேஷன் வந்து நிறைய எக்ஸ்பென்சஸ் இருக்கும். மெயினா வந்து ஃபிளவர்ஸ், அந்த பேக்ட்ராப் செட்டப், அந்த ஃபைபர் ஐட்டம்ஸ், அப்புறம் அதை இம்போர்ட் பண்றது. இப்ப மலேசியால வந்து சில ஐட்டம் கிடைக்குது, பட் இருந்தாலும் நம்ம எப்பொழுதுமே இந்தியாலேருந்து கொண்டு வரதுன்றது அந்த டைம். ஸோ ஒரு கஸ்டமர்ட்ட அந்த டிசைனை டிசைட் பண்ணி அதை நம்ம மலேசியாவுக்கு கொண்டு வர அட்லீஸ்ட் 3 months இருக்கும். ஸோ அந்த டைம் நம்மளுக்கு வேணும். ஸோ இந்த எல்லாமே ஒன்னா வரணும், அந்த ஃபைனான்ஸ் அந்த டைம் எல்லாம் ஒன்னா சேர்ந்து வந்தாதான் நம்ம அதை வந்து கிரியேட்டே பண்ண முடியும். ஸோ அந்த ஃபைனான்ஷியலி நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஸோ என்ன கேட்டீங்கன்னாக்கா நம்ம எப்போதுமே ஒரு பெரிய அமௌண்ட், ஸ்ட்ராங்கான அமௌண்ட் வந்து ஒரு நம்ம பேக்கப்க்கு வச்சிருந்தா மட்டும்தான் இந்த பிசினஸ் வந்து நீங்க ஸ்ட்ராங்கா தைரியமா வந்து காழ வைக்க முடியும்.
1: சரியாக நிறைவுக்கு வந்துட்டோம். இன்றைக்குதான் வந்து நம்பிக்கை ஒளியேற்றும் அப்படின்னு தீபாவளி கருப்பொருள் அறிமுகப்படுத்தணும். உங்களுக்குன்னு ஒரு கனவு இருக்கும்ல, ஒரு ஆசை இருக்கும்ல, உங்களுக்கு என்ன ஆசை தேவேந்திர?
0: இதை சாதிக்கணும் அப்படின்னா என்னன்னு சொல்லுவீங்க? சரி, இது இங்க விதைச்சிட்டு போவோம், இது நடக்கணும் அப்படின்னா என்ன?
2: இப்ப இருக்கிற அந்த பீஸ் எனக்கு எப்போதுமே இருக்கணும்.
1: அமைதியை தேடி போறீங்க அதிகமா?
0: ஏன் அது?
2: ஆக்சுவலி என்னோட 27 வயசுலயே வந்து நிறைய விஷயங்கள் வந்து எல்லாருக்கும் ஒரு கொலையா கனவு, வீடு வாங்கணும் அப்படின்ட்டுன்னு எங்க அம்மா என்ன புஷ் பண்ணி 27 வயசுல என்ன வீடெல்லாம் கட்டி எல்லாம் செட்டில் பண்ண சொல்லிட்டாங்க. ஆனா ஏன் இவ்வளவு ப்ரெஷர் கொடுத்தாங்க அப்படின்னு தெரியல. பட் இப்ப அது வந்து எல்லாம் செட்டில் பண்ணியாச்சு, எல்லாம் ஒரு 40 வயசுல அச்சீவ் பண்ணது, 27 வயசுல அச்சீவ் பண்ணியாச்சு, என்ன பண்ணலான்றப்ப என்னோட கனவுகள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் நிறைய பேஷன்ஸ் இருக்கு. மேக்கப் ஆர்டிஸ்ட் இருந்திருக்கேன், வெட்டிங் டெக்கரேஷன் பண்ணுவேன், நல்லா குக் பண்ணுவேன் அண்ட் ப்ரொஃபஷனலி ஷெஃப். ஸோ இதெல்லாம் பண்ணது. ஸோ ஒரு ஒரு பேஷன் இருக்கிறதுனால எல்லாத்துலயும் தனித்து தனித்து ஏதாவது பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கு. ஆனா டெக்கரேஷன் வந்து ஃபுல் பேஷனா இருக்கு. ஸோ இப்ப நான் என்ன சொல்றேன்னா என்னோட டைமிங் எல்லாத்தையும் கணக்கா மேனேஜ் பண்ணி என் லைஃப் வந்து அந்த அந்த பீஸ் கொண்டு போறது தான் எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆசை. அண்ட் சம்டைம்ஸ் ரொம்ப பிஸியா இருக்கிறதுனால அந்த அந்த பீஸ் கொஞ்சம் விலகி போகுது. ஸோ அது இல்லாம ப்ராப்பரா மேனேஜ் பண்ணி ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு அச்சீவ் பண்ணும் அதுதான் எனக்கு
0: ஆசை. அமைதியா இருக்கணும், என்னதான் செய்வீங்க?
2: எனக்கு இப்போதைக்கு வந்து என்னோட டைம் டேபிள் அமைதி அப்படின்றதே அது
0: இல்லையா?
2: அமைதி அமைதியா இருக்கிறதுக்கு டைம் இல்ல, அந்த மாதிரி பிஸியா இருக்கும். ஸோ அதை அதை எப்படி கொண்டு போகணும் அந்த சிஸ்டம் தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், எப்படி நம்ம கொண்டு வர்றது அப்படின்னு. ஆனா
0: ஈடுபட்டுமே ஒரு முன் உதாரணமா நீங்க சில விவரங்கள்லாம் பகிர்ந்துகிட்டீங்க, மிக்க நன்றி. அதுக்கு
2: நன்றி தேவிகே.
1: சரி, இன்றைக்கு நிறைய அந்த டெக்கோ இந்த அலங்காரம் பத்தில நம்ம பேசிருந்தோம். நேர்கள்லாம் கேட்டிருப்பீங்க, உங்களுக்கும் இந்த தீபாவளிக்கும் சரி அல்லது உங்க திருமணம்க்கும் இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் கொஞ்சம் யோசிக்கணும்ல அப்படின்னு இன்றைய சந்திப்பை வந்து உங்களுக்குமே அதிகமாவே கொடுத்திருக்கோம்.
0: அதே நேரத்துல வணிக நிகழ்ச்சிக்கு ஒரு நிறைவை தரும் வேளையில இன்றைக்கு நம்ம நம்பிக்கை ஒளியேற்றுவோம் அப்படின்னு தீபாவளிக்கான கருப்பொருளை அறிவிச்சிருக்கிறோம், அறிமுகப்படுத்தி இருக்கோம். தொடர்ச்சியா தீபாவளி வரைக்கும் அதை பத்தி தான் நீங்களும் எங்ககிட்ட பேசுவோம் போறீங்க.
1: சரி, அடுத்த இளமை உல்லாசத்தில் பொன் கோகிலம் உங்களோட பேச ரொம்ப அவளை காத்துட்டு இருக்காங்க.
0: இப்போ நாங்க வணக்கம் மின்னலுக்கு ஒரு நிறைவை தந்து விடை பெறுகின்றோம்.
1: நான் உங்கள் மோகன்,
0: தெய்வீகன் தாமரை செல்வன். எப்போதும் சொல்றது போல உங்க உடம்பு உங்க மனசெல்லாம் பாத்துக்கோங்க. மீண்டும் சந்திப்போம்.

ஒரு விளக்கு ஏற்றப்படும் போது இருள் மட்டும் அகற்றப்படுவதில்லை, உள்ளத்தில் நம்பிக்கையும் உருவாகிறது. ஓர் எதிர்பார்ப்பு, ஆயிரம் விளக்குகள், ஓர் ஆயிரம் நம்பிக்கைகள், உள்ளமும் இல்லமும் புது ஒளியால் பிரகாசிக்கட்டும். மின்னலுடன் நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம். #மின்னல் தீபாவளி 2026

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 10 மணி செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். 2027 வரவு செலவு திட்டத்தில் கல்வி அமைச்சுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள 69 பில்லியன் ரிங்கிட் தேசிய கல்வி தரத்தை வலுப்படுத்தும் அதே வேளை பள்ளி வசதிகளை சீரமைக்க உதவும். மேலும் மாணவர்கள் ஆசிரியர்களின் நலன் மேம்பாட்டையும் உறுதி செய்யும் என மலேசிய துன் ஹுசைன் ஆன் பல்கலைக்கழகத்தின் சமூக அறிவியல் துறை மூத்த விரிவுரையாளர் டாக்டர் நஸ்ரீடா முமர் யாசின் கூறினார். புறநகர் உட்புற பள்ளிகளுக்கும் நகர்ப்புற பள்ளிகளுக்கு இடையிலான கல்வி வசதிகள் இடைவெளியையும் அது குறைக்க உதவும் என்றார் அவர். நகர் கிராமப்புற மருத்துவமனைகள் உட்பட சுகாதார கிளினிக்குகளில் மருத்துவர்கள் நிபுணர்கள் பரிசோதனை வசதிகளின் அணுகல் இடைவெளியை கையாளும் அரசாங்க நடவடிக்கைகள் இன்று மக்களவையில் விவாதிக்கப்பட உள்ளன. அந்த விவகாரம் தொடர்பில் ஜலுபு உறுப்பினர் டத்து ஸ்ரீ ஜலலுலின் அலியஸ் எழுப்பும் கேள்விக்கு சுகாதார அமைச்சர் பதிலளிப்பார் என நாடாளுமன்ற அகப்பக்கத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தெலுங்கானு முன்னாள் ஆட்சிக்குழு உறுப்பினர் ரோஸ்லி டவுட் இன்று காலை 5:14 காலமானார். அவருக்கு 66 வயது. அதிகாலையில் சுவாச சிக்கல் ஏற்பட்டதையடுத்து அவர் டூங்குட் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டதாக அவரின் மகன் மொமன் ஹஸ்வன் கூறினார். புக்கிட் பசி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான ரோஸ்லி இதற்கு முன் இருதய நோய் தொடர்பில் சிகிச்சையும் மேற்கொண்டிருந்தார். மெக்சிகோவின் மேற்கு கரையை சைமன் புயல் நெருங்குகிறது. அதனைத் தொடர்ந்து அங்கு கனமழை பெய்வதோடு பலத்த காற்று வீசுவதாக அமெரிக்க வானிலை ஆய்வுத்துறை கூறியது. தற்போது மணிக்கு 15 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் சைமனின் ஆற்றல் அதிகரிக்கக்கூடும் என அத்துறை எச்சரித்துள்ளது. துருக்கி மனிச கெப்ஸி ஓகாட்சி இஸ்மீர் நெடுஞ்சாலையில் இழுவை வாகனம் சுற்றுலா பேருந்துடன் மோதியதில் 11 பேர் உயிரிழந்தனர், 27 பேர் காயமடைந்தனர். விபத்து குறித்த தகவல் பெறப்பட்டதைத் தொடர்ந்து மருத்துவ தீயணைப்பு காவல்துறை குழுக்கள் அங்கு விரைந்தனர். விளையாட்டு. சிங்கப்பூர் ஃபார்முலா 1 கிராண்ட் பிரி மரினா பே பந்தய தடத்தில் நடைபெற்ற இதில் ரெட்புல் ஓட்டுநர் மேக்ஸ் வெஸ்டப்பன் முதல் இடத்தை பிடித்தார். ஃபெராரி ஓட்டுநர் சார்ல்ஸ் லெக்லர்க் இரண்டாவதாகவும் மெர்சிடிஸ் ஓட்டுநர் கிமி ஆண்டனோலி மூன்றாவதாகவும் வந்தனர். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் எஸ் கோகுலன். வணக்கம்.

0: மின்னலின் இளமை உல்லாசம்.
1: அன்பு வணக்கம் நேர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீர்கள் அப்படின்னு ரொம்பவே ஆர்வமாக எதிர்பார்த்து கொண்டே இருக்கின்றோம். சரி, இன்றைய பொழுது எப்படி ஆனது? எப்படி தொடங்கியிருக்கு? மகிழ்ச்சியா தொடங்கியிருக்கா இல்ல ஏதோ அப்படிங்கிற மாதிரி தொடங்கியிருக்கா? ஏனென்றா இன்றைக்கு திங்கக்கிழமை இல்லையா? திங்கக்கிழமை அப்படின்னா நம்மளே நம்மை உற்சாகப்படுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு நாள். ஆமாங்க. சரி, இப்பொழுது தொடக்கம் நாம வந்து மலையாள பாடல்களை கேட்க போயிருக்கின்றோம். 11 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு பிடிச்சவங்களுக்கு பிடிச்ச பாட்டு இருக்கு, அதுக்கு பிறகு ஒரு வசனமும் இருக்கின்றது, நீங்க அதை சொல்ல போறீங்க. இதற்கு இடையில நாம வந்து உங்களுடைய ஆசைகளையும் கேட்க வருகின்றோம். தீபாவளி ஆசைகள் நிச்சயமா நீங்க காலையில கேட்டிருப்பீங்க, வணக்கம் மின்னல்ல. ஆக நம்மளுடைய மின்னலின் நிர்வாகி அவர்களும் சொல்லியிருந்தாங்க, எதை பற்றி நம்முடைய இந்த ஆண்டு தீபாவளி இருக்க போகின்றது அப்படிங்கிறது தான். நம்பிக்கை ஒளியேற்ற வருகின்றோம், எல்லாருடைய மனங்களிலும் நம்பிக்கை ஒளியை ஏற்ற வருகின்றோம், விதைகளாக ஏற்ற வருகின்றோம். அப்படியாக நீங்கள் இந்த ஆண்டு தீபாவளிக்கு என்னென்ன ஆசைகள் எல்லாம் வச்சிருக்கீங்க அப்படிங்கிறத நீங்க எங்களுக்கு அழைத்து சொல்ல போறீங்க 11 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு.

கல்யாணி அப்படின்ற பாடலை நாம வந்து கேட்டோம். சரி, மலையாள பாடல்களை நம்ம கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். சரி, இந்த ஆண்டு தீபாவளி அப்படின்னு சொல்லும்போது நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம் அப்படிங்கிறது தான் நாம வந்து எல்லாருக்கிட்டையும் இந்த ஆண்டு நம்பிக்கை ஒளி ஏற்றவிருக்கின்றோம் அப்படின்னு சொல்லியிருக்கின்றோம். அந்த வகையில் நம்ம வந்து 1000 அழைப்பாளர்கள் அப்படின்னு சொல்லும்போது இப்பொழுதுலேருந்து நம்ம தொடங்கவிருக்கின்றோம். அதாவது இந்த நேரத்திலிருந்து மலையாள பாடல்களை கேட்டுக்கொண்டு நீங்க இப்போ நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கீங்க அப்படின்னு சொன்னால், இந்த ஆண்டு உங்களுக்கான நம்பிக்கை என்னவா இருக்க போகுது, ஆசை என்னவா இருக்க போகுது அப்படிங்கிறது நீங்க எங்களுக்கு அழைத்து சொல்ல போறீங்க. என்ன ஆசையை மனசுல சுமந்துட்டு இன்னும் நிறைவேறுமா நிறைவேறாதா அப்படின்னு காத்துக்கிட்டே இருக்கீங்க அப்படிங்கறத நீங்க அழைத்து சொல்லுங்க. 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8 சில கனவுகள் சில ஆசைகள் நிறைவேற வேண்டி நாம வந்து காத்துக்கொண்டே இருப்போம் இல்லையா. அது நிச்சயமா சொல்லும் போது அந்த வார்த்தைக்கும் ஒரு சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே வேளையில உங்களுடைய கனவுகள் மெய்ப்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவும் 1000 விளக்குகளை தாண்டி உங்களுடைய கனவுகளை சுமந்து நம்மளுடைய நேர்களும் நேரடியாக 25ஆம் தேதி வரப்போறாங்க. இப்படியாக இந்த நம்பிக்கை விதையை ரொம்ப பெரிதாக ஒளியேற்றுவதற்காக மின்னல் காத்துக்கொண்டே இருக்கின்றது. அதனால உங்களுடைய ஆசையை நீங்க அழைத்து சொல்லுங்க.

0: ஓகே, நான் மோகன் ஈப்போல இருந்து பேசுகிறேன். என்னுடைய நம்பிக்கை ஒளி என்னன்னாக்கா ரொம்ப இல்ல, என்னன்னாக்கா இப்ப எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு வயசு ஒரு காலகட்டம் 48 வயசு எனக்கு இப்ப. சோ என்னோட நம்பிக்கை எல்லாம் என்னன்னாக்கா குழந்தைகள் என்னோட பிள்ளைங்களும் நல்லா படித்து ஒரு நல்ல ஒரு இதுக்கு போவாங்கன்னு சொல்லிட்டு தான் எனக்கு பெரும் ஆசை. அந்த வகையில் இந்த வருடம் என்னுடைய பெரிய மகன் வந்துட்டு மெட்ரிகுலேஷன் முடிச்சுட்டு அரசாங்கத்துறையிலேயே மருத்துவம் படிக்க போயிட்டாரு. ஸோ அந்த வகையில் வந்து என்ன எடுத்துக்கிட்டீங்கனாக்கா இது வந்து ஒரு பெரிய சாதனையாக நினைக்கிறேன். அவர் அழகாக நாங்கள் ஃபாலோ அப் பண்ணி அவரை அழகான முறையில் வழி பகுத்து அவருக்கான நேரத்தை ஒதுக்கி அவர் வந்து கல்விக்காக என்னென்ன செய்யணுமோ அதெல்லாத்தையும் நாங்கள் ஒதுக்கி கொடுத்து அவர் அழகாக அதை கடைப்பிடித்து அவரும் மருத்துவத்துறைக்கு அரசாங்கத்துறையிலேயே படிக்க போயிட்டார். அதுதான் பெரிய ஒரு வெற்றியா நான் இந்த வருஷம் நான் கருதுறேன்.
1: அரசத்துறையில எங்க படிக்க போயிருக்காரு?
0: ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப் அவருக்கு நாங்க கொடுத்த வசி அவர் அழகா அதை ஃபாலோ பண்ணி அவரும் வெற்றிகரமா அந்த பல்கலைக்கழகத்தில் நுழைஞ்சிட்டாரு. அதுதான் நான் வந்து வெற்றிக்கிறத. இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா இந்த வருடம் என்னோட சின்ன மகன் வந்துட்டு எஸ்டிஎம் எழுத போறாரு. அவருக்கும் நாங்க அழகா வழிவகுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த வருஷம் தீபாவளியே இருந்தாலும் அவருக்கு எஸ்டிஎம் காலகட்டத்தில் இருக்கிற வசி அவரையும் நாங்க விடல, அவரையும் நாங்க அழகா கொண்டு வந்துகிட்டு இருக்கோம்.
1: நிச்சயமாக உங்களுடைய ஆசை, உங்களுடைய கனவு, உங்களுடைய பிள்ளைகள் வந்து சிறந்த கல்வி கேள்விகளை முடிக்கணும், குறிப்பா மருத்துவம் முடிக்கணும், உங்களுடைய இளைய மகன் வந்து எஸ்பிஎம் முடிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பா தேர்ச்சி பெறணும் அப்படிங்கிறது எங்களுடைய வாழ்த்து வந்து சேரட்டும். உங்களுடைய கனவு நிச்சயம் மெய்ப்படும். ரொம்ப நன்றிங்க மோகன் அழைத்ததுக்கு.
0: நன்றி நன்றி, ரொம்ப நன்றி. உங்களுடைய நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பா இருக்கு. முக்கியமாக நீங்க நடத்தக்கூடிய இந்த நிகழ்ச்சிகள் ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிகழ்ச்சி ரொம்ப நான் கேட்பேன்.
1: ரொம்ப நன்றிங்க.
0: வாழ்த்துக்கள். தீபாவளி வாழ்த்துக்கள் உங்களுக்கும்.
1: உங்களுக்கும் தீபாவளி நல்வாழ்த்து. வணக்கம்.
0: நானும் உங்களை வாழ்த்துறேன்.
1: நன்றிங்க. வணக்கம்.
0: நன்றி நன்றி நன்றி.

0: ஒரு விளக்கு ஏற்றப்படும் போது இருள் மட்டும் அகற்றப்படுவதில்லை, உள்ளத்தில் நம்பிக்கையும் உருவாகிறது. ஓர் ஆசை, ஓர் எதிர்பார்ப்பு, ஆயிரம் விளக்குகள், ஓர் ஆயிரம் நம்பிக்கைகள், உள்ளமும் இல்லமும் புது ஒளியால் பிரகாசிக்கட்டும். மின்னலுடன் நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம். ஹேஷ்டாக் மின்னல் தீபாவளி 2026.
1: ஹேஷ்டாக் நம்பிக்கை ஒளி. ஆமாங்க, நம்பிக்கை ஒளியை நம்ம ஏற்ற போகின்றோம். நாம்ன்றதை விட நீங்க, நாம எல்லாருமே சேர்ந்து தான் ஏற்று போறோம். அதனால மறக்காதீங்க, 11 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு நீங்க வந்து பிடிச்ச பாட்டெல்லாம் கேட்பீங்க இல்லையா, அப்போ உங்களுடைய ஆசை என்ன, கனவு என்ன, என்ன மாதிரியான நம்பிக்கையோடு நீங்க வந்து இருக்கீங்க அப்படிங்கறத எங்ககிட்ட சொல்ல போறீங்க. நிச்சயமாக ஒளிமயமான அந்த நம்பிக்கை நிச்சயம் நிறைவேறும் அப்படிங்கறத வாழ்த்தா நாங்க உங்களுக்கு கொடுக்க போறோம். மற்றவங்களும் அவங்களோட எதிர்பார்ப்புகள், கனவுகளை சொல்ல சொல்ல நிச்சயமாக அந்த கனவு மெய்ப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். சரி, அடுத்த பாடலை கேட்போம். பாடலுக்கு பிறகு மீண்டும் நாம சந்திக்கலாம்.

நேரம் இப்பொழுது காலை மணி பார்த்து 40 இரண்டு இளமை உல்லாசம் நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்திருக்கின்றீர்கள். உங்களோட நான் பொன் கோகிலம் பேசிட்டே இருக்கேன். மலையாள பாடல்களை நம்ம கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். அடுத்த பாடலுக்கு நம்ம செல்லவிருக்கின்றோம். யார் கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்துடலாமா? ஸ்ருதி, ஏஷம், அப்துல் வஹாப் கொண்டு வருகின்றார்கள்.

0: தீபாவளி வந்துருச்சு, ஒவ்வொரு வருடமும் ஏதாவது ஒரு கருப்பொருள் தானே கொண்டாடுவோம். இந்த வருஷம் எப்படி?
1: பசுமை தீபாவளி.
0: அதான் செஞ்சிட்டோம்ல.
2: அப்போ நேசிப்போம்.
0: நேசிப்போம், முந்தின வருஷம் பண்ணிட்டோமே.
1: நினைவுகள் சேர்ப்போம்.
0: அதான் போன வருஷம் பண்ணிட்டோம்ல.
3: இது பண்ணியாச்சு அது பண்ணியாச்சுன்னா இந்த வருஷம்
0: இந்த பாருங்க ரொம்ப எல்லாம் யோசிக்காது. விரைவில்

0: புகை மூட்டம் குறித்த விழிப்புணர்வு வழங்குகின்றார் காஜாங் மருத்துவமனையைச் சேர்ந்த டாக்டர் நாகலட்சுமி.
1: மலேசியால நடக்கிற இந்த புகை மூட்டம் வந்துட்டு நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில பல மாற்றங்களை உண்டாக்கி இருக்கு. இதையா நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும்னா, இந்த ஹேஸ்ல உள்ள இந்த நூல் துகள்கள் சொல்லுவோம், இந்த ஸ்மால் பர்டிகல்ஸ் வந்துட்டு நம்ம நுரையீரல் ஆழம் வரை செல்லக்கூடிய ஆற்றல் இருக்கு. சோ இப்படி இதை தொடர்ந்து நம்ம வந்து நுகர்ந்துகிட்டு இருக்கிறப்ப என்ன நடக்கும்னா, காலப்போக்கில் நம்ம நுரையீரலின் இயற்கையான தன்மையை மாறி நம்மளுக்கு நுரையீரல் நோய், அதை தொடர்ந்து ஹார்ட் டிசீஸ் வரதுக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு. இந்த அஸ்மா உள்ள பேஷன்ட்ஸ் வந்து அடிக்கடி அஸ்மா அட்டாக் வரதுக்கும் அந்த அட்டாக் கட்டுப்படுத்துறது கொஞ்சம் கடினமா இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் அதிகமா இருக்கு. உங்களுடைய அன்றாட ஆக்டிவிட்டிஸ் வந்து திட்டமிடுங்க. எப்படின்னா, ஏர் பொல்யூஷன் இண்டெக்ஸ் கணிப்பு இருக்குல்ல, அதை நீங்க கவனத்துல கொண்டு அதுக்கேற்ப நீங்க வந்து பிளான் பண்ணலாம். அவசியம் இல்லாம வெளியே போகாதீர்கள். வெளியே செல்ல வேண்டும் என்றால் நன்றாக பொருந்தும் N95 முகக்கவசங்கள் பயன்படுத்துங்க. ஜன்னல்கள் கதவுகள் திறந்திருக்கப்ப இந்த கேஸ் ஊடுருவி வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். வசதி உள்ளவர்கள் ஏர் கண்டிஷனர் ஏர் பாய்க்கிறது நல்லது. வெளிப்புற உடற்பயிற்சிகள் தவிர்க்கவும். போதுமான அளவு தண்ணீர் குடிப்பது இயற்கை பேரிடர் தவிர்க்க முடியாதது, ஆனால் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம்.

வணக்கம். சலாம். மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 11 மணி உலக செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். போர், பொருளாதார அழுத்தம், வரவு செலவு திட்ட நெருக்கடி உள்ளிட்ட புவி அரசியல் பதற்றங்களுக்கு மத்தியில் ஐநாவின் COP 17 காலநிலை உச்சநிலை கூட்டம் நடைபெறும் என ஐநாவின் உயிரியல் பல்வகைமை தலைவர் ஆஸ்டின் ஸ்கோமேக்கர் தெரிவித்தார். இவ்வேளை இயற்கை வளங்களை பாதிக்கும் நடவடிக்கைகளை முடக்குவது தொடர்பான தீர்வை 200 உறுப்பு நாடுகளும் கண்டறியும் கட்டாயமும் உள்ளது. ஆர்மேனிய இறைவனில் வரும் 19ஆம் நாள் அந்த உச்சநிலை கூட்டம் தொடங்குகிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ரஷ்யாவின் டீசல் ஏற்றுமதிக்கு அனுமதி அளித்துள்ளது விமர்சனத்தை தூண்டியுள்ளது. யுக்ரைன் மீதான படையெடுப்பின் எதிரொலியாக ரஷ்யாவின் ஆற்றல் இறக்குமதிக்கு அமெரிக்கா விதித்த தடை இன்னமும் செயலில் உள்ளது. இந்நிலையில் ட்ரம்ப் ஏற்படுத்திக் கொண்ட ஒப்பந்தத்தின் நம்பகத்தன்மை குறித்து அமெரிக்க காங்கிரஸ் உறுப்பினர் 7 வினாவியுள்ளனர். 2022 ரஷ்யாவின் ஆற்றல் இறக்குமதிக்கு காங்கிரஸ் உறுப்பினர்கள் ஒருமித்த குரலில் மறுப்பு கூறியிருந்தனர். அமெரிக்கர்களின் பணம் யுக்ரைன் மீதான போருக்கு பயன்படுத்தப்படுவதற்கு தடை ஏற்படுத்தும் வகையில் அம்முடிவு எட்டப்பட்டது. வடகொரியா அதன் கிழக்கு கடலோர பகுதியில் அடையாளம் தெரியாத எரிகணையை பாய்ச்சியுள்ளது. இது ஜப்பானிய கடல் பகுதியாகவும் அறியப்படுகிறது என சோல் கூட்டு இராணுவ படை அறிக்கை வாயிலாக தெரிவித்துள்ளது. இம்மாத தொடக்கத்தில் பியோங்யாங் ஏற்கனவே செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி விசையுறு ஏவுகணையை பாய்ச்சி சோதனை நடத்திய வேளை இது மற்றொரு தற்காப்பு சோதனையாக பார்க்கப்படுகிறது. அக்டோபர் 3ஆம் நாள் பாய்ச்சப்பட்ட அந்த ஏவுகணை விமானத்தை மிக தாழ்வாக பறக்கச் செய்யும் ஆற்றலை கொண்டிருப்பதாக வடகொரிய அதிபர் கிம் ஜோங் உன் தெரிவித்தார். சோல் கட்டுப்பாட்டுக்கு உட்பட்ட பகுதியில் 2 கண்ணி வெடிகள் வெடிக்கப்பட்டதில் தென்கொரிய வீரர் 3 காயமடைந்த சம்பவத்தின் எதிரொலியாக வட தென்கொரிய நாடுகளுக்கு இடையே பதற்றம் மேலோங்கியுள்ளது. யேமனின் ஹூட்டி கிளர்ச்சிக்காரர்கள் சவுதி அரேபியாவை குறிவைத்து நடத்தும் தாக்குதல்களை கண்டித்த ஜப்பான் நிலைமையை மேலும் மோசமாக்குவதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளது. மேற்காசிய அமைதியும் நிலைத்தன்மையும் உலகிற்கும் ஜப்பானின் எரிசக்தி பாதுகாப்புக்கும் முக்கியமானவை என்பதால் சவுதி அரேபியா யேமன் நாடுகளுடன் இணைந்து நிலைமையை விரைவில் சீராக்கும் அரசதந்திர முயற்சிகளை டோக்கியோ மேற்கொள்ளும் என வெளியுறவு அமைச்சர் தோஷிமிட்சு மோட்டேகி தெரிவித்தார். மெக்சிகோவின் மேற்கு கரையை சைமன் புயல் நெருங்குகிறது. அதனைத் தொடர்ந்து அங்கு கனமழை பெய்வதோடு பலத்த காற்று வீசுவதாக அமெரிக்க வானிலை ஆய்வுத்துறை கூறியது. தற்போது மணிக்கு 15 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் சைமனின் ஆற்றல் வலுப்பெறக்கூடும் என அத்துறை எச்சரித்துள்ளது. மேற்கு கரையில் வசிப்போர் கூடுதல் எச்சரிக்கையுடன் இருப்பதோடு அதிகாரிகளின் ஆலோசனைகளை தொடர்ந்து பின்பற்ற அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். துருக்கி மனிசா கெப்சே ஒரு ஹங் ஹெசி இஸ்மிர் நெடுஞ்சாலையில் இழுவை வாகனம் சுற்றுலா பேருந்துடன் மோதியதில் 11 உயிரிழந்தனர். மேலும் 27 காயமடைந்தனர். விபத்து குறித்த தகவல்கள் பெறப்பட்டதைத் தொடர்ந்து மருத்துவ தீயணைப்பு காவல்துறை குழுக்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர். பாதிக்கப்பட்டோர் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். அவர்களுள் ஒருவர் ஆபத்தான நிலையில் உள்ளதாக மனிசா ஆளுநர் வெடேட்டின் ஆஸ்கன் தெரிவித்தார். விளையாட்டு. சிங்கப்பூர் ஃபார்முலா 1 கிராண்ட் பிரி. மரீனா பே பந்தய தடத்தில் நடைபெற்ற இதில் ரெட்புல் ஓட்டுநர் மேக்ஸ் வெர்ஸ்டப்பன் முதல் இடத்தை பிடித்தார். அத்தடத்தில் அவர் பதிவு செய்த முதல் வெற்றியாகவும் இது உள்ளது. ஃபெராரி ஓட்டுநர் சார்ல்ஸ் லெக்லெக் 2வதாகவும் மெர்சிடிஸ் ஓட்டுநர் கிமி ஆண்டனோலி 3வதாகவும் வந்தனர். கடந்த வாரம் சிப்பாங் பன்னாட்டு பந்தய தடத்தில் நடைபெற்ற பஹ்ரீன் கிராண்ட் பிரியிலும் மேக்ஸ் வெர்ஸ்டப்பன் வெற்றியாளர் பட்டத்தை வென்றார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. வணக்கம்.

0: இளமை உல்லாசம்
1: மின்னலின் இளமை உல்லாசம் கேட்டுக்கொண்டே இருக்கின்றீர்கள். பிடிச்சவங்களுக்கு பிடிச்ச பாடலை நீங்க கேட்க போறீங்க. அதே வேளையில உங்களுடைய இந்த முறை நம்பிக்கை அப்படின்னு சொல்லும் போது நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும். காலையிலிருந்து நீங்க இதை கேட்டுட்டே இருப்பீங்க இல்லையா? அந்த ஒளியை தான் நீங்க நம்ம ஏற்ற போகின்றோம். அந்த வகையில நீங்க அழைக்க போறீங்க. பிடிச்சவங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேட்கிற அதே வேளையில இன்றைக்கு இந்த முறை உங்களுக்கான ஆசைகள் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. நிறைவேறாத ஆசைகள் என்னைக்காவது ஒரு நாள் என்னுடைய கனவு நிறைவேறும், இந்த சின்ன ஆசை நிறைவேறாதா அப்படின்னு இந்த பக்கெட் லிஸ்ட்லாம் சொல்லுவாங்க இல்லை, இந்த ஆசை பட்டியல்கள் வந்து நிறைய வச்சிருப்பீங்க. அந்த மாதிரி என்ன இருக்கு அப்படிங்கிறத அழைச்சி சொல்லுங்க. 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8

0: ரேவதி பத்திகேஸ்ல இருந்து நம்மள அழைச்சிருக்காங்க. வணக்கம் ரேவதி, எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நலமா இருக்கேன். சரி, பிடிச்சவங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்பதற்கு முன்பா நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இந்த ஆண்டு உங்களுடைய ஆசை என்ன?
1: இந்த ஆண்டு வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு, பட் ஆனா வாங்கிட்டேன். அடுத்து வந்து ஒரு வாகனம் வாங்கணும், அது முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன். கூடிய சீக்கிரம் நிறைவேறும் நினைக்கிறேன்.
0: நிச்சயமா உங்களுடைய ஆசை நிறைவேறட்டும், எங்களுடைய வாழ்த்தும் வந்து சேரட்டும். சரி, யாருக்கு என்ன பாடலை கேட்க போறீங்க?
1: என்ன பாட்டுன்னு பொதுவா கேட்க தெரியல, பட் ஏதாச்சும் ஒரு நல்ல பாட்டா போடுங்க. எல்லாரும் கேட்கற மாதிரி
0: எல்லாரும் கேட்க போய் பாருங்க, எல்லாருக்குமே பாட்டு கேக்குறீங்க நீங்க. சரி, நன்றி ரேவதி அழைச்சதுக்கு. உங்களுடைய பாடலை அடுத்து நம்ம கேட்கலாம். நன்றி, வணக்கம். உங்களுடைய ஆசை நிறைவேறட்டும், நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம்.

நல்லிசையை வழங்கிட்டு இருக்கோம். இது உங்கள் மின்னல் FM. நிறைவேறாத கனவுகள் இன்னும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏக்கத்தோட காத்துக்கிட்டே இருப்பீங்க. சிலருக்கு பாத்தீங்க அப்படின்னு சொல்ல பக்கெட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது விருப்ப பட்டியல் அப்படின்னு சொல்லும் போது ஆசைகளுடைய பட்டியல்கள் அடுக்கிக் கொண்டே நாம வந்து போயிட்டே இருப்போம். ஆனா பாத்தீங்கன்னா கொஞ்சம் நிதானமா யோசிக்கும் போது அந்த ஆசைகள் எல்லாமே நம்மளுக்கு தேவையான ஒரு ஆசையாக கூட இருக்கணும். ஒரு நாட்டுக்கு போகணும், ஆனால் இன்னும் நான் வந்து காசு சேர்த்து வச்சுட்டே தான் இருக்கேன், அல்லது காசுலாம் இருக்குது ஆனால் நேரம் தான் கிடைக்க மாட்டேங்குது, எப்போ என்னோட கனவு நிறைவேறும் அப்படிங்கிற மாதிரியான ஆசை தொடங்கி ஒரு வாகனம் வாங்கணுமோ, அல்லது மற்ற நேர்கள் சொன்னாங்க இல்லைங்களா ஒரு வீடு வாங்கணும் அப்படிங்கிறது கனவுகள் அப்படின்னும் போது நிறையவே நம்ம காண்கின்றோம். நிறைய கனவு காணணும் அப்படின்னு தானே அப்துல் கலாமும் சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி உங்களுடைய ஆசை என்ன, கனவு என்ன அப்படின்றது சொல்லுங்க. நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம். வந்து

நிறைவேறும் அப்படிங்கிற அந்த ஏக்கத்தோடு ஓடிக்கொண்டே இருக்கின்றோம் அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும் கூட ஆசைகள் கனவுகள் அப்படின்னும் போது நடக்குமா நடக்காது, அதெல்லாம் நடக்க போகுது, எங்க நடக்க போகுது அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படிலாம் நினைக்காதீங்க. உங்களுடைய கனவுகளை ஏந்தி நாங்கள் நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம் அப்படின்னு யோசித்து இந்த ஆண்டு தீபாவளிக்கு நம்பிக்கை ஒளியாக 1000 குரல்கள், உங்களுடைய குரல்களை நாங்கள் வந்து கேட்க போகிறோம், உங்களுடைய ஆசைகளை வந்து வானொலியில் கேட்க போகிறோம். அதனால் நீங்கள் அழைத்து சொல்ல போகிறீங்க ஒவ்வொரு நிகழ்ச்சிகள்லையும் உங்களுடைய ஆசைகள் குரல்களாக நாங்கள் வந்து கேட்க காத்துக்கிட்டே இருக்கோம். அந்த குரல்களுக்கான ஒரு நம்பிக்கை ஒளியாக நம்ம வந்து 1000 விளக்குகளையும் 25 தேதி ஏற்றவிருக்கின்றோம். இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமாக உங்களை கனவுகளை நாங்கள் சுமக்க போகிறோம் அப்படின்றது எங்களுக்கே ரொம்ப மகிழ்ச்சியான ஒன்றாக இருக்குது. அதே வழியில் உங்களுடைய கனவின் குரல்களை கேட்கப்பட்டிருக்கோம், ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்குது. அழைக்கலாம் 0322825733 அல்லது 4768 இளமை உல்லாசத்தில் உங்களுடைய பொன் கோக்கிலும் பேசிகிட்ருக்கேன்.

0: தீபாவளி வந்துருச்சு. ஒவ்வொரு வருடமும் ஏதாவது ஒரு கருப்பொருள் தானே கொண்டாடுவோம். இந்த வருஷம் எப்படி?
1: பசுமை தீபாவளி.
0: அதான் செஞ்சிட்டோம்ல.
2: அப்போ நேசிப்போம்.
0: நேசிப்போம். முந்தின வருஷம் பண்ணிட்டோமே.
1: நினைவுகள் சேர்ப்போம்.
0: அதான் போன வருஷம் பண்ணிட்டோம்ல.
3: இது பண்ணியாச்சு அது பண்ணியாச்சு. அப்போ இந்த வருஷம்
0: இந்த பாருங்க ரொம்ப எல்லாம் யோசிக்காது. விரைவில்

0: வணக்கம்.
1: வணக்கம், ஏன் இவ்வளவு மோதா பேசுறீங்க?
0: வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
0: ராம் பேசுறேன்.
1: ராம் எங்க அழைச்சிருக்கீங்க? ராம்
0: ஸ்ரீகம்பாங்கன்னு.
1: ஸ்ரீகம்பாங்கன் ராம், சொல்லுங்க ராம். ஆக நம்ம வந்து பிடிச்சவங்களுக்கு பிடிச்ச பாட்டு அப்படின்னு சொல்லும் போது என்ன பாடல கேட்க போறீங்க?
0: பிடித்த பாடல் சொன்னால் உலகை வெல்ல போகிறேன் என்ற பாடலை கேட்க விரும்புகிறேன். அது வந்து சுந்தர்சலவுல ராதா அப்படிங்கிற ஒரு அக்காக அந்த பாடல் கேட்கிறேன்.
1: யார் அந்த ராதா அக்கா?
0: என்னுடைய எழுத்து பணிக்கு என்றும் இறைவனை பிரார்த்திக்கு எங்கும் ஆதரவு வழங்கக்கூடிய ஒரு நபராக வாழ்ந்தார்.
1: நம்மளை ஊக்குவிக்கிறவங்களுக்கு அப்படின்னும் போது நிச்சயமா நம்ம அன்பை கொடுப்பது அப்படின்றது ரொம்ப முக்கியம் இல்லையா? சரி, இந்த வேளையில உங்களுடைய ஆசை அப்படின்னு சொன்னா என்ன?
0: இந்த எழுத்து துறையில வந்து நல்ல படைப்புகள், தரமான கதைகளை வந்து மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். எழுத்து துறை மேலும் வளர வேண்டும், பேசப்பட வேண்டும் அப்படிங்கிற ராமாயணத்தில் உருவான ஊர்மிகை பற்றி நான் ஒரு குறுங்கதை எழுதியிருந்தேன். அது மிகவும் விமர்சையாக பேசப்பட்டு பினாங்கு மாநிலத்தில் ஊர்மிகை யார் என்று உயிர்ப்பிச்சிருக்காங்க அப்படிங்கறத நேற்று தெரிஞ்சுக்க
1: முடிஞ்சு. அதர வச்சிருக்கீங்க நீங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ராம். நிச்சயமாக உங்களுடைய ஆசை உங்களுடைய கனவு மெய்ப்படட்டும்.
0: நன்றி.
1: நன்றி. வணக்கம்.

ஹரிணி அந்த பாடலை கொண்டு வந்தாங்க. சரி, நேரம் இப்பொழுது 11:46. நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அந்த வகையில் சற்று முன்பு ராம வந்து சொல்லியிருந்தாரு, நான் வந்து ஒரு புகழ்பெற்ற ஒரு எழுத்தாளர் ஆகணும், எனக்கு எழுதிட்டு இருக்க இருந்தாலும் நல்ல எழுத்துக்களை கொடுக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப பெரிய ஆசை அப்படின்னு. ஆக ஆசைகளில் பலருடைய ஆசைகள் அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு ஆசைகளுமே முக்கியமான ஆசைகள் தான் இல்லையா? ஆசைப்படுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இதில் இது மேலே ஒரு ஆசை வைக்கணும், பேராசை தான் படக்கூடாது. சின்ன சின்ன ஆசைகள் அப்படின்றதும் நிறைவேறாத ஆசைகள் அப்படிங்கிறதுக்கும் நேரம் இல்லாமல் பல ஆசைகள் அப்படியே வந்து அந்த பட்டியல்களில் அப்படியே தான் இருக்கும். அந்த பக்கெட் லிஸ்ட் பட்டியல் சொல்லுவோம் இல்லையா, அந்த விருப்ப பட்டியல் அப்படியே தான் இருக்கும். அப்படியாக இன்றைக்கு உங்களுடைய விருப்பங்களை உங்களுடைய ஆசைகளை நீங்கள் பேச போகிறீங்க, உங்களுடைய கனவு என்னன்னு யோசித்து சொல்ல போகிறீங்க, உங்களுடைய குரல்களை நாங்கள் கேட்க போகிறோம். முழுக்க முழுக்க நம்முடைய ஒவ்வொரு நிகழ்ச்சிகள்லையும் நீங்கள் தான் பேச போகிறீங்க. உங்களுடைய கனவுகளை நாங்கள் எங்களுடைய கனவுகளாக சுமக்க போகின்றோம். ஆக நிச்சயமாக வார்த்தைகளுக்கு பெரிய ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வார்த்தை நிச்சயமாக நல்ல வார்த்தைகளாக இருக்கும்போது அனைவரிடத்திலுமே அந்த நம்பிக்கை ஒளி ஏற்றி வைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நீங்கள் நான் நாம் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக இந்த ஆண்டு தீபாவளியை நாம் கொண்டாடவிருக்கின்றோம். அப்படியாக நீங்கள் வந்து 12 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு நம்மை அழைக்கலாம், அழைத்து பேச போகிறீங்க. உங்களுக்காக ஒரு வசனம் காத்துட்ருக்கு, அந்த வசனத்தை நீங்கள் சொல்ல போகிறீங்க. அதுக்கு பிறகு உங்களுடைய ஆசை என்ன அப்படின்னு சொல்ல போகிறீங்க, யாருக்கு என்ன பாடலை கேட்க போகிறீங்க அப்படின்னு சொல்ல போகிறீங்க. ஆக நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பாடலை கேட்க போகிறோம். ஆசையை பற்றி பேசிட்ட பிறகு ஆசை கூட பாடலை கேட்கலன்னா எப்படியே கேட்டுருவோம்.

0: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினலஃபாம் கேட்கணுமா?
1: புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க.
0: ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினலஃபாம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு.

ஒரு விளக்கு ஏற்றப்படும் போது இருள் மட்டும் அகற்றப்படுவதில்லை, உள்ளத்தில் நம்பிக்கையும் உருவாகிறது. ஓர் ஆசை, ஓர் எதிர்பார்ப்பு, ஆயிரம் விளக்குகள், ஓர் ஆயிரம் நம்பிக்கைகள், உள்ளமும் இல்லமும் புது ஒளியால் பிரகாசிக்கட்டும். மின்னலுடன் நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம். #மின்னல் தீபாவளி 2026.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் நண்பகல் 12 மணி செய்திகளுடன் எனி பாஸ்டினால் ராயப்பன். நாட்டில் தனிமை மரணம் அல்லது வீட்டில் உயிர் பிரிந்து சில நாள்களுக்கு பின்னரே கண்டறியப்படும் சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக கூறப்படுகிறது. நாட்டில் 60 வயதை தாண்டிய 4.1 மில்லியன் மலேசியர்களில் 600,000 பேர் மட்டுமே ஆரோக்கியமான முதுமைக்கான 5 கூறுகளை நிறைவு செய்வதாக தேசிய சுகாதார நோய்த்தன்மை ஆய்வு காட்டுகிறது. நிறைவான சமூக ஆதரவு, மனசோர்வின்மை, அன்றாட வாழ்க்கையில் சுயமாக இயங்குவது, கடுமையான நோய் பாதிப்பு இல்லாமல் அல்லது அதனை கட்டுக்குள் வைத்திருப்பது உள்ளிட்ட கூறுகள் ஆரோக்கியமான முதுமைக்கு துணை நிற்கின்றன. புகை மூட்டம் காரணமாக பள்ளிகள் மூடப்பட்டிருக்கும் காலகட்டம் முழுவதும் உறைவிட பள்ளிகளில் பயிலும் மாணவர்கள் தத்தம் தங்கும் இடங்களிலே இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மாணவர்களின் பாதுகாப்பையும் நலனையும் உறுதி செய்யும் நோக்கத்தில் இந்த வலியுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் டத்து ஸ்ரீ ஃபல்லினா சீடே தெரிவித்தார். பினாங்கு புகிட் மர்த்தாஜாம் குபாங் சிமாங் பகுதியில் உள்ள முகவரி இடப்படாத வீடொன்றில் இருந்து கடல்சார் காவல்துறையினர் நடத்திய சோதனையின் வழி 727,351 ரிங்கிட் மதிப்பிலான வரி செலுத்தப்படாத மதுபானம், சிகரெட் கடத்தல் நடவடிக்கை முறியடிக்கப்பட்டுள்ளது. இச்சோதனையின் போது உள்நாட்டு ஆடவர் இருவர் கைது செய்யப்பட்டதாக பினாங்கு விலய சத்து கடல்சார் காவற்படை தளபதி ஏசிபி ஜெஃப்ரி பீடின் தெரிவித்தார். சவுதி அரேபியாவுக்கும் ஏமனின் ஹூத்தி தரப்புக்கும் இடையிலான அமைதி பேச்சுக்கு ஏற்பாடு செய்ய தயாராக இருப்பதாக ஈரான் கூறியுள்ளது. வட்டார நெருக்கடி மோசமடைந்துள்ளதால் ஈரான் அமைதி தூதராக செயல்பட முன்வருவதாக வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி கூறினார். சவுதி அரேபிய வெளியுறவு அமைச்சர் ஃபைசல் பின் ஃபர்ஹானுடனான தொலைபேசி உரையாடலின் போது அவர் இவ்வாறு கூறினார். பராகுவே மற்றும் பெலிஸ் அமைச்சர்களுக்கு எதிராக சீனா தடைகளை அறிவித்துள்ளது. அவர்கள் தாய்வானுடன் உறவுகளை வலுப்படுத்தி வருவதை தொடர்ந்து அந்த தடை விதிக்கப்பட்டுள்ளதாக சீன வெளியுறவு அமைச்சர் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. பராகுவே தொடர்பு அமைச்சர் குஸ்டப் வில்லாத்தே, பெலிஸ் வெளியுறவு அமைச்சர் பிரான்சிஸ் பொன்சேகாவின் சீனாவில் உள்ள சொத்துக்களும் முடக்கப்பட்டுள்ளன. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மோகனா அருச்சோதி. வணக்கம்.

உணவகங்களை நோக்கி செல்றீங்க, பிடிச்ச உணவை தேடி போய் சாப்பிடுறீங்க, இருந்தாலும் கூட அது ஆரோக்கியமா இருக்கா, பச்சை பச்சை காய்கறிகள்லாம் இருக்கா, இல்லங்க அந்த பக்கமே நான் போக மாட்டேன்னு சொல்றீங்களா? அப்படிலாம் சொல்லக்கூடாது, ஏன்னா அப்புறம் கொஞ்சம் வயது ஆக ஆக தான் அப்பவே சாப்பிட்ருக்கலாமே, வானொலியில் சொல்கிறாங்க தானே அப்படின்னு பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க. இது நம்மளுக்கு தேவையா சொல்லுங்க. அதனால் பிடிக்குதோ பிடிக்கலையோ, சில நேரங்களில் நம்மளுக்கு தேவை உடலுக்கு ஆரோக்கியம் அப்படின்னா பிடிக்கலனா கூட செய்திடணும், சரியா? அதனால் சாப்பிடும்போது பச்சை காய்கறி இருக்கிறத பார்த்து சாப்பிடுங்க. சரி, இப்பொழுது இளமை உல்லாசத்தில் பாடல்களை கேட்க போகிறோம். அதே வேளையில் ஒரு வசனம் ஒன்று காத்துக்கிட்டே இருக்கு, ஒரு காதல் வசனம். அந்த காதல் வசனத்தை அப்படி காதல் ததும்ப நீங்கள் தான் பேச போகிறீங்க. பேசிட்ட பிறகு உங்களுடைய விருப்ப பாடல் கேட்க போகிறீங்க. அது மட்டும் இல்லை, நம்பிக்கை ஒளியேற்றுவோம் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் என்ன ஆசை அப்படின்றத சொல்லணும் எங்ககிட்ட. உங்களுக்கு என்ன இந்த ஆண்டு என்ன கனவு இருக்குது, என்ன ஆசை இருக்குது, என்ன இலக்கு இருக்குது அப்படின்ற குரல்களை நோக்கி நாங்கள் செல்ல போகின்றோம்.

0: தி அறிவு கொண்டு வந்த பாட்டில் நாம கேட்டோம். சரி, நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, ஒரு வசனம் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி வசனத்தை கேட்கலாமா? தயாரா இருக்கீங்களா?
1: என் கண்களில் தோன்றிய மின்மினி பறந்து சென்று அவன் காதோடு பேசிய மௌன மொழி என்ன? அது காதல் தானே.
0: அது காதல் தானே. அவ்வளோ நீளமான வசனம் இருக்குல்ல, இல்லை எதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களோ அதை மட்டும் சொன்னால் போதும், முயற்சி தானே. அப்படி அப்படி காதலா, அது காதல் தானே அப்படின்ற மாதிரி சொன்னாங்களே, அந்த மௌன மொழியெலாம் சொல்லி அந்த நான் வந்து நீங்கள் அழைக்கும் போது திரும்பவும் உங்களுக்காகவே ஒளிபரப்புவாங்க, கவலையப்படாதீங்க. அதை கேட்டுட்டு சரி இன்னொரு முறை கேட்டுடலாம் வாங்க. இன்னொரு முறை கேட்போமா?
1: என் கண்களில் தோன்றிய மின்மினி பறந்து சென்று அவன் காதோடு பேசிய மௌன மொழி என்ன? அது காதல் தானே.
0: ஆஹா, அந்த மின்மினி தான் இப்போ கதையை நீங்கள் அழைச்சி சொல்ல போறீங்க. என் கண்ணோடு பேசிய அந்த மின்மினி அவன் காதோடு பறந்து சென்றது வந்து மௌன மொழி தானே, அது காதல் தானே அப்படின்னு கேட்டாங்க இல்லையா. உங்கள் பாணியில நீங்கள் சொல்ல போறீங்க, அழைத்து அந்த வசனத்தை சொல்லுங்க. அதற்கு பிறகு உங்களுடைய விருப்ப பாடல் என்ன, யாருக்கு கேட்க போறீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்க. மறக்காம உங்களுடைய ஆசை இந்த ஆண்டு கனவு என்ன அப்படிங்கிறதையும் அழைச்சி சொல்ல போறீங்க. தயார் தானே? நீங்க எப்படி வேணாலும் சொல்லலாம், உங்கள் பாணியில அந்த வசனத்தை சொல்லுங்க. சரி, இப்பொழுது எல்லாருக்குமே பிடிச்சமான பாடல், இந்த பாடல் நான் ரொம்ப எதிர்பார்த்து காத்திருந்த பாடல், இப்போ அந்த பாடலை கேட்கலாம்.

ஒரு விளக்கு ஏற்றப்படும் போது இருள் மட்டும் அகற்றப்படுவதில்லை, உள்ளத்தில் நம்பிக்கையும் உருவாகிறது. ஓர் எதிர்பார்ப்பு, ஆயிரம் விளக்குகள், ஓர் ஆயிரம் நம்பிக்கைகள், உள்ளமும் இல்லமும் புது ஒளியால் பிரகாசிக்கட்டும். மின்னலுடன் நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம். #மின்னல் தீபாவளி 2026

0: கார்த்திக் கொண்டு வந்த பாடலை நாம கேட்டோம். இப்படிதான் சில நேரங்கள்ல மனம் வந்து ஒரு நேரம் வந்து ஆசைப்படும், ஒரு நேரம் வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிடும். இருந்தாலும் ஆசைப்படுவது அப்படின்றது மனத்துடைய வேலை இல்லையா? அந்த ஆசை என்ன அப்படின்றது கேட்டு அறிவது தான் இப்பொழுது எங்களுடைய வேலையாகவும் இருக்கின்றது. ஆக நீங்க அழைக்க போறீங்க, அழைச்சு பேச போறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். நீங்களும் அழைச்சிருக்காங்க. அதே வேளையில அந்த வசனம் என்ன அப்படின்றத கேட்டலாம். இதுதான் நீங்க காதலா சொல்ல போறீங்க.
1: என் கண்களில் தோன்றிய மின்மினி பறந்து சென்று அவன் காதோடு பேசிய மௌன மொழி என்ன? அது காதல் தானே?
0: அதுதான், அது காதல் தானே அப்படின்னு கேட்டிருக்காங்களே, இந்த வசனத்தை தான் நீங்க சொல்ல போறீங்க. கொஞ்சம் கவிதையாவும் இருக்கு இல்லையா? அது நீங்க சொல்லிட்ட பிறகு என்ன பாடல் வேணும் அப்படின்றத கேளுங்க. அதே வேளையில உங்களுடைய கனவு இலக்கு இந்த ஆண்டு என்ன அப்படிங்கிறது எங்க கூட பகிர்ந்து கொள்ளுங்க.

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.
1: நம்மை சுற்றி
2: மன்றம் 4, 14 புதன்கிழமை இயங்கலையில் நடைபெற உள்ளது. 8:30 முதல் 9:30 வரை
1: நம்மை சுற்றி
2: ஸ்தாபா கம்பங் ஐர்பானா ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோயிலில் நவராத்திரி திருவிழா மிக சிறப்பாக நடைபெறுகிறது. 21 வரை நடைபெறும் இந்த விழாவில் சுற்றுவட்டார மெய்யன்பர்கள் கலந்து கொண்டு அம்மன் அருள் பெற அழைக்கிறது ஆலய நிர்வாகம்.
1: நம்மை சுற்றி
2: பொதுச்சேவையில் இணைவதற்கான வழிகாட்டல். குவாந்தான் இந்து சங்கத்தின் ஏற்பாட்டில் பொதுச்சேவை துறை பணிக்கு விண்ணப்பம் செய்வதற்கான வழிகாட்டல் பட்டறை ஞாயிற்றுக்கிழமை 18 காலை 10 மணி தொடங்கி குவாந்தான் இந்து சங்க அலுவலகத்தில் நடைபெற உள்ளது. மேல் விவரங்களுக்கு நீங்கள் திரு மோகன் 0109638288 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.
1: நம்மை சுற்றி

0: நான் அனுசூர்யா பேசுறேன்.
1: அனுசூர்யா, அனுசூர்யா எங்க இருந்த அனுசூர்யா?
0: நான் காஜாங்கில பேசுறேன்.
1: எப்படி இருக்கீங்க?
0: நான் நல்லா இருக்கேன்.
1: சரி, அந்த வசனத்துக்கு தயாராயிட்டீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். உங்ககிட்ட பேசிருக்கேன்ல, மகிழ்ச்சியா இருக்கேன்.
0: நானும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன்.
1: சரி சொல்லுங்க, அந்த வசனத்தை கொஞ்சம் சொல்லுங்க போதும், எனக்கு தெரியாது, கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும்னு.
0: என் கண்களில் தோன்றிய மின்னினி காதோடு பேசியது காதல் தானே?
1: கேளியா கேக்குறீங்க, காதல் தானேன்னு? நான் வந்து காதலா பேச சொன்னா
0: தெரியுங்க. என் கண்கள் தோன்றிய விண்மினி பறந்தது, பறந்து சென்றது. இருங்க கொஞ்ச நேரம். என் கண்கள் தோன்றிய விண்மினி பறந்தது, பறந்து சென்றது, காதோடு பேசியது இது காதல் தானே?
1: அந்த வசனத்தை நீங்களே சொன்ன மாதிரி இருக்கு.
0: நன்றி.
1: சரி, என்ன பாடல் யாருக்கு கேட்க போறீங்க?
0: எனக்கு ரொம்ப பிடித்த பாடல் என் கணவருக்காக முன்தேவா.
1: சரி, அப்ப கணவர் பேரை சொல்லணும்ல?
0: பிரகாஷ்.
1: அவரோட பேரு பிரகாஷ். சரி, பிரகாஷ் அவருக்காக நீங்க வந்து முன்தேவா பாடல் கேக்குறீங்க. சரி, அதே வேளையில நம்ம தீபாவளிக்காக 1000 விளக்குகளுக்கு வந்து நம்ம நம்பிக்கை ஒளி ஏற்ற போறோம். அப்படின்னா இந்த ஆண்டு உங்களுடைய ஆசை இலக்கு என்னவா இருக்கு?
0: என்னுடைய ஆசை, என்னோட கணவருக்கு ஒரு நல்ல மனைவியா, என்னோட 2 குழந்தைகளுக்கு நல்ல ஒரு பாசமான அம்மாவா எப்பொழுதுமே இருக்கணும்னு என்னோட கனவு அதுதான்.
1: நிச்சயமா அது வந்து கடமை. இருந்தாலும் கூட உங்களுக்கு ஏதோ ஒரு ஆசை இருக்கும்ல, இது வாங்கணும், எங்கேயாவது போகணும்?
0: இருக்கு இருக்கு. கணவர், என் 2 பிள்ளைங்க கூட திருப்பதிக்கு போகணும்னு ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க, அந்த நேரம் வரணும்.
1: குடும்பத்தோட திருப்பதிக்கு போகணும் அப்படின்னு சொல்லி. வாழ்த்துகள். நிச்சயமா இந்த ஆண்டு அது நிறைவேறும் அப்படின்னு நாங்களும் எதிர்பார்க்கின்றோம்.
0: கண்டிப்பா கண்டிப்பா அது நடக்கும்.
1: நன்றி, அழைச்சதுக்கு நன்றி சூர்யா.
0: ரொம்ப நன்றி.

0: வணக்கம்.
1: வணக்கம். ஏன் இவ்வளவு சோகமா பேசுறீங்க? யார் பேசுறீங்க?
0: அன்பரசன், பஹாங்ல இருந்து.
1: பஹாங்ல இருந்து? பஹாங் மக்கள் எல்லாம் எப்படி இருக்காங்க?
0: பஹாங் மக்கள் எல்லாம் இங்க சிறப்பா இருக்காங்க. இப்பதான் கொஞ்சம் புகைமூட்டம் கம்மியா ஆகி இப்பதான் பழைய நிலைமைக்கு நம்ம திரும்பி இருப்போம்.
1: பஹாங்ல திரும்பிட்டீங்க, கோலாலம்பூர்ல திரும்பிக்கிட்டே இருக்கோம் நாங்க.
0: ஆசிரியர்
1: அப்படின்னு சொல்லும் போது நிச்சயமா கவிதை தான். சரி சொல்லுங்க, யாருக்கு என்ன பாடல் கேட்க போறீங்க?
0: பாடல் வந்து இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தாதான்ற பாடல், மரியான் படத்துல இருந்து. அந்த பாடல் வந்து கூடலாம் யாரெல்லாம் இன்ன வரைக்குமே இருக்காங்களோ அவங்களுக்கான பாடல். ஏன்னா எப்பவுமே நான் அவங்களை பார்க்கும்போது இப்ப கொஞ்ச நாள் இவங்க கூட அந்த நேரம் நீடிக்காதான்ற ஒரு எண்ணம் தான் வரும். யாரெல்லாம் என் கூட அன்பா இருக்காங்களோ அவங்களுக்கான பாடல் தான்
1: மொத்த நண்பர்களுக்காக நீங்க கேக்குறீங்க?
0: ஆமா.
1: சரி, அதே வேளையில நம்ம வந்து நம்பிக்கை ஒளியேற்றுவோம் அப்படின்னு சொல்லும் போது இந்த ஆண்டு உங்களுடைய கனவு இலக்கு என்ன?
0: வெளிநாட்டுக்கு ஒரு முறையாச்சும் போயிட்டு வந்தேன். ஏன்னா சுற்றுலா போறதுன்றது எனக்கு ரொம்ப பெரிய ஒரு கனவாகவே இருக்கு. இந்த நாள் வரைக்குமே அதை இந்த வருடம் இறுதிக்குள்ள அதை ஏற்பாடு செய்து ஒரு வாட்டியாச்சும் எங்கேயாச்சும் போயிட்டு வந்தேன். ஒரு ஆசை.
1: இந்த ஆண்டு நீங்க எங்கேயுமே போகல?
0: இந்த ஆண்டு நான் எங்கேயுமே போகல.
1: அப்ப இன்னும் 2 மாதங்கள் தான் இருக்கு, அதுக்குள்ள அந்த கனவு நிறைவேறணுமே.
0: கண்டிப்பா, ஏன்னா ஆசிரியர்ன்றதுனால வருட இறுதிக்காக தான் நாங்களாம் பெரும்பாலுமே காத்துக்கிட்டோம்.
1: விடுமுறைக்காக?
0: விடுமுறைக்காக. அந்த வருட இறுதியோட விடுமுறை தான் வந்து எங்களுக்கான ஒரு.
1: சரி, உங்க எண்ணம் நிறைவேறட்டும். நன்றி அழைத்ததுக்கு.

0: மனசு எதையோ தேடும் போது ஒரு நல்ல பாடல்ல கரைஞ்சு போறீங்களா? நீங்க சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம் தொழுகை நேர அறிவிப்பு.
1: நீர்கிலே கோலாலம்பூர் புத்திர ஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான லொஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:03. கோலாலம்பூர் புத்திர ஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான லொஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:03.
2: இந்த முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல், இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.

0: ஒரு விளக்கு ஏற்றப்படும் போது இருள் மட்டும் அகற்றப்படுவதில்லை, உள்ளத்தில் நம்பிக்கையும் உருவாகிறது. ஓர் ஆசை, ஓர் எதிர்பார்ப்பு, ஆயிரம் விளக்குகள், ஓராயிரம் நம்பிக்கைகள், உள்ளமும் இல்லமும் புது ஒளியால் பிரகாசிக்கட்டும். மின்னலுடன் நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம். ஹேஷ்டாக் மின்னல் தீபாவளி 2026.
1: ஒரு விளக்கு ஏற்றப்படும் போது இருள் மட்டும் அகற்றப்படுவதில்லை, ஒரு புதிய நம்பிக்கையும் உருவாகிறது. இந்த தீபாவளியில் உங்கள் மனதில் இருக்கும் ஓர் ஆசையை, ஒரு கனவை மின்னலுடன் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். ஒவ்வொரு நிகழ்ச்சிகளிலும் நீங்க உங்களுடைய கனவுகளை அழைத்து சொல்லலாம். இந்த வேளையில உங்களுடைய கனவுகளை நம்முடைய இளமை உல்லாசம் நிகழ்ச்சியில பகிர்ந்து கொண்டமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. விடை பெற்றுக் கொள்கின்றேன் பொன் கோகிலம். அடுத்து இசையும் இசையும் நிகழ்ச்சியில உங்களை சந்திக்க பிரேமா கிருஷ்ணன் காத்துக்கிட்டே இருக்காங்க. கனவுகள் மெய்ப்பட ஆயிரம் விளக்குகளை நாங்கள் நம்பிக்கை ஒளியாக ஏற்றவிருக்கின்றோம். தொடர்ந்து மின்னலோடு பயணியுங்கள்.

0: மலேசியாவும் ஜோர்டானும் 60 ஆண்டு அரசதந்திர உறவை கொண்டாடுகின்றன. புகை மூட்டம், உறைவிட பள்ளி மாணவர்கள் விடுதியிலேயே இருக்க அறிவுறுத்தல். வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 1 மணி முதன்மை செய்திகளுடன் எனி பாஸ்டினால் ராயப்பன். பேரரசர் சுல்தான் இப்ராஹிமை இன்று இஸ்தானா நகராவில் ஜோர்டான் மன்னர் 2 ராஜா அப்துல்லா சந்தித்தார். மாமன்னரின் அழைப்பை ஏற்று அவர் நேற்று தொடங்கி 2 மலேசியாவுக்கு அதிகாரப்படி பயணம் மேற்கொண்டுள்ளார். பிரதமர் இடதுஸ்ரி அன்வார் இப்ராஹிம், வெளியுறவு அமைச்சர் இடதுஸ்ரி மொமன் ஹசன், சமய விவகாரங்களுக்கான பிரதமர் துறை அமைச்சர் டாக்டர் ஜுல்கிஃப்லி ஹசன் ஆகியோர் இன்று அவரை வரவேற்றனர். இரு நாடுகளின் தேசிய பண் இசைக்கப்பட்ட ராஜா அப்துல்லாவுக்கு 21 பீரங்கி வேட்டுகளுடன் ராணுவ மரியாதை நல்கப்பட்டது. மலேசியாவும் ஜோர்டானும் 1965 முதல் பேணும் 60 ஆண்டு அரசதந்திர உறவை கொண்டாடும் வகையில் இந்த பயணம் அமைந்துள்ளது. இதனிடையே மலேசியாவும் ஜோர்டானும் பல்வேறு துறைகளில் பேணும் இருவழி உறவு தொடர்ந்து வலுப்பெறும் என நம்பிக்கை கொண்டுள்ளதாக மாமன்னர் தெரிவித்தார். இரு நாடுகளின் மக்களும் பயன்பெறும் வகையில் வணிகம், முதலீடு, கல்வி ஆகிய துறைகளில் அவை ஒத்துழைக்கின்றன. அரச கழகத்தையும் பாரம்பரியத்தையும் தற்காப்பதில் இருதரப்பும் பகிரும் விழுமியங்களையும் மரியாதையையும் கடப்பாட்டையும் சுல்தான் இப்ராஹிம் எடுத்துரைத்தார். இவ்வேளை மலேசிய ஆயுதப்படை ஏடிஎம்மின் பணியாளர் சேவைகளுக்கான உதவி தலைவர் டத்து இந்திரா ஜஹாரி மொஹமட் அரிஃபின் இன்று பேரரசர் சுல்தான் இப்ராஹிமை சந்தித்தார். 93rd ஏடிஎம் நாளை முன்னிட்ட நிகழ்ச்சிகளின் ஏற்பாடுகள் குறித்து பேரரசருக்கு விளக்கமளிக்கப்பட்டதாக சுல்தான் இப்ராஹிம் சுல்தான் இஸ்கண்டர் முகநூல் பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. புகை மூட்டம் காரணமாக பள்ளிகள் மூடப்பட்டிருக்கும் காலகட்டம் முழுவதும் உறைவிட பள்ளிகளில் பயிலும் மாணவர்கள் தத்தம் தங்கும் இடங்களிலேயே இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மாணவர்களின் பாதுகாப்பையும் நலனையும் உறுதி செய்வதற்காக இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக கல்வி அமைச்சர் டத்துஸ்ரீ ஃபல்லினா சிடே தெரிவித்தார். பள்ளிகள் அடிக்கடி மூடப்படும் சூழல் நிகழ்வதை அடுத்து பெற்றோர் தங்கள் பிள்ளைகளை உறைவிட பள்ளிகளிலிருந்து அழைத்துச் செல்லவும் மீண்டும் இறக்கிவிடுவதும் மீட்கொள்ளும் தயார் நிலைகளில் சிரமத்தை எதிர்நோக்குவதை அமைச்சர் சுட்டிக்காட்டினார். பெற்றோரின் இந்த சூழலை கருத்தில் கொண்டு பள்ளிகள் மூடப்படுவது குறித்த அறிவிப்புகளை விரைவாக வெளியிடுவதை அமைச்சர் கவனத்தில் கொள்ளும் என்றார் அவர். இதனிடையே நண்பகல் 12 மணி வரை நாட்டில் 23 இடங்களில் ஆரோக்கியமற்ற காற்று மாசு குறியீடு IPU பதிவு செய்யப்பட்டது. மிக அதிகமாக ஜொஹூர் கொத்தாதிங்கியில் IPU 170 பதிவு செய்யப்பட்டது. மேலும் பசிர்குடாங், பிங்கராங், லாக்கிங், தங்கா, பத்துபஹா, குளுவாங் ஆகிய 6 இடங்களில் IPU ஆரோக்கியமற்ற நிலையில் உள்ளது. இவ்வாறு மலேசிய காற்று மாசு குறியீடு மேலாண்மை அமைப்பு அகப்பக்க தர காட்டுகின்றன. நகரி செம்பிலான், பஹாங், திரங்கானு, மலாக்கா ஆகிய மாநிலங்களிலும் இந்த நிலை நிலவுகிறது. மலேசியா சுத்திகரிக்கப்படாத மூலப்பொருள்கள் இறக்குமதியை சார்ந்திருப்பதை குறைக்க வேண்டும் என முதலீடு வாணிக தொழில் அமைச்சர் டத்துஸ்ரீ ஜோஹாரி அப்துல்கானி தெரிவித்துள்ளார். மின்சாரம், மின்னணுவியல் துறையின் பொருளாதார மதிப்பை உயர்த்த அது கருத்தில் கொள்ளப்பட வேண்டும். இதனையடைய தொழில்துறை விநியோக தொடரில் உள்நாட்டு சிறு நடுத்தர தொழில் முனைவு நிறுவனங்கள் ஈடுபடுத்தப்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். 2025 மின்சாரம், மின்னணுவியல் துறை 712 பில்லியன் ரிங்கிட் ஏற்றுமதியை பதிவு செய்தது என டத்துஸ்ரீ ஜோஹாரி கூறினார். 2027 வரவு செலவு திட்டத்தில் அறிவிக்கப்பட்ட ஒவ்வொரு முனைப்பும் திறம்பட செயல்படுத்தப்படுவதையும் மக்கள், தொழில்துறை உட்பட நாட்டிற்கு நன்மை அளிப்பதையும் உறுதி செய்ய மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையம் MCMC கடப்பாட்டை கொண்டுள்ளது. அவை இலக்கவியல் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்கும். அத்துடன் மலேசியா போட்டித்தன்மை மிக்க இலக்கவியல் நாடாக அதன் நிலையை வலுப்படுத்த வழிவகுக்கும் என MCMC அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. உள்ளது. அவற்றுள் முதன்மை முனைப்பாக பூர்வக்குடியினர் கிராமம் உட்பட புறநகர் பகுதிகளில் தரமான இணைய தொடர்பை விரிவுபடுத்த தேசிய இலக்கவியல் கட்டமைப்புக்கு 5 பில்லியன் ரிங்கிட் ஒதுக்கப்பட்டுள்ளது. சுல்தான் ஹஜி அகமது ஷா பாலிடெக்னிக் மாணவியை கொலை செய்த குற்றம் தொடர்பில் 19 வயது எஃப் ஆலன் ஸ்டீவ்குமார் இன்று மெஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். நீதிபதி துவான் ருசைனி துவான்லா முன்னிலையில் அவர் மீதான குற்றம் வாசிக்கப்பட்டது. வாக்குமூலம் பதிவு செய்யப்படவில்லை. ஜலன் அயிர்புதேவில் உள்ள வீட்டில் அக்டோபர் 6 அதிகாலை 4:32 முதல் 4:55 ஆலன் ஸ்டீவ்குமார் 19 வயது எம் எலிசா ஜெனோவாவை கொலை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டது. நாட்டில் தனிமை மரணம் அல்லது வீட்டிலேயே உயிர் பிரிந்து சில நாள்களுக்கு பின்னரே கண்டறியப்படும் சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக கூறப்படுகிறது. 60 வயதை தாண்டிய 4.1 மில்லியன் மலேசியர்களுள் 600,000 பேர் மட்டுமே ஆரோக்கியமான முதுமைக்கான 5 கூறுகளை நிறைவு செய்வதாக தேசிய சுகாதார நோய் தன்மை ஆய்வு காட்டுகிறது. நிறைவான சமூக ஆதரவு, மன சோர்வின்மை, அன்றாட வாழ்க்கையில் சுயமாக இயங்குவது, கடுமையான நோய் பாதிப்பு இல்லாமல் அல்லது அதனை கட்டுக்குள் வைத்திருப்பது உள்ளிட்ட கூறுகள் ஆரோக்கியமான முதுமைக்கு துணை நிற்கின்றன. எனினும் 18.8% அல்லது 770,000 முதியவர்கள் தனிமையில் வாழ்வது கவலையளிக்கிறது. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: நாட்டில் தொற்றா நோய்களை அதிகரிக்கும் சீனிக்கு எதிரான போர், வார் ஆன் சுகர்.
2: தங்கள் தயாரிப்புகளில் சீனி அளவை குறைக்கும் நிறுவனங்களுக்கு ஹெல்தி சாய்ஸ் என்ற அங்கீகாரம்.
1: அரசாங்க ஏற்பாட்டிலான அனைத்து நிகழ்ச்சிகளிலும் வழங்கப்படும் பானங்களில் சீனியின் அளவு 50% குறைப்பு.
2: 2024-2030 மலேசிய மக்கள் மத்தியில் சீனியை குறைக்கும் வியூக திட்டம்.
1: சீனியை குறைத்து சீரான உடல்நலம் பேணுவோம்.
0: பராகுவே பெலிஸ் அமைச்சர்களுக்கு எதிராக சீனா தடைகளை அறிவித்துள்ளது. அவர்கள் தாய்வானுடன் உறவுகளை வலுப்படுத்தி வருவதை தொடர்ந்து அந்த தடை விதிக்கப்பட்டுள்ளதாக சீன வெளியுறவு அமைச்சர் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. பராகுவே தொடர்பு அமைச்சர் குஸ்டபோ விஜாதே பெலிஸ் வெளியுறவு அமைச்சர் பிரான்சிஸ் பொன்சேகாவின் சீனாவில் உள்ள சொத்துக்களும் முடக்கப்பட்டுள்ளன. இவ்வேளை தாய்வானின் முக்கிய பங்காளி என கூறிய பராகுவே அதிபர் சாந்தியாகோ பேனா சீனாவின் செயலை வன்மையாக கண்டித்துள்ளார். சீனா தனது கடல் பகுதியில் ராணுவ சுடும் பயிற்சியை மேற்கொள்ளவிருக்கும் நிலையில் தாய்வான் அதனை அணுக்கமாக கண்காணிக்க உள்ளது. இன்று தொடங்கி 20 வரை அந்த பயிற்சி தென்சீன, கிழக்கு சீன, மஞ்சள், போஹாய் கடல் பகுதிகளில் நடத்தப்பட உள்ளதாக சீன கடற்படை அறிவித்துள்ளது. அந்த பயிற்சி தாய்வானுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாதிருப்பதை உறுதி செய்யவே கண்காணிப்பு மேற்கொள்ளப்படுவதாக தாய்வான் தற்காப்பு அமைச்சர் வெலிங்டன் கு கூறினார். சவுதி அரேபியாவுக்கும் ஏமனின் ஹுத்தி தரப்புக்கும் இடையிலான அமைதி பேச்சுக்கு ஏற்பாடு செய்ய தயாராக இருப்பதாக ஈரான் கூறியுள்ளது. வட்டார நெருக்கடி மோசமடைந்துள்ளதால் ஈரான் அமைதி தூதராக செயல்பட முன்வருவதாக வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி கூறினார். சவுதி அரேபிய வெளியுறவு அமைச்சர் ஃபைசால் பின் ஃபர்ஹானுடனான தொலைபேசி உரையாடலின் போது அவர் இவ்வாறு கூறினார். வட்டாரத்தில் அமைதி நீடிக்கவும் ராணுவ அச்சுறுத்தல் குறையவும் ஈரான் தன்னால் இயன்றவற்றை தயாராக உள்ளது என அபாஸ் தெரிவித்தார். ஐநா வறுமை நிலை குறியீடு 2010 அது தோற்றுவிக்கப்பட்டதில் இருந்து முதன்முறையாக அதிகரித்துள்ளது. இதன் மூலம் உலகம் முழுவதும் வறுமையினால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 1.2 பில்லியனுக்கும் அதிகரித்துள்ளதாக அந்த உலக அமைப்பின் மேம்பாட்டு திட்டம் UNDP அதன் ஆண்டு அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. இவ்வாறு மேலும் 51.5 மில்லியன் மக்கள் கடுமையான வறுமை நிலையில் வாழ்வதாக UNDPயும் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகமும் ஆழ்வள மேம்பாட்டு முனைப்பும் இணைந்து நடத்திய ஆய்வில் தெரியவந்துள்ளது. விளையாட்டு இத்தாலி சிரி ஆ கட்பந்து பட்டியலில் 16 இன்று மிலான் முதலிடத்தில் உள்ளது. 2 நிலையை வகிக்கும் லாசியோ அதே புள்ளிகளை பெற்றுள்ளது. 3-4 இடங்களில் ரோமாவும் ஏசி மிலானும் உள்ளன. மலேசியாவும் ஜோர்டானும் 60 ஆண்டு அரசு தந்திர உறவை கொண்டாடுகின்றன. புகை மோட்டம், உறைவிட பள்ளி மாணவர்கள் விடுதியிலேயே இருக்க அறிவுறுத்தல். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோபி. வணக்கம்.

சங்கர் மகாதேவன், பிரதீப் குமார் குரலில் பாடலை நாம் கேட்டு ரசித்தோம். இசையும் இசையும் தொகுப்பில் நாம் இணைந்திருக்கின்றோம். திங்கக்கிழமை மதிய வேளையில் உங்களை சந்திக்கின்றேன் நான், பிரேமா கிருஷ்ணன். இருள் சூழ்ந்த பாதையிலும் நம்பிக்கையினும் தீபத்தை ஏற்றுவோம். தளர்ந்து போன இதயங்களில் தன்னம்பிக்கை விதைப்போம். அன்பால் மனங்களை இணைத்து நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம். ஆம், இந்த வருட மின்னலின் தீபாவளி கருப்பொருள் நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம். உங்களுடைய சின்ன சின்ன ஆசைகள் எங்களோடு நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். அதாவது பாத்தீங்கன்னா, 1000 ஆசைகள், 1000 பேர் நேர்களுடைய ஆசைகளை வந்து எங்களோடு நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். இதை பற்றி நிறைய நம்ம பேச போகின்றோம். மின்னலில் இந்த தீபாவளி கொண்டாட்டம் எப்படிலாம் இருக்க போகின்றது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். சரி, இன்று வந்து இசை மீசியம் தொகுப்புல கொஞ்சம் ஜாலியான ஒரு தலைப்பு தான் கொண்டு வந்திருக்கிறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நாள் உங்களுடைய அலுவலகத்தில் ஒரு முதலாளியாக, நிர்வாகியாக மாற உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் என்ன மாற்றம் செய்ய ஆசைப்படுவீங்க? அலுவலகத்தில் எந்த விதிமுறை மாற்றம் செய்ய ஆசைப்படுவீங்க அப்படின்றதையும் நீங்கள் அழைத்து எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். அழைக்க வேண்டிய எண்கள் 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 3-2-2-8-2-4-7-6-8.

0: ஒரு பெரிய கனவு நம்பிக்கைனா எது
1: வருஷம் தீபாவளிக்கு வீடு வந்து நிறைஞ்சி எல்லாருமே சந்தோஷமா வரவங்களும் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க.
2: காலை 6:30 தொடக்கம் 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.

ஒரு விளக்கு ஏற்றப்படும் போது இருள் மட்டும் அகற்றப்படுவதில்லை, உள்ளத்தில் நம்பிக்கையும் உருவாகிறது. ஓர் ஆசை, ஓர் எதிர்பார்ப்பு, ஆயிரம் விளக்குகள், ஓர் ஆயிரம் நம்பிக்கைகள், உள்ளமும் இல்லமும் புது ஒளியால் பிரகாசிக்கட்டும். மின்னலுடன் நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம். #மின்னல் தீபாவளி 2026

0: இசைமிசையும் தொகுப்பில் நாம் இணைந்திருக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியின் தலைப்பு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வேலை செய்யக்கூடிய அலுவலகமா அல்லது ஒரு நிறுவனத்தில் வந்து உங்களுக்கு ஒரு நிர்வாகியோ முதலாளியாக வாய்ப்பு கிடைத்தால் என்ன செய்வீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். அழைப்புல பாத்தீங்கன்னா பத்தலஞ்சையில இருந்து உமா அழைச்சிருக்காங்க, என்ன சொல்றாங்க கேக்கலாம்.
1: என்ன செய்ய ஆசைப்படுவேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டாஃப் எல்லாத்தையும் மீட்டிங் போட்டு எப்படி வந்து டிஸ்கஸ் பண்ணுவேன், இந்த பிசினஸ் எப்படி க்ரோத் பண்ணி கொண்டுட்டு போனோம், அவங்களுக்கு எந்த வகையில ஈஸியா இருக்கும் அப்படின்னு கேட்டுட்டு அதன்படி செய்வேங்கா.
0: அப்படியா, இவ்வளவு நல்லவங்களா இருக்கீங்களே உமா. நான் நினைச்சேன் வேலை நேரத்தை வந்து இன்னும் கொஞ்சம் குறைச்சிருவோம், எப்பயும் வந்து பாத்தீங்கன்னா 9 hours நம்ம வேலை செய்வோம், இல்ல நாம போஸ் ஆயிட்டுனா 7 hours வந்து வேலை செஞ்சு முடிப்போம் அப்படின்னு நினைப்பேன். அப்படி சொல்லுங்க நினைச்சேன், ஆனா அப்படி சொல்லலையே நீங்க.
1: இல்லக்கா, பிசினஸ் ரொம்ப முக்கியம் இல்ல, பிசினஸ் இருந்தாதான் நம்ம வந்து சேலரி எல்லாமே எதிர்பார்க்கலாம்.
0: அதனால நீங்க வந்து ரொம்ப ஒரு நல்ல மனசோடு எல்லாரோடய சேர்ந்து ஒற்றுமையா வேலை செய்யணும்னு ஆசைப்படுவீங்க.
1: முதல்ல ஸ்டாஃப்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுப்பேன், அவங்க என்ன சொல்றாங்களோ அதன்படி டிஸ்கஸ் பண்ணி பிசினஸ் கொண்டுட்டு போகணும்.
0: இதை நான் எதிர்பார்க்கவே இல்லவுமா, மிக்க நன்றி, அழகா ஒரு விஷயத்த சொல்லி இருந்தீங்க.
1: நன்றி, சந்தோஷமா இருக்கு.
0: நன்றி.

0: இது நமது வரவு செலவு திட்டம்.
1: அரசாங்கம் 2027 பட்ஜெட் இப்பதான் வெளியிட்டிருக்காங்க. இதுல நிறைய நிறைய நல்ல திட்டங்கள் இருந்தாலும் முக்கியமா எனக்கு நல்லதாக படுகிறது வந்து மினிமம் வேஜ் என்பது. போன ஆண்டு வரை மினிமம் வேஜ் 1700 இருந்தது. இந்த 2027 பட்ஜெட்டில் அதை 2000 உயர்த்தி இருக்கிறார்கள். இது வந்து இளைஞர்களுக்கும் புதிதாக வேலைக்கு வருபவர்களுக்கும் மிகுந்த சன்மானமாக இருக்கும். ஏன்னா இப்ப இருக்கிற விலைவாசிக்கு 1700 ரொம்ப உதவியாக இருக்காது, ரொம்ப பேர் கஷ்டப்படுறாங்க. அதே நேரத்தில் இந்த திட்டத்தின் கீழ் அரசாங்கம் சிறிய நடுத்தர நிறுவனங்களையும் கருத்தில் கொண்டு அவர்களுக்கு விலக்களித்துள்ளது. ஆக இந்த மினிமம் வேஜ் உயர்வு பெரிய நிறுவனங்களுக்கு மட்டுமே செயல்படுத்த வேண்டும் என்ற உத்தரவு பலருக்கும் நன்மையாக முடியும் என்று நினைக்கிறேன்.
0: #BelanjawanDuaribudoPlutujo #ApakitaDapat

0: பாடல்கள். அதே நேரத்தில் இன்று வந்து ஒரு தலைப்பை குறித்து நம்ம பேசிக் கொண்டு இருக்கின்றோம். அலுவலகத்தில் நீங்கள் ஒரு நிர்வாகியாக அல்லது முதலாளியாக மாறினால் என்ன விதிமுறை கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். ஜோஹர்ல இருந்து சிவகாமி அழைச்சிருக்காங்க, சொல்லுங்க நீங்க என்ன நினைப்பீங்க?
1: நான் என்ன நினைக்கிறேன்னா, வேலை நேரத்தை குறைச்சிட்டு 9 மணி நேரம் வேலை நேரத்தை குறைச்சிட்டு 7 மணி நேரம் வச்சிருந்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்.
0: அப்படி ஒரு விதிமுறையை நீங்க உருவாக்கிடுவீங்க அப்படியா?
1: ஆமா ஆமா ஆமா,
0: 7 மணி நேரத்துல எல்லா வேலையும் முடிச்சிடலான்றீங்களா? நம்பிக்கை ஒளியேற்றுவோம் அப்படின்ட்டு இந்த ஆண்டு தீபாவளி கருப்பொருளோடு நம்ம வந்து கொண்டாட போறோம். உங்களுடைய ஒரு சின்ன ஆசைன்னா என்ன ஆசை, என்ன செய்யலாம்னு நினைக்கிறீங்க இந்த ஆண்டு?
1: இந்த வந்து சின்ன பிசினஸ் செய்யலாம்னு நினைக்கிறேன்.
0: ஒரு தொழில் தொடங்கணும்னு ஆசைப்படுறீங்க?
1: ஐஸ்கிரீம் செஞ்சு விக்கிறது, அந்த மாதிரி தொழில் தொடங்கலாம்னு நினைக்கிறேன்.
0: ஒரு சின்ன தொழிலா இருந்தாலும் அதை மனை நிறைவோடு செய்யணும்னு நினைக்கிறீங்க. இந்த ஆண்டு உங்களுக்கு வெற்றிகரமா அந்த தொழில் தொடங்க எங்களுடைய வாழ்த்து. இதுதான் உங்களுடைய ஆசையும் கூட அல்லவா?
1: ஆமா ஆமா.
0: சரி, நன்றி சிவகாமி, உங்கள் ஆசை நிறைவேறட்டும்.
1: ரொம்ப நன்றி.

0: அப்புறம் வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க, இன்னைக்கு எதுவும் வாங்கிட்டு வரலையா?
1: இல்ல, போற செலவே சரியா இருந்துச்சு.
0: ஆமா, ஒண்ணு வாங்குறது கூட 1000 காட்டு சொல்வீங்க நீங்க.
1: அப்புறம் நல்லா திருப்தியா சாப்பிட்டாச்சு, அடுத்து காசு கட்டுறது தானே?
0: ஆமாமா, நீங்க கட்டிருங்க, நான் என்ன பண்றேன், கொஞ்ச நேரம் கழிவறைக்கு போயிட்டு வந்துடுறேன்.
1: இப்பன்னு பார்த்தா
0: ஆமா, இதுக்கெல்லாம் என்ன நேரங்காலமா பார்க்க முடியும், நான் போயிட்டு வரேன், நீங்க சீக்கிரமா காசு கட்டிருங்க.
1: ஏய், எல்லாம் டீ குடிக்கலாம்னு சொல்றாங்க, போயிட்டு வந்துருவோமா?
0: ஆ, தாராளமா போலாமே, உங்க காட்டிலே போயிருவோமா?
1: அவங்க அவங்களுக்கு அவங்க அவங்க செலவே சரியா இருக்குங்க.
0: இப்படி எல்லா செலவையும் ஒருத்தர் தலையிலே கட்டினா எப்படிங்க?
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

0: இசையும் இசையும் தொகுப்பில் இனிமையான பாடல்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் ஒரு தலைப்பை குறித்து நம்ம பேசிக் கொண்டு இருக்கின்றோம். அலுவலகத்தில் நீங்களே ஒரு நிர்வாகியாக முதலாளியாக மாறினால் என்ன செய்வீங்க, என்ன விதிமுறை மாற்றுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். ரேகா அழைப்புல இருக்காங்க, சொல்லுங்க ரேகா, நீங்க என்ன செய்யலன்னு ஆசைப்படுவீங்க?
1: ஹலோ, வணக்கம். அப்படின்னா நான் என்ன செய்வேன் அப்படின்னா, இந்த தாய்மார்கள் எல்லாம் இருக்காங்கல்ல, தாய்மார்கள் அவங்களோட குழந்தைய வந்துட்டு அந்த ஆபீஸ்க்கே கூட்டிட்டு வந்து பிள்ளைங்களை அங்கேயே பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு நான் ஒரு ரூம் தனியா அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துருவேன். பேபி சிட்டிங் அங்கேயே செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நானே வந்துட்டு ஒரு பேபி ஒரு மெய்ட் அங்க வச்சு பிள்ளைங்களை கூட்டிட்டு வாங்க, அங்க பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த மாதிரி ஒரு ஒரு ஒரு புது சட்டத்தை கொண்டுட்டு வருவேன்.
0: இது வந்து ஒரு தாயின் அன்பான ஒரு வேண்டுகோள் மாதிரி இருக்கு, அப்படியா?
1: தெரிஞ்சிருச்சு.
0: இந்த ஆசை நிறைவேறட்டும். இப்ப வந்து மின்னலுடைய ஆசை அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1000 நேயர்களின் 1000 ஆசைகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு கருப்பொருளோடு கொண்டாட போறோம் இந்த ஆண்டு தீபாவளி. அப்படி உங்களுக்கு ஒரு ஆசைனா என்ன ஆசை சொல்லுவீங்க?
1: இந்த வருஷம் முடியறதுக்குள்ளார நாங்க வெற்றிகரமா ஒரு தொழில் ஆரம்பிக்கணும். அந்த தொழில் வந்துட்டு நல்ல ஒரு வருமானத்தையும் மென்மேலும் வளர்ந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பிரார்த்திக்கிறோம். இதுதான் இந்த வருடம் முடியறதுக்குள்ளார நாங்க ஒரு ஒரு விஷயம் செஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு உறுதியா இருக்கோம்.
0: நிச்சயமா உங்களுடைய தொழில் தொடங்குவதற்கு எங்களுடைய வாழ்த்து. நிச்சயமா உங்களோட ஆசை நிறைவேறும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்கிறோம். நன்றி ரேகா.
1: நன்றிக்கா.
0: நன்றி.

உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க சிக்கல்? சரியாச்சு.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 2 மணி செய்திகளுடன் எனி பாஸ்டினால் ராயப்பன். பஹாங் குவாலா லிப்பிஸில் நேற்று விபத்துக்குள்ளான ரந்தாவ் பஞ்சாங் நாடாளுமன்ற உறுப்பினர் டத்து சித்தி ஜைலா முகமது யூசுப் விரைவில் குணமடைய இறைவனை பிரார்த்திப்பதாக பிரதமர் டத்து ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். மக்களுக்கான சேவையை தொடர்ந்து ஆற்றுவதற்கான வலிமையை அவர் விரைவில் பெற வேண்டும் என பிரதமரின் முகநூல் பக்கத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வரும் புதன்கிழமை தொடங்கி 38,000 வாடகை வண்டி ஓட்டுநர்கள் ஒருமுறை வழங்கப்படும் 1,000 ரிங்கிட் சிறப்பு நிதியுதவியை கட்டம் கட்டமாக பெறுவர். அதற்கான பற்றுச்சீட்டை பெற சிலர் போக்குவரத்து அமைச்சுக்கு வர அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. தீபாவளி பண்டிகைக்கு முன்பே இந்திய ஓட்டுநர்கள் இந்த உதவியை பெறும் வகையில் அது விரைந்து விநியோகிக்கப்படுவதாக போக்குவரத்து அமைச்சர் ஆண்டனி லோக் தெரிவித்தார். 2027 வரவு செலவு திட்டத்தில் சுகாதார அமைச்சின் கீழ் புதிதாக 400 அவசர ஊர்திகளை கொள்முதல் செய்வதன் மூலம் அவசர கால நடவடிக்கை திறன் மேம்படும். இவ்வாறு அமைச்சர் டத்துஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி அகமத் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் கடந்த ஆண்டு வரை முதல் நிலை முன்னுரிமைக்கான அவசர ஊர்தி சேவைகளின் நடவடிக்கை திறன் 34.01% பதிவு செய்யப்பட்டது. அவசர ஊர்திகள் 15 நிமிடங்களுக்குள் சென்றடை அடைவு நிலை குறியீடு கேபிஐயின் 50% இலக்கை இன்னும் அடையவில்லை என அமைச்சர் சுட்டிக்காட்டினார். இவ்வாண்டின் நோபல் பரிசுக்கான பொருளாதாரத்துறையில் நீதி கொள்கை, தொழில்நுட்பம், மேம்பாடு ஆகியவை கருத்தில் கொள்ளப்பட்டுள்ளன. ஸ்டாக்ஹோமில் இன்று நடைபெறும் 2026 நோபல் பரிசு நிறைவு விழாவில் அதன் வெற்றியாளர் அறிவிக்கப்படுவார். அமைதிக்கான நோபல் பரிசு தென் ஆப்பிரிக்காவின் சட்ட நிபுணர் நேவி பிலேக்கு வழங்கப்பட்டது. இந்தியா புதுடெல்லியில் வார இறுதியில் நடைபெற்ற போராட்டங்களில் காவல்துறை கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொண்டதாக எதிர்க்கட்சித் தலைவர்களும் ஊடகத்தாரும் குற்றம் சாட்டியுள்ளனர். தேர்தல் ஆணைய தலைவருக்கு எதிரான புதிய பேரணிக்கு முன்னதாக திங்களன்று அந்த தலைநகர் முடக்கப்பட்டது. மத்திய நகர் முழுவதும் தொடர்ந்து 3வது நாளாக 1,000கணக்கான பாதுகாப்பு பணியாளர்கள் நிறுத்தப்பட்டனர். மேலும் அங்கு உலோக தடுப்புகள் அமைக்கப்பட்டதோடு முக்கிய ரயில் நிலையங்களும் மூடப்பட்டன. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோபி. வணக்கம்.

இசைமிசையின் தொகுப்பில் நாம் இணைந்திருக்கின்றோம். இனி தொடர்ந்து பிற்பகல் 3 மணி வரை நாம் பழைய பாடல்களை ரசிக்க போகின்றோம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா 1000 இதயங்களில் பிறந்த ஆசைகள், 1000 மனங்களில் மலர்ந்த நம்பிக்கைகள், இந்த 1000 ஆசைகளும் ஒளியாக நம்பிக்கையாக எதிர்காலத்திற்காக வெளிச்சமாக நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம். இந்த ஆண்டு மின்னலின் தீபாவளி கருப்பொருளே பார்த்தீங்கன்னா நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம். ஆக நீங்களும் அழைத்து உங்களுடைய சின்ன சின்ன ஆசைகள் உங்கள் மனசில் இருக்கும்ல, அந்த ஆசைகளை எங்களோட நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். அக்டோபர் 25 தேதி பாத்தீங்கன்னா மனரா கோலாலம்பூரில் 1000 தீபங்களாக நீங்கள் சொல்கின்ற அந்த ஆசை, எதிர்பார்ப்பு, கனவு எதுவாக இருந்தாலுமே அந்த ஆசை நிறைவேற நாங்கள் வந்து தீபங்களை ஏற்றப் போகின்றோம். நீங்களும் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ள போறீங்க. இந்த நிகழ்ச்சி குறித்தெல்லாம் நம்ம வந்து அடிக்கடி வந்து சொல்ல போகின்றோம். ஆக தொடர்ந்து மின்னலோடு இணைந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றி. நீங்களும் அழைத்து உங்களுடைய ஆசை, அதே நேரத்தில் உங்களின் விருப்ப பாடலையும் கேட்கலாம். இப்பொழுது வாங்க உங்களுக்காக சர்வர் சுந்தரம் திரையில் இடம்பெற்ற விறுவிறுப்பான பாடல்.

0: செஞ்சுகிட்டே இருக்கீங்களே, உங்களுக்காக என்ன செஞ்சிருக்கீங்க கொஞ்சம் யோசிங்க. இது உங்கள் மின்னல் எஃப்எம்.
1: நிறைவான தமிழ் உங்கள் மனம் நிறைத்துக் கொண்டிருக்கிறது மின்னல் எஃப்எம்.

0: இசைமிசையும் தொகுப்பில் இணைந்திருக்கின்றோம். மனமகிழும் பழைய பாடல்களை விரும்பி கேட்கும் நேரம் இது. பினாங்கில் இருந்து நம்ம அனிஃபா அழைச்சிருக்கிறாரு. வணக்கம் ஐயா, எப்படி இருக்கீங்க?
1: வணக்கம், நல்லா இருக்கேன்.
0: அங்க எப்படி இருக்கு வானிலை நிலவரம்?
1: இன்றைக்கு பினாங்கில
0: பெரும் மழை வந்திருக்கு. அக புகை மூட்டத்திற்கு கொஞ்சம் விடுதலை கிடைச்சிருக்கா?
1: ரொம்பவே கிடைச்சிருக்கு.
0: சரி சரி, என்ன பாடல் வேண்டும் உங்களுக்கு?
1: எனக்கு பாதாள பைரவி படத்துல இருந்து பி லீலா கண்டசால பாடிய என்னதான் உன் பிரேமையோ அந்த பாடல்.
0: சரி, இந்த பாடல் உங்களுக்கு நம்ம விருப்ப பாடலாக ஒலிபரப்பு செய்ய போகின்றோம். சரிங்க சார், இந்த வருடம் பாத்தீங்கன்னா நம்ம தீபாவளிக்கு வந்து நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம் அப்படின்ற கருப்பொருளோட தான் தீபாவளியை கொண்டாட போறோம். ஆக உங்களுடைய மனசுல என்ன ஆசை இருக்கு சார்? ஏதாவது ஒரு சின்ன ஆசை நீங்க சொல்லுங்க, அந்த ஆசையை நிறைவேற்ற மினரா கோலம் போல இந்த அக்டோபர் 25ஆம் தேதி நாங்கள் தீபம் விளக்கேற்ற போகின்றோம்.
1: எனக்கு வந்து ஃபேமிலியோட அங்க போய் அதை பார்த்துட்டு கண்டி கடிச்சு நல்லா உண்டு மகிழ்ந்து
0: எங்களோட சேர்ந்து இந்த விளக்கு ஏற்றுவதற்கு நீங்களும் வரணும்னு ஆசைப்படுறீங்களா?
1: கண்டிப்பா.
0: நிச்சயமா நிச்சயமா நம்ம அங்க சந்திக்கலாம் சார். உங்களுடைய ஆசை நிச்சயம் நிறைவேறும்.
1: மிக்க நன்றி.
0: நன்றி. அக அனிஃபா அழைச்சிருந்தார். உங்களுடைய ஆசை என்ன அப்படி சொல்லி நம்ம கேட்டிருந்தோம். ஆனா அவரு சொன்னாரு, இந்த 1000 நேயர்களின் 1000 ஆசைகளுக்காக நல்ல எண்ணத்தோடு செய்யக்கூடிய இந்த நம்பிக்கை ஒளியேற்றும் அந்த நிகழ்ச்சியை மினரா கோலம்புல நடக்க போது அதை பார்க்க நான் வரேன் அப்படின்ற மாதிரி அவரோட ஆசையை சொல்லிட்டாரு. இந்த மாதிரி உங்க மனசுல ஒரு என்ன ஆசை இருக்கும், அது என்ன ஆசை அப்படின்றத எங்களோட சொல்லுங்க. உங்களுடைய பிரார்த்தனை, உங்களுடைய ஆசை, எதிர்பார்ப்பு இதெல்லாம் நிறைவேற நாங்கள் உங்களுக்காகவே 1000 தீபங்கள் ஏற்ற போகின்றோம். அங்க எங்களோடு தொடர்ந்து இணைந்திருங்கள்.

ஒரு விளக்கு ஏற்றப்படும் போது இருள் மட்டும் அகற்றப்படுவதில்லை, உள்ளத்தில் நம்பிக்கையும் உருவாகிறது. ஓர் ஆசை, ஓர் எதிர்பார்ப்பு, ஆயிரம் விளக்குகள், ஓராயிரம் நம்பிக்கைகள், உள்ளமும் இல்லமும் புது ஒளியால் பிரகாசிக்கட்டும். மின்னலுடன் நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம். #மின்னல் தீபாவளி 2026

0: ஜித்ரால இருந்து சுப்பிரமணியம் அழைச்சிருக்கீங்க ஐயா, என்ன பாடல் வேண்டும் உங்களுக்கு?
1: தேர்ந்தெடுத்த பாடல் வந்து, கத்திய தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு, கண்ணியம் தவறாது அதிலே திறமைய காட்டு. ஏன்னாக்கா ரெண்டு வார்த்தை வருதுங்களா, கண்ணியமும் திறமையும். கண்ணியம் என்ற சொல்லு வந்து அதற்கு ஏற்றாற் போல மின்னலின் படைப்பாளர் அனைவரும் உரையாடலும் சரி உச்சரிப்பும் சரி, புன்னகை தவளும் சிரிப்பு முகம் போல, மலரென்று முகமென்று சிரிக்கட்டும் ஏற்றார் போல, பேசுவது உரையாடல் இருக்க உலக தமிழ் நேயர்களுக்கு மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. இந்த தீபாவளி மாசமும் சந்தோஷமா இருக்கு. இதற்குதான் இந்த காரணம் வந்து இந்த மின்னலுக்கு அன்பார்ந்த நன்றி என கூறிக்கொண்டு என்றென்றும் வாழ்க தமிழ் என்று நான் வாழ்த்துறேங்களா.
0: ரொம்ப நன்றி ஐயா. எழுதி வச்சிருக்கீங்களா ஐயா அதை? இல்ல மனசார சொல்றீங்களா?
1: பெரும்பாலும் வந்து நான் ஒரு எழுத்தாளரு, எழுதி கொண்டே இருப்பேன், வாசிப்பேன். இப்ப பாருங்களேன், அப்துல் கலாமோட புக்கம் படிச்சுக்கிட்டு தான் இருக்குங்களா. நான் வந்து என்னைக்குனாச்சும் இன்னைக்கு என்ன ஒரு நாளைக்கு ஏதாச்சும் படிச்சுதான் ஆகணும்.
0: அன்றாடம் புத்தகம் படிக்கும் பழக்கம் இருக்கு உங்களுக்கு?
1: எதனாச்சும் ஒரு அறிவு கொண்டு வந்துடணும் அதுல இருந்து.
0: சரி, இவ்வளவு அழகா பேசின நீங்க, ஒரு சின்ன ஆசை என்ன, இந்த ஆண்டு பாத்தீங்களா தீபாவளிக்கு உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்ற போறோம். அதாவது விளக்கு வழியாக நாங்கள் நீங்க சொல்லக்கூடிய அந்த ஆசையே நாங்க மன்னரா கோலாலம்புரில் பாத்தீங்கன்னா வருகின்ற அக்டோபர் 25ஆம் தேதி 1000 தீபங்கள் ஏற்ற போகின்றோம். அங்க உங்களுடைய ஆசை என்ன ஐயா? ஏதாவது ஒண்ணு மனசுல இருக்கும்ல சொல்லுங்க.
1: ஏன்னா 1000 தீபங்கள், அதே மாதிரி ஒவ்வொரு பள்ளி நம்ம மலேசியால இருக்க 1000 பிள்ளைங்களும் வெற்றிகரமா கொண்டுட்டு வரணும். அந்த தீபம் மாதிரி வெளிச்சமா வரணும் உலகத்துக்கு. கல்வின்னு தான் எனக்கு பெருமாள் ஒரு உயிர். அந்த மாதிரி வரணும், தீபம் மாதிரி வரணும்.
0: எல்லா மாணவர்களும் தீபம் மாதிரி ஒளியற வேண்டும் அப்படின்றது உங்களுடைய ஆசை. அந்த ஆசை நிறைவேறட்டும். நன்றி ஐயா.
1: நன்றி, வணக்கம்.

இந்த முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல் நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல். இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு. ரொம்ப யோசிக்காதீங்க, இந்த தருணத்தை மட்டும் ரசிச்சு வாழ்வோம். இது உங்கள் மின்னல் FM.

0: விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும். நினைத்தாலே இனிக்கும்.
1: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
2: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள். இதயத்தோடு பேசும் குரல்கள்.
1: திருமணம் கொண்ட திருமண வாழ்வில் இடையில் நீ ஏன் மயங்குகிறாய்?
2: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
0: 70கள் மட்டும் பேச போகுதுங்க.
2: நினைத்தாலே இனிக்கும்.
3: நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும் உன் நினைவில் மயங்கி ஆடுகிறேன். நீ வர வேண்டும்.
2: கேளுங்க, ரசிங்க,
0: இசையோடு நினைவுகளை சேகரிங்க.

0: மனம் மகிழும் பாடல்கள் இசைமிசையும் தொகுப்பில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டு இருக்கின்றோம். அடுத்து பாத்தீங்கன்னா தைப்பேல இருந்து விஸ்வநாதன் அழைச்சிருக்கிறாரு. வணக்கம் ஐயா.
1: வணக்கம்.
0: எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன்.
0: தைப்பிங் எல்லாம் எப்படி இருக்கு? மழையா இருக்கா?
1: மழை பெஞ்சு மழையில நனைஞ்சு வந்து வீட்டுக்கு.
0: ஓ, மழையில நனைஞ்சிட்டீங்களா? வேலையில இருந்து வந்தீங்களா வீட்டுக்கு?
1: அதேதான். பாட்டு கேப்போம்.
0: இப்ப பாடல் எல்லாம் கேட்க தயாராயிட்டீங்க? என்ன பாடல் வேண்டும் உங்களுக்கு?
1: சரையின் மேலே போறவர்களே, பெண்மையிலே காதலியே,
0: முதலாளி திரையில் இடம்பெற்ற பாடல விருப்ப பாடலா கேக்குறீங்க? சரி, என்ன மதிய உணவு சாப்பிட்டீங்க ஐயா?
1: மதிய உணவு ரொட்டி தான் சாப்பிட்டேன்.
0: ரொட்டி தான் சாப்பிட்டுருக்கீங்களா?
1: காச்ச உடம்பு சாப்பிட்டு வந்து வேலைக்கு போயிட்டு வரேன்.
0: சரி, உடல்நிலை சரியில்லை, அப்புறம் எதுக்கு வேலைக்கு போனீங்க? ஒரு வாய்ப்பு கொடுக்கறையா, ஒரு ஆசை, உங்களுடைய ஆசை ஒன்று நிறைவேற வேண்டும் அப்படின்னா என்ன ஆசை சொல்லுவீங்க?
1: எல்லாரும் நல்லா இருக்கணும், நாட்டுல உள்ளவங்க நல்ல மாதிரி கை கால நல்லா வேலை போகணும், வீட்டுக்காரம் நல்லா இருக்கணும்.
0: மனைவிக்காக உங்க ஆசை வந்து ஆரோக்கியமா இருக்கணும், அவங்க முட்டி வலின்றதால போயிடணும், அதனால உடல் ஆரோக்கியமா இருக்கணும்ன்றது உங்களோட ஆசையா? சரி, உங்க ஆசையை நிறைவேற நாங்க வந்து பிரார்த்தனை பண்ணிக் கொள்கிறோம். நன்றி ஐயா.
1: நன்றிமா.

0: ஏஐ சப்ஸ்கிரிப்ஷன், இப்போ நீங்கள் இந்த கிளாடோ சேட் ஜிபிடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சில ஏன்னா ஃப்ரீ வெர்ஷன் வந்து லிமிட்டட், ஸோ இதுக்கு டேக்ஸ் எக்ஸம்ஷன் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரோபோட்டிக்ஸ்லையும் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. குவாண்டமும் இப்போ வந்து முக்கியமாக பேசப்படுது நம்ம பிளானில். தவிர்த்து வந்து பிஸ்னஸ்க்கு வந்து அரசாங்கத்தில் 30 மில்லியன் ஒதுக்கீடு வந்து எம்டெக் வழியமாக கொடுத்துருக்காங்க. இது வந்து 4000 சிறு தொழில் நிறுவனங்களுக்கு வந்து எப்படி ஏஐ வந்து அவங்க பிஸ்னஸில் பயன்படுத்தி ஆட்டோமேட் பண்ண முடியும்னு சொல்லி, ஸோ இது வந்து ஒரு 30 மில்லியன் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க.
1: #BelanjaWan2ReBudoPluTujo #ApakitaDapat

0: மாதவி திரையில் இடம்பெற்ற தோட்டக்கார சின்னமாமா அந்த பாடலை சீர்காழி கோவிந்தராஜன் எம் எஸ் ராஜேஸ்வரி குரலில் நாம் கேட்டு ரசித்தோம். அடுத்து பாத்தீங்கன்னா அம்பாங்கல இருந்து சேகர் அழைச்சிருக்கிறாரு. வணக்கம் ஐயா.
1: வணக்கம் மேடம்.
0: மதிய உணவு சாப்பிட்டாச்சா?
1: சாப்பிட்டாச்சு மேடம்.
0: சாப்பிட்டுட்டு அப்படியே பாடல் எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க? இப்ப
1: பழைய பாட்டு கேட்டிருக்கேன்.
0: சரி, என்ன பாடல் வேண்டும் உங்களுக்கு?
1: அதான், கோவில் என்பது ஆலயமே, குடும்பம் என்பது ஆலயம், அந்த பாட்டு. அப்படி
0: குறிப்பா இந்த பாடலை ஏன் தேர்வு பண்ணிருக்கீங்க?
1: குடும்பத்துக்குள்ள நல்ல ஒரு பாட்டு மேடம்.
0: அதனால ரொம்ப பிடித்த பாடல் உங்களுக்கு.
1: காலையில கூட சுற்றுலா பாடுவாங்க, ஆலய மணியும் ஓசையே நான் கேட்டேன். காலையில சாமி பாட்டு கேட்கும் போது எல்லாம் நல்லா இருக்கும் மேடம். 6:30 வீடு கதவு, வீட்டுல கதவு திறந்து காலையில வீட்டுல விளக்கேற்றிடுவேன்.
0: சரி, நல்லது ஐயா. நீங்கள் கேட்ட விருப்ப பாடல் உங்களுக்காக ஒளிபரப்பு செய்கின்றோம். நன்றி.
1: நன்றிங்க மேடம்.

0: அம்மா வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன். யார் பேசுறது?
0: நான் பிணையங்கில இருந்து லட்சுமி பேசுறேம்மா.
1: நீங்க தான்மா இன்றைக்கு முதல் பெண் நேயர். இவ்வளவு நேரம் ஆண்களா அழைச்சிட்டு இருந்தாங்க, அக நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்துட்டோம், நீங்க அழைச்சிட்டீங்க. என்ன பாடல் வேண்டும்?
0: என் 17ஆம் தேதி என்னோட கணவரோட நினைவு நாளம்மா. அதுக்காண்டி நான் எங்கிருந்த போதும் உன்னை மறக்க முடியுமா, என்னை விட்டு உன் நினைவை பிரிக்க முடியுமா, அந்த பாட்டுமா.
1: காலம் சென்ற உங்களுடைய கணவருக்காக இந்த பாடலை விருப்ப பாடலா கேக்குறீங்க?
0: ஒளிபரப்பு
1: செய்கின்றோம்.
0: சரிம்மா சரிம்மா.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 3 மணி செய்திகளுடன் அனி பாஸ்டினால் ராயப்பன். கொரியாவின் ஏரோஸ்பேஸ் நிறுவனம் தயாரிக்கும் F-A-50M இலகுரக போர் விமானங்கள் திட்டமிட்ட கால அட்டவணையின்படி அரச மலேசிய வான்படை TUDM-இடம் ஒப்படைக்கப்படும் என்று தற்காப்பு அமைச்சர் டாக்டர் முகமது காலித் நோர்டின் தெரிவித்தார். அந்த போர் விமானங்கள் மலேசியாவுக்கு வந்து சேரும் துல்லியமான விவரம் விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். அடுத்த ஆண்டு ஜூன் முதல் செயல்படுத்தப்படும் மாதம் 2000 ரிங்கிட் குறைந்தபட்ச ஊதிய திட்டத்திலிருந்து 50 மில்லியன் ரிங்கிட்டுக்கும் குறைவான விற்பனையை கொண்ட குறு சிறு நடுத்தர நிறுவனங்களுக்கு விலக்களிக்கப்படுவது தொடர்புடைய நிறுவனங்கள் தங்கள் செயல்பாட்டு முறைகளை மாற்றியமைத்துக் கொள்ள வழிவகுக்கும். இந்த நடவடிக்கை முதலாளிகளின் ஆற்றலை கருத்தில் கொண்டுள்ளதாக கருவூல தலைமைச் செயலாளர் தன்ஸ்ரீ ஜோஹான் மாமூத் மெரிக்கான் கூறினார். 2023 சுமார் 30,000 மதிப்புள்ள பொருட்கள் சேவைகளை வழங்குவதற்காக தனது பதவியை முறைகேடாக பயன்படுத்தியதாக சந்தேகிக்கப்படும் பெண் அரசு ஊழியர் ஒருவரை கடா மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் தடுத்து வைத்துள்ளது. இதனை அந்த மாநில SPRM இயக்குநர் டது நஸ்லி ரஷித் சுலம் உறுதிப்படுத்தினார். அந்த பொருட்கள் கடாவில் உள்ள தீவில் நடைபெறும் பன்னாட்டு விளையாட்டுப் போட்டியுடன் தொடர்புடையவை என்று நம்பப்படுகிறது. கிங் காலித் பன்னாட்டு விமான நிலையத்தில் நடத்தப்பட்ட தாக்குதல்களை தொடர்ந்து சவுதி அரேபியாவின் எல்லா முதன்மை விமான நிலையங்களும் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அமெரிக்க வெளியுறவு அமைச்சு வலியுறுத்தியுள்ளது. மேலும் சவுதியில் உள்ள விமான நிலையத்தையும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளையும் தவிர்க்குமாறு தனது மக்களை கேட்டுக்கொண்டது. உலகளவில் இதுவரை பதிவான 2வது அதிக வெப்பம் செப்டம்பரில் பதிவாகியுள்ளது. அப்போது உலகின் சராசரி வெப்பநிலை 16.27 பாகை செல்சியஸாக இருந்தது என்று ஐரோப்பிய ஒன்றியத்தின் காலநிலை மாற்ற சேவை கோபர்னிக்கஸ் கூறியது. கடுமையான கோடை காலத்தை தொடர்ந்து ஐரோப்பாவின் சில பகுதிகளில் மீண்டும் வழக்கத்திற்கு மாறான வெப்பம் பதிவாகியுள்ளதாக கோபர்னிக்கஸ் இயக்குநர் கார்லு புவன்தெம்போ கூறினார். விளையாட்டு காட்பந்து. சீனாவில் நடைபெறவுள்ள 2027 AFC 17 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஆசிய கிண்ணத்தில் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்று வரலாறு படைக்க வேண்டும் என்ற 17 வயதுக்குட்பட்ட தேசிய மகளிர் அணியின் கனவு நினைவேறவில்லை. இக்குழுவில் இந்தியாவுக்கு எதிரான தகுதிச் சுற்று ஆட்டத்தில் மலேசியா சுழியத்துக்கு 4 என தோற்றது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம்.

இசையும் இசையும் தொகுப்பில் நாம் இணைந்திருக்கின்றோம். இன்றைய தொகுப்பில் உங்களுடன் நான் பிரேமா கிருஷ்ணன். இனி பிற்பகல் 3:45 வரை வாழ்த்து நேரம் இடம்பெறப் போகின்றது. இதயம் நிறைந்த வார்த்தைகளோடு உங்கள் அன்பையும் வாழ்த்தையும் பகிரும் நேரம் அது. உங்கள் மனசுக்கு நெருக்கமானவர்களுக்கெல்லாம், பிறந்தநாளாக இருக்கலாம், திருமண நிறைவு நாள் கொண்டாடக்கூடியவர்களாக இருக்கலாம், அவங்களுக்கெல்லாம் வாழ்த்து சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இப்பொழுதே நீங்கள் மின்னலுடைய டிக்டாக் பக்கமா வாங்க, அங்க வந்து உங்களுடைய வாழ்த்தை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். இப்பொழுது உங்களுக்காக ஹரிச்சரன் ஹரணி திப்பு கொண்டு வரும் பாடல்.

0: வெளி வந்துருச்சு. ஒவ்வொரு வருடமும் ஏதாவது ஒரு கருப்பொருள் தானே கொண்டாடுவோம். இந்த வருஷம் எப்படி?
1: பசுமை தீபாவளி.
0: அதான் செஞ்சிட்டோம்ல.
2: அப்போ நேசிப்போம்.
0: நேசிப்போம். முந்தர வருஷம் பண்ணிட்டோமே.
1: நினைவுகள் சேர்ப்போம்.
0: அதான் போன வருஷம் பண்ணிட்டோம்ல.
3: இது பண்ணியாச்சு அது பண்ணியாச்சுன்னா அப்போ இந்த வருஷம்
0: இந்த பாருங்க ரொம்ப எல்லாம் யோசிக்காது. விரைவில்

நீ பார்த்திட அழகு நரேன் ஷர்மிளா சிவகுரு பாடிய மலேசிய பாடலை நாம் கேட்டு ரசித்தோம். நேரம் பிற்பகல் மணி 3:17. இசைமிசையும் தொகுப்பில் நாம் இணைந்திருக்கின்றோம். வாழ்த்து நேரம் உங்களுக்காகவே இடம்பெற போகின்றது அப்படி சொல்லியிருந்தோம். என்னுடைய டிக்டாக் பக்கமா வாங்க, அங்க வந்து உங்களுடைய அன்புக்குரியர்களுக்கு நீங்கள் வாழ்த்தை பகிர்ந்து கொள்ளலாம். ஆக இப்பொழுது பாத்தீங்கன்னா வாழ்த்தலாம் சொல்ல தொடங்கி இருக்கிறாங்க. இதற்கிடையில பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு மின்னலின் தீபாவளி கருப்பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம். இந்த கருப்பொருளோடு தான் நம்ம வந்து தீபாவளியை கொண்டாட போகின்றோம். அங்க என்னதான் செய்ய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முதல்ல இருந்து கேட்டுட்டே இருக்காங்க. நிறைய நேயர்கள் அழைத்து வாழ்த்தெல்லாம் வந்து பகிர்ந்து கொண்டு இருந்தாங்க. அதாவது 1000 நேயர்களின் 1000 ஆசைகள், இதன் அடிப்படையில தான் வந்து ஒவ்வொரு நேயர்களுடைய ஆசை, குட்டி குட்டி ஆசையெல்லாம் இருக்குல்ல, அவங்களோட ஆசை என்ன என்பதை நாங்க வானொலி வழியாக கேட்போம். அதற்கு பிறகு அவர்களுடைய ஆசை நிறைவேற 1000 விளக்கு பாத்தீங்கன்னா அக்டோபர் 25 மன்னாரா கொள்ளலும் போறோம். 1000 தீபங்களாக நாங்கள் ஏற்ற போகின்றோம். நீங்களும் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ளலாம். இதுதான் வந்து இந்த ஆண்டு ஒரு சிறப்பான ஒரு கருப்பொருளோடு செய்யறோம். அதாவது நம்பிக்கை ஒளி ஏற்றும். நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய பேருக்கு வந்து இந்த நம்பிக்கை வந்து ரொம்ப இழந்துகிட்டே போறோம் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா, அங்க அந்த நம்பிக்கையை கொடுப்பதற்கு தான் இந்த கருப்பொருள் தேர்ந்தெடுக்கப்பட்டு இருக்கின்றது. அங்க இந்த பக்கமா மின்னல் FM டிக்டாக் பக்கமா போனீங்கன்னா அங்க பாத்தீங்கன்னா வாழ்த்துலாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஷமீன்ரா அவங்களுக்கு இன்று பிறந்த நாள். ஆக எங்களுடைய மனமார்ந்த பிறந்த நாள் வாழ்த்து. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் சாப்பிட்டீங்களா அப்படிலாம் கேட்டுட்ருக்கீங்க. நாங்கள் சாப்பிட்டோம். ஜான் அவருக்கு வந்து ஜான் பெப்டிஸ் அவருக்கு வந்து பிறந்த நாளாம். அஷன் அவர் வந்து வாழ்த்து சொல்லியிருக்கிறாரு. மின்னலுடைய பிறந்த நாள் வாழ்த்து. இது போன்று நீங்களும் வாழ்த்து சொல்லணும். இப்பொழுது மின்னலுடைய டிக்டாக் பக்கமா வாங்க. எம்ஜிஆர் குமார் அவருக்கும் பிறந்த நாள் வாழ்த்து சொல்வது. எம்ஜிஆர் குணா, உஷா, மேரி, லதா இவங்க எல்லாம் வாழ்த்து சொல்லியிருக்காங்க. மணியரசி அவங்களுக்கு பிறந்த நாள் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்படி சொல்லியிருக்காங்க. பர்த்டே ஃப்ரம் யாருன்னு சொல்லாமல் போயிட்டாங்களே, மான் சைமன் அப்படின்னு போட்டிருக்காங்க. அங்கே இன்றைய பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய எல்லோருக்குமே எங்களுடைய மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்து.

0: தீபாவளி நல்வாழ்த்து.
1: தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா நம்பிக்கை ஒளி ஏற்றும் அதனுடைய டீசர் சொல்லுவோம், அதை தான் சற்று முன்னர் நீங்க கேட்டிருந்தீங்க. ஒரு விளக்கு ஏற்றப்படும் பொழுது இருள் மட்டும் அகற்றப்படுவதில்லை, ஒரு புதிய நம்பிக்கையும் உருவாகின்றது. ஆக இந்த தீபாவளியில் உங்கள் மனதில் இருக்கக்கூடிய ஒரு ஆசையை ஒரு கனவை மின்னலோடு நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இசை மிசையும் தொகுப்புல தொடங்குறதுலேருந்து நேரெல்லாம் அழைத்து அவங்களுடைய ஆசைகள் என்னென்ன சின்ன சின்ன ஆசைகள் இருக்கு அதெல்லாம் வந்து நம்மளோட பகிர்ந்து கொண்டாங்க. அவங்களோட ஆசைகள் எல்லாம் நிறைவேற நாங்கள் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 25 1000 நேயர்களின் 1000 ஆசைகள் அப்படின்னு சொல்லிட்டு 1000 தீபங்கள் மனரா கோலலும் புரையில் வந்து நாங்கள் ஏற்ற போகின்றோமே. ஆக இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்து கொள்ளலாம். இது வந்து தீபாவளியுடைய கருப்பொருள். அந்த நிகழ்ச்சி குறித்து நம்ம பேசியிருந்தோம். மின்னலுடைய டிக்டாக் பக்கமா வந்தீங்கன்னா தமிழரசி வந்து அன்பு மகள் சிவா ஷாலினிக்கு நாளை 18வது வயது பிறந்த நாள், வாழ்த்து சொல்கின்றார் அப்பா சுந்தரம் தமிழரசி அப்படின்னு சொல்லி வாழ்த்து அனுப்பி இருக்கிறாங்க. அதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா பிறந்தநாள் வாழ்த்து மகள் ரஞ்சனி தேவி வாழ்த்து அப்பா அம்மா சுந்தரா ராஜு மணமல்லி கணவர் சிவா இவங்கெல்லாம் வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. அதற்கு பிறகு செல்வி மேகா இன்று தன்னுடைய தோழி கிருஷ்ணவேணிக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. மகன் மகள் தஷ்விந்தன் துர்காஸ்ரீ அவங்களுக்கும் இன்று பிறந்த நாள் அப்படின்னு சொல்லி அவர் பேரை போட மறந்துட்டாரு. கே வாணி அவங்க தான் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் அதற்கு பிறகு சரோஜா அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்து. பூனா அவங்கன்றவங்க நமக்கு வந்து பதிவு செய்திருக்கிறாங்க. பிறந்தநாள் 8ஆம் தேதி அக்டோபர் முடிந்து விட்டது அப்படின்னு சொல்லி குமரன் சொல்லியிருக்கிறாரு. குமரன் உங்களுக்கு இருந்தாலும் என்ன, எங்களுடைய மனமார்ந்த பிறந்தநாள் முடிந்தாலும் எங்களுடைய மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்து. அதற்கு பிறகு அக்டோபர் 10ஆம் தேதி மலேசிய எல்ஆர் ஈஸ்வரி புகழ் அம்பிகா தனது பிறந்தநாளை கொண்டாடினார். அவர் நலமுடன் கலைத்துறையில் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி அம்மதுரை அவங்க வந்து வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. என் பேத்தி கோடீஸ்வரிக்கு 11வயது பிறந்தநாள் வாழ்த்து சொல்கின்றார் தந்தை ராஜன் தாயார் லோகேஷ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்க, பெயர்லேயே கோடீஸ்வரின்னு நம்ம பெயர் அழகாக வச்சிருக்கிறாங்க. தீபாவளி பாடல், தீபாவளி பாடல் நிச்சயமாக உங்களுக்கெல்லாம் ஒளிபரப்பு செய்வோம். முன்னே கண்டு நானாட அந்த பாடல் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி இப்போ வந்து புதிய பாடல், பழைய பாடல் நேரத்தில் அந்த பாடல் நிச்சயமாக ஒளிபரப்பு செய்கின்றோம். 16ஆம் தேதி அவங்களுக்கு வந்து சவரிதாஸ் அவருக்கு பிறந்த நாளாம். செல்வா வந்து வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. இன்று மகள் கவிஷினி அவங்களுக்கு பிறந்த நாளாம். அவங்க வந்து அம்பாங் ஹாஸ்பிட்டலில் அம்பாங் மருத்துவமனையில் மருத்துவராக வேலை செய்ததாக தாமோ மணி இவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. எங்களுடைய மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்து. தொடர்ந்து யாந்திரையில் இடம்பெற்ற பாடலை முதலில் கேட்போம், மற்ற வாழ்த்தை பிறகு பார்க்கலாம்.

யான் திரையில் இடம்பெற்ற பாடலை அர்ஜுன் மேனன் சின்மயி குரலில் நாம் கேட்டு ரசித்தோம். நேரம் பிற்பகல் மணி 3:31 ஆகிவிட்டது. இசையும் இசையும் தொகுப்பில் வாழ்த்து நேரம் இடம்பெற்றுக் கொண்டு இருக்கின்றது. திவாஷினி இன்று பிறநாள் கொண்டாடக்கூடிய அனைவருக்குமே வாழ்த்து சொல்லி இருக்கிறாங்க. நன்றி திவாஷினி. அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா வணக்கம் வணக்கம் சொல்லிட்டு முரளி வந்து நாளை தன்னுடைய அம்மா குப்பம்மா அண்ணாமலை அவங்களுக்கு வந்து வாழ்த்து சொல்லி இருக்கின்றார்கள். மகன் எஸ் முரளி அண்ண கிளி குடும்பத்தினர் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. பிரேமா ராணி இவங்களுடைய அப்பா பெரியசாமி அவருக்கு பிறந்த நாள், மகள் பிரேமா வாழ்த்து சொல்ற அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அவருக்கு எங்களுடைய மனமார்ந்த பிறந்த நாள் வாழ்த்து. என்னுடைய மகள் தீபகரசி அவங்களுக்கு வந்து அக்டோபர் 15 பிறந்த நாளாம். நிர்மலா வந்து வாழ்த்து சொல்லி இருக்கிறாங்க. அதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல கடுமையான மழை அப்படின்னு சொல்லி ஆனந்தி சொல்லி இருக்கிறாங்க. அதற்கு பிறகு என்னுடைய பிறந்தநாள் மார்ச் 24 அப்படின்னு சொல்லி உஷா வந்து பதிவு செய்திருக்கிறாங்க. மார்ச் முடிஞ்சிருச்சே. அதற்கு பிறகு என் மகளுக்கு அக்டோபர் 19 பிரவீனா சங்கீஸ்வரன் குலிம் கடால இருக்கிறாங்களா. சரோஜா வந்து மகளுக்காக வாழ்த்து சொல்லி இருக்கிறாங்க. ஒரு அவங்களையும் மழையாக இருப்பதாக இப்போ தெரிவித்திருக்கிறாங்க. அதனை தொடர்ந்து தம்பி மாதவனுக்கு 29 சுங்கை பூலோவில் இருக்கிறாராம், அவருக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. அத்தை பரமேஸ்வரிக்கு பிறந்தநாள் வாழ்த்து. ஸ்னேகன் பந்திங்கிலிருந்து வாழ்த்து சொல்லியிருக்கிறாரு. ஓ உஷா வந்து சொல்லியிருக்காங்க, மருத்துவமனையில் உங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உஷா மருத்துவமனையில் வேலை செய்கிறீங்களா? நன்றி உஷா, உங்கள் பேரை சொல்லிட்டேன் உஷா, மகிழ்ச்சியா. இப்போ வானொலியில் பெயரை கேட்கும்போது அது ஒரு தனி மகிழ்ச்சியா. இப்போ டிக்டாக்ல நேரிலேயே நம்ம பார்த்துட்ருக்கோம், அதே நேரத்தில் இப்போ வானொலியிலையும் என்னோட பேர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மகிழ்ச்சியாக இருப்பாங்க உஷா. அவளும் நானும் நன்றி நன்றி. அதற்கு பிறகு ரோஜா ஜலன் குச்சிங் அங்க இருக்கக்கூடிய முகமது அஸ்ருல்ல அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லியிருக்காங்க. வீட்டு அட்ரஸோட அத முகவரியோட அனுப்பியிருக்காங்க. அமர அவருக்குமே நன்றி. இது போன்ற உங்களுடைய அன்புக்குரியர்கள் அனைவருக்கும் இன்று பிறந்தநாள் திருமண நிறைவு நாள் கொண்டாடக்கூடியவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்து.

0: புகைமூட்டம் குறித்து விழிப்புணர்வு வழங்குகின்றார் காஜன் மருத்துவமனையைச் சேர்ந்த டாக்டர் நாகலட்சுமி.
1: நம்ம உடல் வந்து நமக்கு அடிக்கடி சில சிக்னல்ஸ் அறிகுறிகளை கொடுக்கும், அதை வந்து நம்ம அலட்சியம் செய்யக்கூடாது. உதாரணமாக கண்ணெரிச்சல், தொடர்ச்சியான இரும்பல், தொண்டை வலி அல்லது மூச்சு திணறல் இருந்தால் கவனியுங்கள். குறிப்பா அஸ்மா, சிஓபிடி இப்படி உள்ள நோயாளிகள் வந்து மருத்துவர்கள் கொடுக்கும் இன்ஹேலர்ஸ் இருக்கும், அதை வந்து என்னைக்குமே நம்ம அருகாமையில் வச்சிருக்கணும். ஏன்னா இவங்களுக்கு வந்து அடிக்கடி அட்டாக் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இப்படி உங்களுக்கு அட்டாக் வந்து உங்களுடைய யூஸ்வலா பாய்க்கக்கூடிய இன்ஹேலர்ஸ் ஒரு முறை பயன்படுத்துங்க, இருமுறை பயன்படுத்துங்க. எந்த நிவாரணம் கிடைக்கலையா தயங்காமல் மருத்துவமனைக்கு உடனே செல்லுங்கள். இயற்கை பேரிட தவிர்க்க முடியாதது, ஆனால் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம். நன்றி.

0: பாருங்க ரொம்ப குறும்போ ஐயோன்னு இருக்கா. சீக்கிரம் வளர்ந்துருவாங்க, இப்பவே ரசிச்சுக்காங்க. நம்மை இணைப்பது மின்னல் எஃப்எம்.
1: இசையும் இசையும் தொகுப்பில் அடுத்து இடம்பெறுவது இஸ்லாமிய நிகழ்ச்சி.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இடம்பெறுவது திருக்குர்ஆன் விளக்க உரை. வழங்குபவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் முஹம்மது முபாரக் ரஷாதி.
3: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذا قيل لهم آمنوا كما آمن الناس قالوا أنؤمن كما آمن السفهاء ألا إنهم هم السفهاء ولكن لا يعلمون صدق الله العظيم. சென்ற வாரம் சூரத்துல் பக்கராவுடைய 11வது வசனம் 12வது வசனம் இந்த வசனத்தின் அர்த்தத்தையும் விளக்கத்தையும் நாம் பார்த்தோம். இதில் நயவஞ்சகர்களுடைய 4வது செயலை அல்லாஹ் சொல்லிக் காண்பித்தான். அது என்ன? நயவஞ்சகர்கள் இந்த பூமியில் குழப்பம் செய்வார்கள், மக்களுக்கு மத்தியில் சமாதானத்தை அவர்கள் ஏற்படுத்த மாட்டார்கள், இரண்டு சமூகத்தாரை ஒற்றுமையில்லாமல் எப்படியாவது ஆக்கிவிட வேண்டும் என்பதில்தான் கவனம் செலுத்துவார்கள். இதுபோன்ற அந்த மோசமான செயலை பற்றி அல்லாஹுத்தாலா தெளிவுபடுத்தி காண்பித்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸை உம்மு குல்சூம் ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஒரு மனிதர் இரண்டு சமூகத்தார்களுக்கு மத்தியில் ஒற்றுமையை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி நன்மையை நாடி சில சமயத்தில் பொய்கள் சொன்னால் கூட அது பொய்யாக ஆகாது என்று நபி அவர்கள் கூறியிருக்கிறார்கள் என்று உம்மு குல்சூம் ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஆக ஒரு சமூகத்தாரை ஒற்றுமையாக வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பொய்கள் கூட மார்க்கத்தில் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை இந்த ஹதீஸின் மூலம் நாம் தெரிந்து கொள்கிறோம். ஆனால் நயவஞ்சகர்கள் எப்படியாவது ஒரு சமூகத்தை பிரித்து அவர்களுக்கு மத்தியில் ஒற்றுமை இல்லாமல் ஆக்குவதற்காக வேண்டி பல முயற்சிகள் செய்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த நயவஞ்சகர்களிடம் வைதா கீலலகும் ஆமினு, நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டால் கமா ஆமனன்னாசு காலு அனுமினு கமா ஆமனஸ்ஸுஃபஹாவு, உண்மை விசுவாசிகள் ஈமான் கொண்டதை போன்று நீங்களும் ஈமான் கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டால் அந்த மடையர்கள் ஈமான் கொண்டதை போன்று நாங்கள் ஈமான் கொள்ள வேண்டுமா என்று அவர்கள் கேட்பார்கள். அலா இன்னஹும் ஹுமுஸ் ஸுஃபஹாஉ வலாக்கில் லா யஅலமூன், அல்லாஹ் சொல்கிறான் நிச்சயமாக இவர்கள்தான் மடையர்கள், என்றாலும் அதை அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள் என்று சூரத்துல் பக்கராவுடைய 13வது வசனத்தில் அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். இந்த 13வது வசனத்தில் நயவஞ்சகர்களுடைய 5வது மோசமான செயலை சொல்கிறார். அந்த நயவஞ்சகர்கள் தங்களை உயர்வாக கருதுகிறார்கள், ஈமான் கொண்டவர்களை மடையர்களாக கருதுகிறார்கள். எப்பொழுது ஒரு மனிதர் தன்னை உயர்வாக கருதி அடுத்தவர்களை ஏளனமாக கருதுகிறார்களோ அப்பொழுது அந்த மனிதர் உயர்ந்த நிலையை விட்டும் தாழ்ந்த நிலைக்கு வந்து விடுவார். தன்னை விட பிற மனிதர்களை உயர்வாக கருத வேண்டும், பிற மனிதர்கள்

0: மற்றவர்களை மதிக்க வேண்டும். அதுதான் உயர்ந்த தன்மையாக இருக்கிறது. அதற்கு மாறாக அடுத்தவர்களை ஏளனமாக நினைப்பது, குறைத்து மதிப்பிடுவது என்பது நல்ல செயல் அல்ல. இப்படிப்பட்ட மோசமான செயலைத்தான் நயவஞ்சகர்கள் செய்து கொண்டே இருந்தார்கள். இந்த நயவஞ்சகர்களிடத்தில், அதாவது ஈமான் கொண்டவர்களை தாழ்வாக நினைப்பதினால், அந்த நயவஞ்சகர்களிடத்தில் என்னென்ன செயல்கள் எல்லாம் வந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். அதாவது நயவஞ்சகர்கள் ஒருவருக்கு நன்மை ஏற்பட்டால் அதை தடுப்பதற்காக வேண்டி முயற்சி செய்வார்கள். அந்த நன்மை அவர்களுக்கு கிடைத்துவிடக் கூடாது என்பதில் கவனமாக இருப்பார்கள். ஒருவருக்கு துன்பம் ஏற்பட்டால் அதை பார்த்து மகிழ்ச்சி அடைவார்கள். இது நயவஞ்சகரிடத்திலே ஈமான் இல்லாத காரணத்தினால் இப்படிப்பட்ட செயல் அவர்களிடத்திலே வந்துவிட்டது. அதே போன்று ஈமான் இல்லாத காரணத்தினால் அவர்களிடத்திலே இருக்கக்கூடிய இன்னொரு மோசமான செயல், இறை வழிபாடு என்று வந்துவிட்டால் அதை கஷ்டமாக பாரமாக நினைப்பார்கள். தொழுகை மற்ற இபாதத்துகள் எதுவாக இருந்தாலும் சிரமமாக நினைப்பார்கள். அதை செய்வதற்கு அவர்கள் முயற்சியும் செய்ய மாட்டார்கள். அப்படி செய்வதற்காக வேண்டி வந்துவிட்டால் சோம்பல்தனமாக அவர்கள் நிற்பார்கள். காரணம், ஈமான் அவர்களிடத்திலே இல்லை. அந்த ஈமானை அவர்கள் தாழ்வாக நினைக்கிறார்கள். ஈமான் கொண்டவர்களையும் அவர்கள் தாழ்வாக நினைப்பதினால் இது போன்ற நிலை அவர்களுக்கு ஏற்படுகிறது. அடுத்து அந்த ஈமான் இல்லாத காரணத்தினால் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் அவர்கள் பொய் சத்தியம் செய்வார்கள், பொய் சாட்சிகள் சொல்வார்கள். உண்மையை அவர்களிடத்திலிருந்து எதையுமே வாங்க முடியாது. ஆக ஈமான் இல்லாத காரணத்தினால் அவருடைய செயல்களும் கெட்டுப்போய் விடுகிறது. ஈமான் உள்ளவர்களை இவர்கள் மட்டமாக கவனிப்பதினால் நிச்சயமாக அவர்களுடைய எல்லா வகையான செயல்களும் மோசமாக அமைந்து விடுகிறது. ஈமான் உள்ளவர்களுடைய செயலை பற்றி அல்லாஹு தாலா குரானிலே சொல்லுகிறான், யாருக்கு ஈமான் வலுவாக இருக்கிறதோ அவர்களுக்கு அல்லாஹுடைய உதவி கிடைக்கும். நிச்சயமாக அவர்களுக்கு வெற்றிக்கான வாசல்கள் திறந்து வைக்கப்படும். அவர்கள் வெற்றி கிடைத்த பிறகு மிகப்பெரிய நன்மையான விஷயங்கள் எல்லாம் அவர்களுக்கு ஏற்படும் என்பதை அல்லாஹு தாலா அழகாக குரானிலே சொல்லுகிறான். அல்லாஹு தாலா சூரத்துல் அன்ஃபாலில் மிக தெளிவாக சொல்லுகிறான், யா ஐயுஹல்லதீன ஆமனு இதா லகீதும் ஃபியதன் ஃபஸ்புது வஸ்குருல்லாஹ கஸீரல் லஅல்லகும் துஃப்லிஹூன். ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் போரில் எதிரியின் கூட்டத்தாரை சந்தித்தீர்கள் என்று சொன்னால் உறுதியாக இருங்கள். இஸ்லாத்தை அழிப்பதற்காக எவர்கள் முயற்சிகள் செய்கிறார்களோ, எவர்கள் முஸ்லிம்களுக்கு நோவினை தருகிறார்களோ, அவர்களிடத்திலே போர் செய்ய வேண்டும் என்ற நிர்பந்தம் வந்துவிட்டால் அப்பொழுது உறுதியாக இருங்கள். நிர்பந்தம் இல்லை என்று சொன்னால் தேவையில்லாமல் போர் செய்ய தேவையில்லை. இப்படி நீங்கள் உறுதியாக இருந்தால் அல்லாஹுடைய உதவி உங்களுக்கு கிடைக்கும். இரண்டாவது, அல்லாஹுவை அதிகமான முறையில் நீங்கள் தியானம் திக்ருகள் செய்யுங்கள். வத்குருல்லாஹ கஸீரன், திக்ரு செய்வது என்று சொன்னால் வெறும் சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் என்று ஓதுவது மட்டுமல்ல, எந்த காரியங்களை நாம் செய்தாலும் இது அல்லாஹுவிற்கு பிடித்தமானதா இல்லையா என்பதை கவனித்து செய்ய வேண்டும். இந்த காரியத்தை செய்தால் அல்லாஹுடைய கோபம் நமக்கு வராதா என்பதை கவனித்து செய்ய வேண்டும். அதுதான் திக்ராக இருக்கிறது. இப்படி அல்லாஹுவை நினைத்து எந்த காரியத்தை செய்தாலும் நிச்சயமாக வெற்றி இருக்கிறது என்று அல்லாஹு தாலா இந்த வசனத்திலே தெளிவுபடுத்துகிறான். அடுத்து மூன்றாவதாக அல்லாஹு தாலா சொல்கிறான், வாத்தியுல்லாஹ வரசூலஹு, அல்லாஹுவிற்கும் ரசூலுக்கும் நீங்கள் கட்டுப்பட்டால் அல்லாஹுடைய உதவி உங்களுக்கு வந்துவிடும். அல்லாஹுவிற்கும் ரசூலுக்கும் ஒருவர் கட்டுப்பட ஆரம்பித்து விட்டால், அதை சந்தோஷமாக அவருடைய உள்ளத்திலே எடுத்துக்கொண்டால், நிச்சயமாக அவருடைய சொல்லும் செயலும் சரியாக இருக்கும். நிச்சயமாக தவறு நிகழ்வதற்கு வாய்ப்பு இருக்காது என்பதை நாம் உணர வேண்டும். நிச்சயமாக அவருடைய செயல்களில் தவறுகள் நிகழாவிட்டால் நிச்சயமாக அல்லாஹுடைய உதவி அவர்களுக்கு வரும். நான்காவதாக, வலா தனாஸஉ ஃபதஃஷலு வதஸஹப ரீஹுக்கும், அல்லாஹுடைய உதவி உங்களுக்கு வர வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டால், முஸ்லிம்களே, உங்களுக்கு மத்தியிலே நீங்கள் கருத்து வேற்றுமை பிணக்குகள் கொண்டு நீங்கள் பிரிந்து விடாதீர்கள். அப்படி பிரிந்து விட்டால் உங்களுடைய கண்ணியம் என்பது நீக்கப்பட்டுவிடும். நீங்கள் ஒற்றுமையாக கருத்து வேற்றுமைகளை களைந்து நீங்கள் இணக்கமாக வாழ்ந்தால் நிச்சயமாக அல்லாஹுடைய உதவி என்பது உங்களுக்கு வரும். ஐந்தாவதாக அல்லாஹு சொல்கிறான், இன்னல்லாஹ மஅஸ்ஸாபிரீன், நிச்சயமாக அல்லாஹு பொறுமையாளர்களோடு இருக்கிறான். எவர்கள் ஈமானில் உறுதியாக இருக்கிறார்களோ, கஷ்டங்களையும் துன்பங்களையும் எவர்கள் சகித்து கொண்டு அல்லாஹுவின் பக்கமே நாடுகிறார்களோ, அவர்களோடு அல்லாஹு தாலா இருக்கின்றான். இந்த ஐந்து விதமான தன்மைகள் தான் முஸ்லிம்களிடத்திலே இருக்கும், உண்மை விசுவாசிகளிடத்திலே இருக்கும். இதற்காக வேண்டி அல்லாஹுடைய உதவி அவர்களுக்கு வருகிறது. இந்த ஐந்து விஷயங்கள் நயவஞ்சகர்களுக்கு மிகப்பெரிய பாரமாக இருக்கும். நயவஞ்சகர்கள் போருக்காக வேண்டி கிளம்பி வருவார்கள். இரண்டு சமூகத்தார்கள் சண்டையிட்டுக் கொண்டால் மெதுவாக அவர்கள் அங்கிருந்து நகர்ந்து ஓடி போய் விடுவார்கள். தங்களுடைய உயிரை அவர்கள் பாதுகாக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். அல்லாஹுவை அவர்களும் நினைக்க மாட்டார்கள், நினைப்பவர்களையும் மடையர்கள் என்று நினைப்பார்கள். அதே போன்று கருத்து வேற்றுமையை எப்படியாவது ஏற்படுத்த வேண்டும், அல்லாஹுவிற்கும் ரசூலுக்கும் கட்டுப்படக்கூடாது என்ற விஷயத்தில் அவர்கள் கவனமாக இருப்பார்கள். துன்பங்கள் வந்துவிட்டால் ஏதோ பெரிய ஆபத்துகள் வந்ததை போன்று அவர்கள் நடு நடுங்கி விடுவார்கள். இதுதான் நயவஞ்சகருடைய செயலாக இருக்கிறது. இந்த செயலின் காரணமாக நயவஞ்சகர்கள் ஒருபோதும் ஈமான் கொள்ளாமல் மோசமான நிலைக்கு வந்து விடுகிறார்கள். எந்த ஒரு விஷயத்தையும் அவர்கள் கவனமாக கேட்க மாட்டார்கள், செய்யவும் மாட்டார்கள். அல்லாஹு தஆலா அத்தியாயம் 8 20வது வசனத்திலே சொல்கிறான், யா அய்யுஹல்லதீனா ஆமனு அத்தீஉல்லாஹ வரசூலஹு, ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்விற்கும் ரசூலுக்கும் நீங்கள் கட்டுப்படுங்கள். வலா தவல்லவு அன்ஹு வஅன்தும் தஸ்மஊன், நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிலையிலே அவரை நீங்கள் புறக்கணித்து விடாதீர்கள். நபி அவர்கள் ஒரு விஷயத்தை சொன்னால் கவனமாக காது கொடுத்து கேட்க வேண்டும். அப்படி கேட்கும் பொழுதே உங்களுடைய கவனத்தை திருப்பிவிட வேண்டாம், ஒழுங்காக செவிதாழ்த்தி நல்ல முறையில் நீங்கள் கேட்க வேண்டும் என்று அல்லாஹு சொல்கிறான். இது முஸ்லிம்களுடைய பண்பாக இருக்கிறது. நயவஞ்சகர்கள் என்ன செய்வார்கள், காது தாழ்த்தி அதை கேட்க மாட்டார்கள், பிறகு அதை உணரவும் மாட்டார்கள். இதன் காரணமாக நயவஞ்சகர்களுக்கு அல்லாஹுடைய உதவி ஒருபோதும் வராது, அல்லாஹுடைய வெற்றி ஒருபோதும் வராது. அல்லாஹுடைய வெற்றி வருவதற்கு ஒரு 6 விதமான காரணங்கள் இருக்கிறது. 1வது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலைமைத்துவத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள், கட்டுப்படுவார்கள். எந்த சமூகம் ஒரு தலைமைத்துவத்திற்கு கட்டுப்படுகிறதோ நிச்சயமாக வெற்றியுடைய அந்த வழிகளில் அவர்கள் செல்கிறார்கள். 2வது, அல்லாஹுவின் உதவியை நம்பிக்கை வைத்தல். முஸ்லிம்கள் அல்லாஹுடைய உதவியை நம்பிக்கை வைப்பதினால் இக்கட்டான பல போர்களுடைய சமயத்தில் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு உதவிகளை செய்திருக்கிறான். 3வது, அல்லாஹ்விடத்திலே தூய்மையான முறையில் முஸ்லிம்கள் பிரார்த்தனை செய்வார்கள், அதன் காரணமாக அல்லாஹு தஆலா அவர்களுக்கு வெற்றியை தருகிறான். 4வது, தியாக உணர்வு என்பது அதிகமான முறையிலே முஸ்லிம்களிடத்திலே இருந்தது. சஹாபாக்களிடத்திலே தியாக உணர்வு எந்த அடிப்படையில் இருந்தது என்று சொன்னால், ஒரு சஹாபிக்கு உயிர் பிரியக்கூடிய நேரத்திலே தண்ணீர் தேவைப்பட்டது. அந்த சமயத்திலே இன்னொரு சஹாபி தண்ணீர் என்று சப்தமிட்டவுடன் தன்னுடைய அந்த தண்ணீர் தேவையை கூட அவர் தடுத்து கொண்டு அவருக்கு தண்ணீரை நீங்கள் கொடுங்கள் என்று சொன்னார்கள் என்று சொன்னால், அந்த சஹாபாக்களுடைய தியாகம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? இந்த தியாக உணர்வின் காரணமாக அல்லாஹு தஆலா முஸ்லிம்களுக்கு வெற்றியை கொடுத்தான். அதே போன்று 5வதாக, அல்லாஹுவின் மீது அபரிவிதமான உதவியை எப்பொழுதும் முஸ்லிம்கள் நாடுவதினால் பல போர்களில் பல சமயங்களில் வானவர்களை வைத்து முஸ்லிம்களுக்கு அல்லாஹு தஆலா உதவிகளை தந்திருக்கிறான். 6வதாக, முஸ்லிம்கள் தங்களுடைய உயிரை காட்டிலும் அவர்கள் இந்த இஸ்லாத்தை பாதுகாக்க வேண்டும், உண்மையாக இருக்க வேண்டும், ஷஹாதத்தை நாட வேண்டும் என்ற விஷயத்தில் அவர்கள் கவனமாக இருப்பார்கள். அதன் காரணமாக அல்லாஹு தஆலா அவர்களுக்கு வெற்றியின் வாசல்களை திறந்து வைத்திருக்கின்றான். இதற்கு நேர் மாற்றமாக நயவஞ்சகர்கள் இருப்பார்கள், அதன் காரணமாக எந்த ஒரு வெற்றியும் அவர்களுக்கு கிடையாது, அவர்களுக்கு கேடுதான் வந்திருக்கிறது என குர்ஆனில் பல இடங்களில் அல்லாஹு தஆலா சொல்லி காண்பிக்கிறான். அதே போன்று உண்மை விசுவாசிகள் அல்லாஹுவை சார்ந்து இருந்ததினால் அல்லாஹுடைய உதவி கிடைத்தது. இதனால் என்ன பாதிப்புகள் அவர்களுக்கு வந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். முஸ்லிம்களுக்கு அல்லாஹு தஆலா மிக பகிரங்கமான முறையில் பல போர்களில் வெற்றியை கொடுத்திருக்கிறான். குறிப்பாக பத்ரு போருடைய சமயத்தில் அல்லாஹு தஆலா மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து அவர்களை தலை நிமிர்ந்து நடக்கச் செய்தான். 2வதாக, மிகப்பெரிய வளர்ச்சியை இஸ்லாத்தில் அல்லாஹு தஆலா ஏற்படுத்தினான். 3வதாக, முஸ்லிம்களுடைய நம்பிக்கை, அதாவது முஸ்லிம்களின் மீது மக்களுக்கு அதிகமான நம்பிக்கை என்பது ஏற்பட்டது. 4வது, மதினமா நகரத்தில் மிகப்பெரிய செல்வாக்கு என்பது முஸ்லிம்களின் மீது ஏற்பட்டது. அதே போன்று உலக முழுவதும் முஸ்லிம்களின் மீது நல் மதிப்பும் ஏற்பட்டது. 5வதாக, அறியாமைகள் அனைத்தும் வீழ்த்தப்பட்டது. ஆக முஸ்லிம்களுக்கு அல்லாஹு தஆலா உதவியும் செய்தான், வெற்றியையும் கொடுத்தான். அதன் காரணமாக இது போன்ற நல்ல விளைவுகள் எல்லாம் ஏற்பட்டிருக்கிறது என்பதை நாம் கவனிக்கிறோம். ஆனால் இந்த நயவஞ்சகர்கள் சதாவும் முஸ்லிம்களை எதிர்த்து அவர்களை மடையர்களாக இவர்கள் பார்ப்பதினால் நிச்சயமாக எந்த ஒரு உதவியும் இவர்களுக்கு இல்லை. இவர்கள் மிக மோசமான நிலைக்குத்தான் சென்றார்கள் என்பதைத்தான் அல்லாஹு தஆலா இந்த வசனத்தின் மூலம் சொல்லி காண்பிக்கிறான். ஆனால் மோசமான நிலையில் இருக்கிறோம் என்பதை கூட அவர்கள் அறியாததுதான் இன்னும் வேடிக்கையாக இருக்கிறது. இந்த நயவஞ்சகர்களுடைய மோசமான செயலை விட்டும் அல்லாஹ் நம் அனைவர்களையும் பாதுகாக்க வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்து.
1: நேயர்களே, இதுவரை திருக்குர்ஆன் விளக்க உரை கேட்டீர்கள். வழங்கியவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் முஹம்மது முபாரக் ரஷாதி.
2: தயாரிப்பு அப்துல் கனி. ஹேஷ்டாக் பெருஞ்ஞாரன் ஜாக்கின்.

0: குறைந்த அளவில் இசையும் இசையும் தொகுப்பு நிறைவை பெறுகின்றது. அடுத்து மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை தீரா இசையில் உங்களை சந்திக்கின்றார் கிஷன்ராஜ். எங்கு அன்பு இருக்கிறதோ அங்கு வாழ்க்கை இருக்கிறது. அன்பு இருக்கும் இடத்தில் நம்பிக்கை மலர்கிறது. நம்பிக்கை இருக்கும் இடத்தில் ஆசைகள் உயிர் பெறுகின்றன. ஏனெனில் வாழ்க்கை என்பது வெறும் நாட்களை கடப்பதல்ல, அன்பை பகிர்ந்து பிறர் வாழ்வில் நம்பிக்கை ஒளியேற்றுவதுதான் உண்மையான வாழ்க்கை. ஆக மற்றவர்களுடைய வாழ்க்கையில் நம்பிக்கை ஒளியேற்றுவோம். இந்த அளவில் இசையும் இசையும் தொகுப்புக்கு விடை கொடுத்து விடைபெறுகிறேன். நான் பிரேமா கிருஷ்ணன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
1: எல்லாருக்கும் ஓடி ஓடி செஞ்சுக்கிட்டே இருக்கீங்களே, உங்களுக்காக என்ன செஞ்சிருக்கீங்க? கொஞ்சம் யோசிங்க. இது உங்கள் மின்னல் FM.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 4 மணி செய்திகளுடன் எனி பாஸ்டினால் ராயப்பன். உம்ரா யாத்திரையை மேற்கொள்ள சவுதி அரேபியாவுக்கான பயணத்தை மலேசியர்கள் ஒத்திவைக்குமாறு வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ முகமது ஹசன் வலியுறுத்தினார். கடந்த சனிக்கிழமை சவுதி அரேபியா கிங் காலித் பன்னாட்டு விமான நிலையத்தில் நடத்தப்பட்ட தாக்குதல்களை தொடர்ந்து இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். தலைநகர் முழுவதுமுள்ள மறைக்காணிகள் அமைப்பை காவல்துறை மிகவும் திறம்பட அணுகுவதற்கு உதவும் வகையில் கட்டுப்பாட்டு மையத்தை அமைப்பது குறித்து கோலாலம்பூர் மாநகர் மன்றம் ஜிபிகேலம் அரச மலேசிய காவற்படை பிடிஆர்எம்மும் பரிசீலித்து வருகின்றன. கோலாலம்பூர் முழுவதும் தற்போது குறைந்தது 10,000 மறைக்காணிகள் உள்ளதாக பிரதமர் துறையின் கூட்டரசு பிரதேச விவகார அமைச்சர் ஹெனாயோ தெரிவித்துள்ளார். எல்லை பாதுகாப்பு கண்காணிப்பையும் செயலாக்கத்தையும் வலுப்படுத்த செயற்கை நுண்ணறிவு AI மற்றும் தரவு பகுப்பாய்வு ஆகியவற்றின் அடிப்படையில் தேசிய எல்லை கட்டுப்பாட்டு அமைப்பை உள்துறை அமைச்சு உருவாக்கி வருகிறது. இந்த அமைப்பு ஆக்ககரமான கண்காணிப்பு தளமாக செயல்பட்டு செயலாக்க நிறுவனங்களுக்கு இடையே விரைவான தகவல் பரிமாற்றத்தை சாத்தியமாக்கும் என்று துணை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ஷம்சுல் அன்வார் நசாரா தெரிவித்துள்ளார். இந்தோனேசியாவில் காட்டு தீயை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் அதிக நம்பகத்தன்மை கொண்ட தீ பற்றும் இடங்களின் எண்ணிக்கை 2வது நாளாக அதிகரித்துள்ளது. ஞாயிற்றுக்கிழமை 9 மணி வரை தீ பற்றும் இடங்களின் எண்ணிக்கை 909 உயர்ந்துள்ளதாக வன அமைச்சு தெரிவித்தது. இது சனிக்கிழமை 793 வெள்ளிக்கிழமை 387 பதிவாகியிருந்தது. ஏமனில் ஹுத்தி தரப்புடனான மோதல் தீவிரமடைந்து வரும் நிலையில் ராணுவ நடவடிக்கைகளை தொடர்வதை விடுத்து அரசதந்திர அடிப்படையில் தீர்வு காணுமாறு ஈரான் சவுதி அரேபியாவை வலியுறுத்தியது. சவுதி சகா ஃபைசல் பின் ஃபர்ஹானுடன் தொலைபேசியில் உரையாடிய ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி ராணுவ அணுகுமுறையை கையாளுவது நிலைமையை மேலும் சிக்கலாக்கும் என எச்சரித்தார். விளையாட்டு காட்பந்து. கடந்த 2 மான்செஸ்டர் சிட்டி அணி பல்வேறு விமர்சனங்களையும் அழுத்தத்தையும் எதிர்கொண்டுள்ளது. இருப்பினும் விளையாட்டாளர்கள் ஆட்டத்திறனை மேம்படுத்தி களத்தில் தங்கள் திறமையை மெய்ப்பிப்பதன் மூலம் இந்த சிக்கல்களை கையாள முடியும் என்று அவ்வணியின் நிர்வாகி ஆன்சோ மரேஸ்கா நினைவூட்டியுள்ளார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிர்வேலு. வணக்கம்.

அன்பான மாலை வணக்கம் எல்லோருக்கும். தீராசையில் கிஷன் உங்களோட பேசிட்டு இருக்கேங்க. நமக்கான மற்றும் ஒரு வாய்ப்பில் மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய பொழுது உங்களுக்கு நிச்சயமாவே ஒரு நல்ல பொழுதா, நிறைவான பொழுதா அமைஞ்சிருக்கும், அமைஞ்சிட்டே இருக்கு அப்படின்றதுல எங்களுக்கு மகிழ்ச்சி. தொடர்ந்து 4 மணி நேரம் உங்களுக்கான நேரம் தான். 80-90களின் வாசம் அதிகம் வீசும் நேரம் இது. இப்போ நிகழ்ச்சிய 96.3, 92.3 கேஎல் ஸ்லாங்கோல இருந்து அதிகமான நேர்கள் கேட்டுட்டு இருப்பீங்க. அவ்வளவு எங்க உலக எங்கிலும் இருந்து இப்போ மின் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கிற உங்களுடைய அன்புக்கும் ரசனைக்கும் ரொம்ப நன்றி. சரி, தீபாவளி குதுகலம் இன்றைக்கு காலையில உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கிடைச்சிருக்கும். வணக்கம் மின்னல்ல, அதை பற்றி தான் நிகழ்ச்சி முழுக்க வந்து நம்ம பேசிட்டே இருக்கோம் இல்லையா. நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம். நீங்களும் தொடர்ந்து அழைக்கலாங்க. அழைத்து உங்களுடைய கனவுகள் ஆசை என்ன அப்படின்றத எங்களோடு பகிர்ந்துக்கலாம். இதற்கிடையில் வந்து போட்டி எங்கமும் உங்களுக்காக இருக்க போகுது. பாடலுக்கு பிறகு இன்றைக்கு என்ன பாடல் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். தொடக்க பாடல், இந்த பாடல் கேட்டு உண்மையிலேயே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நான் யோசிச்ச மாதிரி கண்டிப்பா நீங்களும் யோசிக்க போறீங்க. கேட்கலாம்.

0: உங்களுக்கு எது பிடிக்கும்? அது எங்களுக்கு தெரியாதா? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நம் மின்னல் FM. தொழுகை நேர அறிவிப்பு.
1: நேர்களை, கோலாலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:17. கோலாலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:17.
2: பிடிச்சவங்க பேசலையா? நீங்க தான் அழைச்சு பேசுங்களேன். இது உங்கள் மின்னல் FM.

நினைக்க தெரிந்த மனமே படத்துக்காக அந்த பாடல் நல்ல ஒரு பாடல் நம்ம நிகழ்ச்சியில கேட்டிருந்தோங்க. சரி, ஒரு விளக்கு ஏற்றப்படும் போது இருள் மட்டும் அகற்றப்படுவதில்லைங்க, ஒரு புதிய நம்பிக்கையும் உருவாகுது. இந்த தீபாவளியில் உங்கள் மனதில் இருக்கும் ஒரு ஆசையை, ஒரு கனவை மின்னலோடு பகிர்ந்துக்குங்க. உங்கள் ஆசை, எதிர்பார்ப்பு, கனவு எதுவாக வேணாலும் இருக்கலாம், மின்னலோடு நீங்க பகிரும் போது 1000 நேயர்களின் 1000 ஆசைகள், அந்த 1000 ஆசைகளும் ஒளியாக நம்பிக்கையாக வரும். அக்டோபர் 25 நாள் மினார கோலலும் பொருள 1000 தீபங்களாக நாங்க ஏற்ற போறோம். நாங்கள் நம்ம ஏற்ற போறோங்க. ஆமா, உங்களுடைய ஆசை கனவுகளை நீங்க தொடர்ந்து எங்களோட அழைத்து பகிர்ந்துக்கலாம். உங்களுக்கான நேரம் 8 வரைக்கும் இருக்குங்க. இன்றைக்கு சுழிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 இதற்கிடையில போட்டி அங்கம் இன்றைக்கான பாடல் என்ன அப்படின்றத இன்றைக்கு ஜெய பார்கவி நம்ம பின்தாங் மின்னல் பாடகி நம்மோடு பாடுறாங்க. அந்த பாடல்ல வந்து ஒரே ஒரு சொல் மட்டும் பிழையான சொல். நம்ம கேட்கக்கூடிய அந்த பாடல்ல இருக்கக்கூடிய என்ன வந்து இருக்குமோ அது இவங்க பாடும்போது தப்பா இருக்கும். அது என்னன்றத நீங்க சரியா கண்டுபிடிக்க போறீங்க. தெளிவா குழப்பிட்டனா இல்ல சரியா சொல்லிட்டனான்னு தெரியல, சொல்லிட்டேன் நம்புற. பாடலை முதல்ல கேட்கலாம் வாங்க.

இந்த பாடல்ல ஒரே ஒரு சொல் மட்டும் தவறான சொல், அது என்னன்றத உங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சதா? என்ன வார்த்தையா இருக்கும், என்ன சொல் அவங்க இப்ப தப்பா பாடினாங்கன்னு மனசு தேடிக்கிட்டு இருக்கு. சிலர் வந்து இப்பதான் நிகழ்ச்சியை கேட்க தொடங்கியிருப்பீங்க. அந்த பாடல மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக ஒளிபரப்புறோம். நம்ம ஜெய பார்கவி பாடுறாங்க.

ஒன்றுக்கு இரண்டு முறை நாங்கள் வந்து ஒளிபரப்பிருக்கோம். அதனால நீங்கள் சரியான பதிலை சொல்லியே தாங்க ஆகணும். சர்ச்சிபித்திர கேட்கக்கூடாது, கூகுளை நம்பக்கூடாது. நீங்கள் கேட்ட வரைக்கும் இந்த வார்த்தை தான் தப்புங்க அப்படின்னு யோசிச்சிங்கன்னா சரியான பதிலை மட்டும் இப்போ நீங்கள் அழைத்து சொல்ல போறீங்க. சொல்லி 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8. இப்போ பயணத்தில் இருக்கீங்களா? அப்படியே ஜன்னலை திறந்து அந்த காற்றோடு காற்றா இயற்கையை ரசிச்சுக்கிட்டே இந்த பாட்டை கேளுங்களேன்.

0: பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமா மாற்றலாம். மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன், அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 3097719199.
1: ஒரு விளக்கு ஏற்றப்படும் போது இருள் மட்டும் அகற்றப்படுவதில்லை, உள்ளத்தில் நம்பிக்கையும் உருவாகிறது. ஓர் ஆசை, ஓர் எதிர்பார்ப்பு, 1000 விளக்குகள், 1000 நம்பிக்கைகள், உள்ளமும் இல்லமும் புது ஒளியால் பிரகாசிக்கட்டும். மின்னலுடன் நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம். #மின்னல் தீபாவளி 2026

0: வணக்கம் கிஷன், புவனா பேசுறேன்.
1: புவனா சொல்லுங்க, புவனா என்ன பதில் தெரிஞ்சதா?
0: அந்த பாடல்ல எந்த தவறான வரினா, உன்னையும் என்னையும் வச்சு ஊரு சனம் கும்மி அடிக்குது வரும்.
1: தந்தி அடிக்குது இல்லையா?
0: தந்தி அடிக்குது தவறு. ஊரு உன்னையும் என்னையும் வச்சு ஊரு சனம் கும்மி அடிக்குது. தந்தி அடிக்க வராது, கும்மி அடிதான் வரும்.
1: உறுதியா சொல்றீங்க நீங்க?
0: உறுதியா? அதுதான்.
1: அப்ப ஏதோ ஒரு கடுப்புல சொல்ற மாதிரி இருக்கு, கோவம் வருதா உங்களுக்கு? வணக்கம், யார் பேசுறீங்க?
2: எனக்காக
1: அருமை குறைஞ்சிக. அருமை தானே? இல்ல,
2: அருமை மகராசா இல்ல.
1: அருமை மகராசா? ஓ, தரும மகராசா இல்ல, அருமை மகராசா.
2: ஐயோ தெரியல, நான் ஒரு கெஸ் பண்றேன்.
1: இருக்கலாம் அப்படின்னு சொல்றீங்க?
2: ஆமா ஆமா.
1: சரி, இருக்கா இல்லையான்றத நம்ம பொறுத்திருந்து பாக்கலாம். சரி, விக்கி கிட்ட வந்து ஒரு கேள்வி. நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா?
2: ஆமா.
1: உங்களுடைய அந்த சின்ன கனவு ஆசை என்ன சொல்லுங்க கேப்போம்.
2: இது வந்து எனக்குன்னு இல்ல, நான் வந்து சில பிள்ளைங்களுக்கு வந்து தேவாரம் சொல்லி தந்துட்டு இருக்கேன். அது தேவாரம் மட்டும் இல்ல, அவங்களுக்கு வந்து அந்த செல்ஃப் கான்பிடன்ஸ், அப்புறம் அவங்க ஃபியூச்சர்ல வந்து ஒரு நல்ல நிலைமையில இருக்கணும் சொல்லி இந்த கிளாஸ் வந்து ஃப்ரீயா தான் நடக்குது. எனக்கு ரொம்ப ஆசை அவங்களை வந்து மினல் எஃப்எம், ஆர்டிஎம்க்கெல்லாம் கூட்டிட்டு வந்து அந்த எக்ஸ்போஜர் காட்டுறதுக்கு, எப்படி இருக்கும், என்னென்ன செய்வாங்க. ஸோ அட்லீஸ்ட் ஒரு ஒரு 20-25 பிள்ளைங்க இருக்காங்க, அதுல யாராவது ஒரு ஆள்னாச்சும் இந்த எப்படியாவது அவங்களுக்கு ஒரு ஒரு எக்ஸ்போஜர் கொடுக்கறதுக்காக எனக்கு ஒரு ஆசை.
1: சரி, மின்னலுக்கு எப்படியாவது அவங்களை கூட்டிட்டு வரணும்ன்ற ஒரு ஆசை.
2: ஆமா, மின்னலுக்கு வந்து அவங்களை கூட்டிட்டு வரணும்.
1: சரி, நம்பிக்கை ஒளியேற்றுவோம்னு சொல்லியாச்சுல, உங்களுடைய நம்பிக்கை நிறைவேற எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்து. சீக்கிரம் வாய்ப்பு கிடைத்தால் இங்க பாப்போம், சரியா?
2: கண்டிப்பா. முத அந்த அந்த பாட்டுக்கு கெஸ் பண்ணல, அந்த சொல் நடக்காட்டியும் பரவாயில்ல, இது இது நடந்தா ரொம்ப நல்ல சந்தோஷமா இருக்கு.
1: சரி, நடக்குங்க, நம்புவோம். நன்றி.

0: வணக்கம், தீரா இசைக்கு அழைச்சிருக்கீங்க. யார் பேசுறீங்க?
1: ஹலோ, நான் வாசுகி ஹரன் பேசுறேன்.
0: வாசுகி ஹரன், சொல்லுங்க, என்ன பதிலா இருக்கும் நினைக்கிறீங்க?
1: சரியான பதில் வந்து ஊருசனம் கும்மி அடிச்சது.
0: ஊருசனம் கும்மி அடிக்குது, தந்தி அடிக்குது இல்ல?
1: தந்தி அடிக்குது இல்ல.
0: அப்ப புவனா சொன்னதா நீங்களும் சொல்றீங்க?
1: ஆமா, இதுதான் முதல் தடவை மின்னல் எஃப்எம் கடிச்சது.
0: மின்னல் எஃப்எம்க்கு அடிச்சிருக்கீங்க முதல் முறையாக?
1: முதல் முறையா
0: நீங்க அழைச்சதுனால ஒரு மகிழ்ச்சியான செய்தி உங்ககிட்ட சொல்றேன்.
1: சொல்லுங்க.
0: நீங்க சொன்னது சரியான பதில்.

0: சரி, புவனாவும் அந்த பாட்டை கேட்டிருந்தாங்க ஒளிபரப்ப முடியுமான்னு. உங்களுக்கும் சேர்த்தே அந்த பாட்டை நாங்க ஒளிபரப்புறோம், சரியா? சரி, நம்பிக்கை ஒளியேற்றுவோம் அப்படின்னு கேட்டுட்டு
1: இருக்கோம்ல,
0: உங்களுடைய அந்த சின்ன ஆசை என்னது தீபாவளிக்கு?
1: தீபாவளிக்கு எங்க கூட பிறந்தவங்க எல்லாருமே வந்து எங்க வீட்டுக்கு வரணும்ன்ற ஆசை.
0: ஏன் வழக்கமா வரமாட்டாங்களா?
1: ஒருத்தங்களுக்கு ஒரு வேலை இருக்கும், ஒருத்தவங்க அவங்க சைட் அவங்க மாமியார் வீடு அந்த மாதிரி போவாங்க. இந்த தடவை வந்து எல்லாரும் ஒன்னா கூடணும்னு ஒரு ஆசை.
0: நான் ஒண்ணு வேண்டிக்கிறேன், இப்போ நீங்க பேசுறத உங்க கூட பிறந்தவங்க எல்லாரும் நிகழ்ச்சியை கேட்கணும். சரி, கண்டிப்பா உங்களுடைய ஆசை நிறைவேற உங்களுடைய மனமார்ந்த வாழ்த்து. உங்களுடைய கனவு நிச்சயமா நடக்கும் இந்த தீபாவளிக்கு. அதுக்காக தான் நாங்க விளக்கேற்ற போறோம் 1000 தீபம்.
1: சரி, ஓகே, எல்லாருக்குமே நல்லா நடக்கும். எல்லாரும் நினைச்சதும் வந்து தீபாவளிக்கு அவங்களோட ஆசைகள் கைகூடி வரட்டும்.

0: ஆகாசமல்லி.
1: ஒரு விளக்கு ஏற்றப்படும் போது இருள் மட்டும் அகற்றப்படுவதில்லை, உள்ளத்தில் நம்பிக்கையும் உருவாகிறது. ஓர் ஆசை, ஓர் எதிர்பார்ப்பு, ஆயிரம் விளக்குகள், ஓர் ஆயிரம் நம்பிக்கைகள், உள்ளமும் இல்லமும் புது ஒளியால் பிரகாசிக்கட்டும். மின்னலுடன் நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம். ஹேஷ்டாக் மின்னல் தீபாவளி 2026. அடுத்து வரும் விளம்பர தகவலை கொண்டு வரும் நிறுவனம் மைனாப்ஸ் இ-டியூஷன். மைனாப்ஸ் இ-டியூஷன் குறித்து விவரிக்கிறார் மைனாப்ஸ் நிறுவனர் தினேஷ்குமார்.
2: வணக்கம் பெற்றோர்களே, நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய பொறுப்பு என்ன தெரியுமா? குழந்தையின் கல்வி, உணவு, ஆடை, வீடு எல்லாத்தையும் விட பெரிய கிஃப்ட் தரமான கல்வி தான். ஆனா இன்றைய குழந்தைகள் அவர்கள் தாங்குற கல்வி சுமை நம்ம காலத்தோடு ஒப்பிடவே முடியாது. ஹோம்ஒர்க் நிறைய, அழுத்தம் அதிகம், டிஸ்ட்ராக்ஷன் ரொம்ப அதிகம். ஒரு நாள் உங்கள் பிள்ளை அருகே வந்து மெதுவா சொல்றாங்க, அம்மா அப்பா நான் ட்ரை பண்றேன் ஆனா எனக்கு புரியல. அந்த ஒரு வரி பெற்றோரின் மனசை உடைத்து விடும். இதைத்தான் மைண்ட் ஆப்ஸ் உண்மையிலேயே புரிந்து கொண்டது. அதனால் தான் உருவாக்கப்பட்டுள்ளது மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன். உங்கள் பிள்ளையின் கல்வி பயணத்தை எளிதாக்க ஒரு ட்ரஸ்டட் எஜுகேஷன் பார்ட்னர். கற்பனை பண்ணுங்க, குழந்தை ஸ்ட்ரெஸ் இல்லாம பாதுகாப்பாக வீட்டிலேயே உட்கார்ந்து மலேசியாவின் சிறந்த ஆசிரியர்களிடம் இருந்து லைஃபா தெளிவா புரியும்படியா கற்றுக்கொள்றாங்க. மைனஸ் இ டியூஷன் ஒரு சாதாரண டியூஷன் பிளாட்ஃபார்ம் இல்ல, இது மலேசியா முழுவதும் உள்ள மாணவர்களின் முழு கல்வி பயணம் ஒரே இடத்தில் வந்துவிடும் மாதிரி வடிவம் அமைக்கப்பட்டுள்ளது. ஒரே போர்ட்டலில் அனைத்து பாடங்களும் கிடைக்கும். குரு AI டெக்னாலஜி மைனஸ் இ டியூஷனின் மிகப்பெரிய பலமாகும். இதன் மூலம் மாணவர்கள் கல்வியுடன் தொடர்புடைய எந்த கேள்வியையும் கேட்டாலும் குரு AI பகல் இரவு பாராமல் உடனே பதில் அளித்து தெளிவான விளக்கத்துடன் வழிகாட்டும். இதனால் மாணவர் சிரமப்படுகிற பகுதிகளையே அதிக கவனத்தோடு கற்க முடியும். மைனப்ஸ்ல சிம்பிள், கலர்ஃபுல் அண்ட் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் நோட்ஸ் கொடுக்கப்படும். இன்ஸ்டன்ட் குவிசஸ், ஒவ்வொரு லெசனுக்கும் உடனடி பயிற்சி. ஸ்கோர் ட்ராக்கிங், குழந்தை எந்த லெசனை எவ்வளவு புரிந்திருக்கிறார்கள் என்பதை ரியல் டைமா கண்காணிக்க முடியும். இதனால் குழந்தைகள் போரிங் என்று நினைக்காமல் விளையாடியபடியே கற்க நிலை உருவாகும். ரிவிஷன் அண்ட் எக்ஸாம் ஸ்ட்ராட்டஜிஸ், எக்ஸாம் பிரஷர் இன்றைய குழந்தைகளுக்கு மிக அதிகம். மைனப்ஸ் இதற்கும் முழு ஆதரவு கொடுக்கிறது. சாப்டர் பை சாப்டர் ரிவிஷன் பிளான்ஸ், எக்ஸாம் ஸ்டைல் மாடல் க்வெஸ்சன்ஸ், கே பாட் ஆன்சரிங் ஸ்ட்ராட்டஜி. இதனால் மாணவர்கள் பாடத்தை மட்டுமல்ல சரியான ஆன்சரிங் மெத்தடை கற்றுக்கொள்வார்கள். இதுவே குழந்தைக்கு ஹே இதெல்லாம் இவ்ளோ ஈஸியா என்று உணர வைக்கும். கற்றதை குழந்தை புரிந்து கொள்ளும் வரை ஆசிரியர்கள் கைட் செய்கிறார்கள். இதன் காரணமாக குழந்தைக்கு பயம் குறையும், கான்பிடன்ஸ் அதிகரிக்கும், தேர்வில் மதிப்பெண்கள் உயரும். மற்றும் முக்கியமானது, மிகவும் மலிவான விலை. பெற்றோர்களே, இனி கல்விக்காக அதிக பொருளாதார சுமை வேண்டாம். உயர்தர கல்வி உங்கள் வீட்டிற்கே வரும். உங்கள் பிள்ளையின் நாளைய வெற்றி இன்று நீங்கள் எடுக்கும் முடிவில் தொடங்குகிறது. மைனப்ஸ் ஒரு டியூஷன் இல்ல, உங்கள் பிள்ளையின் வாழ்க்கையை மாற்றும் ஒரு வாய்ப்பு.
1: மைனப்ஸ் இ டியூஷன் குறித்த விவரங்களை 0301 7211 919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். அந்த விளம்பர தகவலை கொண்டு வந்த நிறுவனம் மைனப்ஸ் இ டியூஷன்.
3: ராதே என் ராதே.

0: தொடர்ந்து 5 மணிக்கு பிறகு நீங்க அழைக்கலாம். உங்களுடைய அந்த ஆசை, எதிர்பார்ப்பு, கனவு எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாங்க, மின்னலோடு நீங்க பகிர போறீங்க. 1000 நேர்களின் 1000 ஆசைகள். அந்த 1000 ஆசைகளும் பாத்தீங்கன்னா ஒளியாக நம்பிக்கையாக வரும் அக்டோபர் 25 மின்னார கோலம்பூர் இருக்கு இல்லையா, அங்கதாங்க 1000 தீபங்களா நாங்க வந்து ஏற்ற போறோம். ஒரு நல்ல முயற்சியை எடுத்திருக்கோம், அதற்கு உங்களுடைய ஆதரவு நிச்சயமா எங்களுக்கு இருக்கணும். ஆசைகள் என்ன அப்படின்றத 5 மணிக்கு பிறகு அழைத்து சொல்லுங்க.
1: எவனவனோ எழுதியதை எழுத்து கூட்டி படிச்சு புட்டு, நீ படிக்க வேண்டியத விட்டு புட்ட, அட ஓம் படிப்பும் ஏன் படிப்பும் அவன் படிப்பும் எவன் படிப்பும், அனுபவமா வந்ததுன்னா வேறையப்பா.

0: தீபாவளி நல்வாழ்த்து.
1: யார்கிட்டயாவது எதையாவது சொல்லணுமா? நேரம் இல்லைங்க, உடனே சொல்லிருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்.
2: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு.

0: டாக்ஸி பள்ளி பேருந்து ஓட்டுநர்கள் புதன்கிழமை தொடங்கி ஒருமுறை வழங்கப்படும் 1000 ரிங்கிட் நிதியுதவியை பெறுவர். மேற்காசியாவுக்கான பயணத்தை ஒத்திவைக்க மலேசியர்களுக்கு வலியுறுத்தல். வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 5 மணி முதன்மை செய்திகளுடன் எனி பாஸ்டினால் ராயப்பன். வரும் புதன்கிழமை தொடங்கி 38,000 வாடகை வண்டி பள்ளி பேருந்து ஓட்டுநர்கள் ஒருமுறை வழங்கப்படும் 1000 ரிங்கிட் சிறப்பு நிதி உதவியை கட்டம் கட்டமாக பெறுவர் என போக்குவரத்து அமைச்சர் ஆண்டனி லோக் தெரிவித்தார். அடுத்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் அறிவிக்கப்பட்ட இந்த முனைப்பு இந்திய ஓட்டுநர்கள் தீபாவளி பண்டிகைக்கு முன்னதாகவே உதவியை பெறுவதற்காக விரைந்து செயல்படுத்தப்படுகிறது என அவர் கூறினார். ஹெச் எழுத்துடைய சிறப்பு வாகன பதிவு எண் விற்பனை மூலம் 91.2 மில்லியன் ரிங்கிட்டை மக்களுக்காக பகிர்ந்தளிக்கும் வகையில் இந்த நிதியுதவி வழங்கப்படுகிறது. இவ்வேளை 50 ரிங்கிட் மை கம்யூட்டர் 50 பயண அட்டை அடுத்த ஆண்டு ஜனவரி 1 தொடங்கி நடைமுறைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுவதாக அமைச்சர் ஆண்டனி லோக் தெரிவித்தார். இதன் மூலம் மலேசியர்கள் 30 நாட்களுக்கு வரம்பின்றி KTM கம்யூட்டர் சேவையை பயன்படுத்தலாம். போக்குவரத்து செலவையும் வாழ்க்கை செலவையும் குறைக்க இந்த முனைப்பு உதவும் என்றார் அவர். புகை மூட்டத்தால் பள்ளியை மூடுவதும் திறப்பதும் தொடர்பான முடிவு நிர்ணயிக்கப்பட்ட நடைமுறை SOP வழிகாட்டலின்படி எடுக்கப்படுகிறது என கல்வி அமைச்சர் டத்து ஸ்ரீஃபல்லி நசீடே தெரிவித்தார். மேலும் மலேசிய வானிலை ஆய்வுத்துறை மெட் மலேசியா, சுகாதார அமைச்சு, இயற்கை வள சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை அமைச்சு ஆகியவற்றின் ஆலோசனைகளையும் அந்த முடிவு சார்ந்துள்ளது என அவர் கூறினார். இந்தோனேசியாவில் கரிமண் தீயை அணைக்கும் நடவடிக்கை சவாலாக உள்ளதென வெளியுறவு அமைச்சர் டத்து ஸ்ரீ மோமன் ஹசன் தெரிவித்தார். அத்துடன் அடர்த்தியான புகை மூட்டத்தால் பார்வை திறன் பாதிக்கப்பட்டுள்ளதன் விளைவாக வான் சொத்துடைமை பயன்பாடு தடைப்பட்டுள்ளது. மேலும் உட்புற பகுதிகளின் தொலைவில் ஏற்பட்டுள்ள தீயை அணைப்பதும் தரைப்படைக்கு சவாலாக உள்ளதென அவர் கூறினார். இதுவரை 60,000 தரைப்படை வீரர்களை இந்தோனேசியா ஈடுபடுத்தியுள்ளது. மேக விதைப்பு நடவடிக்கையை மேற்கொள்ள ஏதுவான வானிலை இல்லாததும் பெரும் சவாலாக உள்ளது. தீபகற்ப மலேசியாவின் கிழக்கு கரை பகுதி வரை புகை மூட்டம் பரவியுள்ளதால் இந்த நிலைமை வருத்தமளிப்பதாக அமைச்சர் கூறினார். மேற்காசியாவுக்கு முக்கியமான பயணம் மேற்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்றால் அங்கு ஆபத்து உள்ள பகுதிகளுக்கான பயணத்தை ஒத்திவைக்க மலேசியர்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். மலேசியர்கள் பாதுகாப்புக்கு முன்னுரிமை அளித்து பயண ஆலோசனையை பின்பற்ற வேண்டும் என அமைச்சர் டத்து ஸ்ரீ மோமன் ஹசன் வலியுறுத்தியுள்ளார். எல்லை பாதுகாப்பு கண்காணிப்பையும் செயலாக்கத்தையும் வலுப்படுத்த செயற்கை நுண்ணறிவு, தரவு பகுப்பாய்வு ஆகியவற்றின் அடிப்படையில் தேசிய எல்லை கட்டுப்பாட்டு அமைப்பை உள்துறை அமைச்சு உருவாக்கி வருகிறது. இந்த அமைப்பு ஆகரமான கண்காணிப்பு தளமாக செயல்பட்டு செயலாக்க நிறுவனங்களுக்கு இடையே விரைவான தகவல் பரிமாற்றத்தை சாத்தியமாக்கும் என்று துணை அமைச்சர் டத்து ஸ்ரீ ஷம்சுல் அன்வர் நசாரா தெரிவித்துள்ளார். மேலும் சந்தேகத்திற்கிடமான நடமாட்டங்களை கண்டறியவும் அதிக இடர் உள்ள பகுதிகளில் நடவடிக்கைகளை துரிதப்படுத்தவும் இந்த அமைப்பு துணை புரியும் என அவர் கூறினார். தலைநகர் முழுவதும் உள்ள மறைக்காணிகளின் அமைப்பை காவல்துறை மிகவும் திறம்பட அணுகுவதற்கு உதவும் வகையில் கட்டுப்பாட்டு மையத்தை அமைப்பது குறித்து கோலாலம்பூர் மாநகர் மன்றம் DBKL-ம் அரச மலேசிய காவற்படை PDRM-ம் பரிசீலித்து வருகின்றன. கோலாலம்பூர் முழுவதும் தற்போது குறைந்தது 10,000 மறைக்காணிகள் உள்ளதாக பிரதமர் துறையின் கூட்டரசு பிரதேச விவகார அமைச்சர் ஹெனாயோ தெரிவித்தார். எனவே கண்காணிப்பு செயல்திறனை மேம்படுத்துவதிலும் பாதுகாப்பு சம்பவங்கள் உட்பட போக்குவரத்து நிலவரம் தொடர்பான நடவடிக்கைகளை வலுப்படுத்துவதிலும் இந்த முனைப்பு மிகவும் அவசியம் என்றார் அவர். ட்ரேட்ஸில் பேரரசர் சுல்தான் இப்ராஹிமை சிறுமைப்படுத்தும் வகையில் மாற்றி அமைக்கப்பட்ட படத்தை கொண்ட பதிவை அகற்றியதோடு தொடர்புடைய அந்த கணக்கை மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையம் MCMC முடக்கியுள்ளது. மேதா நிறுவனத்துடன் இணைந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக MCMC தெரிவித்தது. அது மட்டுமின்றி குறிப்பிட்ட அந்த உள்ளடக்கத்திற்கு பின்னணியில் உள்ள சூத்திரதாரியை கண்டறிவதற்கான விசாரணைகளும் மேற்கொள்ளப்படுகின்றன. நாட்டில் 10 மாநிலங்களில் இன்று மாலை 6 மணி வரை இடியுடன் கூடிய கனமழை எச்சரிக்கையை மலேசிய வானிலை ஆய்வுத்துறை மெட் மலேசியா வெளியிட்டுள்ளது. பேராக்கின் ஹுலுபெரா, குவலகங்சார், கிந்தா, ஸ்லாமா, கிளாந்தானின் ஜெலி, குவாமுசாங், திரங்கானுவின் டுங்கூன், ஹுலு திரங்கானு, கமமான் ஆகிய இடங்களில் இந்த வானிலை கணிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து பஹாங்கின் சில இடங்களிலும் ஸ்லாங்குரின், செபாங், ஹுலுலங்கட், புத்ரஜயா, நெகிரி சிமிலான், ஜொஹூர் ஆகியவற்றிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. சபா சரவாக்கிலும் மக்கள் விழிப்புடன் இருக்க கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: இன்று கவனத்தை ஈர்த்த செய்திகள் யாவை? இவ்வாரத்தின் முக்கிய நடப்புகளை தெரிந்து கொள்ள வேண்டுமா? துல்லியமான நம்பகத்தன்மையான செய்திகளுக்கு britha.rtm.gov.my உடனே வலம் வாருங்கள்.
0: ரியாத்தில் உள்ள கிங் காலித் பன்னாட்டு விமான நிலையம் மீதான தாக்குதல்களை தொடர்ந்து சவுதி அரேபியாவின் அனைத்து முதன்மை விமான நிலையங்களையும் தீவிர எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அமெரிக்க வெளியுறவுத்துறை வலியுறுத்தியுள்ளது. மேலும் சவுதியில் உள்ள விமான நிலையத்தையும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளையும் தவிர்க்குமாறு அதன் குடிமக்களை அமெரிக்க தூதரகம் கேட்டுக் கொண்டுள்ளது. சவுதியில் பணிபுரியும் அமெரிக்க அரசு ஊழியர்கள் ஜெட்டா, டமம் ஆகிய பகுதிகளில் உள்ள விமான நிலையங்களை பயன்படுத்த சிறப்பு அனுமதி பெற வேண்டும் என்று அத்தூதரகம் தெரிவித்துள்ளது. கடந்த செப்டம்பரில் சராசரி வெப்பநிலை 16.27 பாகை செல்சியஸாக பதிவு செய்யப்பட்டது. அத்துடன் உலகளவில் பதிவான 2வது மிக வெப்பமான செப்டம்பர் மாதமாகவும் அமைந்துள்ளதாக ஐரோப்பிய ஒன்றியத்தின் பருவநிலை மாற்ற சேவை காப்பர்னிகஸ் தெரிவித்துள்ளது. மேற்கு ஐரோப்பாவை பொறுத்தவரை இதுவரையில் பதிவான செப்டம்பர் மாதங்களிலேயே இது 2வது அதிக வெப்பமான மாதமாகும் என்று காப்பர்னிகஸ் இயக்குநர் கார்லோ புவன் தெம்போ கூறினார். அதேவேளை ஒட்டுமொத்த ஐரோப்பாவை பொறுத்தவரை இது 3வது அதிக வெப்பமான மாதமாகும் என்றார் அவர். சீனா இவ்வாறும் தனது நீர்நிலையில் நடத்தவுள்ள நேரடி துப்பாக்கிச்சூட்டு பயிற்சிகளை தாய்வான் உன்னிப்பாக கண்காணிக்கும் என அந்த தீவு நாட்டின் தற்காப்பு அமைச்சர் வெலிங்டன் கு தெரிவித்தார். இன்று முதல் வரும் 20ஆம் நாள் வரை போஹாய், மஞ்சள் கடல்கள், கிழக்கு சீன கடல், தென்சீன கடல் பகுதிகளில் ராணுவ பயிற்சிகளுக்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக சீன கடல்சார் அதிகாரிகள் அறிவித்துள்ளனர். இந்தோ பசிபிக் வட்டாரத்தில் பதற்றத்தை ஏற்படுத்தும் சீன மக்கள் விடுதலை ராணுவத்தின் தொடர்ச்சியான பயிற்சிகள் கவனத்துடன் கண்காணிக்கப்பட வேண்டியவை என்றும் அவற்றை கண்டிக்க வேண்டும் என்றும் வெலிங்டன் வலியுறுத்தினார். மறுபுறம் வடகொரியா தனது கிழக்கு கடற்கரை பகுதியிலிருந்து சில ஏவுகணைகளை பாய்ச்சியுள்ளதாக தென்கொரிய ராணுவம் கூறுகிறது. பியோங்யாங் பகுதியில் இருந்து காலை 9:20 மணி அளவில் ஏவப்பட்ட சில ஏவுகணைகள் 900 கிலோமீட்டருக்கும் அதிகமான தொலைவை கடந்ததாக தென்கொரியாவின் கூட்டுப்படை தலைமை தெரிவித்தது. இதற்கிடையில் இரு கொரியாக்களுக்கும் இடையிலான ராணுவ பதற்றம் அதிகரித்துள்ளது. கடந்த ஓராண்டுக்கு முன்பு ராணுவமயமற்ற எல்லைப் பகுதியில் கன்னி வெடிகள் வெடித்த சம்பவத்துக்கு பின்னர் இந்த பதற்றம் நீடிக்கிறது. விளையாட்டு. மலேசிய காட்பந்து சங்கம் FAM ஹரிமா மலாயா அணிக்கு மேலும் பல டியர்1 பன்னாட்டு நட்பு முறையிலான ஆட்டங்களை ஏற்பாடு செய்வதற்கான முயற்சிகளை தீவிரப்படுத்தியுள்ளது. ஃபிஃபா தரவரிசையில் நாட்டின் நிலையை மேம்படுத்துவதற்கு இந்த நடவடிக்கை அவசியமாவதாக FAM தலைவர் டத்து அப்துல் கனி ஹசன் தெரிவித்தார். மேலும் இது தேசிய அணிக்கு கடுமையான போட்டிகளில் பங்கேற்கும் வாய்ப்பையும் வழங்கும் என்றார் அவர். உலக அரங்கில் அணியினரின் ஆற்றலை ஆய்வு செய்வதன் மூலம் அடுத்த மாதம் சீனாவுக்கு எதிரான ஆட்டம் வலுவான அணியை உருவாக்கும் தேவைக்கேற்ப உள்ளது என்றும் டாக்டர் அப்துல் கனி குறிப்பிட்டார். டாக்ஸி பள்ளி பேருந்து ஓட்டுநர்கள் புதன்கிழமை தொடங்கி ஒருமுறை வழங்கப்படும் 1000 ரிங்கிட் நிதியுதவியை பெறுவர். மேற்காசியாவுக்கான பயணத்தை ஒத்திவைக்க மலேசியர்களுக்கு வலியுறுத்தல். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோபி. வணக்கம்.
2: உங்களுடன் லிங்கம்ஸ் முதலாளி.
3: லிங்கம்ஸ் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். எங்களுடைய பொருட்கள் நிறைய இருக்கின்றன. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை பதிவு செய்கிறேன்.
2: லிங்கம்ஸ்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தீரா இசை. இந்த பக்கமா கிஷன் கூட பேசிட்டு இருக்கேங்க. நம்ம ஒவ்வொருத்தர் மனசுக்குள்ளயும் ஒரு ஆசை இருக்கும், ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், இன்னும் நிறைவேறாத ஒரு கனவு கூட இருக்கும். அது உங்களுக்கான ஒரு வெற்றியா இருக்கலாம், உங்கள் குடும்பத்துக்கான ஒரு வேண்டுதலா இருக்கலாம், அல்லது உங்கள் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் அப்படின்னு நீங்க மனதார விரும்புற ஒரு நல்ல விஷயமா கூட இருக்கலாம். உங்களுடைய ஆசையை எதுவாக இருந்தாலும் அதை மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சா எப்படிங்க, மின்னலோடு அதை நீங்க அழைத்து பகிர்ந்துக்க போறீங்க. 1000 அழைப்புகளுக்கு நாங்க காத்துட்டு இருக்கோம். இது வெறும் ஆசைகளை பகிர்ந்து கொள்ளும் ஒரு பயணம் மட்டும் இல்லைங்க, உங்களுடைய ஒவ்வொரு ஆசைக்கும் ஒரு குரல் கொடுக்கணும், ஒவ்வொரு கனவுக்கும் நம்பிக்கை கொடுக்க போகும் ஒரு அழகான பயணம். இந்த பயணத்துல நீங்க இல்லாம போனா எப்படிங்க? ஆமா, இந்த 1000 நேயர்களின் அழைப்புகள், 1000 ஆசைகள், இது எல்லாமே வந்து ஒளியா தீபமா வந்து நாங்க இங்க வரும் October 25 மினார கோலாலம்பூர்ல 1000 தீபங்களா நாங்க ஏற்ற போறோம். ஒரு நல்ல முயற்சி. உங்களுடைய ஆசை எதிர்பார்ப்பு என்னன்றத அழைத்து பகிர்ந்துக்கோங்க. சொல்லி 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8.

0: இப்போ மழை மழையா இருக்கு இல்லையா, மழையில வந்து இந்த புகை மூட்டம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு, குறைஞ்சிட்ட மாதிரி இருக்கு. இருந்தாலும் இருக்கத்தான் செய்யுது, சூழல் சீக்கிரமே சரியாகணும்ன்ற ஆசை எங்களுக்குமே இருக்கு. அதனால எல்லோரும் பாதுகாப்பா இருப்போம். இப்போதைக்கு இங்க கூடி சீக்கிரம் சரியாயிரும். சரி, இதற்கிடையில வந்து மெட்ரிக்ஸ் தேர்வு எழுதிக்கிட்டு இருக்கிற மாணவர்களுக்கான ஒரு முக்கியமான விஷயத்தோட வந்திருக்காங்க ஆசிரியர். ஆஷா என்ன சொல்றாங்கன்னு கேட்போம்.
1: என் பெயர் ஆசிரியை திருமதி ஆஷா ராஜசேகரன். நான் பர்மாஸ்டேயா தமிழ் பள்ளி பசிகுடாங் ஜோஹூரில் இருந்து பேசுகிறேன். அன்பான மாணவர்களே வணக்கம். நீங்கள் அனைவரும் மெட்ரிக்ஸ் தேர்வுகளை நல்ல முறையில் எழுதி கொண்டிருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன். தற்போது ஜோஹூர் மாநிலத்தில் நிலவும் புகை மூட்டத்தின் காரணமாக நடைபெறவிருந்த தமிழ் மொழி பாட தேர்வு தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்த தேர்வுக்கான புதிய தேதி பின்னர் அறிவிக்கப்படும். மாணவர்களே, இந்த நேரத்தை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். தமிழ் மொழி பாடத்திற்காக நன்றாக தயார் செய்து கொள்ளுங்கள். முதலில் பாடங்களை மீண்டும் ஒரு முறை படித்து பாருங்கள். இலக்கணம், சொற்களின் பொருள், வாக்கியம் மற்றும் எழுதும் பயிற்சி ஆகியவற்றில் கவனம் செலுத்துங்கள். மாதிரி வினாத்தாள்களை செய்து பார்க்கலாம். கேள்விகளை நன்றாக வாசித்து என்ன கேட்கப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அதற்கேற்ற பதில்களை எழுதி பழகுங்கள். எழுதி பின்னர் மீண்டும் அதை சரி செய்யவும். உங்கள் கையெழுத்தை தெளிவாக வைத்திருக்கவும் முயற்சி செய்யுங்கள். முக்கியமாக பயப்பட வேண்டாம். தேர்வு ஒத்திவைக்கப்பட்டிருப்பது இன்னும் சிறப்பாக நீங்கள் தயாராகி கொள்ள உங்களுக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நம்பிக்கையுடன் தேர்வை எழுதுங்கள். அதே வேளையில் உங்கள் நலத்தையும் கவனித்துக் கொள்ளுங்கள். புகை மூட்டம் அதிகமாக இருக்கும் நேரங்களில் வெளியில் செல்வதை தவிர்த்து ஆசிரியர் மற்றும் பெற்றோர்கள் அறிவுரைகளை பின்பற்றவும். உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி மாணவர்களே.

மின்னல்ல வந்து 2026 நீங்க எல்லாம் எல்லா சீனியர் சிட்டிசன்ஸ் சிறு வயசுக்காரங்க எல்லாத்தையுமே ரொம்ப சந்தோஷப்படுத்துறீங்கம்மா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை கேட்கும் போது நம்மளோட மனசுல எவ்வளவு பாரம் இருந்து கூட அதெல்லாம் எங்கேயோ பறந்து போயிருந்த மின்னல்ல வேலை செய்யற அத்தனை பிள்ளைங்களுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்றேன். அவங்க எல்லாம் நீண்ட ஆயுளோட ஆரோக்கியத்தோட நல்லா இருக்கணுமா.

0: கிஷன் எங்க இருக்கீங்க?
1: அஸ்வினி வந்துகிட்டே இருக்க, இன்னும் அஞ்சு நிமிஷம்.
0: ஒரு மணி நேரமா இதே தான் சொல்லிட்டு இருக்கீங்க.
1: வடக்கமா சொல்றது தானே. வர வர
0: கிஷன், கிஷன் எவ்வளவு நேரமா எழுப்பிட்டு இருக்க? எழுந்து வாங்க, மணி ஆச்சு.
1: இன்னொரு அஞ்சு நிமிஷத்துல எழுந்திருவேன். என்ன
0: எவ்வளவு நேரமா குளிப்பீங்க?
1: இன்னொரு அஞ்சு நிமிஷம். அஸ்வினி
0: என்னாச்சு என்னாச்சு?
1: கொஞ்சம் மூச்சு திணற மாதிரி இருக்கு. ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க.
0: கூப்பிட்டுட்டேன், இன்னொரு அஞ்சு நிமிஷத்துல வரேன்னு சொல்லிட்டாங்க.
1: அஞ்சு நிமிஷமா?
0: ஐந்து நிமிடம் அப்படின்றது வாழ்க்கையில எவ்வளவு முக்கியம் தெரியுமாங்க. நேரத்தை சரியா செலவு பண்ணுங்க.
2: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

0: நம்பிக்கை ஒளியேற்றுவோம். உங்களுடைய அழைப்புக்காக தான் தீரா இசை காத்துட்டு இருக்கீங்க. உங்களுடைய ஆசை என்ன, எதிர்பார்ப்பு என்னன்றதை நீங்க அழைத்து பகிர்ந்துக்கலாம்னு சொல்லியிருந்தோம். மகேஸ்வரி அழைப்புல இருக்காங்க. வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: வணக்கம் கிஷன், எப்படி இருக்கீங்க?
0: நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. சொல்லுங்க, உங்களுடைய ஆசை என்ன இந்த ஆண்டு?
1: என்னோட ஆசை வந்து இந்த தீபாவளிக்குள்ள, இந்த வருடத்துக்குள்ளயும் சரி, எனக்கு கூடி சீக்கிரம் என் மகனுக்கு திருமண மகை 6 ஆண்டு ஆயிடுச்சு. இன்னும் ஒரு வாரிசு வேணும். ஏதோ உங்க நீங்க தீபம் ஏத்துறதுனால எங்களுக்கு ஒரு நல்ல நன்மை கிடைக்கணும்னு இறைவன் கிட்ட வேண்டிக்கிறோம்.
0: எங்களுக்கு எவ்வளவு நிறைவா இருக்கு தெரியுமா நீங்க சொல்றது?
1: உண்மைக்கு சேர்ந்த மின்னலுக்கு நாங்க ரொம்ப கோடி நமஸ்காரம் பண்ணணும். ஏன்னா இந்த மாதிரி சிறப்பு நிகழ்ச்சி எல்லாம் பண்றீங்க பாருங்க, எங்களுக்காக எல்லாத்துக்காக பண்றீங்க பாருங்க, அதுக்கு உங்களுக்கு ஒரு கோடி நம்பிக்கை.
0: இப்ப நீங்க சொன்ன உங்களுடைய நல்ல மனசுக்கு மகன்டி மருமகள்டி சொல்லிருங்க, கண்டிப்பா இந்த ஆண்டு ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு வரப்போகுது. பாட்டியாக போறீங்க சீக்கிரத்துல, சரியா?
1: ரொம்ப நன்றி கிஷன். இந்த வாய்ப்பிலே உங்களுக்கு ஒரு சக்கரை போடணும் வாயிலே.
0: இந்த அன்புதான் எங்களுக்கு எப்பயுமே இருக்கணுங்க. ரொம்ப நன்றி,
1: ரொம்ப நன்றி வாய்ப்பு கொடுத்து கிஷன்.
0: இந்த மாதிரி உங்களுடைய ஆசை, எதிர்பார்ப்பு, கனவு என்னன்றத எங்களோட அழைத்து பகிர்றதுக்கு மறக்காதீங்க. 1000 நேயர்களின் 1000 ஆசைகள், அந்த 1000 ஆசைகளும் ஒளியாக நம்பிக்கையாக வரும் அக்டோபர் 25 நாள் மினாரா கோலாலம்பூர்ல 1000 தீபங்களாக நாங்க ஏற்ற போறோம். இப்போ மகேஸ்வரோட ஆசையும் கூடிய சீக்கிரம் நிறைவேற எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்து.

0: கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.

0: பாட்டு பாடவா அப்படின்ற படத்துக்காக எடுக்கப்பட்ட பாடல் கேட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு இல்ல. சரி, அடுத்து நம்ம நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா தர்ஷனன் அவருடைய சிறு தொழில் பற்றி பகிர்ந்துக்க போறாரு. என்னதான் செய்யறாரு அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க.
1: ஹாய் எல்லாருக்கும், நான் தர்ஷனன் அழகேந்திரன் பேசுறேன். நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு குட்டி ஃபேமிலி பிசினஸ் நடத்திட்டு இருக்கோம், டேஸ்டி ஈஸ்டர்ன் கேட்ரஸ். சோ இந்த பிசினஸ் நடத்திட்டு இருக்கோம், கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமா இந்த பிசினஸ் தான் நடத்திட்டு இருக்கோம். நாங்க வழக்கமா நிறைய ஈவெண்ட்க்கு நாங்க கவர் பண்ணுவோம், பர்த்டே பார்ட்டிஸ் அண்ட் வெட்டிங் அண்ட் எங்ககிட்ட எல்லா பொருட்களும் இருக்கு. அண்ட் ஆல்சோ நிறைய சர்வீஸ் எங்ககிட்ட இருக்கு. நீங்க எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணோம்னாக்கா நாங்க தரமா நல்ல உணவு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அண்ட் ஆல்சோ நிறைய பேரு நல்லா ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க எங்களுக்கு. நீங்களும் முயற்சி பண்ணோம்னா தாராளமா எங்களை தொடர்பு கொள்ளலாம். ஃபோன் நம்பர் வந்து 011-211-2608. அண்ட் ஆல்சோ நீங்க எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணிக்கலாம், டேஸ்டி ஈஸ்டர்ன் கேட்ரஸ். ஸோ எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.

0: நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம். அடுத்து செல்வராணிக்கு என்ன ஆசைன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வேலை கிடைச்சாதான் எனக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டாங்க.
1: ஆமா ஐயா, அதனால தான் நாங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு ஆசை என்ன, அவங்க வந்து முதல் பேட்டி வர எங்களுக்கு உமா சங்கரி.
0: உமாசங்கரி வந்து இப்ப அடம் பிடிக்கிறாங்க, எனக்கு வேலை கிடைச்சாதான் திருமணம் பண்ணுவேன்னு. அவங்க இடத்துல இருந்து யோசிச்சு பார்த்தா அது சரிதானே? ஆமா தானே.
1: ஆமா ஆமா, ஆனா எங்களுக்கு ஆசை இருக்குல்ல, நாங்க பாட்டி, நாங்க ஒரு பாட்டி, எங்களுக்கு ஒரு ஆசை இருக்குல்ல உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்.
0: முதல் பேத்தின்றனால அந்த ஆசை உங்களுக்கு இருக்கு, அதுவும் தவறு இல்லதான். சரி, சீக்கிரத்துல அவங்களுக்கு நல்ல வேலையா கிடைக்கணும், நல்ல மாப்பிள்ளையா கிடைக்கணும்னு சொல்லி 1000 விளக்குல 1 விளக்கு ஏத்திரலாமா?
1: ஏத்துங்க ஏத்துங்க, ரொம்ப நன்றி.

நான் கொஞ்சம் பேசணும், என்ன நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு ஏ என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேட்கிற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மின்னல் எஃப்எம்.

வணக்கம். சலாம். மலேசியா மடானி மலேசிய வானொலியின் மாலை 6 மணி செய்திகளுடன் முனைவர் சிவம் தமிழ்ச்செல்வம். புகை மூட்டத்தை தொடர்ந்து ஜோஹோர், மலாக்கா, நெகிரிஸ் மிலான், புத்ராஜயா ஆகிய மாநிலங்களில் நாளை அனைத்து பள்ளிகளும் மூடப்படுவதாக கல்வி அமைச்சர் டத்தோசரி ஃபலினா சிடேக் தெரிவித்துள்ளார். மேலும் ஸ்லாங்கூரில் ஹுலுலங்காட், பத்தாலிங் பர்டானா, கொலலங்காட், சப்பாங் உட்பட பஹாங்கின், குவாந்தான், ரொம்பென் ஆகிய மாவட்ட கல்வி அலுவலகம் பிபிடிக்கில் உள்ள பள்ளிகளும் நாளை மூடப்படுகின்றன. குறிப்பிடப்படாத இதர பகுதிகளிலும் மாநிலங்களிலும் பள்ளி வழக்கம் போல தொடரும் என அவர் கூறினார். மாலை நிலவரப்படி 23 இடங்களில் காற்று மாசு குறியீடு IPU ஆரோக்கியமற்ற நிலையில் பதிவு செய்யப்பட்டது. மிக அதிகமாக ஜோஹோர் பாசிர்குடாங்கில் IPU 174 பதிவு செய்யப்பட்டது. அதனையடுத்து கோத்தத்திங்கியில் 170, பெங்கராங்கில் 166, சரம்பானில் 167, நீலாயில் 164 என IPU பதிவு செய்யப்பட்டது. நேபாளின் பெருவள்ளத்தில் காணாமல் போன 54 மலேசியர்களின் குடும்பத்தினர் இன்று மத்திய பொருளகத்துடன் சந்திப்பு நடத்தினர். அவர்களின் நிதிச்சுமையை குறைக்கும் அணுகுமுறைகள் கலந்துரையாடப்பட்டதாக மலேசிய கூட்டுரிமை நம்பிக்கையுடன் காத்திருக்கும் குடும்பங்கள் மாஸ்வி பேச்சாளர் டாக்டர் மணிவண்ணன் ரத்தினம் கூறினார். இந்த சந்திப்பின் முடிவு சாதகமானதாக இருந்ததாக அவர் குறிப்பிட்டார். ரஷ்யாவை முடக்க மேற்கத்திய நாடுகள் மேலும் வலிமையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என போலந்து பிரதமர் டொனால்ட் டஸ் வலியுறுத்தியுள்ளார். யுக்ரைன் மீதான அந்நாட்டின் படையெடுப்பு 5வது குளிர்காலத்திற்குள் நுழைந்துள்ளது. இவ்வாரம் பிரசல்ஸ்க்கு திட்டமிடப்பட்டுள்ள தமது பயணத்தில் ஐரோப்பிய ஒன்றிய பங்காளிகளுடனான சந்திப்பில் இதுகுறித்து பேசப்படும் என டஸ் கூறினார். தாய்லாந்து பேங்காக்கில் நடைபெறும் பன்னாட்டு நிதியம் IMF உலக பொருளக ஆண்டு கூட்டத்தில் நிதி அமைச்சர்களும் மத்திய பொருளக ஆளுநர்களும் கலந்து கொண்டுள்ளனர். அமெரிக்கா ஈரான் போரினால் ஏற்பட்டுள்ள ஆற்றல் நெருக்கடி, அதிகரித்துள்ள கடன் சுமை, செயற்கை நுண்ணறிவின் துரித வளர்ச்சி ஆகியவற்றால் உலக பொருளாதாரத்தில் நிலவும் சவால்களை அவர்கள் கலந்தாலோசிக்க உள்ளனர். விளையாட்டு 2026 சேபாதக்ரோ லீக். மலாக்கா டைட்டன்ஸ் அணியின் அனுபவமிக்க விளையாட்டாளர்கள் மீது பெரும் நம்பிக்கை வைத்து இப்போட்டியில் களம் காண்கிறது என மாநில சேபாதக்ரோ சங்க தலைவர் டத்தோ அக்ராமுடின் அப்துல் அசீஸ் தெரிவித்தார். இம்மாதம் 21 இப்போட்டி தொடங்குகிறது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. வணக்கம்.

தீராயிசையில் தொடர்ந்து மௌன ராகத்தில் இன்றைக்கான தலைப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமான தலைப்பு. நீங்க எவ்வளவு ஆர்வமா இருக்கீங்களோ அதை விட நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன் உங்களுடைய பதில தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஏன் அப்படின்னா இன்றைக்கு தீரா இசை நீங்க கேளுங்களேன், நான் வந்து இன்றைக்கு சரியா இல்லை அப்படின்றது அவருக்கு புரியலையா? எனக்கு என்ன வேணும் அப்படின்னு இத்தனை நாள் பழகியும் அவங்களுக்கு தெரியாதா? நான் சொல்லிதான் என் மனநிலையை வந்து அவங்க புரிஞ்சுக்கணுமா? என் முகத்தை பார்த்தே அவங்களால தெரிஞ்சுக்க முடியாதா? இப்படி பல கேள்விகள் நமக்குள் இல்ல உறவுல இருக்கலாம். ஒரு உறவில் அடிக்கடி நடக்கும் ஒரு விஷயம் தான், நான் சொல்லாமலே அவருக்கு புரியணும் இல்லையா? ஒருத்தர் வந்து நினைப்பாங்க, இன்னொருத்தர் என்ன சொல்லுவாங்க, நீ தான் சொல்லவே இல்லையே அப்புறம் எப்படி எனக்கு தெரியும் அப்படின்ற கேள்வி வந்து அவங்களுக்கு இருக்கும். இதை பற்றி தான் இன்றைக்கு வந்து நம்முடைய மௌன ராகம் விவாதிக்க போகுது. உங்க மனசுல இருக்கிற அந்த விஷயத்தை, உங்களுடைய எதிர்பார்ப்பு என்னன்றதை எங்ககிட்ட நீங்க அழைத்து சொல்ல போறீங்க. எல்லாவற்றையும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கறது சரியா, இல்ல அன்பு இருந்தா சொல்லாமலேயே புரிஞ்சுக்கணும் இல்லையா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? சுழி 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8. இன்றைக்கு நடிகை ஸ்னேகா, ஸ்னேகானா பிடிக்குமா? அவங்களுடைய பாடல்களை தான் தொடர்ந்து நம்ம கேட்டு ரசிக்க போறோம். அடுத்த பாடல் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு, இது தீரா இசை.

0: மௌன ராகத்தில் இன்றைக்கான தலைப்பு ரொம்ப சுவாரஸ்யமான தலைப்புங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா, இது பலருக்கும் நடக்கிற விஷயம் தான். மனசுல இருக்கிறத ஒரு வார்த்தை கூட சொல்லாம அவர் எல்லாவற்றையுமே புரிஞ்சுக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கறது சரியா? அன்புன்னு ஒண்ணு இருந்தா சொல்லாமலே எல்லாம் புரிஞ்சுக்கணும் தெரியுமா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இன்றைய மௌன ராகத்தில் தொடர்ந்து பேசலாம். சுழி 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8.
1: ஹலோ, வணக்கம். விலாசினி பேசுறேன், ஜேபியில இருந்து.
0: விலாசினி, சொல்லுங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க? மனசுக்குள்ள இருக்கிறத சொல்லாமலே தெரிஞ்சுக்கணும் நினைக்கிறீங்களா? இல்ல,
1: இதுல வந்து ஒரு மூணாவது ரகம் ஒண்ணு இருக்கு. சொல்லியும் புரியாது.
0: என்னங்க, நாங்க ரெண்டு கொடுத்தா நீங்க எங்களுக்கு மேல இன்னொன்னு
1: குடுக்கறீங்களே? அப்ப வந்து எல்லாம் மனசுலயே வச்சுக்கோங்க, சொன்னாதானே எங்களுக்கு புரியும் அப்படின்னு ஆண்கள் சொல்லுவாங்க. ஆனா நான் வந்து அந்த மாதிரி இல்ல, சொன்னாலும் சொல்லாம இருந்து சுத்தமா புரியாது. சரி, நம்ம சொல்லிடுவோம், எல்லாமே சொல்லிடுவோம்னு டைரக்டா ஓப்பனா சொல்லிடுற ஆளு. ஆனா அதுவும் புரியாது. நம்ம சொல்றதுக்கு ஆப்போசிட்டா தான் செய்வாங்க.
0: என்னங்க இது, ரொம்ப வித்தியாசமான ஒரு பதில் வந்திருக்க.
1: ஆமா, இது வந்து மூணாவது கேட்டுக்கு, இது சேர்த்துக்கோங்க.
0: சேர்த்துக்குங்கன்னு சொல்றதுக்கு தான் நீங்க அழைச்சிங்களா இப்போ?
1: நான் வந்து வழக்கமா என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றது என்னன்னா, நான் சொல்லுவேன், எல்லாரும் வந்து சொன்னாதானே புரியும் சொல்லுவாங்க. நான் உங்களுக்கு தெளிவா எல்லாமே சொல்லிட்டேன், எதுவுமே மனசுல வச்சுக்க மாட்டேன், அது கூட புரியலையான்னு கேப்பேன், அடிக்கடி கேப்பேன். நீங்க இந்த டாபிக் எடுத்தோடனே இதை சொல்லணும்னு தான் அழைச்சேன்.
0: இப்ப அவர் நிகழ்ச்சியை கேட்டா ரொம்ப வருத்தப்பட போறாரு. வானொலி வரைக்கும் கொண்டு போய் சேர்த்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி. மூன்றாவதா ஒண்ணு இருக்குங்க அப்படின்ற மாதிரி அறிமுகப்படுத்தி வச்சிருந்தாங்க. மனசுல இருக்கிற விஷயங்களை இத்தனை நாள் பழகிட்டோம், முகத்தை பார்த்தே உங்களுக்கு தெரியாதா என்னோட எதிர்பார்ப்பு என்னன்றது அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவாங்க. இன்னொருத்தர், நீங்க தான் சொல்லவே இல்லையங்க, சொன்னாதானே எனக்கு தெரியும் அப்படின்றவங்களும் இருப்பாங்க. நீங்க இதுல எந்த ரகம் அப்படின்றதா இன்றைக்கு மௌன ராகத்தில் அழைத்து பேச போறீங்க? சுழிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8.

0: பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமா மாற்றலாம். மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன், அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 1909 7 2 9 1 9.
1: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன். AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம் உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0109 7 2 9 1 9 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். ஒரு விளக்கு ஏற்றப்படும் போது இருள் மட்டும் அகற்றப்படுவதில்லை, உள்ளத்தில் நம்பிக்கையும் உருவாகிறது. ஓர் எதிர்பார்ப்பு, 1000 விளக்குகள், 1000 நம்பிக்கைகள், உள்ளமும் இல்லமும் புது ஒளியால் பிரகாசிக்கட்டும். மின்னலுடன் நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம். #மின்னல் தீபாவளி 2026.

0: அவனுடைய முதல் பல்லு, முதல் குளியல், முதல் பள்ளிக்கூட பேரு, ஐசி நம்பர் கூட நேத்துதான் பதிவு செஞ்சேன் சார்.
1: நேத்துதான் பதிவு பண்ணீங்களா? அப்ப இதுவே தாமதம் தான்
0: சார். நான் பிள்ளைய காணும் அவசரமா பேசிட்டு இருக்கேன், நீங்க என்ன சார் ஒரு ஒரு இதுல நம்ம பேசிட்டு இருக்கீங்க?
1: பின்ன என்னமா லைக்ஸ்க்கு ஆசைப்பட்டு பிள்ளையோட தனிப்பட்ட விவரங்களை பதிவு செய்யும் போது உங்களுக்கு பதறல, இப்ப பதறதா?
0: நினைவுகளுக்காக
1: பதிவு செய்யுங்க, தப்பு இல்ல. ஆனா பிள்ளைங்களுடைய தனிப்பட்ட விவரங்களை பதிவு செய்யாதீங்க.
0: புரியுதுங்க சார். சிறுவர்களோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் இப்ப புரிஞ்சுகிட்டேன்.
1: இப்படிக்கு
0: மின்னல்
1: மௌன ராகம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த பக்கமா கிஷன் உங்களோட பேசிட்டு இருக்கங்க. ஒரு சின்ன கேள்வி, உங்களுக்கு பிடிச்சமான ஒரு நபர் உங்ககிட்ட பேசும்போது உங்க முகத்தை பார்த்தே உங்களுடைய மனநிலையை புரிஞ்சுக்கிறாங்களா, இல்ல நீங்க ஒவ்வொரு விஷயத்தையுமே சொல்லித்தான் அவருக்கு புரிய வைக்க வேண்டியிருக்கா? ஷால் நீ என்ன சொல்றாங்கன்னு கேப்போம்.
2: அவரு சொல்லாம புரிஞ்சுக்க மாட்டாரு, நான் சொன்னாதான் அவருக்கு புரியும்.
1: நீங்க சொன்னாதான் அவர் எல்லாமே புரிஞ்சுப்பாரு.
2: ஆமா.
1: சரி நீங்க எப்படி?
2: நான் அவருக்கு சொல்லாமலே அவர் முகத்தை பத்தி எனக்கு தெரியும். அவர் என்ன சொல்ல வர்றாரு, என்ன சிச்சுவேஷன் இருக்குது, என்ன ஒரு மூட்ல இருக்கு, நான் அவர் பாட்டியை கண்டுபிடிச்சிருவேன். ஆனா அவரு ரொம்ப கஷ்டம். ஆமா, அவரு கஷ்டம் நம்ம சொல்லி அதுக்கப்புறம் தான் அவர் ரிஜிஸ்டர் பண்ணுவாரு, அப்பதான் அவருக்கு புரியும்.
1: ஒருவேளை அவர் மனசுல எதுக்குங்க சொல்லி அதுல ஒரு வார்த்தையை நீங்க கண்டுபிடிச்சு எதுவும் பிரச்சனை வர்றதுக்கு அமைதியாவே விட்டுருவோம் அப்படின்ற மாதிரி இருக்காரோ?
2: அதுக்கு வாய்ப்பு இருக்கு கிஷன்,
1: அதுக்கு வாய்ப்பு இருக்கு. வெளிப்படையா சொல்லல அவரு.
2: ஆமா.
1: ஆனா நீங்க எப்படிங்க முகத்தை பார்த்தே கண்டுபிடிக்கிறீங்க?
2: அது அவரே கிட்ட அவரு ஏதோ சொல்லுவாரு. எப்படி நான் அவர் பேசுற அந்த வார்த்தையில எனக்கு கண்டுபிடிச்சிருவேன், என்னமோ இருக்கு, என்னமோ சொல்ல வரேரி, அவருக்கு ஏதாவது வேணும், இதுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அவர் பார்த்ததே எனக்கு தெரியும்.
1: சில நேரங்கள்ல நமக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு எல்லாம் இருக்காது, நம்மள சரியா புரிஞ்சிருக்கணும் அப்படின்னு நினைப்போம். நம்ம சோர்வா இருக்கும் போது கொஞ்சம் அக்கறை காட்டணும். நம்ம எதிர்பார்க்கும் ஒரு சின்ன விஷயத்த கூட நாம கேட்டு பெறாம அவங்களாவே அதை செய்யணும் அப்படின்றத நினைப்போம். ஆனா கணவர் அப்படி செய்யாதப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும் மனசு?
2: பழகிருச்சு. ஏன்னா நம்ம 11 வருஷம் ஜேர்னி பாருங்க, ஆரம்பத்துல அது கொஞ்சம் இருக்கும், நம்ம எதிர்பார்ப்போம். ஆனா அந்த 11 வருஷம் வாழ்க்கையில அவர் அப்படியே இருந்துட்டே
1: பழகிருச்சு.
2: இப்ப அது அப்படியே பழகிருச்சு. அவர் அப்படியே இருந்துட்டு நான் அவரை பார்த்து எல்லாம் புரிஞ்சுக்கணுமே அப்படியே இருந்துட்டேன்.
1: இந்த புரிதல் இருக்குல்ல, நீங்க சரியா செஞ்சிட்டு இருக்கீங்க, நன்றி.
2: ஏன்னா நம்ம சொல்லியும் அவங்க அதை செய்யல, திரும்பியும் அப்படியேதான் இருந்தாங்கன்னா ஓகே, அதை நம்ம வந்து அது நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா நான் ஒரு வாட்டி சொல்லிட்டேன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து அதை செய்ய மாட்டேன். நம்ம ஒரு இடத்துக்கு போனா கூட இது செய்யணும் அன்னைக்கே சொல்லிட்டு அந்த ஒரு எண்ணம் அவருக்கு இருக்கும்.
1: ஷாலினிக்கு ஏற்ற கணவர், கணவருக்கு ஏற்ற ஷாலினி. சரி, நம்பிக்கை ஒளியேற்றுவோம் நாங்க தீபாவளிக்கு கொண்டு வந்திருக்கோம் இல்லையா. உங்களுடைய கனவு என்ன சொல்லுங்க, இத கேக்கணும் போல இருக்கு உங்ககிட்ட.
2: எங்க கல்யாணம் பண்ணி 11 வருஷம் ஆச்சு, எங்களுக்கு இன்னும் பேபி இல்ல. அடுத்த வருஷம் தீபாவளி எங்க பேபியோட கொண்டாடணும்னு நினைக்கிறோம்.
1: சரி, 11 வருடம் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிருந்தீங்கல்ல, கவலையே படாதீங்க. இப்போ நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிற எல்லோருமே வந்து உங்களுக்காக வேண்டிப்பாங்க. 1000 விளக்குல உங்களுக்காக ஒரு விளக்கு வரும் அக்டோபர் 25 நாள் மின்னார கோலாலம்பூர்ல நாங்க ஏத்தி வைக்கிறோம். சரியா?
2: நிச்சயமா அது நடக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். ரொம்ப நன்றி கிஷன்.

0: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன் AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 01097921919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன், சிறந்த கற்றல் முறை, சிறந்த
1: அடைவினர்.
2: நேர்களே, கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் 7:03. கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் 7:03.
3: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
4: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் 7:00 முதல் 8:00 உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
3: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணாம், உங்க பாசம் மட்டும் போதுங்க.

0: சுசி, நீங்க சொல்லுங்க, உங்களுடைய கணவர் வந்துட்டு முகத்தை பார்த்தே எனக்கு என்ன வேணும்ன்றத தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவீங்களா? இல்ல இல்லங்க, நான் சொன்னா தானங்க அவருக்கு தெரியும் அப்படின்னு சொல்ற ஒரு நல்ல மனைவியா எப்படி நீங்க?
1: நான் வந்து என் வீட்டுக்காரர் வந்து என் முகத்தை பார்த்தே கண்டுபிடிக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுவேன்.
0: ஆசைப்படுவீங்க, ஆனா நடந்திருக்கா அந்த ஆசை?
1: வாட்டி
0: எடுக்க முடியுமோ அப்படிலாம் வாட்டுறீங்க போல. பாவமாவே இருக்கட்டும்மா. சரி, முகத்தை உங்களை பொறுத்த வரைக்கும் முகத்தை பார்த்து கண்டுபிடிச்சிடணும், நான் சொல்லி தெரியக்கூடாது, நீங்களா கண்டுபிடிக்கணும். சரிங்க, ரொம்ப நன்றி அழைத்து பகிர்ந்துகிட்டதுக்கு.
1: ரொம்ப ரொம்ப நன்றி.
0: பாருங்க, இப்படியும் இருக்காங்க, என்னங்க பண்றது? சில பேரோட எதிர்பார்ப்பு அப்படி, இவ்வளவு தூரம் பழகிட்டோம், காதலிச்சிட்டோம், கல்யாணம் பண்ணிட்டோம், முகத்தை பார்த்து கூட அவருக்கு தெரியலையா எனக்கு என்ன எதிர்பார்ப்பு இருக்குன்னு அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. இன்னும் ஒரு சிலர், இல்லங்க நானே சொல்லிடுறேன், எனக்கு என்ன வேணும்ன்றத சொன்னாதானங்க அவருக்கு தெரியும் அப்படின்றவங்களும் இருப்பாங்க. ஆனா இன்றைக்கு நிகழ்ச்சிக்கு அழைக்கிறவங்க எல்லாமே பெண்களாவே இருக்காங்களே, பாதிக்கப்பட்ட ஆண்கள் நிறைய பேர் அழைக்காம இருக்காங்க போல. சரிங்க, ஸ்னேகாவுடைய பிறந்த நாளுக்கு அவங்களுடைய பாட்டா கேட்டுட்டு இருக்கோம். அடுத்த பாட்டு நிச்சயமா உங்களுடைய பயணத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும், கேட்கலாம்.

எத்தனை பேர் இந்த பாடலோட சேர்ந்து பாடிட்டு இருந்தீங்க? ஏன்னா இங்க நான் சத்தமா அந்த பாடலை வச்சு பாடிட்டு இருந்தேன், அதான் உங்ககிட்ட கேட்டேன். சரி, இன்றைக்கான தலைப்பு ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. மௌன ராகத்தில் ஒரு உறவில் எதிர்பார்ப்புகள் இருக்கிறது இயல்புதாங்க. நம்ம வந்து ஒருவரை அதிகமா நேசிக்கும் போது அவங்க கிட்ட இருந்து அதிகமான அக்கறையும் புரிதலையும் நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆனா இங்கதான் ஒரு சிக்கல் வந்து ஒரு உறவுல ஏற்படும். என்ன அப்படின்னா, நம்ம எதிர்பார்க்கிறத சொல்லாமலே இருந்துட்டு அதை அவர் வந்து செய்யாதப்போ ஏமாற்றம் அடைகிறோம். உதாரணத்துக்கு இப்ப சொல்லணும் அப்படின்னா, நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், உங்களுடைய பிறந்த நாள் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு பிடிச்சமானவங்க அந்த நாளை வந்து மறக்காம நினைவுல வச்சிருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவோம். காலையில எழுந்த உடனே அவங்க கிட்ட இருந்தா முதல் வாழ்த்து செய்தி வரணும் அப்படின்னு ஆசைப்படுவோம். ஆனா அவங்க உங்களுக்கு வாழ்த்து சொல்லல அப்படின்னா உடனே உங்க மனசுல என்ன தோணும், என்னுடைய பிறந்த நாளை கூட அவரால் நினைவுல வச்சுக்க முடியலையா, நான் அவருக்கு அந்த அளவுக்கு முக்கியம் இல்லாதவங்களா ஆயிட்டேனா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி உங்களுக்கு வரும். நம்ம எதிர்பார்க்கிறத சொல்லாமலே இருப்போம், அப்புறம் அவங்க நம்முடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றாமல் போனா வருத்தப்படுவோம். அதற்கு பிறகு என்ன நம்ம பண்ணுவோம், அந்த வருத்தத்திற்கான காரணத்தை அவங்க கிட்ட சொல்ல மாட்டோம், ஆனா அவங்களே வந்து அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்போம். இது எந்த வகையிலுங்க நியாயம்? ஆமா தானே, ஒரு சிலருக்கு முகத்தை பார்த்தே தெரிஞ்சிடும், இன்னும் ஒரு சிலருக்கு முகத்தை பார்த்தெல்லாம் கண்டுபிடிக்க முடியாதுங்க, பாவம். அதனால விட்டு கொடுத்துருவோம், சரியா?

வணக்கம். சலாம். மலேசியா மடானி மலேசிய வானொலியின் இரவு 7 மணி செய்திகளுடன் முனைவர் சிவம் தமிழ்ச்செல்வம். 2025 மாசடைந்ததாக அடையாளம் காணப்பட்ட 33 ஆறுகளின் நீர் தர குறியீட்டை ஓராண்டுக்குள் குறைந்தது 10 விழுக்காடு உயர்த்த அரசாங்கம் இலக்கு நிர்ணயித்துள்ளது. நாட்டில் உள்ள ஆறுகளின் நீர் தரம் குறைவதை தடுப்பதற்கான சிறப்பு குழுவின் இவ்வாண்டுக்கான 2வது கூட்டத்தில் இந்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டதாக துணை பிரதமர் டதோஸ்ரீ ஃபடிலா யூசுப் தெரிவித்தார். காற்றின் தரம் ஆரோக்கியமற்ற நிலையில் இருப்பதை கருத்தில் கொண்டு ஹுலுலங்காட், கொலலங்காட், பத்தாலிங் பிரடானா, சப்பாங் ஆகிய மாவட்ட கல்வி அலுவலகங்களின் நிர்வாகத்தின் கீழ் உள்ள எல்லா பள்ளிகளும் நாளை முழுமையாக மூடப்படும். இதனிடையே சிலாங்கூரில் பிற மாவட்டங்களில் உள்ள அனைத்து பள்ளிகளும் வழக்கம்போல் செயல்படும் என்று மாநில கல்வித்துறை தெரிவித்தது. இந்திய நாட்டு காவல்துறை அதிகாரிகளாக ஆள்மாறாட்டம் செய்து இணைய மோசடியில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் 48 பேரை கடா காவல்துறை கைது செய்துள்ளது. குலேம் பண்டாரபுத்ரா பகுதியில் உள்ள வணிக வளாகத்தில் நடத்தப்பட்ட ஒருங்கிணைந்த ஆய்வில் அவர்கள் கைது செய்யப்பட்டதாக மாநில காவல்படை தலைவர் டத்தோ அர்ஜிலி அபுஷா தெரிவித்தார். ஈரான் ஆதரவு பெற்ற ஹூதி கிளர்ச்சியாளர்கள் சவுதி அரேபியா மீது நடத்திய தொடர் தாக்குதல்களை தொடர்ந்து வளைகுடா நாடுகள் தங்களது பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்த வேண்டும் என ஐக்கிய அரபு சிற்றரசின் மூத்த அதிகாரி அன்வார் கர்காஷ் வலியுறுத்தினார். அந்த தாக்குதல் வட்டார பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ளது என்று அவர் சுட்டிக்காட்டினார். யுக்ரைன் போர் விவகாரத்தில் மோஸ்கோவுக்கு தொடர்ந்து அழுத்தம் கொடுக்கும் வகையில் ஐரோப்பிய ஒன்றியம் புதிதாக குறைந்தது 1600 தனிநபர்களையும் அமைப்புகளையும் கருப்பு பட்டியலில் இணைத்துள்ளது. ரஷ்ய போரை தொடங்கியதிலிருந்து தடைகள் பட்டியலில் மேற்கொள்ளப்பட்ட பெரும் நடவடிக்கை இதுவென அந்த ஒன்றியத்தின் வெளியுறவு கொள்கை தலைவர் காஜா கலாஸ் கூறினார். விளையாட்டு. நாட்டின் மோட்டோ 3 வீரர் ஹக்கீம் டேனிஷ் ரம்லி தனது போட்டி ஆற்றலை மேலும் சீராக வெளிப்படுத்த வியூக முதிர்ச்சியையும் மன உறுதியையும் மேம்படுத்த வேண்டும் என்று ZK ரேசிங் நிர்வாகி ஜுல்ஃபாமி கைருடின் தெரிவித்தார். நேற்று நடைபெற்ற இந்தோனேசியா கிராண்ட் பிரி பந்தயத்தில் ஹக்கீம் டேனிஷ் முதல் 10 இடங்களுக்கு முன்னேறி முன்னணி வீரர்களுடன் போட்டியிடுவதற்கான வேகத்தை மெய்ப்பித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம்.

பாட்டுக்கடை திறந்தாச்சுங்க. உங்களுக்கு என்ன பாட்டு வேணும் தீராயசில அதை வழங்குறதுக்காக நாங்க ரொம்ப தயாரா காத்துட்டு இருக்கோம். சொல்லி 3228255733 அல்லது 4728. இன்றைக்கு வந்து நீங்க பாட்டுக்கடையில பாட்டு மட்டும் கேட்க போறது கிடையாது, உங்களுடைய ஆசைகள் என்னன்றதை எங்ககிட்ட நீங்க சொல்ல போறீங்க. உங்களுடைய ஆசை, எதிர்பார்ப்பு, கனவு எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம், அதை தொடர்ந்து எங்களோட நீங்க அழைத்து பகிர்ந்துக்க போறீங்க. 1000 நேர்களின் 1000 ஆசைகள், அந்த 1000 ஆசைகளும் ஒளியாக நம்பிக்கையாக வரும் அக்டோபர் 25 மினார கோலாலம்பூர்ல 1000 தீபங்களாக நாங்க ஏற்ற போறோம். உங்களுடைய ஆசை என்னன்றதை தொடர்ந்து நீங்க அழைத்து பகிர்ந்துக்கலாம். இப்போ அடுத்த பாட்டு உங்களுக்காக எஸ்பி பாலசுப்ரமணியம், உதித் நாராயணன் கொண்டு வராங்க, கேட்கலாம்.

0: பாட்டு கடை திறந்தாச்சுங்க, என்ன பாட்டு வேணும்னு சொல்லுங்க, அது எப்படி வழங்குறோம்னு பாருங்க. சாந்தி, என்ன பாட்டு உங்களுக்கு வேணும்?
1: எனக்கு வந்து வள்ளியில இருந்து என்னுள்ளே என்னுள்ளே பாட்டு வேணும்.
0: ஸ்வர்ணலதா குரல்ல?
1: ஆமா.
0: ஏன் இந்த பாட்டை தேர்ந்தெடுத்தீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா?
1: ஏன்னா எனக்கு அவங்க குரல் ரொம்ப பிடிக்கும்.
0: குரல் பிடிச்சதுனால இந்த பாட்டு?
1: ஆமா.
0: நான் கூட யாருக்காக அன்பு பரிசா கொடுக்க போறீங்களோன்னு
1: நினைச்சிட்டேன். ரொம்ப நாளாச்சு அந்த பாட்டு கேட்டு, திடீர்னு அந்த பாட்டு கேட்கணும்.
0: அப்ப கடைசி வரைக்கும் நீங்க யாருக்குமே கொடுக்க மாட்டீங்க அந்த பாட்டை, உங்களுக்காகவே? இவ்வளவு கேட்டதுனால எனக்கு. சரிங்க, ரொம்ப நன்றிங்க. உங்க நல்ல மனசுக்கு பாட்டு வருது கேக்கலாம்.
1: ஓகே.

0: வணக்கம், நான் விமலா கலைச்செல்வன் பேசுறேன். எனக்கு இப்போ கோலலும் பொழுது.
1: விமலா, நீங்க பாட்டு கேக்குறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஆசை என்னன்றத நாங்க கேக்குறோம், சொல்லுங்க.
0: என்னோட ஆசை எனக்கு என்னன்னா, என் மகன் எல்லாமே ஜோ ஜேபில இருக்காங்க. என்னோட ஆசை என்னன்னா, அவங்க இங்க வரணும், இந்த வருஷம் வந்து இங்க சந்தோஷமா பேரனை கூட்டிட்டு வரணும், பேத்தியை கூட்டிட்டு வரணும், எல்லாரும் சந்தோஷமா தீபாவளி ஒன்னா கொண்டாடணும். அதுதான் என்னோட ஆசை இந்த வருஷம்.
1: சரி, இதுக்கு முன்னாடிலாம் அவங்க வந்தது இல்லையா?
0: அவங்க அவர் பொறுக்கல. என்ன தீபாவளி அப்பதான் ஹாஸ்பிட்டல் இருந்தாங்க டாக்டர். அதனால அவப்பா இந்த வருஷம் அவர்
1: நல்ல பாட்டா வந்து.

0: மலர் சொல்லுங்க. மலர் பாட்டு கடையில என்ன பாட்டு வேணும்?
1: இரண்டில் ஒன்றோட பணக்காரன் படத்துல இருந்து நான் பாட்டு கேக்குறேன்.
0: பணக்காரன் படத்துல இருந்து ஒரு பாட்டு கேட்டுட்டீங்க, அது உங்களுக்காக நாங்க குடுக்கறோம். நம்பிக்கை ஒளியேற்றுவோம் அப்படின்னு ஒண்ணு கொண்டு வந்திருக்கோம் இல்லையா?
1: ஆமா.
0: இந்த ஆண்டு தீபாவளிக்கு உங்களுடைய கனவு என்ன சொல்லுங்க கேப்போம்.
1: எங்க கனவு வந்து இந்த வீட்டு வந்து நாங்க எல்லாமே ஃபேமிலியோட கிடாவுக்கு போறோம். அது ஒத்துட்டாயிடுச்சு. அது இந்த முதல் தடவைக்கு போறோம்ல நாங்க கிடாவுக்கு ஃபேமிலியோட. அங்க போயிட்டு தீபாவளி எல்லாம் என்ஜாய் பண்றதுக்கு சுத்தி பார்த்துட்டு வருவோம். வீடு வாங்குறதுக்கு பிளான் இருக்கும். நாங்க
0: வீடு வாங்குறதுக்கான யோசனையில இருக்கீங்க?
1: யோசனை இருக்கும் வீடு வாங்குறதுக்கு.
0: இந்த ஆண்டு கிடால கொண்டாடிட்டு அடுத்த ஆண்டு புது வீட்டுல கொண்டாடிடலாம் சரியா? உங்களுக்காக நாங்க என்ன பண்றோம், அக்டோபர் 25 நாள் முன்னார கோலாலம்பூர்ல வந்துட்டு ஒரு தீபத்தை ஏற்றி வைக்கிறோம் சரியா?
1: ரொம்ப நன்றி.
0: நன்றி நன்றிங்க.

0: பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமா மாற்றலாம். மைண்ட் இ டியூஷன், அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைண்ட் இ டியூஷன். தொடர்புக்கு 1909 7219 19.
1: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0109 7219 19 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். ஒரு விளக்கு ஏற்றப்படும் போது இருள் மட்டும் அகற்றப்படுவதில்லை, உள்ளத்தில் நம்பிக்கையும் உருவாகிறது. ஓர் எதிர்பார்ப்பு, 1000 விளக்குகள், 1000 நம்பிக்கைகள், உள்ளமும் இல்லமும் புது ஒளியால் பிரகாசிக்கட்டும். மின்னலுடன் நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம். #மின்னல் தீபாவளி 2026.

0: மின்னலின் நம்பிக்கை ஒளியேற்றுவோம். ஒரு விளக்கு ஏற்றப்படும் போது இருள் மட்டும் அகற்றப்படுவதில்லைங்க, ஒரு புதிய நம்பிக்கையும் உருவாகுது. இந்த தீபாவளியில் உங்க மனசுல இருக்கிற ஒரு ஆசைய, ஒரு கனவை மின்னலோடு பகிர்ந்துக்க மறக்காதீங்க. பொதுவாவே நமக்கு நிறைய ஆசைகள், எதிர்பார்ப்பு, கனவுகள் இது எல்லாமே இருக்குங்க. உங்களுடைய அந்த சின்ன ஆசை என்ன அப்படின்றத எங்களோட நீங்க அழைத்து பகிர்ந்துக்கலாம். 1000 நேயர்களின் 1000 ஆசைகள், அந்த 1000 ஆசைகளும் ஒளியாக நம்பிக்கையாக வரும் அக்டோபர் 25 நாள் மினார கோலாலம்பூர்ல 1000 தீபங்களாக நாங்க ஏற்ற போறோங்க. எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல? இதுக்கு உங்களுடைய ஆதரவு இல்லாம இருந்தா எப்படிங்க? பாட்டு கடையில தொடர்ந்து பாடல் மட்டும் இல்ல, உங்களுடைய ஆசையையும் நீங்க பகிர்ந்துக்கலாம். 0-3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8. வணக்கம், யார் அந்த பக்கம்?
1: நான் கீர்த்திகா, ஈப்போலிந்து கூப்பிடுறேன்.
0: கீர்த்திகா சொல்லுங்க, கீர்த்திகா என்ன பாட்டு கேக்கலாம்?
1: எனக்கு வந்து வீசும் காற்றுக்கு அந்த பாட்டு வேணும்.
0: சரி, ஏன் அந்த பாட்டு, யாருக்காக?
1: என்னோட கணவருக்காக அந்த பாட்டு கேக்குறேன்.
0: சொல்லும் போதே அங்க எதுவும் வெக்கப்படுறீங்களா என்ன?
1: ஆமாங்க, கண்டிப்பா
0: கண்டிப்பா வெக்கப்படுறீங்க. சரி, என்றைக்காவது கணவர் வெக்கப்பட்டு பாத்துருக்கீங்களா?
1: நம்பிக்கை
0: ஒளியேற்றுவோம். உங்களுடைய கனவு என்னன்னு சொல்லுங்க. கணவன் மனைவிக்கு நிறைய கனவுகள் இருக்கும்.
1: எங்களோட கனவு இந்த வருடம் ஒரு வீடு வாங்கணும், ஒரு வீட்டு புது வீட்டுக்கு போகணும்ங்கிற கனவுதான்.
0: புது வீட்டுக்கு எப்பக்குள்ள போகணும் அப்படின்ற ஆசை இருக்கு உங்களுக்கு?
1: அடுத்த வருஷத்துக்குள்ள.
0: அடுத்த ஆண்டு தீபாவளி அந்த வீட்டுலதான் உங்களுக்கு?
1: ஆமா, கண்டிப்பா உங்களோட வார்த்தை பலிக்கணும்.
0: நிச்சயமாங்க, அதுக்குதான் நாங்க 1000 விளக்கு ஏற்றி வைக்கிறோம். உங்களுக்காகவும் ஒரு விளக்கு அங்க காத்துட்டு இருக்கோம்.
1: கண்டிப்பா, ரொம்ப நன்றி.
0: உங்களுக்கு மனமார்ந்த தீபாவளி வாழ்த்து.
1: ரொம்ப நன்றி, உங்களுக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள்.

0: வணக்கம்.
1: வணக்கம், யார் அந்த பக்கம்?
0: கோச்செழியன்.
1: கோச்செழியன், குட்டிக்கு என்ன பாட்டு வேணும் இப்போ?
0: அழகோரை பூட்டவரே அந்த பாட்டு போட முடியுமா?
1: போட முடியுமா? முடியுமே. யாருக்காக நீங்க கேக்குறீங்க?
0: இது வந்து என்னோட அம்மாக்காக கேக்குறாங்க.
1: அம்மாவுக்காக அப்பா உங்ககிட்ட சொல்லி கேட்க சொன்னாரா, நீங்களே கேக்குறீங்களா?
0: நானே கேக்குறேன்.
1: நானே கேக்குறேன். நீங்களே சொந்தமா கேக்குறீங்களா?
0: ஆமா.
1: சரி, அம்மாவுக்காக அந்த பாட்டை கொடுத்துடலாம். அடுத்து அம்மா பேர் என்னது?
0: தனலட்சுமி.
1: தனலட்சுமி. சரி, தனலட்சுமி அம்மாவுக்காக கோச்செழியன் கேக்குற பாட்டு வந்துட்டே இருக்கு.
0: நன்றி. என்ன

0: பாட்டு கடை கேட்டு இருக்கீங்க, யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: வணக்கம், நான் ராஜசேகரன் பேசுறேன், கோலாகங்கல்ல இருந்து அழைக்கிறேன்.
0: ராஜசேகரன் சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்கலாம்?
1: எனக்கு வந்து இன்னைக்கு வந்து நாளைக்கு வந்து எங்க வீட்டு செல்ல குட்டிக்கு வந்து பிறந்த நாள். உங்க பேர் வந்து வெண்பாலினி, 6 வயது நிறைவடைகிறது. அதனால அவங்களுக்காக வந்து எந்த வாழ்க்கையின் அர்த்தம் சொல்ல அந்த பாடல் வேணும். அப்புறம் அவங்கள்ட்ட தான் அவங்க பேசுறீங்க.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: வெண்பாலினி பேசுறேன்.
0: வெண்பாலினிக்கு என்ன வயசு ஆகுது?
2: 6 வயசு.
0: 6 வயசா? சரி, அப்பா கேட்ட அந்த பாட்டு உங்களுக்கு வழங்கலாமா?

0: உங்களுடைய உதவியால் அவங்க கண்ணுல தெரியற அன்பை பாக்கணும்.
1: ஆமா கண்டிப்பா,
0: நல்ல விஷயம் செய்யறீங்க நண்பா, தொடர்ந்து செய்யுங்க. நீங்க அந்த தீபாவளிக்கு நிச்சயமா நிறைய பேருக்கு உதவி செய்வீங்க, நாங்களும் எதிர்பார்க்கிறோம்.
1: கண்டிப்பா, நன்றி சார்.
0: உங்களுக்காக உங்களுடைய ஆசை நிறைவேற நாங்க ஒரு விளக்கேற்றி வைக்கிறோம்.
1: கண்டிப்பா, ரொம்ப நன்றி.

0: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது. மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன் AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 01097219919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன், சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.
1: ஒரு விளக்கு ஏற்றப்படும் போது இருள் மட்டும் அகற்றப்படுவதில்லை, உள்ளத்தில் நம்பிக்கையும் உருவாகிறது. ஓர் எதிர்பார்ப்பு, 1000 விளக்குகள், 1000 நம்பிக்கைகள், உள்ளமும் இல்லமும் புது ஒளியால் பிரகாசிக்கட்டும். மின்னலுடன் நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம். ஹேஷ்டாக் மின்னல் தீபாவளி 2026.
0: பாட்டு கடைக்கு அழைச்சிருக்கீங்க, யார் பேசுறீங்க?
2: நாங்க பினாங்கிலேந்து பரமேஸ்வரி பேசுறோம்.
0: பரமேஸ்வரி, சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்கலாம்னு அழைச்சிருக்கீங்க? பினாங்கிலேந்து
2: என் அன்பு கணவருக்கு இந்த மாதம் 29ஆம் தேதி பிறந்த நாள்.
0: சரி,
2: அவருக்கு விஷ் பண்றதுக்காக நன்றி சொல்ல உனக்கு வார்த்தையிலே எனக்காக அந்த பாடல் அவருக்கு சமர்ப்பிக்கிறேன்.
0: நிறைய நன்றி சொல்லணும் போல இருக்கா உங்களுக்கு அவர்கிட்ட?
2: ஆமா, அதோ பக்கத்துலதான் இருக்கிறாங்க.
0: அப்ப இப்பயே சொல்லிருங்க நன்றின்னு.
2: ரொம்ப ரொம்ப நன்றி வைத்தியர்.
0: அவர் பேர் என்னது?
2: திருநாவரசு விஜின் வாழ.
3: ஓ கருளே,
2: அவங்க நம்பலையா என்னன்னே தெரியல பேசுறது.
0: அவருக்கு நம்பிக்கை இன்னும் வரல போல இருக்கு, கை எதுவும் கிள்ளி பாருங்க.
2: நம்பிக்கை இருக்கு.
0: சரி, இப்ப அவருக்காக, அவர் முதல் முறையா வைக்கப்பட்டதுக்காக பாட்டு வந்துட்டு இருக்கு.
2: ரொம்ப நன்றி. என் வீட்டுக்காரருக்கு வந்து ஒரு வீடு வாங்கணும்னு ஒரு பிளானிங். அது புதுசா நெக்ஸ்ட் இயர்.
0: ஓ, நீங்களும் வீடு வாங்கணும்?
2: ஆமா.
0: நிறைய பேருக்கு சொந்த வீடு வாங்குறதுன்றது ஒரு பெரிய கனவு இல்ல?
2: ஆமா ஆமா.
0: அந்த கனவு கணவருக்கு மட்டும் இல்ல, நீங்களும் சேர்ந்துதான் வாங்க போறீங்க இல்லையா? உங்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்து. நல்லபடியா வீடு வாங்கி அடுத்த வருஷம் தீபாவளி நீங்க அங்க கொண்டாடணும்.
2: ரொம்ப நன்றி மின்னல.

உங்களுக்கும் நாங்கள் நன்றியை சொல்லணுங்க. ஏன்னா இது வரைக்கும் உங்களுடைய ஆதரவு, அதாவது அழைத்து உங்களுடைய ஆசை என்ன அப்படின்றத சொல்லியிருந்தீங்க. நாங்கள் 1000 விளக்கு உங்களுக்காக ஏற்றி வைக்கலான்னு இருக்கோம். வரும் அக்டோபர் 25 நாள் மன்னார கோலாலம்பூரில் 1000 தீபங்கள் உங்களுக்காக நாங்கள் ஏற்றி வைக்கிறோம். உங்களுடைய ஆசைகளை தொடர்ந்து நீங்கள் மின்னல் ஒளிபரப்பு முழுக்க உங்களுடைய அழைப்புகளாக தான் இருக்க போகுது. இன்றைக்கு வாய்ப்பு கிடைக்கலன்னு கவலைப்படாதீங்க. அடுத்து காற்றின் மொழியில் உங்களுக்கான வாய்ப்பை தரப்போறாரு யாரு? இன்றைக்கு பிரவீன்குமார் வந்திருக்காரு. அவருடைய நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுங்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடை பெறுகின்றேன். நான் உங்கள் கிஷன். அடுத்த பாட்டு உங்களுக்காக வந்துட்டு இருக்கு, கேட்கலாம்.

வணக்கம், சலாம். மலேசியா மடானி மலேசிய வானொலியின் இரவு 8 மணி செய்திகளுடன் முனைவர் சிவம் தமிழ்ச்செல்வம். மலேசியாவும் ஜோர்டானும் குறைக்கடத்தி தொழில் உள்ளிட்ட உயர் தொழில்நுட்ப துறைகளிலும் நுட்ப தொழில் கல்வியிலும் வியூக ஒத்துழைப்பை விரிவுபடுத்த எண்ணம் கொண்டுள்ளன. மலேசியாவுக்கு 2 நாள் அலுவல பயணம் மேற்கொண்ட ஜோர்டான் மன்னர் 2 அப்துல்லா உடனான சந்திப்பில் இதுகுறித்து கலந்தாய்வு செய்யப்பட்டதாக பிரதமர் டதோசிரி அன்வார் இப்ராஹிம் கூறினார். போதைப்பொருள் அல்லது மது போதையில் வாகனம் ஓட்டி விபத்தை ஏற்படுத்துவோர் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு வழங்குவதை கட்டாயமாக்கும் வகையில் 1987 சாலை போக்குவரத்து சட்டத்தில் செய்யப்படும் திருத்தம் அடுத்த ஆண்டு நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த கொள்கைக்கு அமைச்சரவை கொள்கை அளவில் ஒப்புதல் அளித்துள்ளதாக போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லோக் தெரிவித்தார். காகிதம் வடிவில் கையால் எழுதப்பட்டவை உள்ளிட்ட பழைய பிறப்பு சான்றிதழ்களை தொடர்ந்து பயன்படுத்தலாம். அவற்றை புதிய வடிவத்திற்கு மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை என்று தேசிய பதிவுத்துறை JPN தலைமை இயக்குநர் டத்தோ பட்ருல் ஹிஷாம் அலியாஸ் கூறினார். இருந்தும் புதிய வடிவிலான பிறப்பு சான்றிதழை பெற விரும்புவோர் JPN அலுவலகத்தில் 5 ரிங்கிட கட்டணம் செலுத்தி அதற்கு விண்ணப்பிக்கலாம் என்று அவர் குறிப்பிட்டார். இலங்கையில் எரிபொருள் கையிருப்பு குறைந்துள்ள போதிலும் தட்டுப்பாடு ஏற்படாது என்று ஆற்றல் அமைச்சர் அனுரா கனுரா திலாக்கே உத்தரவாதம் அளித்தார். தனியார் நிறுவனங்களின் விநியோகம் குறைந்துள்ளதால் அரசுக்கு சொந்தமான சிலோன் பெட்ரோலியம் நிறுவனம் சந்தைக்கான எரிபொருள் விநியோக பங்கை 55% 80% உயர்த்தியுள்ளதாக அவர் கூறினார். அமெரிக்க ஆய்வாளர்கள் ராபர்ட் இ ஹாலும் மைக்கேல் வுட்ஃபார்ட்டும் பொருளாதாரத்துக்கான நோபல் பரிசை வென்றுள்ளனர். பொருளாதார நிலைத்தன்மை தொடர்பான ஆய்வு பணிகளுக்காக அவர்களுக்கு இந்த அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. அவர்களின் ஆய்வுகள் குடும்பங்கள், நிறுவனங்களின் ஒட்டுமொத்த பொருளாதார நடவடிக்கைகள் எவ்வாறு பொருளாதாரத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன என்பதை புரிந்து கொள்ள உதவியுள்ளதாக ஸ்வீடன் அறிவியல் கழகம் கூறியது. விளையாட்டு 2026 எகிப்து பொது ஸ்குவாஷ் போட்டி. நாட்டின் ஸ்குவாஷ் தாரகை எஸ் சிவசங்கரி காலிறுதிக்கு முன்னேறினார். உலகின் 5 நிலை ஆட்டக்காரரான அவர் 11-5, 11-6, 11-8 என்ற நேரடி செட்களில் பெல்ஜியத்தின் நீல்ஸ் கிளீஸை வென்றார். இந்த ஆட்டம் 33 நிமிடங்களுக்கு நீடித்தது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம்.

பின்னணி இசை மாறிடுச்சு ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த தீபாவளி வைப் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த தீபாவளியா, அந்த தீபாவளிக்கான உணர்வு எங்க ஆரம்பிச்சிச்சோ இல்லையோன்னு தெரியலங்க. நம்ம மின்னல் அறிவிப்பு அறையில் ஆரம்பிச்சாச்சு. நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம் இந்த வருடத்திற்கான தீபாவளி கருப்பொருள். காலையிலிருந்து நம்ம அறிவிப்பாளர்கள் நிறைய சொல்லியிருப்பாங்க. 1000 நேயர்களின் 1000 ஆசைகள், எந்த ஆசையாக இருந்தாலும் நீங்க எங்களுக்கு அழைத்து சொல்லலாம். வரும் அக்டோபர் 25 மினரா கோலாலம்பூரில் அந்த 1000 ஆசைகளும் 1000 தீபங்களாக நாங்க ஏற்றி வைக்கிறோம். இந்த அங்கம் அந்த அங்கம் இல்லைங்க, காற்றின் மொழியில் எந்த அங்கத்திலா எந்த அங்கமா இருந்தாலும் நீங்க எங்களுக்கு அழைத்து உங்கள் ஆசைகளை சொல்லலாம். நள்ளிரவு 12 வரைக்கும் உங்களோடு பேச, உங்களுக்கும் எங்களுக்கும் பிடித்த இசையை ஒளிபரப்ப நான் பிரவீன்குமார் இன்று காற்றின் மொழியில். தொடக்க 1 மணி நேரத்திற்கு தெலுங்கு திரை இசை பாடல்கள் தொடக்க பாடல் விவேக் சாகர் கொண்டு வராரு. இதோ

0: தொழுகை நேர அறிவிப்பு.
1: நேரிகளே, கோலலும்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான இஷா தொழுகை நேரம் இரவு மணி 8:12. கோலலும்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான இஷா தொழுகை நேரம் இரவு மணி 8:12.

இந்த தீபாவளியில் உங்கள் மனதில் இருக்கும் ஓர் ஆசையை, ஒரு கனவை மின்னலுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோம். மொத்தம் 1000 நேயர்களின் 1000 ஆசைகள். அதுல காற்றின் மொழியில் முதல் நேயரா யார் நம்ம கூட பேசினாங்கன்னா ஜெயமணி, அவங்க தான் பேசியிருக்காங்க. அவங்களோட ஆசை என்னன்னு கேட்கலாமா?

0: தீபாவளி நல்வாழ்த்து.
1: வணக்கம், தமாமேடல் கேவி ஜெயமினி பேசுறேன். நல்ல ஒரு தலைப்பு கொடுத்திருக்கேங்க. 1000 விளக்கு ஏத்தினாலும் பத்தாது, 2000-3000 விளக்கு ஏத்தணும்னு போல தோணுது. நல்ல தலைப்பு, நல்ல ஒரு மின்னல் எப்படி பாராட்டுறதுன்னு தெரியல. இந்த 1000 விளக்குல எங்க வீட்டுல ஒரு விளக்கு ஏத்தணும் அப்படின்னு என்னோட ஆசை. 19 வருஷத்துக்கு முன்ன நாங்க எல்லாம் ஒற்றுமையா ஒரே வீட்டுல இருந்து தீபாவளியை கொண்டாடணும். என்ன தேய்ச்சி குளிக்கிறது வைக்கிறது எல்லாம். இப்ப வந்து தனித்தனியா அடுக்குமாடி வீட்டுல குடியேறிட்டதுனால தனித்தனியா இருக்கிறோம் எல்லாருமே. ஆனா இந்த ஆண்டுக்கு யாராச்சும் ஒரு சகோதரியோட என் கூட பிறந்தவங்க வந்து, ஒரு அக்கா இறந்துட்டாங்க, 3 தங்கச்சி 3 தம்பி 2 தம்பி இறந்துட்டாரு, இந்த 5 பேர் வீட்டுல யாராச்சும் ஒரு வீட்டுல எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பழைய நினைவுகள், கிராமத்துல இருந்தப்ப நினைவுகள் எல்லாமே இந்த ஆண்டு வரணும்னு என்னோட ஆசை. அது மின்னல் எஃப்எம் மூலமா நிறைவேறணும்னு கோடி ஆசை எனக்கு இருக்கு.
2: கண்டிப்பா நிறைவேறணும் அந்த ஒரு ஆசை. குடும்பத்தினரோடு சேர்ந்து பழைய நினைவுகளை அசை போட்டு அந்த கிராமத்து வாசத்தோடு ஜெயமணி அவர்கள் தீபாவளியை, இந்த தீபாவளியை கொண்டாட வேண்டும் அப்படின்னு நாங்களும் பெரிதாக எதிர்பார்க்கிறோம். நீங்களும் அழைத்து உங்களுடைய ஆசைகளை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம். தெலுங்கு திரை இசை தொகுப்பில் அடுத்த பாடல் பிரவணி மற்றும் ரவி வர்மா கொண்டு வராங்க. இதோ

0: ஒரு பெரிய கனவு நம்பிக்கைனா எது
1: வருஷம் தீபாவளிக்கு வீடு வந்து நிறைஞ்சி எல்லாருமே சந்தோஷமா வரவங்களும் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க.
2: காலை 6:30 தொடக்கம் 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.

0: அப்பு பேசுறோம். சிங்கப்புளோ
1: சுங்கைப்புளோ அப்பு அவர்களே, சொல்லுங்க, இந்த வருடம் தீபாவளிக்கு உங்களுடைய ஆசை என்ன?
0: தீப வந்து ஆசை வந்து முன்ன வந்து அப்பா அம்மா இருக்க சொல்ல வந்து என் கம்பத்துக்கு போவேன். பேரா ஆனா வந்து எப்படி நான் போறது இல்ல, எங்க அப்பா எங்க அம்மா இறந்தது வந்து வருஷம் வந்து போலான்னு இருக்கேன்.
1: உங்களுடைய சொந்த ஊர் அங்க தீபாவளி கொண்டாடணும், அதுதான் இந்த வருட ஆசை.
0: ரொம்ப நன்றி, உங்களுக்கு ஹேப்பி தீபாவளி.
1: ரொம்ப நன்றி, தீபாவளி வாழ்த்துக்கள் உங்களுக்கும். நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம்.
0: நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம்.
1: நன்றி நன்றி.

0: வணக்கம், நான் ராஜேஸ்வரி சுபாஞ்சலிந்து பேசுறேன். எனக்கு ஒரு வீடு வாங்கணும்யா. எனக்கு மனுஷுக்குள்ள ஒரு வீடு இருக்கு, அதே மாதிரி ஒரு வீடு வாங்கணும்யா.
1: அப்படிங்களா? எந்த இடத்துல வாங்கணும் அப்படின்னு உங்களுக்கு ரொம்ப ஆசை?
0: கண்டிப்பா, நான் பிறந்தது சுபாஞ்சையா, நான் கல்யாணம் பண்ணது சுபாஞ்சையா, வீடு வாங்குறது சுபாஞ்சையா தான்யா.
1: சரி, இப்ப வந்து வாடகை வீட்டுல இருக்கீங்களா?
0: இல்லையா, இப்பயே சொந்த வீட்டுலதான் இருக்கோம்.
1: அதாவது இரண்டாவது சொந்த வீடு வாங்க வேண்டும் என்பதுதான் உங்கள் ஆசை?
0: ஆமாயா, அது மனசுக்குள்ள ஒரு சின்ன கற்பனை இருக்கு. அந்த மாதிரி ஒரு வீடு வாங்கணும்ட்டு.
1: இப்ப இருக்கிற வீடு நீங்க வாங்கினதா, இல்ல வந்து உங்க தந்தை கணவர் அவங்களோட வீடா? ஒரு வீடு நீங்களே வாங்க வேண்டும், அதுதான் இந்த ஆசை. சரி, கண்டிப்பா அந்த ஆசை நிறைவேறணும். அந்த வீட்டுல வந்து உங்க குடும்பத்தினரோடு மகிழ்ச்சியா கூடிய விரைவில் நீங்க தீபாவளி கொண்டாடணும். சரி.

ஜாவித் அலி மற்றும் சந்திரி கொண்டு வந்த பாடல் தாங்க அது. காற்றின் மொழியில் தொடர்ந்து அந்த 1000 நேயர்களின் ஆசைகள். நம்ம கூட ஒரு 3 நேயர்கள் பேசிட்டாங்க ஏற்கனவே. இன்னும் நிறைய அழைப்புகள் வந்துட்டே இருக்கு. நிறைய நேயர்கள் கூட பேச போறோம். தெலுங்கு திரைசை தொகுப்பு இல்லையா, ஏதாவது ஒரு தெலுங்கு சினிமா தகவலோடு தான் வருவோம் வார வாரம். அந்த மாதிரி இந்த தகவல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, விஜய் தேவரகொண்டா இருக்கார் இல்லையா, அவருடைய புதிய திரைப்படம் ரணபாலி வருகின்ற 17ஆம் தேதி வெளியாக உள்ளது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 17ஆம் தேதி இல்லைங்க, இந்த வார வியாழக்கிழமை அதாவது 15ஆம் தேதி வெளியாக உள்ளது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த வாரம் வெளியாக போகுது. சரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, விஜய் தேவரகொண்டா அப்படின்னு சொன்னாலே அவர் நடித்த அந்த கதாபாத்திரங்கள் நிறைய புதுயுக கதாபாத்திரங்கள் அப்படின்னு சொல்லலாம், மாடர்னான கதாபாத்திரங்கள். ஆனால் முதல் முறையாக ஒரு கிராமப்புற பின்னணியில் அவர் நடிக்கும் இந்த ஒரு திரைப்படம் ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். கிராமப்புற பின்னணி இன்னொன்று என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு

வரலாற்று திரைப்படமாகவும் இது இருக்கு. இந்த டீசர் ட்ரெய்லர் அதெல்லாம் பார்க்கும் போதே தெரிகிறது ஒரு புது வகையான கதைக்களம். அதுவும் இல்லாம அவருடைய மனைவி ராஷ்மிகா மண்டானாவுடன் திருமணத்திற்கு பிறகு அவர் சேர்ந்து நடிக்கும் திரைப்படம் அப்படின்னால இவங்க இருவருக்குமே ஒரு ரசிகர் பட்டாளம்லாம் இருக்காங்க. இந்த இன்ஸ்டாகிராம் பக்கமா போனோம்னா இவங்களுடைய பதிவுகளுக்கு கீழே பயங்கரமா அப்படியே வந்து கருத்துக்கள்லாம் தெரிவிச்சுட்டு இருப்பாங்க. இந்த மாதிரியான ரசிகர்களும் ரொம்பவே ஒரு எதிர்பார்ப்புல இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா கண்டிப்பா வந்து ஒரு பெரிய சவால், ஜெயிலர் 2 திரைப்படத்துடன் இந்த திரைப்படம் வெளியாகுவதால் 2 திரைப்படங்கள் வருது. எந்த திரைப்படம் வந்து ஜெயிக்க போதோ, இல்ல 2 திரைப்படமே வந்து வெற்றி படங்களா அமைய போதா, இதையெல்லாம் தெரிந்து கொள்ள நம்ம இந்திய சினிமா ரசிகர்கள் ரொம்ப ஆவலா இருக்காங்க. அடுத்து வரும் ஒரு பாடல் பார்த்தோம்னா நடிகர் விஜய் தேவரகொண்டா அவர் நடித்த திரைப்படமான பெல்லிச்சூப்புலு திரையிலிருந்து தான் கேட்க போறோம். அமிர்தவர்ஷினி கொண்டு வராங்க இதோ.

0: புகை மூட்டம். ஜோஹோர் மலாக்கா நகரி செம்பிலான் புத்ராஜயாவில் நாளை அனைத்து பள்ளிகளும் மூடப்படும். மலேசியாவும் ஜோர்டானும் உயர் தொழில்நுட்ப துறைகளில் ஒத்துழைப்பை விரிவுபடுத்த இணக்கம். வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 9 மணி முதன்மை செய்திகளுடன் முனைவர் சிவம் தமிழ்ச்செல்வம். மலேசியாவும் ஜோர்டானும் குறைக்கடத்தி தொழில் உள்ளிட்ட உயர் தொழில்நுட்ப துறைகளிலும் நுட்ப தொழில் கல்வியிலும் வியூக ஒத்துழைப்பை விரிவுபடுத்த எண்ணம் கொண்டுள்ளன. மலேசியாவுக்கு 2 நாள் அலுவல் பயணம் மேற்கொண்ட ஜோர்டான் மன்னர் 2 அப்துல்லா உடனான சந்திப்பில் இதுகுறித்து கலந்தாய்வு செய்யப்பட்டதாக பிரதமர் டத்தோசிரி அன்வார் இப்ராஹிம் கூறினார். குறிப்பாக உயர்கல்வி, உயர் திறன் கொண்ட மனிதவள மேம்பாடு, புதிய தொழில்நுட்பங்கள், குறைக்கடத்தி சார்ந்த சூழல் அமைப்பு உருவாக்குவது ஆகிய துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையிலான வியூக உறவுகளை வலுப்படுத்துவதற்கான முயற்சிகளை மேம்படுத்தவும் அந்த சந்திப்பு வழிவகுத்ததாக பிரதமர் குறிப்பிட்டார். நாட்டில் நிலவும் புகை மூட்டத்தை தொடர்ந்து ஜோஹோர் மலாக்கா நெகிரி சிம்பிலான் புத்ராஜயாவில் நாளை அனைத்து பள்ளிகளும் மூடப்படுவதாக கல்வி அமைச்சர் டத்தோசிரி ஃபர்லினா சிதே கூறினார். இதனைத் தொடர்ந்து ஸ்லாங்கூரில் ஹுலுலங்காட், பத்தாலின் பர்டானா, கோலலங்காட், செப்பாங் உட்பட பஹாங்கின் குவாந்தான், ரொம்பென் ஆகிய மாவட்ட கல்வி அலுவலகம் PPD கீழ் உள்ள பள்ளிகளும் நாளை மூடப்படுகின்றன. மேலும் வழக்கப்போல செயல்படும் பள்ளிகளில் தற்போதைய காற்றின் தர நிலவரங்களுக்கு ஏற்ப வெளிப்புற நடவடிக்கைகள் கண்காணிக்கப்படுவதை பள்ளி நிர்வாகத்தினர் உறுதி செய்ய வேண்டும் என்று அவர் முகநூலில் இடுகையிட்டுள்ளார். எல்லை பாதுகாப்பு கண்காணிப்பையும் செயலாக்கத்தையும் வலுப்படுத்த செயற்கை நுண்ணறிவு, தரவு பகுப்பாய்வு ஆகியவற்றின் அடிப்படையில் தேசிய எல்லை கட்டுப்பாட்டு அமைப்பை உள்துறை அமைச்சு உருவாக்கி வருகிறது. இந்த அமைப்பு ஆக்ககரமான கண்காணிப்பு தளமாக செயல்பட்டு செயலாக்க நிறுவனங்களுக்கு இடையே விரைவான தகவல் பரிமாற்றத்தை சாத்தியமாக்கும் என்று துணை அமைச்சர் டத்தோசிரி ஷம்சுல் அனுவார் நசாரா தெரிவித்துள்ளார். குறிப்பாக பெர்லிஸில் AI தொழில்நுட்பத்தையும் திருகூர்த்திகளையும் உள்ளடக்கிய ஒருங்கிணைந்த விவேக எல்லை கட்டுப்பாட்டு அமைப்பை நிறுவுவதற்கான அரசாங்கத்தின் முதன்மை திட்டம் குறித்து படாங் பசார் உறுப்பினர் ருஷ்டான் ருஸ்மி எழுப்பிய கூடுதல் கேள்விக்கு அவர் பதிலுரைத்தார். ஈராறு 27 வரவு செலவு திட்டத்தின் கீழ் மலேசிய இந்தியர் சமூக உருமாற்ற பிரிவு மித்ராவுக்கான நிதி 100 மில்லியன் ரிங்கிட்டிலிருந்து 150 மில்லியன் ரிங்கிட்டுக்கு உயர்த்தப்பட்டுள்ளது. குறிப்பாக இளையோருக்கான திறன் பயிற்சி உள்ளிட்ட இந்திய சமூகத்தினருக்கு பயனளிக்கும் திட்டங்கள் செயல்படுத்தப்படுவதை நோக்கமாக கொண்டது. மேலும் இலக்கிடப்பட்ட தரப்பினரின் தேவைகளை நிறைவு செய்யும் திட்டங்களுக்கு இந்த ஒதுக்கீடு சென்றடைவதை உறுதி செய்ய மித்ராவின் நிர்வாக முறையை மேம்படுத்துவதிலும் அரசாங்கம் கவனம் செலுத்துவதாக கருவூல தலைமைச் செயலாளர் தான்சிரி ஜோஹான் மஹமூத் மரிகான் தெரிவித்தார். மித்ராவை தவிர்த்து அடுத்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் தமிழ் பள்ளிகளுக்கான நிதி ஒதுக்கீடும் 50 மில்லியன் ரிங்கிட்டுக்கு உயர்த்தப்பட்டுள்ளது. இதனிடையே அடுத்த ஆண்டுக்கான மின்சார உதவித்தொகை தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மீளாய்வு செய்வதில் அரசாங்கம், ஆற்றல் ஆணையம், தினகா நேஷனல் TNB நிறுவனம் ஆகியவற்றுடன் அணுக்கமாக பணியாற்றி வருகிறது. 2027க்கான உதவித்தொகை திட்டத்தின் விதிமுறைகள், அதற்கான செலவுகளை அரசாங்கம் ஏற்குமா, நடப்பிலுள்ள மின் கட்டண நடைமுறைகள் மூலம் ஈடு செய்யப்படுமா என்பது இன்னும் இறுதி செய்யப்படவில்லை என்று தான்சிரி ஜோஹான் மஹமூத் மரிகான் தெரிவித்தார். இதற்கான முடிவு இன்னும் பரிசீலனையில் இருப்பதாகவும் அவர் கூறினார். 2027 வரவு செலவு திட்டம் நீண்டகால முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை அதிகரிப்பதுடன் தொழில்துறை சூழலை வலுப்படுத்தும். அத்துடன் முதலீடுகள் மூலம் பெறப்படும் பொருளாதார பலன்கள் சிறு நடுத்தர நிறுவனங்களுக்கும் உள்ளூர் தொழிலாளர்களுக்கும் இடையே பரவலாக பகிர்ந்தளிக்கப்படுவதையும் உறுதி செய்கிறது என்று மலேசிய முதலீட்டு மேம்பாட்டு வாரியம் MIDA தெரிவித்துள்ளது. தரமான நிலையான முதலீடுகளை ஈர்ப்பது மட்டுமின்றி அம்மூலதனங்கள் கூடுதல் மதிப்புள்ள பலன்களை உருவாக்குவதையும் நாட்டின் பொருளாதாரத்தில் நீண்டகால தாக்கத்தை ஏற்படுத்துவதையும் உறுதி செய்வதே மலேசியாவின் முன்னுரிமை என்று MIDA தலைமை செயல் அதிகாரி டத்தோ சிக் ஷம்சுல் இப்ராஹிம் சிக் அப்துல் மஜீத் கூறினார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: கடவுச்சொல்லை பல நாள்களாக மாற்றாமல் இருப்பவர்களில் நீங்களும் ஒருவரா? உங்களுக்கு அறிமுகமான எண்களையும் பெயரையும் கடவுச்சொல்லாக பயன்படுத்துகிறீர்களா? ஒரே கடவுச்சொல்லை மீண்டும் மீண்டும் பயன்படுத்துகிறீர்களா? அப்படியானால் நீங்கள் ஆபத்து வலையில் இருக்கிறீர்கள். இணைய மோசடிகளை தவிர்க்க 6 மாதங்களுக்கு ஒரு முறை கடவுச்சொல்லை மாற்ற முயல்வோம்.
0: இந்தியாவில் தேர்தல் ஆணையர் பதவி விலக கோரி புதுடெல்லியில் இளையோர் தலைமையிலான கரப்பான் பூச்சி இயக்கத்தின் ஆயிரக்கணக்கான ஆதரவாளர்கள் போராட்டத்தை நடத்தினர். வாக்காளர் பட்டியலை திருத்தம் செய்யும் பணிகளில் முறைகேடு நிகழ்ந்ததாக கூறப்படுவதை அடுத்து அங்கு போராட்டம் வெடித்துள்ளது. மேலும் அரசாங்கம் மக்களின் குரலுக்கு செவிசாய்க்க வேண்டும் என்று ஆதரவாளர்கள் பதாகைகளை ஏந்தி முழக்கமிட்டு ஆரவாரம் செய்தனர். இந்த விவகாரத்தில் முறைகேடு நடந்ததாக கூறப்படுவதை தேர்தல் ஆணையம் மறுத்துள்ளது. இவ்வளை மத்திய டெல்லி முழுவதும் ஆயிரக்கணக்கான பாதுகாப்பு உறுப்பினர்கள் பணிக்கமர்த்தப்பட்டுள்ளனர். ஈரான் ஆதரவு பெற்ற ஹூதி கிளர்ச்சியாளர்கள் சவுதி அரேபியா மீது நடத்திய தொடர் தாக்குதல்களை தொடர்ந்து வளைகுடா நாடுகள் தங்களது பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்த வேண்டும் என ஐக்கிய அரபு சிற்றரசின் மூத்த அதிகாரி அன்வார் கார்காஷ் வலியுறுத்தினார். அந்த தாக்குதல் வட்டார பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ளதாக அவர் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து ஐக்கிய அரபு சிற்றரசு சவுதிக்கு தனது முழுமையான ஆதரவை வெளிப்படுத்தியுள்ளது. கடந்த சனிக்கிழமை சவுதியின் கிங் காலீட் பன்னாட்டு விமான நிலையத்தில் நடத்தப்பட்ட தாக்குதலில் 13 பேர் பலியான வேளை 300க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாக கார்காஷ் எக்ஸ் தளத்தில் இடுகையிட்டுள்ளார். யுக்ரைன் போர் விவகாரத்தில் மோஸ்கோவுக்கு தொடர்ந்து அழுத்தம் கொடுக்கும் வகையில் ஐரோப்பிய ஒன்றியம் புதிதாக குறைந்தது 1600 தனிநபர்களையும் அமைப்புகளையும் கருப்பு பட்டியலில் இணைத்துள்ளது. ரஷ்ய யுக்ரைன் போர் தொடங்கியதிலிருந்து ஐரோப்பிய ஒன்றியத்தின் கருப்பு பட்டியலில் மேற்கொள்ளப்பட்ட பெரும் நடவடிக்கையாக இது உள்ளதாக அந்த ஒன்றியத்தின் வெளியுறவு கொள்கை தலைவர் கஜா கலாஸ் கூறினார். அது மட்டுமின்றி ஐரோப்பிய ஒன்றியம் ரஷ்ய பொருளாதாரத்தின் மீது கட்டம் கட்டமாக சில தடைகளையும் விதித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். பிரான்சில் 130 உயர்நிலை பள்ளிகள் தொடர்ந்து மூடப்பட்டிருந்ததாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ள நிலையில் அண்மைய வாரங்களாக அங்கு நடத்தப்படும் போராட்டங்கள் அரையாண்டு விடுமுறைக்கு முன்னதாக தணியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே அவ்நகரில் 14 வயது மாணவன் இடைநிலை பள்ளி தலைமை ஆசிரியர் உட்பட ஓர் ஆசிரியரையும் வேட்டையாடும் துப்பாக்கியதால் சுட்டதைத் தொடர்ந்து காவல்துறை கைது செய்துள்ளது. விளையாட்டு: பின்லாந்து வந்தாவில் நடைபெற்ற ஆத்திக் பொது பூப்பந்து போட்டி. தேசிய ஆடவர் இரட்டையர் எரந்தாய் யாப் ராய் கிங் பட்டத்தை வெல்வதற்கு களத்தில் அவர்களிடையே வெளிப்பட்ட இணக்கம் பெரும் பங்களித்துள்ளது. ஏரனுடனான முதல் ஆட்டத்திலேயே இதுபோன்ற நல்ல புரிதலை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் என்று தாம் எதிர்பார்க்கவில்லை என்று ராய் கிங் ஒப்புக்கொண்டார். இந்த வெற்றிக்கு பின்னால் எந்தவொரு குறிப்பிட்ட ரகசியமும் இல்லை. மாறாக களத்தில் இறங்கிய உடனேயே சரியான வேகத்தை கண்டுகொண்டதாக அவர் கூறினார். நிறைவாக 2026 எகிப்து பொது ஸ்குவாஷ் போட்டி. தேசிய ஸ்குவாஷ் தாரகை சிவசங்கரி காலிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். அவர் பெல்ஜியத்தின் நிலே கிளிட்ஸை 11-5, 11-6, 11-8 என்ற நேரடி செட்களில் தோற்கடித்தார். இந்த ஆட்டம் 33 நிமிடங்களுக்கு நீடித்தது. காலிறுதி சுற்றில் சிவசங்கரி உபாசரணை நாட்டின ஃபேரோஸ் எபல்கேவுடன் பொருதுவார். புகைமூட்டம்: ஜோஹோர் மலாக்கா நெகிரி சிம்பிலான புத்ராஜயாவில் நாளை அனைத்து பள்ளிகளும் மூடப்படும். மலேசியாவும் ஜோர்டானும் உயர் தொழில்நுட்ப துறைகளில் ஒத்துழைப்பை விரிவுபடுத்த இணக்கம். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிர்வேலு. வணக்கம்.
2: வரலாற்றில் இன்று 1977 ஆண்டு இன்றைய நாளில் துண்டத்தோ ஹமாத் கோரோ இஸ்தான நகரவில் நடைபெற்ற அதிகாரப்படியான பதவியேற்பு நிகழ்ச்சியில் சபாவின் 5வது ஆளுநராக பொறுப்பேற்றுக் கொண்டார். நியமன கடிதத்தை மாமன்னர் துவான்கோ யஹ்யா பெத்ரா வழங்கினார். 1977 அக்டோபர் 10 நாள் காலமான துண்டத்தோ முகமது ஹம்ஜான் அப்துல்லாவுக்கு பதிலாக துண்டத்தோ ஹமாத் கோரோ இப்பதவிக்கு நியமிக்கப்பட்டார். மாநிலத்தின் மிக உயரிய பதவிக்கு நியமிக்கப்படுவதற்கு முன் அவர் அரசு பணியாளராக சேவையாற்றினார். சபா ஆளுநராக அவரது பதவிக்காலம் 1977 அக்டோபர் 12 நாள் முதல் 1978 ஆண்டு ஜூன் 25 நாள் வரை நீடித்தது. 53வது வயதில் பதவியில் இருந்த போதே அவர் காலமானார். அவருக்கு அடுத்து துன் முகமது அட்னான் ராபர்ட் ஆளுநராக நியமிக்கப்பட்டார்.
1: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rkip.gov.my

0: நேரம் 9:00.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இடம்பெறுவது திருக்குர்ஆன் விளக்க உரை. வழங்குபவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் முஹம்மது முபாரக் ரஷாதி.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذا قيل لهم آمنوا كما آمن الناس قالوا أنؤمن كما آمن السفهاء ألا إنهم هم السفهاء ولكن لا يعلمون صدق الله العظيم. சென்ற வாரம் சூரத்துல் பக்ராவுடைய 11வது வசனம் 12வது வசனம் இந்த வசனத்தின் அர்த்தத்தையும் விளக்கத்தையும் நாம் பார்த்தோம். இதில் நயவஞ்சகர்களுடைய 4வது செயலை அல்லாஹ் சொல்லி காண்பித்தான். அது என்ன? நயவஞ்சகர்கள் இந்த பூமியில் குழப்பம் செய்வார்கள், மக்களுக்கு மத்தியில் சமாதானத்தை அவர்கள் ஏற்படுத்த மாட்டார்கள், இரண்டு சமூகத்தாரை ஒற்றுமையில்லாமல் எப்படியாவது ஆக்கிவிட வேண்டும் என்பதில்தான் கவனம் செலுத்துவார்கள். இதுபோன்ற அந்த மோசமான செயலை பற்றி அல்லாஹு தஆலா தெளிவுபடுத்தி காண்பித்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸை உம்மு குல்சூம் ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஒரு மனிதர் இரண்டு சமூகத்தார்களுக்கு மத்தியில் ஒற்றுமையை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி நன்மையை நாடி சில சமயத்தில் பொய்கள் சொன்னால் கூட அது பொய்யாக ஆகாது என்று நபி அவர்கள் கூறியிருக்கிறார்கள் என்று உம்மு குல்சூம் ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஆக ஒரு சமூகத்தாரை ஒற்றுமையாக வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பொய்கள் கூட மார்க்கத்தில் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை இந்த ஹதீஸின் மூலம் நாம் தெரிந்து கொள்கிறோம். ஆனால் நயவஞ்சகர்கள் எப்படியாவது ஒரு சமூகத்தை பிரித்து அவர்களுக்கு மத்தியில் ஒற்றுமையில்லாமல் ஆக்குவதற்காக வேண்டி பல முயற்சிகள் செய்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த நயவஞ்சகர்களிடம் நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டால் கமா ஆமனன்னாசு காலு அனுமினு கமா ஆமனஸ்ஸுஃபஹாவு, உண்மை விசுவாசிகள் ஈமான் கொண்டதை போன்று நீங்களும் ஈமான் கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டால் அந்த மடையர்கள் ஈமான் கொண்டதை போன்று நாங்கள் ஈமான் கொள்ள வேண்டுமா என்று அவர்கள் கேட்பார்கள். அலா இன்னஹும் ஹுமுஸ்ஸுஃபஹாஉ வலாகில்லா யஅலமூன், அல்லாஹ் சொல்கிறான் நிச்சயமாக இவர்கள்தான் மடையர்கள், என்றாலும் அதை அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள் என்று சூரத்துல் பக்கராவுடைய 13வது வசனத்தில் அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். இந்த 13வது வசனத்தில் நயவஞ்சகர்களுடைய 5வது மோசமான செயலை சொல்கிறான். அந்த நயவஞ்சகர்கள் தங்களை உயர்வாக கருதுகிறார்கள், ஈமான் கொண்டவர்களை மடையர்களாக கருதுகிறார்கள். எப்பொழுது ஒரு மனிதர் தன்னை உயர்வாக கருதி அடுத்தவர்களை ஏளனமாக கருதுகிறார்களோ அப்பொழுது அந்த மனிதர் உயர்ந்த நிலையை விட்டும் தாழ்ந்த நிலைக்கு வந்து விடுவார். தன்னை விட பிற மனிதர்களை உயர்வாக கருத வேண்டும், பிற மனிதர்களை மதிக்க வேண்டும், அதுதான் உயர்ந்த தன்மையாக இருக்கிறது. அதற்கு மாறாக அடுத்தவர்களை ஏளனமாக நினைப்பது, குறைத்து மதிப்பிடுவது என்பது நல்ல செயல் அல்ல. இப்படிப்பட்ட மோசமான செயலைத்தான் நயவஞ்சகர்கள் செய்து கொண்டே இருந்தார்கள். இந்த நயவஞ்சகர்களிடத்தில், அதாவது ஈமான் கொண்டவர்களை தாழ்வாக நினைப்பதினால் அந்த நயவஞ்சகர்களிடத்தில் என்னென்ன செயல்கள் எல்லாம் வந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். அதாவது நயவஞ்சகர்கள் ஒருவருக்கு நன்மை ஏற்பட்டால் அதை தடுப்பதற்காக வேண்டி முயற்சி செய்வார்கள். அந்த நன்மை அவர்களுக்கு கிடைத்துவிடக் கூடாது என்பதில் கவனமாக இருப்பார்கள். ஒருவருக்கு துன்பம் ஏற்பட்டால் அதை பார்த்து மகிழ்ச்சி அடைவார்கள். இது நயவஞ்சகரிடத்திலே ஈமான் இல்லாத காரணத்தினால் இப்படிப்பட்ட செயல் அவர்களிடத்திலே வந்துவிட்டது. அதே போன்று ஈமான் இல்லாத காரணத்தினால் அவர்களிடத்திலே இருக்கக்கூடிய இன்னொரு மோசமான செயல், இறை வழிபாடு என்று வந்துவிட்டால் அதை கஷ்டமாக பாரமாக நினைப்பார்கள். தொழுகை மற்ற இபாதத்துகள் எதுவாக இருந்தாலும் சிரமமாக நினைப்பார்கள். அதை செய்வதற்கு அவர்கள் முயற்சியும் செய்ய மாட்டார்கள். அப்படி செய்வதற்காக வேண்டி வந்துவிட்டால் சோம்பல்தனமாக அவர்கள் நிற்பார்கள். காரணம், ஈமான் அவர்களிடத்திலே இல்லை. அந்த ஈமானை அவர்கள் தாழ்வாக நினைக்கிறார்கள். ஈமான் கொண்டவர்களையும் அவர்கள் தாழ்வாக நினைப்பதினால் இது போன்ற நிலை அவர்களுக்கு ஏற்படுகிறது. அடுத்து அந்த ஈமான் இல்லாத காரணத்தினால் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் அவர்கள் பொய் சத்தியம் செய்வார்கள், பொய் சாட்சிகள் சொல்வார்கள். உண்மையை அவர்களிடத்திலிருந்து எதையுமே வாங்க முடியாது. ஆக ஈமான் இல்லாத காரணத்தினால் அவருடைய செயல்களும் கெட்டு போய் விடுகிறது. ஈமான் உள்ளவர்களை இவர்கள் மட்டமாக கவனிப்பதினால் நிச்சயமாக அவர்களுடைய எல்லா வகையான செயல்களும் மோசமாக அமைந்து விடுகிறது. ஈமான் உள்ளவர்களுடைய செயலை பற்றி அல்லாஹு தாலா குரானிலே சொல்லுகிறான், யாருக்கு ஈமான் வலுவாக இருக்கிறதோ அவர்களுக்கு அல்லாஹுடைய உதவி கிடைக்கும். நிச்சயமாக அவர்களுக்கு வெற்றிக்கான வாசல்கள் திறந்து வைக்கப்படும். அவர்கள் வெற்றி கிடைத்த பிறகு மிகப்பெரிய நன்மையான விஷயங்கள் எல்லாம் அவர்களுக்கு ஏற்படும் என்பதை அல்லாஹு தாலா அழகாக குரானிலே சொல்லுகிறான். அல்லாஹு தாலா சூரத்துல் அன்பாலில் மிக தெளிவாக சொல்லுகிறான், நீங்கள் போரில் எதிரியின் கூட்டத்தாரை சந்தித்தீர்கள் என்று சொன்னால் உறுதியாக இருங்கள். இஸ்லாத்தை அழிப்பதற்காக எவர்கள் முயற்சிகள் செய்கிறார்களோ, எவர்கள் முஸ்லிம்களுக்கு நோவினை தருகிறார்களோ, அவர்களிடத்திலே போர் செய்ய வேண்டும் என்ற நிர்பந்தம் வந்துவிட்டால் அப்பொழுது உறுதியாக இருங்கள். நிர்பந்தம் இல்லை என்று சொன்னால் தேவையில்லாமல் போர் செய்ய தேவையில்லை. இப்படி நீங்கள் உறுதியாக இருந்தால் அல்லாஹுடைய உதவி உங்களுக்கு கிடைக்கும். இரண்டாவது, அல்லாஹுவை அதிகமான முறையில் நீங்கள் தியானம் திக்ருகள் செய்யுங்கள். வத்குருல்லாஹ கசீரன், திக்ர் செய்வது என்று சொன்னால் வெறும் சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் என்று ஓதுவது மட்டுமல்ல, எந்த காரியங்களை நாம் செய்தாலும் இது அல்லாஹுவிற்கு பிடித்தமானதா இல்லையா என்பதை கவனித்து செய்ய வேண்டும். இந்த காரியத்தை செய்தால் அல்லாஹுடைய கோபம் நமக்கு வராதா என்பதை கவனித்து செய்ய வேண்டும். அதுதான் திக்ராக இருக்கிறது. இப்படி அல்லாஹுவை நினைத்து எந்த காரியத்தை செய்தாலும் நிச்சயமாக வெற்றி இருக்கிறது என்று அல்லாஹு தாலா இந்த வசனத்திலே தெளிவுபடுத்துகிறான். அடுத்து மூன்றாவதாக அல்லாஹு தாலா சொல்கிறான், அல்லாஹுவிற்கும் ரசூலுக்கும் நீங்கள் கட்டுப்பட்டால் அல்லாஹுடைய உதவி உங்களுக்கு வந்துவிடும். அல்லாஹுவிற்கும் ரசூலுக்கும் ஒருவர் கட்டுப்பட ஆரம்பித்து விட்டால், அதை சந்தோஷமாக அவருடைய உள்ளத்திலே எடுத்துக்கொண்டால், நிச்சயமாக அவருடைய சொல்லும் செயலும் சரியாக இருக்கும். நிச்சயமாக தவறு நிகழ்வதற்கு வாய்ப்பு இருக்காது என்பதை நாம் உணர வேண்டும். நிச்சயமாக அவருடைய செயல்களில் தவறுகள் நிகழாவிட்டால் நிச்சயமாக அல்லாஹுடைய உதவி அவர்களுக்கு வரும். நான்காவதாக, வலா தனாஸ்அஉ ஃபதஃப்ஷலு வதஸ்ஹப ரீஹுக்கும், அல்லாஹுடைய உதவி உங்களுக்கு வர வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டால், முஸ்லிம்களே, உங்களுக்கு மத்தியிலே நீங்கள் கருத்து வேற்றுமை பிணக்குகள் கொண்டு நீங்கள் பிரிந்து விடாதீர்கள். அப்படி பிரிந்து விட்டால் உங்களுடைய கண்ணியம் என்பது நீக்கப்பட்டுவிடும். நீங்கள் ஒற்றுமையாக கருத்து வேற்றுமைகளை களைந்து நீங்கள் இணக்கமாக வாழ்ந்தால் நிச்சயமாக அல்லாஹுடைய உதவி என்பது உங்களுக்கு வரும். ஐந்தாவதாக அல்லாஹு சொல்கிறான், இன்னல்லாஹ மஅஸ்ஸாபிரீன், நிச்சயமாக அல்லாஹு பொறுமையாளர்களோடு இருக்கிறான். எவர்கள் ஈமானில் உறுதியாக இருக்கிறார்களோ, கஷ்டங்களையும் துன்பங்களையும் எவர்கள் சகித்துக் கொண்டு அல்லாஹுவின் பக்கமே நாடுகிறார்களோ, அவர்களோடு அல்லாஹு தாலா இருக்கின்றான். இந்த ஐந்து விதமான தன்மைகள் தான் முஸ்லிம்களிடத்திலே இருக்கும், உண்மை விசுவாசிகளிடத்திலே இருக்கும். இதற்காக வேண்டி அல்லாஹுடைய உதவி அவர்களுக்கு வருகிறது. இந்த ஐந்து விஷயங்கள் நயவஞ்சகர்களுக்கு மிகப்பெரிய பாரமாக இருக்கும். நயவஞ்சகர்கள் போருக்காக வேண்டி கிளம்பி வருவார்கள். இரண்டு சமூகத்தார்கள் சண்டையிட்டுக் கொண்டால் மெதுவாக அவர்கள் அங்கிருந்து நகர்ந்து ஓடி போய் விடுவார்கள். தங்களுடைய உயிரை அவர்கள் பாதுகாக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். அல்லாஹுவை அவர்களும் நினைக்க மாட்டார்கள், நினைப்பவர்களையும் மடையர்கள் என்று நினைப்பார்கள். அதே போன்று கருத்து வேற்றுமையை எப்படியாவது ஏற்படுத்த வேண்டும், அல்லாஹுவிற்கும் ரசூலுக்கும் கட்டுப்படக்கூடாது என்ற விஷயத்தில் அவர்கள் கவனமாக இருப்பார்கள். துன்பங்கள் வந்துவிட்டால் ஏதோ பெரிய ஆபத்துகள் வந்ததை போன்று அவர்கள் நடு நடுங்கி விடுவார்கள். இதுதான் நயவஞ்சகருடைய செயலாக இருக்கிறது. இந்த செயலின் காரணமாக நயவஞ்சகர்கள் ஒருபோதும் ஈமான் கொள்ளாமல் மோசமான நிலைக்கு வந்து விடுகிறார்கள். எந்த ஒரு விஷயத்தையும் அவர்கள் கவனமாக கேட்க மாட்டார்கள், செய்யவும் மாட்டார்கள். அல்லாஹு தாலா அத்தியாயம் 8 20வது வசனத்திலே சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு அதீஉல்லாஹ வரசூலஹு, ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹுவிற்கும் ரசூலுக்கும் நீங்கள் கட்டுப்படுங்கள். வலா தவல்லவ் அன்ஹு வ அன்தும் தஸ்மஊன், நீங்கள் கேட்டுக் கொண்டிருக்கும் நிலையிலே அவரை நீங்கள் புறக்கணித்து விடாதீர்கள். நபி அவர்கள் ஒரு விஷயத்தை சொன்னால் கவனமாக காது கொடுத்து கேட்க வேண்டும். அப்படி கேட்கும் பொழுதே உங்களுடைய கவனத்தை திருப்பிவிட வேண்டாம். ஒழுங்காக செவிதாழ்த்தி நல்ல முறையில் நீங்கள் கேட்க வேண்டும் என்று அல்லாஹு சொல்கிறான். இது முஸ்லிம்களுடைய பண்பாக இருக்கிறது. நயவஞ்சகர்கள் என்ன செய்வார்கள்? காது தாழ்த்தி அதை கேட்க மாட்டார்கள், பிறகு அதை உணரவும் மாட்டார்கள். இதன் காரணமாக நயவஞ்சகர்களுக்கு அல்லாஹுடைய உதவி ஒருபோதும் வராது, அல்லாஹுடைய வெற்றி ஒருபோதும் வராது. அல்லாஹுடைய வெற்றி வருவதற்கு ஒரு ஆறு விதமான காரணங்கள் இருக்கிறது. ஒன்றாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலைமைத்துவத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள், கட்டுப்படுவார்கள். எந்த சமூகம் ஒரு தலைமைத்துவத்திற்கு கட்டுப்படுகிறதோ நிச்சயமாக வெற்றியுடைய அந்த வழிகளில் அவர்கள் செல்கிறார்கள். இரண்டாவது, அல்லாஹுவின் உதவியை நம்பிக்கை வைத்தல். முஸ்லிம்கள் அல்லாஹுடைய உதவியை நம்பிக்கை வைப்பதினால் இக்கட்டான பல போர்களுடைய சமயத்தில் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு உதவிகளை செய்திருக்கிறான். மூன்றாவது, அல்லாஹ்விடத்திலே தூய்மையான முறையில் முஸ்லிம்கள் பிரார்த்தனை செய்வார்கள், அதன் காரணமாக அல்லாஹு தஆலா அவர்களுக்கு வெற்றியை தருகிறான். நான்காவது, தியாக உணர்வு என்பது அதிகமான முறையிலே முஸ்லிம்களிடத்திலே இருந்தது. சஹாபாக்களிடத்திலே தியாக உணர்வு எந்த அடிப்படையில் இருந்தது என்று சொன்னால், ஒரு சஹாபிக்கு உயிர் பிரியக்கூடிய நேரத்திலே தண்ணீர் தேவைப்பட்டது. அந்த சமயத்திலே இன்னொரு சஹாபி தண்ணீர் என்று சப்தமிட்டவுடன் தன்னுடைய அந்த தண்ணீர் தேவையை கூட அவர் தடுத்து கொண்டு அவருக்கு தண்ணீரை நீங்கள் கொடுங்கள் என்று சொன்னார்கள் என்று சொன்னால், அந்த சஹாபாக்களுடைய தியாகம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? இந்த தியாக உணர்வின் காரணமாக அல்லாஹு தஆலா முஸ்லிம்களுக்கு வெற்றியை கொடுத்தான். அதே போன்று ஐந்தாவதாக, அல்லாஹுவின் மீது அபரிவிதமான உதவியை எப்பொழுதும் முஸ்லிம்கள் நாடுவதினால் பல போர்களில் பல சமயங்களில் வானவர்களை வைத்து முஸ்லிம்களுக்கு அல்லாஹு தஆலா உதவிகளை தந்திருக்கிறான். ஆறாவதாக, முஸ்லிம்கள் தங்களுடைய உயிரை காட்டிலும் அவர்கள் இந்த இஸ்லாத்தை பாதுகாக்க வேண்டும், உண்மையாக இருக்க வேண்டும், ஷஹாதத்தை நாட வேண்டும் என்ற விஷயத்தில் அவர்கள் கவனமாக இருப்பார்கள். அதன் காரணமாக அல்லாஹு தஆலா அவர்களுக்கு வெற்றியின் வாசல்களை திறந்து வைத்திருக்கின்றான். இதற்கு நேர் மாற்றமாக நயவஞ்சகர்கள் இருப்பார்கள், அதன் காரணமாக எந்த ஒரு வெற்றியும் அவர்களுக்கு கிடையாது, அவர்களுக்கு கேடுதான் வந்திருக்கிறது என குர்ஆனில் பல இடங்களில் அல்லாஹு தஆலா சொல்லி காண்பிக்கிறான். அதே போன்று உண்மை விசுவாசிகள் அல்லாஹுவை சார்ந்து இருந்ததினால் அல்லாஹுடைய உதவி கிடைத்தது. இதனால் என்ன பாதிப்புகள் அவர்களுக்கு வந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். முஸ்லிம்களுக்கு அல்லாஹு தஆலா மிக பகிரங்கமான முறையில் பல போர்களில் வெற்றியை கொடுத்திருக்கிறான். குறிப்பாக பத்ரு போருடைய சமயத்தில் அல்லாஹு தஆலா மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து அவர்களை தலை நிமிர்ந்து நடக்க செய்தான். இரண்டாவதாக, மிகப்பெரிய வளர்ச்சியை இஸ்லாத்தில் அல்லாஹு தஆலா ஏற்படுத்தினான். மூன்றாவதாக, முஸ்லிம்களுடைய நம்பிக்கை, அதாவது முஸ்லிம்களின் மீது மக்களுக்கு அதிகமான நம்பிக்கை என்பது ஏற்பட்டது. நான்காவது, மதினமா நகரத்தில் மிகப்பெரிய செல்வாக்கு என்பது முஸ்லிம்களின் மீது ஏற்பட்டது. அதே போன்று உலக முழுவதும் முஸ்லிம்களின் மீது நல் மதிப்பும் ஏற்பட்டது. ஐந்தாவதாக, அறியாமைகள் அனைத்தும் வீழ்த்தப்பட்டது. ஆக முஸ்லிம்களுக்கு அல்லாஹு தஆலா உதவியும் செய்தான், வெற்றியையும் கொடுத்தான். அதன் காரணமாக இது போன்ற நல்ல விளைவுகள் எல்லாம் ஏற்பட்டிருக்கிறது என்பதை நாம் கவனிக்கிறோம். ஆனால் இந்த நயவஞ்சகர்கள் சதாவும் முஸ்லிம்களை எதிர்த்து அவர்களை மடையர்களாக இவர்கள் பார்ப்பதினால் நிச்சயமாக எந்த ஒரு உதவியும் இவர்களுக்கு இல்லை. இவர்கள் மிக மோசமான நிலைக்குத்தான் சென்றார்கள் என்பதைத்தான் அல்லாஹு தஆலா இந்த வசனத்தின் மூலம் சொல்லி காண்பிக்கிறான். ஆனால் மோசமான நிலையில் இருக்கிறோம் என்பதை கூட அவர்கள் அறியாததுதான் இன்னும் வேடிக்கையாக இருக்கிறது. இந்த நயவஞ்சகர்களுடைய மோசமான செயலை விட்டும் அல்லாஹ் நம் அனைவர்களையும் பாதுகாக்க வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்து.
1: நேயர்களே, இதுவரை திருக்குர்ஆன் விளக்க உரை கேட்டீர்கள். வழங்கியவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் முகமது முபாரக் ரஷாதி.
3: தயாரிப்பு அப்துல் கனி. ஹேஷ்டாக் பெஞ்ஞாரான் ஜாக்கின்.
4: நீங்கள் எஃப்எம் இளமை புதுமை இனிமை.

ஒரு விளக்கு ஏற்றப்படும் போது இருள் மட்டும் அகற்றப்படுவதில்லை, உள்ளத்தில் நம்பிக்கையும் உருவாகிறது. ஓர் ஆசை, ஓர் எதிர்பார்ப்பு, ஆயிரம் விளக்குகள், ஓர் ஆயிரம் நம்பிக்கைகள், உள்ளமும் இல்லமும் புது ஒளியால் பிரகாசிக்கட்டும். மின்னலுடன் நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம். #மின்னல் தீபாவளி 2026

0: என்ன
1: தீபாவளி ஆசை சொல்லுங்க பாப்போம்.
0: ஆசை என்னன்னா, இந்த ட்ரிப்ல இன்னைக்குமே நான் முறுக்கு சொல்றதெல்லாம் ரொம்ப பரவி, வீட்டுல முறுக்கு எல்லாம் செய்ய மாட்டேன், வசதி இல்ல. சரி, இந்த வருஷம் நல்லா சிறப்பா செஞ்சுட்டு அடுத்த வருஷம் பையனுக்கு வந்து கல்யாணம் வைக்கலான்னு இருக்கோம். சோ சிறப்பா வீடு எல்லாம் வாங்கியிருக்காரு, எல்லாம் சிறப்பா செஞ்சு நல்லபடியா அவர் நல்லா வாழ்ந்து நல்லா சிறப்பா இந்த வருஷம் தீபாவளி ஒரு நினைப்பா இருக்கிறதுக்கு என்னோட இது.
1: முறுக்கு மட்டும் இல்ல, நிறைய வகையான பலகாரங்கள். நல்ல பலகாரம் செய்வீங்களா?
0: பிஸ்கட் செய்வேன், முறுக்கு எல்லாம் செஞ்சு பழக்கம் இல்ல. சரி, இதுக்கு மேல செய்யுமே, வரவங்களும் நல்லா பழகிக்குவாங்க.
1: இந்த பிஸ்கட் சாராங் செமோட்னு ஒரு விஷயம் இருக்கு, இதை செஞ்சிருக்கீங்களா நீங்க?
0: பிஸ்கட்
1: சாராங் செம்மோட், எறும்பு புத்து பிஸ்கட்.
0: எல்லாரும்

0: ஹலோ மின்னல், வணக்கம்.
1: வணக்கம் சுசி அவர்களே, சொல்லுங்க சுசி, என்ன தீபாவளி ஆசை இந்த வருடம் உங்களுக்கு?
0: இது வந்து இந்த வருஷம் தீபாவளி ரொம்ப சந்தோஷமான தீபாவளி, இரட்டைப்பு தீபாவளி.
1: என்னாச்சு?
0: ஒரு பக்கம் வந்து பேரம் பிறந்து ஒரு மாசம் பாட்டி வீட்டுக்கு முத முத விருந்தாளியா வர்றாரு ஜோஹர்ல இருந்து. ரெண்டாவது மருமகள்லாம் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க, எப்பமா போறீங்க மார்க்கெட்டுக்கு, நாங்களும் வரோம், என்னென்ன வாங்கணும் அந்த லிஸ்ட் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. அது ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கு. மூன்றாவது வந்து மகளை வந்து பெண் பார்த்து நிச்சயதார்த்தம் செய்யப்படுறாங்க 11th March 11th. அது இன்னும் ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கு. குடும்பத்தோட எல்லாரும் குதூகலமா இருந்து அந்த ஒரு பெரிய சிறப்பை வந்து செய்ய போறோம்னு.
1: சரி, இவ்வளவு மகிழ்ச்சிகள் இந்த தீபாவளிக்கு வந்து உங்களுக்கு நிறைஞ்சிருச்சு, ஆனா ஏதாவது ஒரு ஆசை இருக்கும்ல, அது என்ன ஆசை? அதை தானே நீங்க பகிர்ந்துக்கணும்.
0: என்ன ஆசைன்னா, எல்லாருமே வந்து அவங்கவுங்க ஒரு சமையல் செய்ய போறாங்கன்னு சொல்றாங்க, நீங்க அமைதியா உட்காருங்கம்மான்ட்டாங்க. நீங்க
1: அதாவது சமையக்கட்டு பக்கம் வேலை இல்லாம இருக்கணும், அதுதான் ஆசையா இருந்திருக்கு, அது இந்த வருடம் நிறைவேற போகுது.
0: ஆமாங்க ஐயா, ரொம்ப நன்றியா இருக்கு எல்லாத்துக்குமே. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது இந்த வருஷம்.
1: சரி, நீங்க சொல்லுங்க, இத்தனை வருடமா வந்து இவ்வளவு சமைச்சிருப்பீங்க நீங்க தீபாவளிக்கு, இந்த வருடம் உங்களுக்கு பிடித்த ஏதாவது உங்க வீட்டுல வந்து உங்களுக்கு சமைத்து கொடுக்கணும் அப்படின்னா என்ன ஒரு உணவை சொல்லுவீங்க நீங்க?
0: எனக்கு பிடிச்ச சமையல் வந்து ஆட்டரிசி கரைச்சல்.
1: நல்லா காரசாரமா இருந்தா பிடிக்குமா உங்களுக்கு? எப்படி?
0: ரொம்ப காரசாரமா நல்லா தோசையோட சாப்பிடணும். மக மருமக சொன்னாங்க, நான் சமைக்கிறோமா, நீங்க பக்கமே வராதுங்க பின்னால பக்கம் அப்படின்னு.
1: நிறைவேறணும் அது தீபாவளி அன்னைக்கு காலையில கூட சட்னியும் சேர்த்துக்குங்க என்னோட மகிழ்ச்சிக்காக, ஏன்னா நான் வருட வருடம் அப்படிதான் சாப்பிடுவேன்.
0: சரிங்க ஐயா, உங்களை சொல்லியே நான் செய்ய சொல்றேன்.
1: சரி சரி,
0: கேட்டிருந்தாங்க,
1: என் பேரையும் சேர்த்துக்குங்க. அந்த 1000 ஆசையோட 1001 ஆசையா இதையும் சேர்த்துக்கணும் நீங்க.
0: நன்றியா,
1: ரொம்ப மகிழ்ச்சிமா. நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம், சிறப்பான தீபாவளியா கொண்டாடுங்க.

0: முன்பெல்லாம் வேலை முடிந்து வீட்டுக்கு போகும்போது மழை வந்துட்டாலே ஐயோ மழையா அப்படின்னு இருக்கும். இப்ப ஆனா மழை வந்தா ஆஹா மழையா அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏன்னு பார்த்தோம்னா அந்த புகை மூட்டத்துக்கு மழை வருவதுதான் அப்பப்ப ஆறுதலா இருக்கு இல்லையா. மழை அப்படின்ற சொல்லில் ஆரம்பிக்கும் பாடல்களை இரவு 10 மணி வரை கேட்டுட்டு இருக்கோங்க. சரி, அடுத்து நம்ம கூட பாரிட் புந்தாரிலிருந்து சுபிதா இணைஞ்சிருக்காங்க, அவங்க கிட்ட பேசுவோம். இந்த வருஷம் தீபாவளிக்கு சுபிதாவின் ஆசை என்னவோ,
1: இந்த வருஷம் நான் வந்து எஸ்டிஎம்ல மார்க் எடுத்து அம்மா அப்பாக்கு நல்ல பேர் எடுத்து கொடுக்கணும்.
0: இந்த தேர்வும் வருது தீபாவளியும் வருது, எப்படி தீபாவளிய வந்து முழுசா மகிழ்ச்சி அவங்களால கொண்டாட முடியுமா, இல்ல வந்து அப்படியே படிச்சுக்கிட்டு தேர்வுக்கு தயார்படுத்திட்டு ஒரு மாதிரி அலைச்சலா இருக்குமா உங்களுக்கு?
1: தேர்வுக்கு கூழாங்கட்டி பண்ணிக்கிட்டு 2-3 வாரமா உடம்பு சரியில்ல, அதனால நான் வீட்டுலதான் வீட்டுல ரிவிஷன் பண்ற டீச்சர் என்னென்ன டாபிக் என்னென்ன
0: பரீட்சை வந்து எப்ப ஆரம்பிக்குது உங்களுக்கு?
1: 11 மாசம் 23
0: கண்டிப்பா கவனம் செலுத்தணும். நீங்க பயிற்சி எல்லாம் நல்லபடியா எடுத்துக்கோங்க, தேர்வுக்கு நல்ல வகையா செய்யுங்க, தீபாவளியையும் மகிழ்ச்சியா கொண்டாடணும். மழை அப்படின்ற சொல்லில் ஆரம்பிக்கும் ஏதாவது பாடல் விரும்பி கேட்கணும் நீங்க.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 10 மணி செய்திகளுடன் முனைவர் சிவம் தமிழ்ச்செல்வம். துணை பிரதமர் டத்தோஸ்ரீ டாக்டர் அகமது சஹீத் அமிடி சீனா சென்றடைந்தார். வர்த்தகம், முதலீடு, தொழில்நுட்பம், நுட்ப திறன் கல்வி, திபெத் ஆகிய துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டு இன்று தொடங்கி 5 நாட்களுக்கு அவர் அந்நாட்டிற்கு பயணம் மேற்கொண்டுள்ளார். பெய்ஜிங் பன்னாட்டு விமான நிலையத்தில் உள்ளூர் நேரப்படி மாலை 6:20 அவர் தரையிறங்கினார். 2022 நவம்பரில் துணை பிரதமராக பதவியேற்ற டாக்டர் அகமது சஹீத் அந்நாட்டிற்கு மேற்கொள்ளும் 3வது பயணம் இதுவாகும். சமூக ஊடக செல்வாக்காளர்கள் இனம், மதம், அரசர், 3R தொடர்பான விவகாரங்களை உள்ளடக்கமாக பயன்படுத்தி ஆதாயம் தேட வேண்டாம் என்று ஒற்றுமை துணை அமைச்சர் ஆர் யுனேஸ்வரன் வலியுறுத்தியுள்ளார். இதுபோன்ற உள்ளடக்கங்கள் சமூக நல்லிணக்கத்தை சீர்குலைப்பதோடு ஒற்றுமைக்கு ஊறு விளைவிக்கும் என்று அவர் சுட்டிக்காட்டினார். பஹாங் மக்கள் அனைவரும் வெளிப்புற நடவடிக்கைகளை குறைத்துக் கொள்ளுமாறு மந்திரி பசார் டத்தோஸ்ரீ வான்டோஸ்ரீ வான் இஸ்மாயில் வலியுறுத்தியுள்ளார். மேலும் திறந்த வெளியில் குப்பைகளை எரிப்பதை தவிர்க்க வேண்டும் என்றும் முகக்கவரியை அணியுமாறும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் அவர் அறிவுறுத்தினார். இந்தியா புதுடில்லியில் போராட்டங்கள் நடத்துவதற்கான முதன்மை இடமாக இருக்கும் ஜந்தார் மந்தார் இனி போராட்ட தளமாக அங்கீகரிக்கப்படாது என்று காவல்துறை அறிவித்துள்ளது. அதற்கு மாற்றாக ராம்லீலா, புராரி, கிழக்கு டெல்லியில் உள்ள சிபிடி திடல்கள் ஆகிய 3 இடங்களில் போராட்டம் நடத்த அனுமதி வழங்கப்படும் என்று அது மேலும் கூறியது. பாகிஸ்தான் கைபர் பக்துன்வா வட்டாரத்தில் ஆளுநர் ஆட்சி செயல்படுத்தப்பட்டதைத் தொடர்ந்து முதலமைச்சர் சோஹைல் அஃப்ரிடியும் அந்த வட்டார அமைச்சரவை உறுப்பினர்கள் சிலரும் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். சட்ட நடவடிக்கைகளை எதிர்கொள்ளும் தெஹ்ரிக் இன்சாஃப் கட்சியைச் சேர்ந்த தலைவர்கள் மீது அதிகாரப்படியான குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடத்தப்படும் என்று உள்துறை அமைச்சர் தலால் சௌத்ரி கூறினார். விளையாட்டு, ஷங்காய் மாஸ்டர்ஸ் டென்னிஸ் போட்டி 3வது சுற்றில் பெல்ஜியத்தின் ஜீசாவர்க்ஸ் ஸ்பெயினின் கார்லோஸ் அல்கராஸை வீழ்த்தி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளார். உலகத்தர வரிசையில் 39வது இடத்தில் உள்ள வர்க்ஸ் 7-5, 7-6 என்ற நேர் செட்களில் 3ம் நிலை ஆட்டக்காரரான அல்கராஸை தோற்கடித்தார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிர்வேலு. வணக்கம்.

செய்திகளுக்கு பிறகு மீண்டும் இணைக்கின்றோம் காற்றின் மொழியில். சரிங்க, திங்கட்கிழமையில இரவு மணி 4 நிமிடங்கள் ஆகிட்டாலே எப்போதும் ஒரு தலைப்போட வருவோம் இல்லையா. இன்றைய தலைப்பு என்னன்னு பார்த்தோம்னா ரொம்ப எளிமையான ஒரு தலைப்பு தான், நிறைய கதைகள் கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. பள்ளிக்காலத்தில் உங்களுக்கு கிடைக்க பெற்ற மறக்க முடியாத தண்டனைகள் என்ன? நிறைய நினைவுகள் இருக்கும் உங்களுக்கு. இந்த ஒரு நாள் இங்கே ஆசிரியர் இந்த தண்டனை கொடுத்தாங்க, என்னால் மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்கிட்ட நீங்கள் சொல்லிட்டு இருப்பீங்க இந்த கதைகள்லாம். அந்த மாதிரி கதைகளை எங்களுக்கு அழைச்சு நீங்கள் சொல்ல போகிறீங்க. அழைக்க வேண்டிய எண்கள் 0-3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8. கதையோடு சேர்த்து இந்த தீபாவளிக்கான ஆசையையும் நீங்கள் எங்களுக்கு கூடவே சொல்லலாங்க. முதல் பாடல் பெனி டயால் மற்றும் சின்மயி வராங்க. இதோ

0: புது நமது வரவு செலவு திட்டம்.
1: அரசாங்கம் 2027 பட்ஜெட் இப்பதான் வெளியிட்டு இருக்காங்க. இதுல நிறைய நல்ல திட்டங்கள் இருந்தாலும் முக்கியமா எனக்கு நல்லதாக படுகிறது வந்து மினிமம் வேஜ் என்பது. போன ஆண்டு வரை மினிமம் வேஜ் 1700 வெள்ளியாக இருந்தது. இந்த 2027 பட்ஜெட்டில் அதை 2000 உயர்த்தி இருக்கிறார்கள். இது வந்து இளைஞர்களுக்கும் புதிதாக வேலைக்கு வருபவர்களுக்கும் மிகுந்த சன்மானமாக இருக்கும். ஏன்னா இப்ப இருக்கிற விலைவாசிக்கு 1700 வெள்ளி ரொம்ப உதவியாக இருக்காது, ரொம்ப பேர் கஷ்டப்படுறாங்க. அதே நேரத்தில் இந்த திட்டத்தின் கீழ் அரசாங்கம் சிறிய நடுத்தர நிறுவனங்களையும் கருத்தில் கொண்டு அவர்களுக்கு விலக்களித்துள்ளது. ஆக இந்த மினிமம் வேஜ் உயர்வு பெரிய நிறுவனங்களுக்கு மட்டுமே செயல்படுத்த வேண்டும் என்ற உத்தரவு பலருக்கும் நன்மையாக முடியும் என்று நினைக்கிறேன்.
0: #BelongJawan2ReBudoPluTujo #ApakitaDapat

0: இந்த தலைப்புங்க, அதாவது வந்து இந்த பள்ளி காலத்துல நீங்க பெற்ற மறக்க முடியாத தண்டனைகள், இது என்னன்னா, நான் கல்லூரி படிக்கும் போது எனக்கு ஒரு நண்பர் இருந்தாரு, கிஷன் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் வந்து சொல்லுவாரு ஒரு கதை. அவரு பள்ளி படிக்கும் போது, அதாவது ஆரம்ப பள்ளியில பெற்ற ஒரு தண்டனையை பத்தி, அந்த கதையை கேட்டாலே சிறப்பு சிறப்பா வரும், அதை பத்தி நினைச்சா கூட சிறப்பு சிறப்பா வரும். சரி, இன்னைக்கு தலைப்பும் இப்படி இருக்கு இல்லையா, அதனால நம்ம நண்பரை தொடர்பு கொண்டு அவர்கிட்டயே பேசிடலாம் அப்படின்னு. அந்த நான் தெரிஞ்சுக்கிட்ட அந்த கதையை வந்து நீங்களும் தெரிஞ்சுக்கணும், யாம் பெற்ற இன்பம் நீங்களும் பெற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அழைச்சிருக்கோம். வணக்கம் கிஷன்.
1: வணக்கம். வணக்கம் பிரவீன்.
0: வணக்கம். அதாவது சந்திச்ச அந்த முதல் வாரத்துல தான் இந்த மாதிரி வாங்க போங்க அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டோம், அதுக்கு பிறகு ரொம்ப வருடம் கழித்து இப்பதான் வாங்க போங்கன்னு பேசிக்கிறோம் போல.
1: ஆமா ஆமா, அந்த தொலைபேசியின் மரியாதை நிமித்தமாக பேசியிருக்க,
0: வானொலி மரியாதை நிமித்தமாக. சரி சரி, அந்த கதையை சொல்லுங்க, நம்ம நேயர்கள் கூட பகிர்ந்துக்குங்க.
1: அதாவது இது வந்து நம்ம மிந்தி யூபிஎஸ்ஆர் படிச்சிருந்த டைம், அப்ப வந்து யூபிஎஸ்ஆர், சோ வந்து இந்த மிட்டமா இல்லாட்டி யூபிஎஸ்ஆர் தெரியல, அந்த எக்ஸாமினேஷன் வந்து சயின்ஸ் சப்ஜெக்ட், ஸ்பெசிபிக்கா சயின்ஸ் சப்ஜெக்ட் வந்து எங்க கிளாஸ்லயே ஒரே ஒரு ஆள் தான் ஏ எடுத்திருந்தாங்க.
0: சரி,
1: மத்தவங்க எல்லாருமே வந்து பிசி அப்படிதான் எடுத்தோம். இந்த விஷயம் வந்து தலைமை ஆசிரியருக்கும் போயிருச்சு, அவங்க வந்து உடனே விதிட்டு கொண்டாங்க. கிளாஸ்ல வந்து அந்த ஏ எடுத்தவங்க தவிர மத்தவங்க எல்லாருமே எழுச்சி நின்னுக்கணும். இப்ப அதுல என்னன்னா வந்து எல்லாருமே ஒரு கொஞ்சம் கூட குறவா எடுத்திருந்தாங்க, ஆனா என்னோட வந்து நானும் இன்னொரு ஃப்ரெண்டும் வந்து 78 எடுத்திருந்தோம்.
0: 78
1: 78 இன்னும் வந்து 2 mark தான் வந்து நம்ம வந்து ஏ எடுக்கிறது. சோ நான் வந்து ஒரு நம்பிக்கையில இருந்தேன், நமக்கு வந்து கொஞ்சம் ஊக்கம் மோட்டிவேஷன் கொடுத்துட்டு விட்டுருவாங்க, மன்னிச்சிருவாங்க. சோ வந்து அவங்க ஒரு கிளாஸே சுத்தினாங்க, எல்லாரோட ரிசல்ட்டையும் பாத்துட்டு ஒரு சின்ன அந்த ரோத்தன் வச்சிருந்தாங்க. சோ வந்து அவங்க பனிஷ்மெண்ட்காக ஒரு அடி அடிச்சாங்க, யார் யார் ஏ எடுக்குது அவங்க எல்லாரையும் பார்த்து பேசிட்டு அடிச்சுட்டு கடைசியா எங்க கிட்ட வந்தாங்க. ஏன்னா நாங்க முன்னுக்கு உட்காந்துருப்போம், சோ நானும் என் ஃப்ரெண்டுமே பக்கத்து பக்கத்துல தான் உட்காந்துருப்போம், அந்த 78 எடுத்த இன்னொரு ஃப்ரெண்டு. சோ வந்து எங்க தாளை பார்த்தாங்க, பாத்துட்டு என்ன கடுப்பானாங்கன்னு தெரியல. அந்த 2 mark வந்து நாங்க மிஸ் பண்ணிட்டோன்னு எல்லாருக்கும் 1 அடிதான் விழுந்துச்சு, எங்களுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா 1 அடியா விழுந்துச்சு. இது வந்து நீங்க அடுத்தவாட்டி மறந்துட கூடாதுன்றதுக்காக அந்த ஒரு அடியை சொல்லிட்டு கொடுத்தாங்க, எக்ஸ்ட்ரா 1 அடிச்சுட்டு அது திரும்ப ஞாபகப்படுத்திதான் எங்களை அடிச்சாங்க.
0: அதாவது இதுக்கு ஒன்னும் குறைவான மதிப்பெண்களே வந்து எடுத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு எண்ணம் வந்திருக்கும் உங்க ரெண்டு பேத்துக்கும், அந்த மாதிரியான ஒரு கதை இல்லையா?
1: ஆமா ஆமா, ஆரம்பத்துல அந்த 2 mark எடுத்திருந்தா 80 A எடுத்திருக்கலாம்னு தோணுச்சு. அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் 2 mark இன்னும் குறவே எடுத்திருந்தாங்க.
0: இந்த கதையை கேட்டப்ப என்ன சிறப்பு வந்துச்சோ அதே சிறப்பு தான் பல வருடங்களுக்கு பிறகு எனக்கு வருது. ரொம்ப நன்றி கிஷன் இந்த கதையை பகிர்ந்து கொண்டதுக்கு. நேயர்களே, இந்த மாதிரி மறக்க முடியாத தண்டனைகள் உங்களுக்கும் கிடைத்திருக்கும் இல்லையா, அந்த தண்டனைகளை பற்றி தான் நீங்க அழைத்து எங்ககிட்ட பேச போறீங்க. அழைக்க வேண்டிய எண்கள் 0-3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8. சரி நண்பா, அதாவது தீபாவளி ஆசைகள், 1000 நேயர்கள் 1000 ஆசைகள், காற்றின் மொழியில நம்ம தொடர்பு கொண்ட எல்லாருமே வந்து அவங்க ஆசையை சொல்லிட்டு இருக்காங்க, நீங்களும் சொல்லணும் நண்பா.
1: இது வந்து நம்மளோட ஆசைன்றத விட இது நம்ம மிந்தி ரூட்டீனா செஞ்சுக்கிறதுதான், அதாவது உறவினர் வீட்டுக்கு போறது. இப்போ வந்து என்ன சொல்லுவோம், நேருக்கு நேரா இன்னும் பேசி பழகிக்கிறதுக்கான வாய்ப்பு இப்ப ரொம்ப குறைஞ்சிருச்சு. சோ இந்த வருஷம் வந்து நம்ம அதை தவற விட்ட விஷயத்து, போன வருஷம் பாக்காதவங்க இல்ல இது வரைக்கும் ரொம்ப நாள் பாக்காதவங்க அந்த எல்லாம் திரும்ப ஒருடி.
0: ரொம்ப நன்றி கிஷன், கதையை பகிர்ந்துகிட்டதுக்கும் அந்த ஆசையை சொன்னதுக்கும் மீண்டும் சந்திப்போம்.
1: ரொம்ப நன்றி, மீண்டும் சந்திப்போம்.
0: தீபாவளி வாழ்த்து உங்களுக்கும்.

0: புகை மூட்டம் குறித்த விழிப்புணர்வு வழங்குகின்றார் காஜாங் மருத்துவமனையைச் சேர்ந்த டாக்டர் நாகலட்சுமி.
1: நம்ம உடல் வந்து நமக்கு அடிக்கடி சில சிக்னல் அறிகுறிகளை கொடுக்கும், அதை வந்து நம்ம அலட்சியம் செய்யக்கூடாது. உதாரணமாக கண்ணெரிச்சல், தொடர்ச்சியான இரும்பல், தொண்டை வலி அல்லது மூச்சு திணறல் இருந்தால் கவனியுங்கள். குறிப்பா அஸ்மா, சிஓபிடி இப்படி உள்ள நோயாளிகள் வந்து மருத்துவர்கள் கொடுக்கும் இன்ஹேலர்ஸ் இருக்கும், அதை வந்து என்னைக்குமே நம்ம அருகாமையில் வச்சிருக்கணும். ஏன்னா இவங்களுக்கு வந்து அடிக்கடி அட்டாக் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இப்படி உங்களுக்கு அட்டாக் வந்து உங்களுடைய யூஸ்வலா பாய்க்கக்கூடிய இன்ஹேலர்ஸ் ஒரு முறை பயன்படுத்துங்க, இருமுறை பயன்படுத்துங்க. எந்த நிவாரணம் கிடைக்கலையா தயங்காமல் மருத்துவமனைக்கு உடனே செல்லுங்கள். இயற்கை பேரிடர் தவிர்க்க முடியாதது, ஆனால் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம். நன்றி.

0: வணக்கம் சார், மதிலட்சுமி பேசுறேன், திருமான்ல இருந்து கூப்பிட்டுருக்கேன்.
1: மகிலாஷினி, நீங்க சார்ன்னு எல்லாம் கூப்பிட வேணாம், பிரவீன்னே கூப்பிடலாம். சரி, அந்த மறக்க முடியாத தண்டனை என்ன?
0: ஓகே, நான் வந்து ஸ்டாண்டர்ட் 1 படிக்கும் போது கொஞ்சம் இல்ல ரொம்பவே டாக்கட்டிவ்லா, குட் ஸ்டூடண்ட், ஆனா கொஞ்சம் டாக்கட்டிவ்லா,
1: அதாவது பேசிட்டே இருப்பீங்க.
0: ஆமா சார், பேசிட்டே இருப்பேன். சோ டீச்சர் என்ன பண்ணுவாங்க, நல்லா ஸ்கோர் பண்ண பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து சொல்லிட்டு போயிருவாங்கல்ல, இந்த மாதிரி ஏதாவது பண்ணாங்கன்னா நீங்க எங்க கிட்ட சொல்லிருங்க அப்படின்லாம் சொல்லிட்டு போனோன்னு என்ன மின்னுக்கு கூப்பிட்டு, பாரு மதி, நீ வந்து இதே மாதிரி நாட்டியா இருந்தனா நான் காத வெட்டி அப்பாவுக்கு அனுப்பிடுவேன்.
1: காத வெட்டியா? யாரு சொன்னா?
0: டீச்சர், ரொம்ப பயமா இருக்கும், என்னோட காதை வெட்டி ஸ்கூல்ல வீட்டுக்கு அனுப்பிடுவாங்களான்னு சொல்லிட்டு ரொம்ப பயமா இருக்கும். நான் வந்து யூஸ்வலி வந்து இப்ப கேர்ள்ஸ் ஸ்கூல்லாம் வந்து டேபிள் மேல உட்கார சொல்லிடுவாங்க, சப்பாங்கல் போட்டு.
1: மேஜை மேலேயே உட்காந்துருவீங்க?
0: ஆமா, சப்பாங்கல் போட்டு மேஜை மேல உட்காந்துருப்போம், மத்தவங்க எல்லாம் நார்மலா படிச்சுட்டு இருப்பாங்க, நம்ம மட்டும் அந்த மேஜை மேல உட்காந்து படிச்சுட்டு இருப்போம்ல.
1: அது முதுக தாங்கறதுக்கு எதுவும் இல்லாதனால கொஞ்சம் வலிக்கும், ஆனா அதையும் தாண்டி எல்லாரும் நம்மள பாப்பாங்க பாருங்க, அந்த ஒரு வருத்தம் தான் ரொம்ப. இது வந்து எல்லாரும் கிடைச்சிருக்கோம், எல்லாருக்கும், எனக்கும் இந்த அனுபவம் எல்லாம் இருக்கு. ரொம்ப பேசினாலே கொஞ்சம் பிரச்சனை தான் அந்த ஆரம்ப பள்ளியில. அனுப்ப முடியாது, அறிவிப்பாறைக்குள்ளேயேதான்
0: இருப்பேன்.
1: பாருங்க, நம்ம ரெண்டு பேரும் பேசுறதுதான் வேலையா வச்சிருக்கோம். ரொம்ப மகிழ்ச்சி டாக்டர் மதுலாஷினி. இந்த வருஷம் தீபாவளிக்கு என்ன ஆசை உங்களுக்கு?
0: இந்த வருஷம் தீபாவளி, லக்கிலி அந்த டே வந்து என்னோட வெட்டிங் அனிவர்சரி. ஏன்னா எனக்கு வந்து தீபாவளினா வருஷம் வருஷம் நான் குக் பண்ணி ஓபன் ஹவுஸ் வைக்கணும், அதுதான் என்னோட
1: ஆசை. நல்லா சமைச்சு நிறைய உறவினர்கள் நண்பர்களோட நீங்க கொண்டாடணும். ரொம்ப மகிழ்ச்சி டாக்டர் மதுலாஷினி, நன்றி.
0: ஓகே, நன்றி பிரவீன்.

0: நமது வரவு செலவு திட்டம்
1: அரசாங்கம் 2027க்கான பட்ஜெட் இப்பதான் வெளியிட்டு இருக்காங்க. இதுல நிறைய நிறைய நல்ல திட்டங்கள் இருந்தாலும் முக்கியமா எனக்கு நல்லதாக படுகிறது வந்து மினிமம் வேஜ் என்பது. போன ஆண்டு வரை மினிமம் வேஜ் 1700 வெள்ளியாக இருந்தது. இந்த 2027 பட்ஜெட்டில் அதை 2000 உயர்த்தி இருக்கிறார்கள். இது வந்து இளைஞர்களுக்கும் புதிதாக வேலைக்கு வருபவர்களுக்கும் மிகுந்த சன்மானமாக இருக்கும். ஏன்னா இப்ப இருக்கிற விலைவாசிக்கு 1700 வெள்ளி ரொம்ப உதவியாக இருக்காது, ரொம்ப பேர் கஷ்டப்படுறாங்க. அதே நேரத்தில் இந்த திட்டத்தின் கீழ் அரசாங்கம் சிறிய நடுத்தர நிறுவனங்களையும் கருத்தில் கொண்டு அவர்களுக்கு விலக்களித்துள்ளது. ஆக இந்த மினிமம் வேஜ் உயர்வு பெரிய நிறுவனங்களுக்கு மட்டுமே செயல்படுத்த வேண்டும் என்ற உத்தரவு பலருக்கும் நன்மையாக முடியும் என்று நினைக்கிறேன்.

மின்னல் என்ன பாடலை மின்னலில் கேட்டீர்கள். சரிங்க, 1000 நேயர்களின் 1000 ஆசைகள். அந்த அழைப்பு எடுக்கும் முதல் நாள் இது. ஒரு 34 நேயர்களோட ஆசையை பத்தி பேசிட்டோம். காலையில் வணக்கம் மின்னலில் தொடங்கி காற்றின் மொழி வரை இன்னும் ஒரே ஒரு அழைப்பு நமக்கு மீதம் உள்ளது. அதற்கு முன்பாக காற்றின் மொழியில் தினமும் பாத்தீங்கன்னா என்னென்ன ஆசைகள் எந்தெந்த நேயர்கள் சொன்னாங்க அதையும் வந்து கடைசியா அவங்க கூட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு இருக்கோம். சரி, இன்று பார்த்தோம்னா வணக்கம் மின்னல்ல தேவகி தொழிலை பத்தி ஒரு ஆசையை சொல்லியிருந்தாங்க. அதன் பிறகு கோகிலா தன்னுடைய கணவருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஜாசின் விக்னேஸ்வரி எல்லாருக்கும் வந்து இலவச கல்வி கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதன் பிறகு திலகா குடும்பத்தோட ஒன்றா தீபாவளி கொண்டாடணும். தேவேந்திரன் எல்லாருக்கும் அமைதியா ஒரு தீபாவளி கொண்டாடணும். மோகன் பிள்ளைகளோட கல்வி மருத்துவம் அதை பத்தி சொல்லியிருந்தாரு. ரேவதி புதிதாக ஒரு வாகனம் வாங்க வேண்டும். ராம் ஒரு எழுத்தாளராக வேண்டும். அனுசூரியா மீண்டும் வந்து திருப்பதிக்கு அவங்க குடும்பத்தினரோடு போக வேண்டும். அன்பரசன் வெளிநாட்டிற்கு சுற்றுலா போக வேண்டும். சிவகாமி ஒரு சின்ன தொழில் தொடங்க வேண்டும். ரேகா புதிய தொழில் தொடங்க வேண்டும். சுப்பிரமணியம் தன்னுடைய மாணவர்களின் வெற்றிக்காக வந்து அதையே ஆசையா சொல்லியிருந்தாரு. ஹனிஃபா நம்முடைய இந்த மின்னார கேலில் நடைபெறுது இல்லையா இந்த நிகழ்ச்சி, மின்னலுடைய நிகழ்ச்சி, அதுல கலந்துக்க வேண்டும். அதை தான் வந்து ஹனிஃபா சொல்லியிருந்தாங்க. விஸ்வநாதன் தன்னுடைய மனைவியின் ஆரோக்கியம் முன்னேற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதன் பிறகு விக்கி அதாவது வந்து அவங்களுடைய மாணவர்களை வந்து மின்னல் எஃப்எம்ற்கு கூட்டிட்டு வந்து இந்த அறிவிப்பு அறையை சுற்றி காண்பிக்க வேண்டும் இப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. இது வந்து முதல் 17 நேயர்கள். கடைசி அழைப்பை எடுத்துட்டு அடுத்த 16 நேயர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அடுத்த பாடல் ஹரிச்சரன் கொண்டு வராரு. இது

0: நாலாவது
1: படிக்கும் போது சென்ட்ரிஸ் கான்வென்ட் பிரிக் ஹில்ஸ்ல படிக்கும் போது அப்ப வந்து நானு எஸ்ஏ எழுதி வித்துட்டு மாட்டிக்கிட்டேன் டீச்சர் கிட்ட.
0: வித்தீங்களா? அப்பயே உங்க கட்டுரையை வாங்கி படிக்கலாம் ஆள் இருந்தாங்களா? யார் அந்த ஆளு? அதுதான் நான் தெரிஞ்சுக்கணும்.
1: என்னோட கிளாஸ்மேட்ஸ்க்கு எல்லாம் வந்துட்டு நான் வந்துட்டு எப்பயுமே வந்து அந்த காலத்து ரொம்ப கஷ்டம் இல்லையா, பாக்கெட் மணி எல்லாம் இருக்காது. அப்ப வந்து எஸ்ஏனா கம்போசிஷன்னா இவ்வளவு வேர்ட்ஸ் இருக்கும், நம்ம எழுதி விக்கிறது. அப்ப வந்துட்டு என்னோட லாசால் ஸ்கூல் ஹெட் மாஸ்டரோட மக ரத்ன சிங்கம், ஷர்மினி ரத்னம் சிங்கம், அவங்க வந்து மெசிடிஷில தான் வருவாங்க அந்த காலத்துலயே ஸ்கூலுக்கு. அவங்களுக்கு மட்டும் 40 காசு போட்டேன், மத்தவங்களுக்கு எல்லாம் 10 காசு 15 காசுன்னு.
0: அப்பயே வந்து நீங்க காரை வைத்து ஒரு பிரிவினை உண்டாக்கி இருக்கீங்க.
1: அவங்க வந்து ரொம்ப பணக்காரவங்க, அவங்க என்னன்னா வந்து சோம்பல் ரொம்ப அவங்களுக்கு. அப்பப்ப அவங்களுக்கு அஸ்மா அட்டாக் வந்துடும். அப்ப அவங்களுக்கோட அசிஸ்டன்ட் மாதிரி நான் எழுதி கொடுக்கணும் எஸ்சி எல்லாம். அப்ப டீச்சர் வந்து இந்த கம்போசிஷன்ல வச்சு அந்த சிமிலரிட்டியை பார்த்து கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சிட்டு ஒருத்தவங்க ரஞ்சித் கோன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, அந்த பொண்ணு எப்ப பார்த்தாலும் காசு கொடுக்காம ஏமாத்துவாங்க. அப்ப அன்னைக்கு அவங்களுக்கு 15 காசு போட்டதுனால ஐ கோயிங் டு ஸ்னீச் ஆன் யூன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் ப்ளீஸ் கோ அஹெட்னு சொல்லிட்டேன். டீச்சர் வந்து கூப்பிட்டாங்க, ரமணி காமியானாங்க, பாத்துட்டாங்க, டீச்சரை கண்டு குடிச்சிருக்காம பாத்துட்டாங்க. மிஸ்ஸஸ் லீம் அவங்க பேரு. போனோடனே கேட்டாங்க, டியர் கேர்ள் வாட் டிட் யூ கெயின் ஃப்ரம் திஸ் கேட்டாங்க. நான்
0: சொன்னேன்
1: நோ ஐ மேட் 60 சென்ட்ஸ் டீச்சர் டுடேன்னு சொன்னேன்.
0: ஓ 60 காசு
1: அந்த காலத்துல 1975. அப்போ டீச்சர் என்னை கட்டி புடிச்சிட்டு அவங்க அழுதாங்க. அழுதுட்டு சொன்னாங்க, டியர் கேர்ள் will you write about me on that english diaries adavu stop paper la our teachers day annaki neenga elugunu nu sonanga avangala patti
0: eludningla
1: inna edhu varaiku eludhe illa avangalum kaamam aayitaanga ana vandu அந்த இன்சிடென்ட் எல்லாம் மறக்கவே முடியாது.
0: நாளிதழ்ல எழுதலனாலும் வானொலியில சொல்லியாச்சு உங்க ஆசிரியை பத்தி, ரொம்ப மகிழ்ச்சி. சரி சொல்லுங்க, இந்த வருட தீபாவளிக்கு உங்களுடைய ஆசை என்ன?
1: என்னோட ஆசை வந்து என்னோட பிள்ளைங்க எல்லாம் வீட்டுக்கு வரணும், எல்லாரும் வந்து வேற வேற ஊர்ல இருக்காங்க, அப்ப அவங்க எல்லாம் வரணும் தீபாவளிக்கு, அவங்க கூட உட்காந்து. இதுதான் என்னோட ரொம்ப சிம்பிளான ஒரு சின்ன ஆசைதான், வேற ஒண்ணும் இல்ல.
0: அந்த சின்ன ஆசை கண்டிப்பா இந்த முறையும் நிறைவேறணும். ரொம்ப நன்றி ரமணி அழைச்சு பேசினதுக்கு.
1: ரொம்ப நன்றிங்க ஐயா, வாய்ப்பு கொடுத்ததுக்கு.
0: நன்றி நன்றி.

மின்னலின் நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம் தீபாவளி விழா. அதை முன்னிட்டு 1000 நேயர்கள், 1000 அழைப்புகள், 1000 ஆசைகள். சரி, முதல்ல இன்று நமக்கு அழைத்த 17 நேயர்களின் ஆசையை சொல்லிட்டோம். அடுத்து உள்ள 18 நேயர்கள் எல்லாம் அழைச்சிட்டாங்க. நமக்கு 35 அழைப்புகள் வந்தாச்சு. சரி, அடுத்து வாசுகி ஹரன், அவங்க வந்து தன்னுடைய சகோதரர் சகோதரிகளோட கொண்டாடணும் அப்படின்ற ஆசையை சொல்லியிருந்தாங்க. மகேஸ்வரி பேரப்பிள்ளைகளோட கொண்டாடணும். செல்வராணி, அவங்களுடைய பேத்திக்கு திருமணம் வந்து சிறப்பாக நடைபெற்று முடியணும். அதன் பிறகு ஷாலு, 11 வருடத்திற்கு பிறகு ஒரு குழந்தை வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. விமலா, முதல் தீபாவளி அவங்களுடைய பேரப்பிள்ளைகளோட சிறப்பாக நடைபெறணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மலர் மற்றும் கீர்த்திகா இருவரும் வந்து புதிய வீடு, முதல் வீடு வாங்கி அங்கே கொண்டாடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ராஜசேகரன், தேவைப்படுபவர்களுக்கு வந்து உதவிகளை வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பரமேஸ்வரி, அவங்களும் வந்து முதல் வீடு, அதை பற்றி தான் அந்த ஆசையை சொல்லியிருந்தாங்க. சரி, அடுத்து வரும் அழைப்புகள் எல்லாம், வந்த அழைப்புகள் எல்லாம் காற்றின் மொழியுடையது. ஜெயமணி, தன்னுடைய சகோதரர் சகோதரிகளோட சொந்த ஊரில், அந்த சொந்த எஸ்டேட், அங்கே வந்து கொண்டாடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்பு, அவரும் அதை தான் சொல்லியிருந்தாரு, அவருடைய அந்த சொந்த ஊரில் கொண்டாட வேண்டும். ராஜேஸ்வரி, இரண்டாவதாக சொந்த சம்பாத்தியத்தில் ஒரு வீடு வாங்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஜெயசித்ரா, புதிதாக வந்து பலகாரங்கள் முறுக்கெல்லாம் சுட்டு சென்ற வருடம் மாதிரி இல்லாம கொஞ்சம் நல்லா கொண்டாடணும் தீபாவளி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சுசி, இந்த வருடம் சமயக்கட்டு பக்கமே போகக்கூடாதுங்க, என்னுடைய மருமகள், வீட்டில் உள்ள உறவினர்கள், அவங்க தான் வந்து சமைத்து கொடுக்கணும் தனக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சுபிதா, எஸ்பிஎம் தேர்வில் ரொம்ப சிறப்பாக செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கிஷன், கடந்த முறை மாதிரி இல்லாம சொந்தங்கள் நண்பர்கள் வீட்டுக்கு நேரில் சென்று கொண்டாட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. டாக்டர் மதிலாஷினி, அவங்களே சொந்தமா சமைத்து திறந்த இல்ல உபசரிப்போடு கொண்டாடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கடைசியா ரமணி, ஒரு சின்ன ஆசையை சொல்லியிருந்தாங்க, பிள்ளைகள் எல்லாரும் வீட்டுக்கு வரணும், தன்னோட கையால அவங்களுக்கு வந்து சமைத்து தரணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதாங்க முதல் நாள், 12 தேதி 10 மாதம் நமக்கு கிடைக்க பெற்ற அந்த முதல் 35 விளக்குகள். இந்த இவங்களுடைய ஆசையை விளக்குகளா நம்ம 25 தேதி மினார கோலாலம்பூரில் ஏற்றி வைக்க போகின்றோம். சரி, உங்க எல்லாரையும் அடுத்து வந்து கொஞ்சம் காலத்திற்கு, முன்ன உள்ள காலத்திற்கு அழைத்து செல்ல போறாங்க. 2020 ஆண்டு மின்னலின் தீபாவளி பாடல் இருக்கு இல்லையா, அந்த பாடலை தான் அடுத்து கேட்க போறோம். ஏ கே ஷவுன் மற்றும் ஜெய பார்கவி கொண்டு வரும் ஒரு பாடல் இதோ.

வணக்கம். சலாம். மலேசியா மடானி மலேசிய வானொலியின் இரவு 11 மணி செய்திகளுடன் முனைவர் சிவம் தமிழ்ச்செல்வம். மக்களின் நலன் கருதி நாட்டின் மேம்பாட்டு திட்டங்கள் அனைத்தையும் உள்ளடக்கிய நீடித்த முழுமையான முறையில் இருப்பதை உறுதி செய்வதில் கூட்டரசு அரசாங்கத்துக்கும் மாநில அரசுகளுக்கும் இடையே அணுக்கமான ஒத்துழைப்பு அவசியமாகிறது. இன்று புத்ராஜயாவில் நடைபெற்ற 51வது தேசிய நிதி திட்டமிடல் மன்றம் MPFN கூட்டத்தில் தாம் இதனை வலியுறுத்தியதாக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார். இளம் தலைமுறையினர் சிறப்பு சலுகைகளை எதிர்பார்ப்பவர்கள் என்று முத்திரை குத்துவதை விடுத்து அவர்கள் எதிர்கொள்ளும் சவால்களை சமுதாயமும் தலைவர்களும் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். தற்போதைய சமூக பொருளாதார மெய்மை அடிப்படையில் இளையோர் மதிப்பிடப்பட வேண்டும் என்று சட்ட நிறுவனம் உருமாற்ற விவகாரங்களுக்கான பிரதமர் துறை அமைச்சர் டதோஸ்ரீ அசரினா உத்மான் சாயிட் வலியுறுத்தினார். இஸ்லாமியர் அல்லாத மத சடங்குகளில் ஒரு முஸ்லிம் நபர் பங்கேற்ற விவகாரம் குறித்த விசாரணை ஸ்லாங்கூர் இஸ்லாமிய சமயத்துறை உள்ளிட்ட சமய விவகார அமைப்புகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இச்சிக்கல் குறித்த பொது விழிப்புணர்வை ஏற்படுத்துவதோடு கண்காணிப்பு பணிகளும் மேற்கொள்ளப்படும் என்று சமய விவகாரங்களுக்கான பிரதமர் துறை அமைச்சர் டாக்டர் ஜுல்கிஃப்லி அசான் தெரிவித்தார். இந்தோனேசியாவில் நீடித்து வரும் காட்டுத்தீயை தற்போதைக்கு தேசிய பேரிடராக அறிவிக்கப் போவதில்லை என அக்குடியரசு தெரிவித்துள்ளது. நெருக்கடியை கையாளும் ஆற்றல் அரசாங்கத்திடம் இன்னும் இருப்பதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக அரசியல் பாதுகாப்பு விவகாரங்களுக்கான ஒருங்கிணைப்பு அமைச்சர் டூடோங் அப்ரான்சாம் கூறினார். மோஸ்கோ யுக்ரைன் மீதான தனது படையெடுப்பை முடிவுக்கு கொண்டு வரும் வரை ரஷ்யர்களுக்கு சுற்றுலா விசாக்கள் வழங்குவதை நிறுத்துமாறு பின்லாந்து வெளியுறவு அமைச்சர் அலினா வெல்தொனன் எல்லா ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளையும் வலியுறுத்தியுள்ளார். மேலும் ரஷ்ய மக்களின் விசா விண்ணப்பங்களை பரிசீலிப்பதில் கடுமையான வழிகாட்டுதல்களை கடைபிடிக்குமாறு அவர் ஐரோப்பிய ஆணையத்தை கேட்டுக்கொண்டார். நிறைவாக ஐரோப்பிய வெற்றியாளர்களை கார்பந்து லிலக்கு எதிரான ஆட்டத்தில் பியூரோ அண்ட் ஹெக்பியும் மார்த்தின் ஜுமிமெண்டியும் காயம் காரணமாக பங்கேற்க மாட்டார்கள் என்று ஆஸ்னல் மேலாளர் மிகேல் அர்தேதா கூறினார். அந்த இருவரும் எதிர்பாராத வகையில் காயத்திற்கு ஆளானது ஏமாற்றம் அளிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம்.

மலரும் நினைவுகளில் இணைகின்றோம். சரிங்க, இன்று டிக்டாக் நேரலை வாயிலா உங்களுடைய விருப்ப பாடல்களை நீங்களே விரும்பி கேட்க போறீங்க. ஆனா இன்னைக்கு ஒரு விதி, அதிகம் ஒளியேறாத பாடல்களை மட்டும்தான் நீங்க விரும்பி கேட்கணும். இன்னொன்னு, அடிக்கடி விரும்பி கேட்கும் நேயர்கள் இந்த முறை புதிய நேயர்களுக்கு வாய்ப்பு அளிக்க வேண்டும். சென்ற வாரம் பாத்தீங்கன்னா ஒரு 10 பாடல்கள் தான் ஒளியேற்ற முடியும், ஆனா ஒரு 300-350 பேர் நமக்கு பாடல் கேட்கிறாங்க. அப்ப யாருக்கெல்லாம் வாய்ப்பு வழங்கப்படவில்லையோ அவங்களாம் என் மேல கோபப்படுறாங்க. ஒருத்தவங்க என்ன பார்த்து பீலை காசி அப்படின்னு சொல்லிட்டாங்க சென்ற வாரம் டிக்டாக் நேரலையில. நான் பீலை காசி தாங்க, பீலே என்பது பாடல்களே பீலே செய்யறேன், காசி அப்படின்றது உங்களுக்கு கொடுக்கறேன் பாடல்களை, நான் அந்த பீலை காசிங்க. ஆனா மத்தபடி இவங்களுக்கு பாடல் கொடுக்கணும் இவங்களுக்கு கொடுக்க கூடாது அப்படிலாம் இல்லவே இல்லைங்க. சரி, இன்றைய முதல் 2 பாடல்கள் பார்த்தோம்னா, சென்ற வாரம் 2 நேயர்கள் சொல்லியிருந்தாங்க அவங்க பாடல் கேட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு. அவங்களுடைய பாடல்களை சென்ற வாரமே நான் எடுத்து வைத்துட்டேன். முதல் நேயரா குசலகுமாரி அவங்க விரும்பி கேட்ட பாடல் வருது, அடுத்து சித்ரா யோகின் விரும்பி கேட்ட பாடல் வருது. 2 பாடல்களுக்கு பிறகு டிக்டாக் நேரலையில் சந்திப்போம். அங்க நீங்க பாடல்கள் விரும்பி கேட்கலாம். முதல் பாடல் கே ஆர் ராமசாமி மற்றும் எஸ் ஜானகி கொண்டு வராங்க இதோ.

யார் கூடவாவது பிரச்சனையா? ஆனா அவங்க கூட உங்களுக்கு அழகான தருணங்களும் இருந்திருக்கும்ல, அதை மட்டும் நினைச்சு பாருங்களேன். நீங்கள் இணைந்திருப்பது மின்னல் எஃப்எம்.

குசலகுமாரி மற்றும் சித்ரா யோகின் இருவருக்கும் மகிழ்ச்சியா? சென்ற வாரம் பாடல் கிடைக்கல, இந்த வாரம் கிடைச்சிருச்சு பார்த்தீங்களா? சொன்ன சொல்லை காப்பாற்றி விட்டேன். சரி, இன்றைய மலரும் நினைவுகள் இன்றைய தொகுப்பில் விருப்ப பாடல் தொகுப்பில் டிக்டாக் நேரலையில் சரோஜா முதல் விருப்ப பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. குழந்தையும் தெய்வமும் திரையில் இருந்து அந்த பாடலை கேட்கலாம்.

தந்தைக்கு பின் தனையன் எனும் திரையில் இருந்த அந்த ஒரு பாடலை செல்வன் சிறி விரும்பி கேட்டிருந்தாரு. அடுத்து வரக்கூடிய பாடலை சுப்பிரமணியம் கோபால் விரும்பி கேட்டிருக்காரு. ஆக ரெண்டு விஷயம் சொன்னேன், அதிகம் கேட்காத பாடல்களை விரும்பி கேளுங்கன்னு. நிறைய பேர் அந்த மாதிரி பாடல் கேட்குறீங்க, ரொம்ப நன்றிங்க. ஆனால் அடிக்கடி கேட்கும் நேயர்கள், இந்த முறை புதிய நேயர்களுக்கு வாய்ப்பு இல்லைங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன், அதை மட்டும் கேட்க மாட்டாங்க நம்ம நேயர்கள். அடிக்கடி விரும்பி கேட்கும் நேயர்களின் பெயர்லாம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அதனால இந்த முறை நான் உரிமையா உங்களுக்கு வைக்கிற ஒரு வேண்டுகோள், புதிய நேயர்களுக்கு எல்லாரும் வாய்ப்பு கொடுங்க, ரொம்ப நன்றி. சரி, அடுத்து சுப்பிரமணியம் கோபால் விரும்பி கேட்ட பாடல் TM சவுந்தரராஜன் கொண்டு வராரு. இதோ

ஜிக்கி குரலில் அந்த ஒரு பாடலை விரும்பி கேட்டவர் திருமுருகன். அடுத்து வரும் பாடல் நல்ல நாள். இது ஒரு நல்ல நாளாக இருக்கணுங்க, ஏன்னா வந்து 1000 அழைப்புகள், 1000 நேயர்களின் ஆசையை வந்து தொடங்கியிருக்கோம் இல்லையா. இந்த ஒரு நாளில் எல்லாருக்கும் இந்த நாள் நல்ல நாளாக இருக்கும். அந்த ஆசைகள் அடுத்தடுத்த நாட்களும் நாளை முதலும் நீங்கள் நிறைய கேட்டு ரசிக்க போகிறீங்க. சரி, அடுத்து வரும் பாடல் நல்ல நாள் அப்படின்ற பாடலை கவிதா முனியாண்டி விரும்பி கேட்டிருக்காங்க. இதோ

படகோட்டி திரையிலிருந்து அந்த ஒரு பாடலை கேட்டோம். விமலா அந்த பாடலை விரும்பி கேட்டிருந்தாங்க. அடுத்து வந்து நம்ம நாகவதி விரும்பி கேட்ட பாடலை வந்து நம்ம ஒளிபரப்ப போறோம். இவங்க வந்து ஒரு 4 முறை வேறு வேறு பாடல்களை விரும்பி கேட்டாங்க. ஆனால் அவங்க பாடல் வந்ததே இல்லைன்னு ஒரு 5-6 முறை சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக வந்து இந்த முறை அவங்களோட பாடல் வந்து நம்ம கொடுத்துட்றோம். நாகவதி இப்போ மகிழ்ச்சியாக பி சுசிலா கொண்டு வரும் அந்த பாடல் நாகவதி விரும்பி கேட்டாங்க. இதோ

சமரசம் உலாவும் இடமே, அந்த ஒரு பாடலை போஷ்வினி விரும்பி கேட்டிருந்தாங்க. அடுத்து வரும் பாடல் போஷினி, போஷினி அவங்க போஷ்வினி இல்லை முதல்ல சொன்னாங்க, போஷினியோட பாடல் அது. அடுத்து வரும் பாடல் எப்போதுமே நம்ம கூட டிக்டாக் நேரலையில் இணையும் நாயகி விரும்பி கேட்டிருக்காங்க, தொழிலாளி அப்படின்ற திரைக்காக அந்த பாடலை கேட்கலாம். டி எம் சவுந்தரராஜன் கொண்டு வராங்க.

0: இடம்பெறுவது ஞான சுடர்.
1: ஞான சுடர் வழங்குபவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் டாக்டர் சயீத் இப்ராஹிம் அல் புகாரி.
2: அன்பான நேயர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இந்த இனிய இரவில் உங்களோடு சிந்திக்க சில நிமிடங்கள். ஒரு பழ வியாபாரியிடம் வந்த ஒருவர் பழங்கள் என்ன விலை என்று கேட்டார். வியாபாரி வாழைப்பழம் கிலோ 10 வெள்ளி, ஆப்பிள் பழம் 20 வெள்ளி என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போது அங்கே இன்னொரு பெண்மணி வந்தார். அவரும் பழம் என்ன விலை என்று கேட்க வியாபாரி வாழைப்பழம் கிலோ 5 வெள்ளி, ஆப்பிள் பழம் கிலோ 10 வெள்ளி என்று சொன்னார். அதை கேட்டதும் அந்த பெண்மணி அல்ஹம்துலில்லா என்று சொன்னார். இதை பார்த்து கொண்டிருந்த அந்த மனிதர், தன்னிடம் விலை அதிகமாக சொல்லிவிட்டு அந்த பெண்ணுக்கு மட்டும் குறைந்த விலை சொல்கிறீரா என்று கோபப்பட்டு வியாபாரியிடம் பேசத் தொடங்கினார். எதுவும் பேச வேண்டாம் என கண்களால் வியாபாரி சைகை செய்தார். அந்த பெண்மணி தன்னிடமிருந்த தொகையை கொடுத்து பழங்களை பெற்றுக்கொண்டு, அல்லாஹுக்கே நன்றி, என்னுடைய குடும்பத்திற்கு இது போதுமானதாக இருக்கும் என்று சொல்லிய வண்ணம் அந்த இடத்தை விட்டு நகர்ந்தார். அப்பெண்மணி சென்ற பின்னர் வியாபாரி அந்த மனிதனை பார்த்து, சகோதரரே, கோபித்துக் கொள்ளாதீர்கள். உங்களை ஏமாற்ற வேண்டும் என்பது என் எண்ணம் அல்ல. நான் அல்லாஹுடன் வியாபாரம் செய்கிறேன். அந்த பெண்மணி தனக்கு கிடைக்கும் சொற்ப வருமானத்தை வைத்து ஆதரவற்ற 4 குழந்தைகளை பராமரித்து வருகிறார். அவர் யாரிடத்திலும் உதவி கேட்க விரும்பவில்லை. நானும் பல முறை அவருக்கு உதவி செய்ய விரும்பினேன், ஆனாலும் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. எனவே நான் யோசனை செய்து அவரின் தன்மானத்திற்கு ஊறு விளைவிக்காமல் மறைமுகமாக அவருக்கு உதவ 4 மடங்கு விலையை குறைத்து விற்பனை செய்கிறேன் அவருக்காக என்றார். உண்மையிலேயே சொல்கிறேன், இந்த பெண்மணி வாரத்துக்கு ஒரு முறைதான் என்னிடத்தில் வியாபாரம் செய்வார். ஆனால் அவர் என்னிடம் வியாபாரம் செய்யும் நாட்களில் மட்டும் எனக்கு 4 மடங்கு லாபம் கிடைக்கும், எதிர்பாராத உதவிகளும் கிடைக்கும் என்றார். இதை கேட்ட அந்த மனிதரின் கண்கள் கலங்கியது. அந்த வியாபாரியின் தலையில் பாசத்தோடு முத்தமிட்டார். அன்பானவர்களே, பூமியில் உள்ளவர்கள் மீது கருணை காட்டுங்கள், வானத்தில் இருப்பவர் உங்கள் மீது கருணை காட்டுவார் என்பது நபிமொழி. உண்மையில் பிரதிபலனை எதிர்பாராமல் அல்லாஹ்விற்காக ஒருவரின் தேவைகளை நிறைவேற்றும் போது உள்ளத்தில் ஏற்படும் ஆனந்தத்தை வார்த்தைகளால் வர்ணிக்க இயலாது, அனுபவித்தவர்களால் தான் உணர முடியும். அருமையான சகோதரர்களே, தேவையுடையவர்களுக்கு அவர்கள் எதிர்பாராத வகையில் நீங்கள் உதவி செய்து பாருங்கள். அப்பொழுது அவர்கள் முகத்தில் ஏற்படுகின்ற மகிழ்ச்சி உங்கள் உள்ளத்திலும் ஏற்படுவதை அனுபவபூர்வமாக நீங்கள் உணர்வீர்கள். பரந்து விரிந்த இந்த உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளையும் படைத்து பரிபாலனம் செய்பவன் அந்த ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனே. அவன் எல்லோருக்கும் பொதுவானவன், எந்த தேவையும் இல்லாதவன். அதே நேரத்தில் தேவைகளை தாண்டி தன்னை நாடி வரும் அடியார்களின் தேவையை நிறைவேற்றும் தாயுள்ளம் கொண்டவன். அவன் மாபெரும் கருணையாளன். அவனிடம் இருகரம் ஏந்தி கேட்டால் இல்லை என்று சொல்லாதவன். அல்லாஹ் அளவற்று அருளாளன், நிகரற்று அன்புடையவன் என்று அல் குர்ஆன் கூறுகிறது. ஒரு முஸ்லிம் மற்றொரு முஸ்லிமின் சகோதரனாவான். அவனுக்கு இவன் அநீதி இழைக்கவும் மாட்டான், அவனை பிறரது அநீதிக்கு ஆளாகும்படி கைவிட்டு விடவும் மாட்டான். எவர் தம் சகோதரரின் தேவையை நிறைவு செய்வதில் ஈடுபட்டிருக்கின்றாரோ அவரது தேவையை நிறைவு செய்வதில் அல்லாஹுவும் ஈடுபட்டிருக்கிறான். எவர் ஒரு முஸ்லிமின் ஒரு துன்பத்தை நீக்குகின்றாரோ அவரது மறுமை நாளின் துன்பத்தை அல்லாஹுவும் நீக்குகிறான் என்கிறது அல்லாஹுவின் தூதருடைய நபிமொழி. நம்மில் பலர் வசதி வாய்ப்புகள் நிறைந்த வாழ்க்கையை அனுபவிக்கலாம். சிலருக்கு அந்த நிலை இல்லாமல் இருக்கலாம். இல்லாதவர்களுக்கு இருப்பவர்கள் கொடுத்து உதவ வேண்டும் என்பதைத்தான் இந்த நபிமொழி நமக்கு உணர்த்துகிறது. அவ்வாறு ஒரு முஸ்லிம் சக முஸ்லிம்களின் தேவையை கருணையுடன் நிறைவேற்றினால் அல்லாஹ் அவரது தேவையை நிறைவேற்றுகிறான். நாம் ஒருவருக்கு ஒருவர் கருணை காட்டுவதிலும் அன்பு செலுத்துவதிலும் எப்படி இருக்க வேண்டும் என்பது குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு குறிப்பிடுகிறார்கள். ஒருவருக்கொருவர் கருணை புரிவதிலும் அன்பு செலுத்துவதிலும் இரக்கம் காட்டுவதிலும் இறை நம்பிக்கையாளர்களை ஓர் உடலைப் போன்று நீ காண்பாய். உடலின் ஓர் உறுப்பு சுகமீனமடைந்தால் அதனுடன் மற்ற உறுப்புகளும் சேர்ந்து கொண்டு உறங்காமல் விழித்து கொண்டிருக்கின்றன என்று நபிகள் நாயகம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். எனவே மற்றவர்களை கருணை கண்கொண்டு பார்ப்போம், இறைவனின் அருளை பெறுவோம். இன்றைய நாளை இனிமையாக்கிய எங்கள் இறைவா நாளை பொழுதை நன்மையாக்கி தருவாயாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.
1: நேர்களே, இதுவரை ஞானச்சுடர் கேட்டீர்கள். வழங்கியவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் டாக்டர் சயீத் இப்ராஹிம் அல் புகாரி.
3: தயாரிப்பு அப்துல் கானி, ஹேஷ்டேக் பஞ்சாரன் ஜாக்கிம்.
4: இளமை, புதுமை, இனிமை.
5: காற்றின் மொழிக்கு விடை கொடுத்து மீண்டும் வேறு ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன். நான் பிரவீன்குமார் முனுசாமி. சலாம் மலேசியா மடானி.

0: பாட்டு
1: சூப்பரா இருந்துச்சு. இந்த பாட்டு எப்பயாவது தியேட்டர்ல போய் பாக்கணும்.
0: கண்டிப்பா கைங்களோட போய் பாப்போம்.
1: யாரு அந்த ஜஸ்ட் வான் பேஞ்சோ குரிமா? அப்புறம் எதுக்கு என்ன காதலிச்சு தொலைச்ச? அவங்க இப்ப கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? யூ யூஸ்லெஸ்.
0: ஐயோ நான் எப்பவும் சொன்ன ஒண்ணு கூட்டு போலனே.
2: எங்க எங்க சொல்றா கேக்கவே இல்லை.

ஹாய், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் இர்ஃபான் ஜைனி பேசுகிறேன். திங்கள்லேருந்து வெள்ளி வரைக்கும் இது நம்ம நேரத்தில் நம்மளுடைய அருமையான மலேசியா லோக்கல் சாங்ஸ் ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக நானும் வந்துட்டு ரொம்ப விரும்பி கேட்குறதே இந்த செக்மெண்ட் தான். நீங்களும் மறக்காமல் கேளுங்க, நம்ம மலேசியா பாடல்களை என்ஜாய் பண்ணுங்கள். சொன்னதை மறந்துடாதீங்க. திங்கள்லேருந்து வெள்ளி நள்ளிரவு 12:00 to 1:00 வரைக்கும் இது நம்ம நேரம்.

0: நமது வரவு செலவு திட்டம்.
1: அரசாங்கம் 2027க்கான பட்ஜெட் இப்பதான் வெளியிட்டு இருக்காங்க. இதுல நிறைய நிறைய நல்ல திட்டங்கள் இருந்தாலும் முக்கியமா எனக்கு நல்லதாக படுகிறது வந்து மினிமம் வேஜ் என்பது. போன ஆண்டு வரை மினிமம் வேஜ் 1700 வெள்ளியாக இருந்தது. இந்த 2027 பட்ஜெட்டில் அதை 2000 உயர்த்தி இருக்கிறார்கள். இது வந்து இளைஞர்களுக்கும் புதிதாக வேலைக்கு வருபவர்களுக்கும் மிகுந்த சன்மானமாக இருக்கும். ஏன்னா இப்ப இருக்கிற விலைவாசிக்கு 1700 வெள்ளி ரொம்ப உதவியாக இருக்காது, ரொம்ப பேர் கஷ்டப்படுறாங்க. அதே நேரத்தில் இந்த திட்டத்தின் கீழ் அரசாங்கம் சிறிய நடுத்தர நிறுவனங்களையும் கருத்தில் கொண்டு அவர்களுக்கு விலக்களித்துள்ளது. ஆக இந்த மினிமம் வேஜ் உயர்வு பெரிய நிறுவனங்களுக்கு மட்டுமே செயல்படுத்த வேண்டும் என்ற உத்தரவு பலருக்கும் நன்மையாக முடியும் என்று நினைக்கிறேன்.
0: #BelanjaWan2ReBudoPluTujo #ApakitaDapat

ஒரு விளக்கு ஏற்றப்படும் போது இருள் மட்டும் அகற்றப்படுவதில்லை, உள்ளத்தில் நம்பிக்கையும் உருவாகிறது. ஓர் ஆசை, ஓர் எதிர்பார்ப்பு, ஆயிரம் விளக்குகள், ஓர் ஆயிரம் நம்பிக்கைகள், உள்ளமும் இல்லமும் புது ஒளியால் பிரகாசிக்கட்டும். மின்னலுடன் நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம். #மின்னல் தீபாவளி 2020

0: புகைமூட்டம் குறித்து விழிப்புணர்வு வழங்குகின்றார் காஜாங் மருத்துவமனையை சேர்ந்த டாக்டர் நாகலட்சுமி.
1: மலேசியால நடக்கிற இந்த புகைமூட்டம் வந்துட்டு நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில பல மாற்றங்களை உண்டாக்கி இருக்கு. இதையா நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும்னா, இந்த ஹேஸ்ல உள்ள இந்த நுண் துகள்கள் சொல்லுவோம், இந்த ஸ்மால் பர்டிகல்ஸ் வந்துட்டு நம்ம நுரையீரல் ஆழம் வரை செல்லக்கூடிய ஆற்றல் இருக்கு. சோ இப்படி இதை தொடர்ந்து நம்ம வந்து நுகர்ந்துகிட்டு இருக்கிறப்ப என்ன நடக்கும்னா, காலப்போக்கு நம்ம நுரையீரலின் இயற்கையான தன்மையை மாறி நம்மளுக்கு நுரையீரல் நோய், அதை தொடர்ந்து ஹார்ட் டிசீஸ் வரதுக்குரிய வாய்ப்பு அதிகமா இருக்கு. இந்த அஸ்மா உள்ள பேஷண்ட்ஸ்க்கு வந்து அடிக்கடி அஸ்மா அட்டாக் வர்றதுக்கும் அந்த அட்டாக் கட்டுப்படுத்துறது கொஞ்சம் கடினமா இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் அதிகமா இருக்கு. உங்களுடைய அன்றாட ஆக்டிவிட்டிஸ் வந்து திட்டமிடுங்க. எப்படின்னா, ஏர் பொல்யூஷன் இண்டெக்ஸ் கணிப்பு இருக்குல்ல, அதை நீங்க கவனத்துல கொண்டு அதுக்கேற்ப நீங்க வந்து பிளான் பண்ணலாம். அவசியம் இல்லாம வெளியே போகாதீர்கள். வெளியே செல்ல வேண்டும் என்றால் நன்றாக பொருந்தும் N95 முகக்கவசங்கள் பயன்படுத்துங்க. ஜன்னல்கள் கதவுகள் திறந்திருக்கப்ப இந்த ஊடுருவி வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். வசதி உள்ளவர்கள் ஏர் கண்டிஷனர் ஏர் பியூரிஃபையர் பாய்க்கிறது நல்லது. வெளிப்புற உடற்பயிற்சிகள் தவிர்க்கவும். போதுமான அளவு தண்ணீர் குடிப்பது இயற்கை பேரிடர் தவிர்க்க முடியாதது, ஆனால் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம்.
2: நான் ஸ்வீட் சைக்ளோன், ஃபுல் சம்மர் லோனா வாட்டர் மெலன், நான் கியூட் ஐபோன்

0: புது நமது வரவு செலவு திட்டம்.
1: இந்த பிடிபிடி என்னுடைய ரீபேமெண்ட் திட்டம் வந்துட்டு ஃபார் பட்ஜெட் 2027 ரொம்ப ஒரு ஆதரிக்கக்கூடிய திட்டமா நான் பாக்குறேன். ஏன்னா நான் வந்து ஒரு ஃப்ரெஷ் கிராஜுவேட்டா சொசைட்டிக்கு வரும்போது வேலை கிடைக்கல, அதுக்கப்புறம் வந்து சொந்தமா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணேன். இப்படிலாம் இருக்க போக என்னுடைய பிடிபிடி என் ரீபேமெண்ட் வந்து ஒரு 200 வள்ளியிலிருந்து 300 வள்ளி அந்த ரேஞ்சுக்குள்ளதான் இருக்கும். பட் அப்படி இருக்கும் போதுமே அது எனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. எத்தனையோ மாசங்கள் கட்ட முடியாத நிலைமையிலும் இருந்திருக்கேன். என்னை சுத்தி உள்ளவங்களும் அந்த மாதிரி இருந்து நான் பார்த்திருக்கேன். இப்போ இந்த B40 M40 இவங்களுக்கு இந்த மாதிரி கேட்டகரிஸ் பிரிச்சு 50 வள்ளி வரைக்கும் பே பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கண்டிப்பான முறையில ரொம்ப ஆதரிக்கக்கூடிய ஒரு விஷயம். அறவே கட்டாம போறதுக்கு ஏதோ ஒரு கட்டணம் அங்க போயிட்டு இருக்கும் போது அங்க பேமெண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு கொஞ்சம் வந்து கிளீனா இருக்கும். சோ லோன் அப்ளை பண்றவங்க வேற ஏதாச்சும் உதவி கேட்கும் போது இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ பார்க்கும் போது அவங்க வந்து கன்சிஸ்டன்டா பே பண்றதுக்கு இந்த கட்டணம் வந்து கண்டிப்பா அவங்களுக்கு உதவியா இருக்கும்னு நம்புறேன். சோ இந்த பட்ஜெட் 2027 திட்டத்துல இது வந்து நான் ரொம்ப நல்ல திட்டமா நினைக்கிறேன்.
0: #BelanjaWan2ReBudoPluTujo #ApakitaDapat

0: நிறைவா வழி வந்துருச்சு. ஒவ்வொரு வருடமும் ஏதாவது ஒரு கருப்பொருள் தானே கொண்டாடுவோம். இந்த வருஷம் எப்படி?
1: பசுமை தீபாவளி.
0: அதான் செஞ்சிட்டோம்ல.
2: அப்போ நேசிப்போம்.
0: நேசிப்போம். முந்தின வருஷம் பண்ணிட்டோமே.
1: நினைவுகள் சேர்ப்போம்.
0: அதான் போன வருஷம் பண்ணிட்டோம்ல.
3: இது பண்ணியாச்சு அது பண்ணியாச்சுன்னா இந்த வருஷம்
0: இந்த பாருங்க ரொம்ப எல்லாம் யோசிக்காது. விரைவில்

0: புகை மூட்டம் குறித்த விழிப்புணர்வு வழங்குகின்றார் காஜாங் மருத்துவமனையைச் சேர்ந்த டாக்டர் நாகலட்சுமி.
1: நம்ம உடல் வந்து நமக்கு அடிக்கடி சில சிக்னல்ஸ் அறிகுறிகளை கொடுக்கும், அதை வந்து நம்ம அலட்சியம் செய்யக்கூடாது. உதாரணமாக கண்ணெரிச்சல், தொடர்ச்சியான இரும்பல், தொண்டை வலி அல்லது மூச்சு திணறுகள் இருந்தால் கவனியுங்கள். குறிப்பா அஸ்மா, சிஓபிடி இப்படி உள்ள நோயாளிகள் வந்து மருத்துவர்கள் கொடுக்கும் இன்ஹேலர்ஸ் இருக்கும், அதை வந்து என்னைக்குமே நம்ம அருகாமையில் வச்சிருக்கணும். ஏன்னா இவங்களுக்கு வந்து அடிக்கடி அட்டாக் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இப்படி உங்களுக்கு அட்டாக் வந்து உங்களுடைய யூஸ்வலா பாய்க்கக்கூடிய இன்ஹேலர்ஸ் ஒரு முறை பயன்படுத்துங்க, இருமுறை பயன்படுத்துங்க. எந்த நிவாரணம் கிடைக்கலையா தயங்காமல் மருத்துவமனைக்கு உடனே செல்லுங்கள். இயற்கை பேரிட தவிர்க்க முடியாதது, ஆனால் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம். நன்றி.

ஒரு நேயரின் குரல். இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு. ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:15.

0: கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.

0: வணக்கம், நான் தேவேந்திரன்.
1: வணக்கம், நான் சூரிய சங்கர் ஹரிசங்கர்.
0: நாங்கள் ரெண்டு பேரும் வந்து கரத்தில ஏசியன் கேம்ல வெண்கலம் பதக்கம் ஜெயிச்சோம்.
1: எங்கள் வெற்றிக்கு நாங்கள் மட்டும் காரணம் இல்லை, நீங்களும் காரணம். எப்போதுமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம்.

கதை எழுதுறது ஒரு பெரிய கலைங்க. நமக்கு நிகழ்ந்த, நாம் கண்ட, நாம் கேட்ட எல்லாமும் கதையாகும். அந்த மாதிரி கதைகள் எதுவும் கைவசம் இருக்கா? கைவசம் இருக்கா? நீங்க வேற நம்ம கைக்கு வசமாவதே கதை தான் அப்படின்றீங்களா? உங்கள் பெருங்கதைய ஆறு பக்கங்களுக்குள் சுருக்கி சிறுகதையாக்குங்க. storybox.minnal@gmail.com கேக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க. உங்கள் எழுத்துக்களுக்கும் உணர்வுகளுக்கும் குரல் கொடுக்க நாங்க இருக்கோம். அப்புறம் கொஞ்சம் கற்பனை பண்ணுங்களேன், இன்றைய சிறுகதையை எழுதியவர் அப்படின்னு உங்க பேர் வரும்போது, ஏய் இது ஏன் கதப்பா? அதுக்குதான் கைக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க.

0: அறிவியலும் ஆன்மீகமும் டாக்டர் ஜெயபாலன்.
1: சிவ வழிபாட்டிற்கு ஒரு ராத்திரி, அதுதான் சிவராத்திரி. சக்தி வழிபாட்டிற்கோ 9 ராத்திரிகள், நவராத்திரி. இதை கவிநயமாக சொல்ல வேண்டும் என்றால் ஒன்றை பலவாக்கும் ஆற்றல் பெண்ணிடம் இருக்கின்றது என்று சொல்லலாம். ஒரு குடும்பத்திற்குள் வரும் அன்பை அவள் உறவுகளாக விரிக்கின்றாள். கிடைக்கும் ஒரு பொருளை உணவாக மாற்றி பலருக்கும் பகிர்கின்றாள். ஒரு குழந்தைக்கு சொல்லும் நல்ல சொல்லை அடுத்த தலைமுறைக்கான பண்பாக வளர்க்கின்றாள். ஒன்றை பலவாக்குபவள் பெண். அந்த படைப்பாற்றலை போற்றும் 9 இரவுகளாக நவராத்திரியை நாம் உணரலாம். சிவம் வேறு, சக்தி வேறு அல்ல. சிவத்தின் அருளாக வெளிப்படுவது சக்தி. அந்த அருளை அன்னையாக நினைத்து நாம் வணங்குகின்றோம். அன்னை சக்தியை மலைமகளாக, அலைமகளாக, கலைமகளாக வழிபடுகின்றோம். நம்முடைய உணர்வுகளுக்கு உருவம் கொடுப்பது இந்து மதத்தின் அடிப்படை. வீரத்திற்கும் துணிவிற்கும் ஒரு உருவத்தை கொடுத்தால் அது துர்க்கை. செல்வத்திற்கும் வளத்திற்கும் உருவத்தை கொடுத்தால் அது திருமகள். கல்விக்கும் அறிவிற்கும் உருவம் கொடுத்தால் அது கலைமகள். அந்த உருவத்தில் நாம் பக்தியை செலுத்துகின்றோம். அந்த பக்தியால் நம்முடைய வாழ்க்கை செம்மைப்பட வேண்டும் என்று நாம் விரும்புகின்றோம். வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு இந்த மூன்றும் தேவைதானே. துணிவு வேண்டும், வளம் வேண்டும், அறிவு வேண்டும். துணிவு இருந்தால்தான் தொடங்க முடியும், வளம் இருந்தால்தான் தொடர முடியும், அறிவு இருந்தால்தான் சரியான வழியில் செல்ல முடியும். இந்த மூன்றையும் போற்றிய பிறகு விஜயதசமி வருகின்றது. விஜயம் என்றால் வெற்றி. இதைத்தான் நவராத்திரியின் வாழ்வியல் தத்துவமாக நாம் பார்க்கின்றோம். மகிஷாசுரனை அன்னை சக்தி அழித்ததாக புராணம் சொல்லுகின்றது. மகிஷம் என்றால் எருமை. அந்த புராண உருவத்தை மந்தம், பிடிவாதம், ஆணவம் ஆகியவற்றின் குறியீடாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். நமக்குள்ளும் இந்த எருமை இருக்கின்றன அல்லவா. நாளைக்கு செய்யலாம், இது மந்தம், நான் சொல்வதுதான் சரி, இது பிடிவாதம், எனக்கு எல்லாமே தெரியும், இது ஆணவம். இந்த மனநிலைகளை வெல்லவும் துணிவும் அறிவும் வேண்டும். அன்னை அசுரனை வென்றதை நாம் போற்றுகின்றோம். நானும் நம்முடைய அகந்தையை வெல்ல முயல வேண்டும். அப்போதுதான் அந்த கதை வாழ்க்கைக்கு பயன்படும். இப்பொழுது விஞ்ஞானத்திற்கு வருவோம். இந்த 9 நாட்களிலும் நாம் என்ன செய்கின்றோம்? குழு வைக்கின்றோம், கதை சொல்லுகின்றோம், பாடுகின்றோம், மனிதர்களை சந்திக்கின்றோம். இதில் குழந்தையின் வளர்ச்சிக்கும் நமது மனநலத்திற்கும் உதவக்கூடிய பல அம்சங்கள் இருக்கின்றன. ஒரு குழந்தையுடன் குழு பொம்மைகளை காட்டி இவர் யார் தெரியுமா என்று கேட்கின்றோம். குழந்தை யோசிக்கின்றது, பதில் சொல்கின்றது, மீண்டும் கேள்வி கேட்கின்றது. அப்போது புதிய சொற்களை கற்றுக்கொள்கின்றது, கவனித்து கேட்கின்றது. ஒரு நிகழ்ச்சிக்கும் அடுத்த நிகழ்ச்சிக்கும் உள்ள தொடர்பை அது புரிந்து கொள்கின்றது. கதையில் ஒருவர் வருந்தினால் அவர் ஏன் வருந்துகின்றார் என்று பேசலாம். மற்றவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளவும் குழந்தை பழகின்றது. ஆகவே குழந்தைகளோடு சேர்ந்து வாசிப்பதும் கதையை பற்றி பேசுவதும் மொழி வளர்ச்சிக்கும் உணர்ச்சி வளர்ச்சிக்கும் உதவுவதாக குழந்தை மருத்துவ ஆய்வுகள் கூறுகின்றன. அடுத்தது இசை. குழந்தை பாடும் பொழுது அந்த குறைகளை மட்டும் சொல்லாதீர்கள், அதன் முயற்சியை பாராட்டுங்கள். மீண்டும் பாடுவதற்கு ஊக்கப்படுத்துங்கள். மூன்றாவதாக மனித உறவுகள். கைபேசியில் நிறைய தொடர்புகள் இருக்கின்றன, ஆனால் நிதானமாக பேசுவதற்கு சில நேரங்களில் ஆளே இல்லை. நவராத்திரியில் ஒருவருடைய வீட்டிற்கு மற்றவர் செல்கின்றோம், நலம் விசாரிக்கின்றோம், உணவை பகிர்கின்றோம். என்னை பற்றி கேட்பதற்கும் ஒருவர் இருக்கின்றார், எனக்கு ஆதரவாக ஒருவர் இருக்கின்றார் என்ற உணர்வு முக்கியம். நல்ல மனித உறவுகள் நவராத்திரியில் வளர்கின்றன. இந்த 9 நாட்களிலும் மனதை பக்குவப்படுத்துவோம். நேர்மறையான எண்ணம் என்றால் எந்த பிரச்சனையும் இல்லை என்று சொல்லிக் கொள்வது மட்டும் நேர்மறையான எண்ணம் அல்ல. பிரச்சனை இருக்கின்றது, அதை எதிர்கொள்ள என்ன செய்யலாம் என்று சிந்திப்பதுதான் நேர்மறையான எண்ணம். அதற்காக துணிவை வளர்ப்போம், நல்ல முயற்சியை தொடங்குவோம். அன்னையை வணங்குவதோடு வீட்டில் உள்ள பெண்களின் உழைப்பையும் மதிப்போம். விழாவின் வேலைகளை பகிர்ந்து கொள்வோம். அன்னை சக்தியிடம் வேண்டுவோம், தாயே அச்சத்தை எதிர்கொள்ள துணிவுதா, பகிர்ந்து வாழ வளம்தா, நல்லதை தேர்ந்தெடுக்க அறிவுதா, ஆணவத்தை அகற்ற பணிவுதா. மலைமகளின் துணிவோடும் அலைமகளின் வளத்தோடும் கலைமகளின் அறிவோடும் நவராத்திரியை கொண்டாடுவோம். நன்றி, வணக்கம்.
0: அறிவியலும் ஆன்மீகமும்

0: வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னல FM கேட்கணுமா?
1: புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க.
0: ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னல FM உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு.

வணக்கம். சலாம் மலேசியா மடானே. மலேசிய வானொலியின் காலை 6 மணி செய்திகளுடன் குணரட்சகி குணசேகரன். 2027 வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கீடு செய்யப்பட்ட 510 பில்லியன் ரிகேட்டை புதிய வரியை அறிமுகப்படுத்தாமல் செலவிட முடியும் என அரசாங்கம் நம்புவதாக 2 நிதியமைச்சர் டாக்டர் ஸ்ரீ அமீர் அம்சா அசிசான் கூறினார். நாட்டின் செலவினங்களின் செயல்திறனை அதிகரிக்க அரசாங்கம் எப்பொழுதும் தற்போதுள்ள அமைப்பில் கசிவு மற்றும் விரயத்தை குறைப்பதற்கான நிர்வாக அம்சங்களை வலியுறுத்துவதாக அவர் கூறினார். ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றும் பல் மருத்துவர்கள் மருந்தக அதிகாரிகளை நிரந்தர பணியாளர்களாக அமர்த்த சுகாதார அமைச்சு நிதியமைச்சு அமைச்சரவையிடம் பரிந்துரைத்துள்ளது. அத்தரப்பினரின் எதிர்காலம் நலனை கருத்தில் கொண்டு இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சர் டாக்டர் ஜுல்கிப்லி அஹமத் கூறினார். பிலிப்பைன்ஸ் மணிலாவில் நடைபெறவுள்ள 49 ஆசியான் மாநாட்டிற்கு முன்னதாக நடைபெறும் ஆசியான் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் மலேசியா எல்லை கடந்த புகைமூட்ட சிக்கல் குறித்து கலந்தாய்வை மேற்கொள்ளவுள்ளது. இச்சிக்கலை களைய மேலும் பயனுள்ள வட்டார அணுகுமுறைகள் குறித்து கலந்துரையாடப்படும் என வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீமவாடாசன் கூறினார். நாட்டில் தொடர்ந்து ஏற்பட்டு வரும் காட்டுத்தீ சம்பவங்களை அடுத்து அதனை தேசிய பேரிடராக அறிவிக்கும் எண்ணம் தற்போதைக்கு இல்லை என இந்தோனேசியா தெரிவித்துள்ளது. இந்த நெருக்கடியை சமாளிக்கும் திறன் தங்களுக்கு இன்னும் இருப்பதாக அந்நாட்டு அரசாங்கம் அறிவித்துள்ளது. யுக்ரைனில் உள்ள எரிசக்தி உள்கட்டமைப்புகள் மீதான தாக்குதல்களை உள்ளடக்கிய போர் நிறுத்தத்தை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் முன்னதாக அறிவித்திருந்தார். இருப்பினும் அதன் தொடர்பில் ரஷ்யா எந்த ஒரு உறுதிப்பாட்டையும் வெளிப்படுத்தவில்லை. அமெரிக்காவுடன் பேச்சு தொடரப்படும் வேளை அவை பலனளித்தால் மட்டுமே அடுத்த கட்டம் குறித்த தகவலை மாஸ்கோ வெளியிடும் என கிரெம்ளின் ஊடக தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோவ் தெரிவித்தார். விளையாட்டு இத்தாலி சிறியா கட்பந்து அத்லாந்தா 3-1 என வெனிசியாவை தோற்கடித்தது. டொரினோவும் யூடினேசுக்கும் இடையிலான ஆட்டம் 2-1 என டொரினோவுக்கு சாதகமாக முடிவுற்றது. இதனிடையே கோமோ ரோமா களமிறங்கிய ஆட்டம் சுழியத்திற்கு சுழியம் என நிறைவுற்றது. லாசியோ மோன்சாவை 3-1 என வீழ்த்தியது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சிவசங்கரி கணபதி. வணக்கம்.

0: நிறம் காலை மணி 6:03 இடம்பெறுவது தீன் சுவை கானங்கள்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நேர்களே, இன்றைய தீன்சுவை கானங்கள் எனும் நிகழ்ச்சியினை காரி அல் ஹாஃபிஸ் உஸ்தாஸ் டாக்டர் சயீத் இப்ராஹிம் அல் புகாரி அவர்கள் வழங்கும் சூரா அல் மாயிதா வசனம் 3 உடன் தொடங்குவோம்.

எடுத்தெறியப்பட்ட ஷைத்தானிடமிருந்து அல்லாஹ்விடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அல்

இன்றைய தினம் உங்களுக்காக உங்கள் மார்க்கத்தை பரிபூரணமாக்கிவிட்டேன். மேலும் நான் உங்கள் மீது என் அருட்கொடையை பூர்த்தியாக்கிவிட்டேன். இன்னும் உங்களுக்காக நான் இஸ்லாம் மார்க்கத்தையே தேர்ந்தெடுத்துள்ளேன்.

0: நேர்களே, இன்று நமது தீன்ஸ்வை கானங்கள் எனும் நிகழ்ச்சியில் உஸ்தாஸ் முகமது சாலிம் அன்பேயி அவர்கள் வழங்கும் சிந்தனை துளிகள் சிலவற்றை செவிமடுப்போம்.
1: அன்பானவர்களே, அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொன்மொழியினை ஒன்றை பார்ப்போம். அனுதினமும் நாம் அனுபவிக்கக்கூடிய நல்ல அடிப்படையான நியமத்துகள் அருட்கொடைகளை பற்றி அருமை நபிகளார் அவர்கள் அழகாக சொல்லித் தருவார்கள். கியாம நாளில் அருட்கொடைகளை குறித்து கேட்கப்படும். அப்போது எல்லாவற்றுக்கும் முதலாவதாக, நாம் உனக்கு உடல் நலத்தை தந்திருக்கவில்லையா, குளிர்ந்த நீர் அருந்துகின்ற அருட்பேரை தந்திருக்கவில்லையா என்று கேள்விதான் முதலாகும் என்றார்கள். இந்த பொன்மொழியில் ரெண்டு செய்தியை முதன்மைப்படுத்தியிருக்கிறார்கள் நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒன்று உடல் நலம், மற்றொன்று நாம் தாகித்த நேரத்தில் அருந்துகின்ற தண்ணீர். இந்த இரண்டும் மிகப்பெரிய உயர்ந்த நியமத்துகளாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அறிமுகம் தருகிறார்கள். கவனித்து பாருங்கள், உடல்நலம் குன்றிவிட்டால் உலகம் முழுவதையும் நாம் இழந்தவர்களாக படுக்கையில் கிடப்போம். அதனால் நம்முடைய உலக வாழ்க்கைக்கு உத்வேகத்தையும் உணர்வினையும் ஆதிக்கம் அதிகாரம் எல்லாவற்றையும் நம்முடைய உள்ளத்தில் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் உடல் நலம் வேண்டும். உடல் நலம் குன்றி போய்விட்டால் ஒன்றுமே இல்லாதவர்களாக நடைப்பிணமாக படுக்கையில் கிடப்போம். அதனால் அருமை நபிகளார் என்ன சொன்னார்கள், உடல் நலத்தை முதன்மைப்படுத்தினார்கள் நியமத்துகளிலேயே அருட்கொடைகளிலேயே. இரண்டாவதாக, நம்முடைய உடல் நலத்தோடு செயலாற்ற வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய உடலுக்கு தண்ணீர் வேண்டும். அந்த தண்ணீர் ஒரு லிட்டராக இருக்கலாம், அல்லது குறைவாக இருக்கலாம், அல்லது தாகம் தீர்கின்ற அளவிற்கு கொஞ்சமாக இருக்கலாம். அந்த நீரை அருந்தினால்தான் நாம் செயலாற்ற முடியும், சுறுசுறுப்பாக இருக்க முடியும் என்ற உணர்வையும் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டு நியமத்துகளை முதன்மைப்படுத்தியிருக்கிறார்.

அன்பானவர்களே, இறைவன் இவ்வுலகில் நாம் எல்லோருக்கும் எண்ணற்ற அருள் வளங்களை கொட்டி கொடுத்திருக்கிறான். அவற்றில் எண்ணிக்கையை எவராலும் வரையறுத்து புள்ளி விவரமாக சொல்லி முடிக்க முடியாது. உடல் நலமும் தாகம் எடுக்கின்ற வேளையில் கிடைக்கின்ற குளிர்ந்த நீரும் இரண்டுமே மிகப்பெரும் அருள் வளங்கள் என்பதில் மாற்று கருத்துக்கு இடமே இல்லை என்று அழுத்தமாக சொல்ல முடியும். இந்த நபிமொழியில் இரண்டு அருட்கொடைகள் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. உடல் நலமும் குளிர்ந்த நீரும் எத்துணை பெரிய அருட்கொடைகள் என்பதை எல்லாருமே உணர்ந்திருக்கிறார்கள். இதனால்தான் இவற்றை குறித்து எல்லாவற்றுக்கும் முதலாவதாக கேள்வி கேட்கப்படும். கேள்வி என்றால் என்ன பொருள்? நாமே உணர முடிகிறது. பாருங்கள், மறுமையில் நமக்கு தந்த நேமத்துகளுக்கு, அருட்கொடைகளுக்கு, நாம் அனுபவித்த பெற்றுக்கொண்ட எல்லாவற்றுக்கும் அல்லாஹ் கேள்வி கேட்கிறான். நேமத்துகளை என்ன செய்தாய், பயன்படுத்திய முறை, பயன்படுத்திய அளவு, பயன்படுத்திய விதம், இவைகளுக்கெல்லாம் நாம் பதில் சொல்லியாக வேண்டும். அப்படி கேட்கின்ற கேள்விகளிலேயே இந்த இரண்டுக்கும் முதலாவதாக பதில் சொல்லியாகுவேன் என்பதையும் அருமை நபிகளார் அவர்கள் அழகாக சொல்லிக் கொடுத்திருக்கிறார்.

அன்பானவர்களே, இறைவன் தான் நமக்கு வாழ்க்கையை கொடுத்தான். அறிவு தெளிவையும் விழிப்புணர்வையும் சுய உணர்வையும் ஒன்றை கருத்தூண்டி பார்க்கும் அல்லது உணர்ந்தறியும் ஆற்றலையும் வழங்கினான். அந்த வளமிக்க வாழ்விற்கு பதிலாக அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டாமா? அதுதான் உண்மையில் கடமையாகும் நம்மீது. அந்த கடமை உணர்வோடு அவன் கொடுத்த அருட்கொடைகளுக்கு நன்றியோடு நாம் நடந்து கொண்டால் நம்முடைய வாழ்நாள் முழுவதும் எந்த குறையுமின்றி நிறையாக கிடைத்து கொண்டே இருக்கும் என்பதை நாம் மனதில் வைக்க வேண்டும். ஆகவே இன்று நாம் கற்றுக்கொண்ட ஒன்று, அல்லாஹ் நமக்கு இந்த உலகத்தில் பிறந்த நாளிலிருந்து இந்த உலகத்தை விட்டு விடைபெறுகின்ற நாள் வரை கொடுக்கின்ற நியமத்துகளுக்கு அருள் கொடைகளுக்கு அவனுக்கு நன்றி செலுத்தவே இயலாது என்றே கூற முடியும். காரணம், அந்த அளவிற்கு எண்ணி முடிக்க முடியாத நியமத்துகளை அள்ளித் தருகிறான். அதனால்தான் மிக சுருக்கமாகவே அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லித் தருவான், என்னுடைய அருட்கொடைகளை நீங்கள் என்ன முற்பட்டால் எண்ணி முடிக்க முடியாது என்று சொல்கிறான். அதனால் கிடைத்தவைகளை நாம் முழுமையாக பெற்றுக்கொண்டோம் என்ற மன திருப்தியோடு வாழ்வோம், அவனுக்கு நன்றி செலுத்துவோம். இறுதி நேரம் வரை அல்லாஹ் நம்முடைய வாழ்வை சிறப்பானதாக முழுமையானதாக ஆக்கி அருள்வானாக.

0: நேயர்களே, இறைவன் எவரையும் அவரது சக்திக்கு மீறி சோதிப்பதில்லை. அவரவர் புரிந்த நன்மைகள் அவரவருக்கே உரியவை, அவரவர் புரிந்த தீமைகளும் அவரவருக்கே உரியவை. நல்லது நேயர்களே, இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு.
1: தயாரிப்பு அப்துல் கனி, ஹேஷ்டாக் பெஞ்ஞாரான் ஜாக்கிம்.
2: நீங்கள் FM இளமை புதுமை இனிமை.
3: நிறம் காலைமணி 6:30.

0: வணக்கம். இன்னும் உங்களை தேடி வந்தாச்சு எல்லோருக்கும் இனிய வணக்கம். மணி 6:30 தெய்வீகன் பூமனாவோட இன்றைய காலை பொழுதை நீங்க சிறப்பா தொடங்குறதுக்காக காத்துட்டே இருக்கீங்க.
1: காலை வணக்கம் நேர்களே, காலை வணக்கம் தெய்வீகன்,
0: வணக்கம்.
1: ஆக இன்றைய நிகழ்ச்சியில தொடர்ந்து இனிய வந்திருக்கும் உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. வருக வருக அப்படின்னு வரவேற்கிறோம்.
0: வாங்க, ஒரு வீட்டுக்கு வரும்போது நல்லா இன்முகத்தோடு வரவேற்கணும் அப்படின்னு அந்த மாதிரி இந்த நாளையும் இன்முகத்தோடு நம்ம வந்து வரவேற்க தொடங்குவோம். நிறைய ஆசைகள், நிறைய விருப்பங்கள் எல்லாம் உங்களுக்கு இருக்கும். அந்த கனவுகளை எங்க கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். நம்பிக்கையோடு, நம்பிக்கை ஒளியேற்றி இந்த தீபாவளி திருநாளை கொண்டாட நம்ம எல்லாருமே காத்துட்டு இருக்கோம். இது ரொம்ப சிறப்பான நாளா இருக்க போது. திருவள்ளுவர் ஆண்டு 2057, பராபவ ஆண்டு, புரட்டாசி திங்கள் 26ஆம் நாள், 2026 அக்டோபர் 13 செவ்வாய்க்கிழமையில நம்ம சந்திக்கிறோம்.
1: நாங்க நிகழ்ச்சியின் முதல் பாடலுக்கு போக போறோம். இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை அப்படின்றதுனால
0: மூன்றாவது நாள் இன்றைக்கு அம்மன் போற்றி பாடல் உங்கள் நாளை இன்னும் மங்களகரமாக தொடக்கி வைக்கின்றது.

0: வணக்கம். இன்னலில் உங்கள் நாளை இன்னும் விறுவிறுப்பாக்க, சுறுசுறுப்பாக்க உடற்பயிற்சி பயிற்றுனர் கோச் வின்குமார்.
1: முதுகோட மசில்ஸ், அந்த தசைகளை எப்படி வலுப்படுத்தலாம் அப்படின்ற ஒரு எளிய ஒரு பாடி வெயிட் ட்ரைனிங்கோட இப்ப நம்ம தொடங்க ஆரம்பிப்போம். ப்ரான் ஸ்விம்மர்னு சொல்லுவாங்க. தரையில் ஒரு மேட் விரித்து குப்புற படுத்துக்குங்க, சரியா? இரண்டு கைகளையும் தலைக்கு முன்னால் நீட்டுங்கள். இப்போது வலது கையையும் இடது காலையும் மெதுவாக சிறிதளவு மேலே தூக்கணும். பிறகு கீழே இறக்கி இடது கையையும் வலது காலையும் நீங்க தூக்கணும். இப்படி தொடர்ந்து மாறி மாறி நீங்க செய்ய. இந்த பயிற்சி முதுகு மற்றும் தோல் பட்டையில் உள்ள சுற்றியுள்ள அனைத்து தசைகளையும் நம்மளுக்கு வந்து வலிமைப்படுறதுக்கு ரொம்ப ரொம்ப உறுதுணையா இருக்கும். இது வந்து நம்மளோட உடலின் ஒருங்கிணைப்பிற்கும் இது உதவும். கழுத்தை நேராக வைத்துக் கொள்ளுங்க. கைகளையும் கால்களையும் அதிக உயரத்திற்கு தூக்க வேண்டிய அவசியம் இல்ல. வலி இல்லாத அளவில் கட்டுப்பாடுடன் இதை நீங்க செய்யணும், சரியா? சிறிய சிறிய அளவு நீங்க கரெக்டா இதை செய்ய செய்ய கண்டிப்பா இதோட மாற்றத்தை நிச்சயமா நீங்க சந்திப்பீங்க.

0: எதுவா இருந்தாலும் முன்னுக்கு போயிட்டே இருக்கணும். அனிருத் ஏடிகே பாடியிருந்த பாடல் மணி இப்போ 6:39 முதல் பத்திரிகைகள்ல வந்திருக்கக்கூடிய செய்திகளை கண்ணோட்டம் இடுவோம்.
1: தொடக்கமாக மலேசிய நண்பன் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம்.
0: இன்றைக்கு எல்லா பத்திரிகைகளிலும் கவனத்தை ஈர்த்திருக்கக்கூடிய செய்தி, டாக்ஸி வாடகை கார் ஓட்டுநர்களுக்கு நாளை முதல் 1000 ரிங்கிட் சிறப்பு தொகை அப்படின்ற விவரத்தை போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லாக் வந்து கூறியிருக்கின்றார்.
1: அதனையடுத்து இன்று 4 மாநிலங்களில் பள்ளிகள் மூடல், சிலாங்கூரில் 4, பஹாங்கில் 2 மாவட்டம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அதுக்கப்புறம் வழக்கம் போல குலலம்பூர், லாபுவான், கிடா, கிளாந்தான், பெர்லி, ஸ்பினாங் போன்ற இடங்கள்லாம் இன்றைக்கு பள்ளிகள் இயங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: கவனத்தை ஈர்த்திருக்கக்கூடிய மற்றொரு செய்தி, ஜோர்டான் மன்னர் ராஜா அப்துல்லா 2 நாள் பயணம் மேற்கொண்டு தன்னுடைய பயணத்தை நேற்று நிறைவு செய்து நாடு திரும்பி இருக்கிறாரு. மாமன்னர் நேற்று காலை அவரை சந்தித்திருக்கின்றார். அதே வேளையில் அந்த நாட்டுடைய வர்த்தகம், இருவழி தொடர்பு இருக்கு இல்லையா, அது ஒரு பெரிய வளர்ச்சியை தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாகவும் மாமன்னர் வந்து புகழ்ந்திருக்கின்றார்.
1: சரி, நேற்று ஒரு விஷயம் நடந்திருக்கு. மை கம்ப்யூட்டர் 50 அப்படின்ற ஒரு அட்டையை அறிமுகப்படுத்திருக்கிறாங்க. இதனுடைய பயன்பாடு டிசம்பர் அல்லது ஜனவரியில தொடங்கும் அப்படின்னு போக்குவரத்து அமைச்சர் சொல்லியிருக்கிறார்.
0: இது இன்னும் விவரங்கள் எல்லாம் தொடர்ந்து இருக்கு, நாங்களும் பகிர்ந்து கொள்ள காத்துட்டு இருக்கோம். பத்திரிகைகளை வாங்கி படிக்க மறக்காது. இப்ப காலையில நீங்க எழுந்திருக்கிறீங்க இல்ல, அந்த நாள் வந்து உங்களுக்கு எதிர்பார்த்த மாதிரி இல்ல, டக்குன்னு உங்களுடைய மனச இல்ல மனநிலைய மாத்துறதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணுவீங்கல்ல, இது ஏதாவது ஒண்ணு அதை மாற்றக்கூடிய ஆற்றல் கொண்டிருக்கும்ல, அதை பத்தி தான் இப்ப நாங்க உங்ககிட்ட கேட்க போறோம்.
1: உங்க மனநிலையை சட்டடு மாற்றக்கூடிய ஒரு விஷயம், அது ஒரு காஃபியா இருக்கலாம், உங்களுக்கு பிடித்த பாடலா இருக்கலாம், இல்ல உங்களுக்கு பிடித்த ஒருவரா இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கு, எதுவாக வேணாலும் இருக்கு.
0: சரிங்க, கூப்பிட்டு சொல்லுங்க உங்க மனநிலை அப்படியே மாற்றக்கூடிய ஆற்றல் கொண்டது எது. 3 2 2 8 2 5 7 3 3
1: அல்லது 4 7 அறியிட்டு

காலையிலே கதை பேசலாம். ஒரு வீட்டில் ஒரு பெரிய மீன் தொட்டி இருந்தது. அந்த தொட்டியை அதன் உரிமையாளர் நடுவில் ஒரு கண்ணாடியால் இரண்டாக பிரித்திருந்தார். ஒரு பக்கம் ஒரு பெரிய மீன், மறுபக்கம் பல சிறிய மீன்கள். ஒரு நாள் பெரிய மீன் மிகவும் பசியுடன் இருந்தது. அதனால் மறுபக்கத்தில் இருந்த சிறிய மீனை சாப்பிட வேகமாக சென்றது. ஆனால் நடுவில் இருந்த கண்ணாடியில் பலமாக மோதியது. திரும்பவும் முயற்சி செய்தது, மீண்டும் மோதியது. கோபத்தில் மீண்டும் மீண்டும் அந்த கண்ணாடியில் மோதிக்கொண்டே இருந்தது. ஒரு கட்டத்தில் அதன் உடலில் காயம் கூட ஏற்பட்டது. சில நாட்கள் கழித்து அந்த உரிமையாளர் நடுவில் இருந்த கண்ணாடியை எடுத்து விட்டார். இப்போது எல்லா மீன்களும் ஒரே இடத்தில் தான் இருந்தன. பெரிய மீனுக்கு சிறிய மீன்களை சாப்பிடுவதற்கு எந்த தடையும் இல்லை. ஆனால் அது சிறிய மீன்களை சாப்பிடவே முயற்சி செய்யவில்லை. ஏன் தெரியுமா? மீண்டும் நான் அந்த பக்கம் சென்றால் அந்த கண்ணாடியில் மோதிவிடுவேன் என்ற பயம் அதன் மனதில் பதிந்து விட்டது. தடை இருக்கிறது என்று அது இன்னும் நம்பிக்கொண்டிருந்தது. நம் வாழ்க்கையிலும் சில நேரங்களில் இப்படித்தான் நடக்கிறது. ஒரு முறை முயற்சி செய்து தோல்வி அடைந்து விட்டால் என்னால் முடியாது, இது எனக்கு வரவே வராது, நான் எவ்வளவு முயற்சி செய்தாலும் பயனில்லை என்று நாம் நம்மை நாமே நம்ப வைக்க ஆரம்பித்து விடுவோம். ஆனால் காலப்போக்கில் அந்த தடை நீங்கிருக்கலாம், வழி திறந்திருக்கலாம், வாய்ப்பு நம் முன்னால் இருக்கலாம். ஆனால் பழைய தோல்வியால் உருவான பயம் மட்டும் நம்மை மீண்டும் முயற்சி செய்ய விடாமல் தடுத்துக் கொண்டிருக்கும். இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம் என்ன? ஒரு முறை தோல்வி அடைந்தால் எப்போதும் தோல்வி என்று அர்த்தம் இல்லை. நேற்று முடியவில்லை என்பதற்காக இன்று முடியாது என்று நினைக்காதீர்கள். பழைய தோல்வி உங்களுக்கு ஒரு பாடம் மட்டும்தான், அது உங்கள் வாழ்க்கையின் முடிவு அல்ல. பயத்தை விட்டுவிட்டு மீண்டும் ஒரு முறை முயற்சி செய்யுங்கள். மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம். நான் குணஸ்ரீ

0: வணக்கம். இன்னல்ல இன்னைக்கு ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், உங்க காலை பொழுத இல்ல உங்களுடைய மனநிலைய எது மாற்றும், ஊட மாத்தும் அப்படின்னுவாங்களே, எது அதுன்னு கேட்டிருந்தோம்.
1: செல்வி சொல்லுங்க. செல்வி எப்படி, யாரு
2: பாடல்கள்?
0: காலையில இல்ல மத்தியானம், எந்த நேரமா இருந்தாலும்,
2: எந்த நேரமா இருந்தாலும் அந்த மாதிரி கொஞ்சம் டவுனா இருந்தனாக்கா அந்த மாதிரி பாட்டு கேட்டா எனக்கு கொஞ்சம் உற்சாகமா இருக்கும்.
1: சரி, காலைல 6:30 அந்த பாடல் உங்களுக்கு கேட்ட சந்தோஷம் ஆயிருவீங்க?
2: ஆமா கண்டிப்பா, ஏன்னா 80s பாட்டுனாக்கா ரொம்ப டாப் தானே.
0: வளர்ந்த காலம் அப்படியா?
2: தினசரி
0: கேட்டாலும் இந்த ஒரு பாட்டு அப்பா எனக்கு போர் அடிக்கவே அடிக்காது, எந்த பாட்டு சொல்லுவீங்க அப்படின்னா? நன்றி, கண்டிப்பா கேளுங்க தீரா இசைய. செல்விக்கு 80th பாட்டு மனநிலையை மாத்தணும் அப்படின்னு சொன்னாங்க. விவேகன் சொல்லியிருக்காரு, எனக்கு ஒரு காஃபி போதும், அது அப்படியே டக்குன்னு எனக்கு

0: பள்ளிகள் மூடப்படும் முடிவு காற்றின் தரத்தை கருத்தில் கொண்டு எடுக்கப்பட்டது. கல்வி அமைச்சர் விளக்கம். எல்லை கடந்த புகை மூட்ட சிக்கல் ஆசியான் வெளியுறவு அமைச்சர்கள் நிலைக்கு கொண்டு செல்ல உள்ளது மலேசியா. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 7 மணி முதன்மை செய்திகளுடன் குலரட்சகி குணசேகரன். மலேசியாவும் ஜோர்டானும் உயர் தொழில்நுட்ப தொழில்கள், குறிப்பாக குறை கடத்தி, மேம்பட்ட தொழில்நுட்ப கல்வி மற்றும் பயிற்சிகளில் வியூக ஒத்துழைப்பை விரிவுபடுத்த திட்டமிட்டுள்ளன. எதிர்கால தொழில் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் பொறியியலாளர்களையும் திறன் வாய்ந்த தொழிலாளர்களையும் உருவாக்குவதை இது நோக்கமாக கொண்டுள்ளதாக பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். நாட்டிற்கு 2 நாள் அதிகாரப்படியான பயணத்தை மேற்கொண்டுள்ள ஜோர்டான் மன்னர் 2 அப்துல்லாவுடனான சந்திப்பில் பேசப்பட்ட முக்கிய விவகாரங்களில் இதுவும் அடங்கும் என பிரதமர் குறிப்பிட்டார். சாத்தியமான சுயேட்சை வணிக உடன்படிக்கை உள்ளிட்ட வர்த்தக முதலீட்டை விரிவுபடுத்துவது குறித்து அச்சந்திப்பில் பேசப்பட்டதாக அவர் கூறினார். 2027 வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கீடு செய்யப்பட்ட 510 பில்லியன் ரிங்கேட்டை புதிய வரியை அறிமுகப்படுத்தாமல் செலவிட முடியும் என அரசாங்கம் நம்புவதாக 2 நிதியமைச்சர் டாக்டர் ஸ்ரீ அமீர் அம்சா அசிசான் கூறினார். நாட்டின் செலவினங்களின் செயல்திறனை அதிகரிக்க அரசாங்கம் எப்போதும் தற்போதுள்ள அமைப்பில் கசிவு மற்றும் விரயத்தை குறைப்பதற்கான நிர்வாக அம்சங்களை வலியுறுத்துகிறது. மக்களின் நலனை முன்னிறுத்தி மலேசிய பொருளாதாரத்தை உயர்த்த அச்செலவினங்கள் செய்யப்படுவதை அரசாங்கத்தின் அணுகுமுறை உறுதி செய்யும் என அவர் கூறினார். பிலிப்பைன்ஸ் மணிலாவில் நடைபெறவுள்ள 49வது ஆசியான் மாநாட்டுக்கு முன்னதாக நடைபெறும் ஆசியான் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் மலேசியா எல்லை கடந்த புகைமூட்ட சிக்கல் குறித்து கலந்தாய்வை மேற்கொள்ளவுள்ளது. இச்சிக்கலை களைய மேலும் பயனுள்ள வட்டார அணுகுமுறைகள் குறித்து கலந்துரையாடப்படும் என வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ முகமது ஆசான் கூறினார். இயற்கை பேரிடர்களுக்கான தற்போதைய ஆசியான வழிமுறைகளின் கீழ் புகைமூட்டம் இடம்பெறவில்லை என்பதால் அதற்கு சிறப்பு கவனம் அவசியமாவதாக அவர் கூறினார். இதனிடையே ஜகார்த்தாவில் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மிக குறைந்த பார்வை திறன் தற்போது வான்வழி தீயணைப்பு நடவடிக்கைகளுக்கு முட்டுக்கட்டையாக உள்ளதாக தமது இந்தோனேசியா சகா அர்மனந்தா நாசிர் கூறியதை டாக்டர் ஸ்ரீ முகமது அசான் சுட்டிக்காட்டினார். நாட்டில் நிலவும் புகைமூட்டத்தை தொடர்ந்து இன்று ஜோஹோர், மலாக்கா, நிகர் செம்பிலான், புத்ராஜயா பள்ளிகள் மூடப்படும் முடிவு காற்றின் தரம் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களின் அறிவுறுத்தலுக்கு ஏற்ப நிர்ணயிக்கப்பட்ட நிர்வாக நடைமுறை SOP-யின் அடிப்படையில் எடுக்கப்பட்டது. காற்று மாசுபாட்டு குறியீட்டின் மதிப்பீட்டை இயற்கை வள சுற்றுச்சூழல் அமைச்சு மேற்கொண்டுள்ள வேளை சுகாதார ஆபத்து குறித்த அறிவுறுத்தலை சுகாதார அமைச்சு வழங்கியதாக கல்வி அமைச்சர் டாக்டர் ஸ்ரீஃபாட்டினா சிடே கூறினார். அமைச்சு அண்மைய நிலவரத்தை தொடர்ந்து கண்காணிக்கிறது. அத்துடன் கற்றல் நடவடிக்கையை பாதிக்காமல் மாணவர்களின் சுகாதாரத்தை பாதுகாக்கும் வழிகாட்டுதல்கள் ஏற்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். சுகாதார அமைச்சு ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றும் பல் மருத்துவர்கள், மருந்தக அதிகாரிகளை நிரந்தர பணியாளர்களாக அமர்த்த நிதியமைச்சு அமைச்சரவையிடம் பரிந்துரைத்துள்ளது. அத்தரப்பினரின் எதிர்காலம் நலனை கருத்தில் கொண்டு இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹமத் கூறினார். முன்னதாக ஒப்பந்த மருத்துவர்கள் விவகாரத்தில் கையாண்ட அணுகுமுறைக்கு ஏற்ப நியாயமான காலகட்டத்திற்குள் இப்பரிந்துரை பரிசீலிக்கப்படும். இதனிடையே 2027 வரவு செலவு திட்டத்தில் 9000 மருத்துவர்கள் நிரந்தர பணியாளர்களாக பணிக்கமர்த்தப்படுவர் எனும் அறிவிப்புக்கு கூடுதலாக இதற்கு ஒரு புதிய ஒதுக்கீடு பயன்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். அரசாங்கம் சபாவில் குறைந்த உயர பொருளாதாரத்திற்கான நிகழ்வு நிலை ஆய்வுக்கூடத்தை அமைப்பதற்காக எந்தவொரு இடத்தையும் நிர்ணயிக்கவில்லை. அதற்கான முழுமையான மதிப்பீட்டிற்கு காத்திருப்பதாக முதலீட்டு வர்த்தக தொழில் அமைச்சு மீட்டி கூறியது. தேவை நன்மை தயார்நிலையில் அடிப்படையாக கொண்டு ஒவ்வொரு மாநிலமும் இதற்கு பரிசீலிக்கப்படலாம். அதில் தற்போது சபா வலுவான அடித்தளத்தை கொண்ட மாநிலமாக உள்ளதை அது சுட்டிக்காட்டியது. உட்புற பகுதிகளுக்கு திருக்கூர்தி மூலம் செயலணியல் சேவைகள் வழங்குதல், குறிப்பாக பொருள்கள், மருந்துகள், மருத்துவ மாத்திரைகளை விநியோகித்தல், திறன்மிகு வேளாண், முக்கிய உள்கட்டமைப்பு ஆய்வுகள், பேரிடர் மேலாண்மை, தேடி மீட்கும் நடவடிக்கைகளை அங்கு மேற்கொள்ள இயலுமென மீட்டி விளக்கியது. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: அரசாங்க தொடர்புடைய விவரங்கள் தேவையா? பதிவு மற்றும் விண்ணப்ப முறைகளை அறிய வேண்டுமா? கல்வி, வர்த்தகம், சமூகம், சுகாதாரம் என அனைத்து விவரங்களையும் அறிய உங்களுக்காக மை கவர்மெண்ட் அகப்பக்கம். மேல் விவரங்களுக்கு www.malaysia.gov.my.
0: நாட்டில் தொடர்ந்து ஏற்பட்டு வரும் காட்டுத்தீ சம்பவங்களை அடுத்து அதனை தேசிய பேரிடராக அறிவிக்கும் எண்ணம் தற்போதைக்கு இல்லை என இந்தோனேசியா தெரிவித்துள்ளது. இந்த நெருக்கடியை சமாளிக்கும் திறன் தங்களுக்கு இன்னும் இருப்பதாக அந்நாட்டு அரசாங்கம் அறிவித்துள்ளது. திங்கட்கிழமை ஜகார்த்தா இஸ்தானா மர்டேக்காவில் அதிபர் பிரபுவோ சுபியாந்தோ தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இம்முடிவு எட்டப்பட்டதாக அரசியல் பாதுகாப்பு விவகாரங்களுக்கான ஒருங்கிணைப்பு அமைச்சர் டூடோங் அப்துரஷ்மான் தெரிவித்தார். இதனிடையே எல்லை தாண்டிய புகை மூட்டத்தால் மலேசியா உட்பட பல அண்டை நாடுகளை பாதிக்கும் சூழல் நிலவி உள்ளதை டுடோங் ஒப்புக்கொண்டார். யுக்ரைனில் உள்ள எரிசக்தி உள்கட்டமைப்புகள் மீதான தாக்குதல்களை உள்ளடக்கிய போர் நிறுத்தத்தை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் முன்னதாக அறிவித்திருந்தார். இருப்பினும் அதன் தொடர்பில் ரஷ்யா எந்தவொர் உறுதிப்பாட்டையும் வெளிப்படுத்தவில்லை. அமெரிக்காவுடன் பேச்சு தொடரப்படும் வேளை அவை பலனளித்தால் மட்டுமே அடுத்த கட்டம் குறித்த தகவலை மோஸ்கோ வெளியிடும் என கிரெம்ளின் ஊடக தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோவ் தெரிவித்தார். நிரந்தர தீர்வை எட்டப்படும் போது போர் நிறுத்தம் செயல்படுத்தப்படும் என மோஸ்கோ தீவிரமாக உள்ள நிலையில் தற்காலிக போர் நிறுத்தத்திற்கான கோரிக்கைகளை அது தொடர்ந்து நிராகரித்து வருகிறது. இதனிடையே போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான வாஷிங்டனின் முயற்சிகளை பெஸ்கோவ் பாராட்டினார். எஸ்டோனியாவின் அதிபராக யூலே மாடேஸ் திங்கட்கிழமை பதவியேற்றுள்ளார். அந்நாட்டின் முன்னாள் நீதித்துறை தலைவரான அவர் டாலின் நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நாட்டின் அதிபராக அதிகாரப்படியாக பதவியேற்றார் என உள்ளூர் ஊடகம் தெரிவித்துள்ளது. முன்னாள் அதிபரான அலார் காரேஸ் நாடாளுமன்றத்தில் தமது இறுதி உரையை ஆற்றிய பின்னர் மாடேஸ் பதவி உறுதிமொழி எடுத்துக் கொண்டார். 51 வயதான இந்த வழக்கறிஞர் நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற தனிப்பட்ட வாக்கெடுப்பின் மூலம் 71 வாக்குகள் பெற்று அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 2015 முதல் நீதித்துறை தலைவராக மாடேஸ் பணியாற்றி வந்தார். 15 வயதிற்குட்பட்ட சிறார் மற்றும் 13 வயதினர் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதை தடை செய்யும் வேட்கையில் கிரீஸ் இறங்கியுள்ளது. இதன் மூலம் குறிப்பிட்ட வயதுக்குட்பட்டோர் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கும் முதல் ஐரோப்பிய நாடாக கிரீஸ் மாறவுள்ளதாக ஜெர்மன் செய்தி நிறுவனம் டிபிஏ தெரிவித்துள்ளது. அடுத்த ஆண்டு ஜனவரி 1 நாள் தொடங்கி இந்த தடை நடப்புக்கு வரவுள்ளதாக அமைச்சர் ஆகிஸ் கத்தோஸ் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். இதனிடையே இந்த தடை தொடர்பில் பிரதமர் கிரியாகோஸ் மித்தாதோகிஸ் முன்னதாக கோடி காட்டியிருந்தார். விளையாட்டு இத்தாலி சிறியா காட்பந்து அத்லாந்தா 3-1 என வெனிசியாவை தோற்கடித்தது. டொரோனோவுக்கும் யுடினேசுக்கும் இடையிலான ஆட்டம் 2-1 என டொரோனோவுக்கு சாதகமாக முடிவுற்றது. இதனிடையே கோமோ ரோமா களமிறங்கிய ஆட்டம் சுழியத்திற்கு சுழியம் என நிறைவுற்றது. லாசியோ மோன்சாவை 3-1 என வீழ்த்தியது. இவ்வேளை லீசி புளோக்னாவுக்கு இடையிலான ஆட்டம் 2-1 என நிறைவடைந்தது. தொடர்ந்து சசுலோ ஏசி மிலான் களமிறங்கிய ஆட்டம் 1-1 என சமநிலையடைந்த நிலையில் ககிலியாரி யுவென்டஸுக்கு இடையிலான ஆட்டமும் அதே புள்ளியில் முடிவுற்றது. பள்ளிகள் மூடப்படும் முடிவு காற்று தரத்தை கருத்தில் கொண்டு எடுக்கப்பட்டது. கல்வி அமைச்சர் விளக்கம். எல்லை கடந்த புகை மூட்ட சிக்கல் ஆசியான் வெளியுறவு அமைச்சர்கள் நிலைக்கு கொண்டு செல்ல உள்ளது மலேசியா. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சிவசங்கரி கணபதி. வணக்கம்.
2: வரலாற்றில் இன்று
3: 1994 ஆண்டு இன்றைய நாளில் சிலாங்கூர் காஜாங்கில் தினகர் நேஷனல் புர்ஹாட்டின் பொறியியல் தொழில்நுட்ப கழகம் இக்கா தனை துணை பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அதிகாரப்படியாக திறந்து வைத்தார். இக்கத்தான் TNB-க்கு சொந்தமான தினகர் நேஷனல் அறக்கட்டளை நிர்வாகத்தின் கீழ் நிறுவப்பட்டது. இக்கல்வி நிறுவனம் பொறியியல், வணிகத் துறைகளில் இளங்கலை, முதுகலை பட்டப்படிப்புகள் உள்ளிட்ட பல கல்வி மற்றும் பயிற்சி திட்டங்களை வழங்கியது. மேலும் மின்சார பொறியியல் துறைகளில் தொழில்நுட்ப திறன் பயிற்சிகள், தொழில்முறை பயிற்சிகள், மேலாண்மை பயிற்சிகளோடு தொழிற்கல்வி பயிற்சிகளையும் வழங்கியது. இக்கத்தான் வரலாறு 1976 சுல்தான் அமத் ஷா கழகம் இல்சாஸ் நிறுவப்பட்டதிலிருந்து தொடங்குகிறது. அப்போது தேசிய மின்சார வாரியம் LLN பணியாளர்களுக்கு பயிற்சி வழங்குவதே அந்நிறுவனத்தின் முக்கிய நோக்கமாக இருந்தது. காலப்போக்கில் இந்நிறுவனம் வளர்ச்சியடைந்தது. 1997 ஜூன் மாதம் பல்கலைக்கழகமாக தரம் உயர்த்தப்பட்டது. அதன் பின்னர் இது தினகு நேஷனல் பல்கலைக்கழகம் யூனிடன் என பெயர் மாற்றம் கண்டது.
2: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rkip.gov.my

0: அறிந்தால்.
1: இனிய வணக்கம் எல்லோருக்கும். மணி 7:18. வணக்கம் இன்னோ கேட்டுட்டு இருக்கீங்க.
2: சரி, வணக்கம் இன்னோட இணைந்திருக்கு உங்க எல்லாருக்குமே நன்றிங்க. இன்றைக்கு வந்து அக்டோபர் 13
1: அப்புறம் செவ்வாய்க்கிழமை எல்லாம் எப்படி தொடங்கி இருக்கு உங்களுக்கு? சில இடங்கள்ல இன்னும் பள்ளிகள் மூடப்பட்டிருக்கு, மற்ற பகுதிகளில் மாணவர்கள் தங்களுடைய வழக்க நிலைக்கு திரும்பி இருக்கிறாங்க. இந்த பரீட்சை காலகட்டம்னால அதை பத்தி ரொம்ப யோசிக்காதீங்க. பள்ளிக்கூடங்கள் அதற்கான ஏற்பாடுகள்லாம் சரியா பண்ணிருக்கிறாங்க. எப்போ இப்ப அப்படின்ற விவரத்தெல்லாம் சொல்லுவாங்க. தொடர்ந்து பள்ளிக்கூடத்தோட அந்த விவரங்களை தெரிஞ்சுக்கிற ஒரு முனைப்பை காட்டிட்டே இருங்க.
2: சரி, இப்ப வந்து விஷயத்துக்கு வருவாங்க. இன்னைக்கு என்ன பேச போறோம் அப்படின்னா, சேர்மன் ஒருத்தர் வந்து ஃபைனான்ஸ், அதாவது இந்த நிதித்துறையை சார்ந்தவர்.
1: சரி,
2: ஒரு வியாபாரம் சும்மா செய்வோமே அப்படின்னு சொல்லிட்டு ஐயம் கோரிங் பக்கம் போனாரு, கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் செய்யலான்ட்டு. இப்ப முழுசா அந்த வேலையை விட்டுட்டாராம்,
1: சும்மா கோழி பொறிக்க போனாரு.
2: இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில யோசிச்சு கூட பாத்துட்டு இருக்க மாட்டோம். நம்ம இன்றைக்கு இருக்கிற சூழல, இன்றைக்கு இருக்கிற தொழிலா இருக்கட்டும், வியாபாரமா இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், நான் நினைச்சு கூட பாத்ததுல நான் இங்க இருப்பேன்னு எதுவோ என் வாழ்க்கையை புரட்டி போட்டுருச்சீங்க.
1: கோவிட் இருக்கு இல்லையா, இதுக்கு ஒரு நல்ல உதாரணம். அது வரைக்கும் அவங்க ஏதோ ஒரு வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க. சில வாழ்க்கை சூழல், பொருளாதார நிலை எல்லாம் மாற்றங்கள்லாம் அடைந்த பிறகு இதை சும்மா முயற்சி பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொன்ன எத்தனையோ பேர் தன்னுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு பாதையில போயிட்டு இருந்தாங்க, டக்குன்னு இன்னொரு பாதைக்கு வந்து அதுல பெரிய அளவுல வெற்றி எல்லாம் அடைஞ்சிருக்காங்க. அந்த மாதிரி கதைகள்லாம் நம்ம வந்து கேட்டுக்கொள்ளியா, உங்க வாழ்க்கையிலும் அப்படி நடந்திருந்தா வாங்க. ஜெர்மன்ல நடந்த கதை மலேசியாலையும் உண்மையாயிருக்கு அப்படின்னா கூப்பிடுங்க எங்களுக்கு.
2: ஆமா, அழைக்கலாம் 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8.
1: பண்ணிட்டு இருந்தேன், இப்ப எதையோ செய்து பெரிய அளவுக்கு போயிட்டங்க அப்படின்னா வாங்க பேசுறதுக்காக காத்துட்டு இருக்கோம். பையா படத்துக்காக பாட்டு வருது.

0: வணக்கம் மினல் பயிற்சிகள் குறித்த விவரங்களுடன் தொழில்நுட்ப நிபுணரும் பயிற்றுனருமான புவனா சுப்பிரமணியம்.
1: வணக்கம். குமந்திரியான் பெலியர் டான்ஸ் உக்கான் மலேசியா. 18 வயசுல இருந்து 30 வயசு வரை உள்ள இளைஞர்களோட திறனை வந்து இன்னும் நல்ல முறையில உருவாக்குறதுக்கு இந்த KBS ஒரு முக்கியமான திட்டம் இந்த வருஷம் ராக்கான் மூடா 2.0 ப்ரோக்ராம். யூத்தோட லைஃப் ஸ்டைல வந்து மூவ் பண்றதுக்கான ஒரு முயற்சினே சொல்லலாம். இதுல வந்து டிஜிட்டல் ஸ்கில்ஸ், ஆண்டர்பிரினர்ஷிப், ஸ்போர்ட்ஸ், லீடர்ஷிப், வாலண்டியரிங் போன்ற பல துறைகள்ல வந்து இளைஞர்கள் அவங்களோட திறமையை கண்டுபிடிக்கவும் வளர்த்து கொள்ளவும் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு அமைகிறது. இது ஒரு வாய்ப்பு இருக்கு. இதன் வழியா லீடர்ஷிப் ஸ்கில், நெட்வொர்க்கிங் மற்றும் கல்ச்சுரல் எக்ஸ்சேஞ்ச் அனுபவத்தையுமே நம்ம இளைஞர்கள் பெற முடியும். KBS வந்து டானா சுக்கான் கம்யூனிட்டி மற்றும் கிராக்கன் படனான் சுக்கான் போன்ற கிராண்ட்மே கொடுக்கறாங்க. நீங்க வந்து ஒரு யூத் ஆர்கனைசேஷன் வச்சிருக்கீங்க அப்படின்னா அங்க நீங்க செய்யக்கூடிய ஆக்டிவிட்டீஸ், அது இல்லாம நீங்க ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் செய்றீங்கன்னா அந்த ப்ரோக்ராமுக்கு உங்களுக்கு நிதி உதவி தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க இந்த ப்ரோக்ராம் வழியா வந்து அப்ளை பண்ணி அதுல இருந்து நீங்க எடுத்துக்கலாம். KBS ஓட இனிஷியேட்டிவ்ல நிறைய விஷயம் இருக்கு. மேலும் தகவலுக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா www.kbs.gov.my என்ற இணையதளத்திற்கு போய் பாருங்க. அவங்களோட சமூக ஊடக பக்கத்தையும் நீங்க வந்து போய் பின்தொடருங்க. Facebook, Instagram, TikTok இந்த மாதிரி அவங்களோட இணையதளத்தை நீங்க போய் பார்த்தாதான் என்னென்ன ப்ரோக்ராம் அப்பப்ப அவங்க செய்யறாங்கன்னு நமக்கு தெரியும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். அடுத்த வார டியூஸ்டே எபிசோடில் மீண்டும் சந்திப்போம். நன்றி.

0: பரவலா எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பாட்டு ஏந்தாமி கார்த்திக் ஸ்வேதாமோகன் பாடி இருந்த பாடலது. வணக்கம், மின்னல் கேட்டுட்டு இருக்கீங்க.
1: சரி, எங்கேயோ இருந்தா இங்க இப்ப இருப்பேன்னு நினைச்சு கூட பாக்கலங்க அப்படின்ற ஒரு சூழல் உங்க வாழ்க்கையில நடந்திருக்கா?
0: என் வாழ்க்கையே மாறி போச்சு. யார் வந்திருக்காங்கன்னு கேக்கலாம். வணக்கம். ஏ வணக்கம், யார் பேசுறீங்க? தனிஷா, நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கோம் நாங்க.
1: ஆய் நிறைய அண்ணா என்னால முடியலையே. நல்லா இருக்கம்மா. இந்த பாசமலர் பேர் என்ன? தனிஷாவா? சொல்லுங்க, எப்படி இருந்த நீங்க இப்படி ஆயிட்டீங்க?
0: எதிர்பார்க்காத ஒண்ணு உங்க வாழ்க்கையில ஒரு பகுதியாவே மாறிடுச்சு தனிஷா.
2: ஆமா, என்ன மண்டே டு ஃப்ரைடே இந்த வேலைன்னா சட்டி சட்டி என்னோட பார்ட் டைம் வேலை.
0: வாவ், அத நல்லா தொடருங்க. சரி, நம்பிக்கை ஒளியேற்றுவோம் அப்படின்னு தீபாவளிக்கு நாங்க கருப்பொருள் கொண்டு வந்திருக்கோம். உங்களுடைய ஒரு பெரிய நம்பிக்கை, அடுத்து இதை நான் சாதிக்கணும் அப்படின்னா என்ன நினைச்சு ஓடிக்கிட்டு இருக்கீங்க தனிஷா?
2: இப்ப வந்து சர்ப்ரைஸ் டெலிவரியில இருந்து டெக்கரேஷன், நலங்கு டெக்கரேஷன் வந்த மாதிரி இன்னும் பெரிய அளவுல வெட்டிங் டெக்கரேஷன் அளவு நான் செய்யணும். அதுதான் என்னோட நம்பிக்கை.
1: ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கொண்டு வந்துடலாம் அப்படின்னு.
2: வாழ்த்துக்கள்.
0: நம்பிக்கை ஒளி பிறக்கட்டும். நன்றி தனிஷா, தீபாவளி வாழ்த்து உங்களுக்கு.
2: நன்றி அண்ணன், தீபாவளி வாழ்த்துக்கள். நம்பிக்கை ஒளியேற்றுவோம்.

0: பனிமலரை காண இந்த பாட்டு எங்க பார்த்தாலும் பட்டி தொட்டி எல்லாம் இப்ப கேட்டுட்டு இருக்கிற பாடல் சிரி சென்டர் அப்படின்ற பாடகி தான் இந்த பாடல பாடி இருந்தாங்க. அவங்களுடைய இசையில தான் உருவாகிய பாடல் இது.
1: சரி, ஒரு விஷயம் கேட்டிருந்தோம், ஒரு உங்க வாழ்க்கையை மாத்தின ஒரு விஷயம் என்ன அப்படின்னு. அதாவது நம்ம கனவுல கூட நினைச்சிருப்போம், நம்ம இப்படி நினைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு.
0: தனிஷா முதல்ல சொன்னாங்களே, நான் படிச்சிட்டு இருந்தேன், நான் சர்ப்ரைஸ் டெலிவரி ஆரம்பிச்சேன், டக்குன்னு பார்த்தா அது என்னுடைய வார இறுதி வியாபாரமாகவே மாறிடுச்சு. இப்ப யாரு வந்திருக்காங்க? செல்வம் சொல்லுங்க. செல்வம், கோந்தன் மக்கள் எல்லாம் நல்லா இருக்காங்களா?
2: எல்லாம் நல்லா இருக்காங்க.
0: புகைமூட்டம் என்ன சொல்லுது உங்க ஊர்ல?
2: புகைமூட்டம் வந்து கொஞ்சம் தெருவாதான் இருக்கு. பாதி பள்ளிக்கூடம் வந்து மூடப்பட்டு.
1: சொல்லுங்க செல்வம், நீங்க நினைக்காத ஒண்ணுதான் உங்க வாழ்க்கையை மாத்தி விட்டுருக்கா.
2: ஒரு காலத்துல வந்து நான் வந்து கோவிட்ல வந்து ஆபீஸ் வேலை செஞ்சேன். ஆனா அந்த டைம்ல வந்து ஒரு சின்ன பார்ட் டைம் ஒரு பூ கட்டுறது ஒரு இது பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் அது ஒரு 3 மாசம் கழிச்சு வந்து அது வந்து நான் என்னோட ஆபீஸ் வேலை விட்டுட்டு அது வந்து ஃபுல்லா தொழிலே இறங்கிட்டேன். அது வந்து எனக்கு ஒரு பெரிய மாற்றம்.
0: இப்போ
2: வந்து ஒரு ஓனரா இருக்கேன்.
0: கொந்தன்ல ஒரு பெரிய தொழில் முனைவரா நீங்க இன்னும் உருவாகணும், பெரிய பெரிய அளவுல சாதிக்கணும். வாழ்த்து உங்களுக்கு செல்வம்.
2: ஆமா, நன்றி.
0: நாங்க நம்பிக்கை ஒளியேற்றுவோம்னு தீபாவளியை கொண்டாடுறோம்ல, கேட்டீங்களா?
2: ஆமா ஆமா.
0: எப்படி உங்களுடைய கனவு என்னன்னு சொல்லிட்டு போனீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும், மத்தவங்களுக்கு உதாரணமா இருக்கும்.
2: இன்னும் நிறைய மேற்கொண்டு நிறைய கடை திறக்கணும், நிறைய பிரான்ச் திறக்கணும்.
0: கொந்தன்ல மட்டும் இல்ல, மலேசியா முழுக்க போனா.
2: ஆமா.
1: சரி, இப்ப இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த வியாபாரத்தை தொடங்கணும்னு நினைக்கிற மற்ற நேயர்களுக்கு ஒரு நம்பிக்கையா ஒரு ஒளி ஏற்றணும்னா என்ன வார்த்தை சொல்ல விரும்புறீங்க அவங்களுக்கு?
2: மத்த மக்கள் வந்து வியாபாரம் வந்து வியாபாரம் செய்யணும்னு நினைப்பாங்க, செய்வாங்க, திடீர்னு வந்து சாத்திடுவாங்க. ஐயோ வியாபாரம் அந்த மாதிரி சாத்த கூடாது. நம்ம வந்து போராடணும், அந்த வியாபாரத்தை வந்து போராடணும். சோ நம்ம வந்து கிவ் அப் பண்ண கூடாது. எனக்கே வந்து அந்த கிவ் அப் விட்டுட்டோமா, மேற்கொண்டு நம்ம பிசினஸ் திருப்பி செய்ய ஐயோ ஜாடி ஆகாது ஜாடி ஆகாது அதான் தோணும். ஒரு பிசினஸ் செஞ்சா வந்து நம்ம கிவ் அப் பண்ண கூடாது. அப்படியே செஞ்சுட்டே போனோம், நம்ம உள்ளூருமா இல்லையோ, ஆனா ஒரு காலத்துல நம்ம ஏஞ்சி நிப்போம்.
0: நம்பிக்கையா போவோம் செல்வம், ரொம்ப நன்றி. நம்பிக்கை ஒளியேற்றுவோம்.
2: நன்றி நன்றி நன்றி.

0: தீபாவளி நல்வாழ்த்து.
1: தக தக தக பூதகியாக பணித்திடுவாயா, பாவை விரகம் பருகிடுவாயா, ஆயர்தம் மாயா நீவா, ஆயர்தம் மாயா நீவா, ஆயர்தம் மாயா நீவா.

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.
2: நமது வரவு செலவு திட்டம்
3: அரசாங்கம் 2027 பட்ஜெட் இப்பதான் வெளியிட்டு இருக்காங்க. இதுல நிறைய நிறைய நல்ல திட்டங்கள் இருந்தாலும் முக்கியமா எனக்கு நல்லதாக படுகிறது வந்து மினிமம் வேஜ் என்பது. போன ஆண்டு வரை மினிமம் வேஜ் 1700 வெள்ளியாக இருந்தது. இந்த 2027 பட்ஜெட்டில் அதை 2000 உயர்த்தி இருக்கிறார்கள். இது வந்து இளைஞர்களுக்கும் புதிதாக வேலைக்கு வருபவர்களுக்கும் மிகுந்த சன்மானமாக இருக்கும். ஏன்னா இப்ப இருக்கிற விலைவாசிக்கு 1700 வெள்ளி ரொம்ப உதவியாக இருக்காது, ரொம்ப பேர் கஷ்டப்படுறாங்க. அதே நேரத்தில் இந்த திட்டத்தின் கீழ் அரசாங்கம் சிறிய நடுத்தர நிறுவனங்களையும் கருத்தில் கொண்டு அவர்களுக்கு விலக்களித்துள்ளது. ஆக இந்த மினிமம் வேஜ் உயர்வு பெரிய நிறுவனங்களுக்கு மட்டுமே செயல்படுத்த வேண்டும் என்ற உத்தரவு பலருக்கும் நன்மையாக முடியும் என்று நினைக்கிறேன்.
2: ஹாஷ்டாக் பிளாஞ்சாவான் டூரிபுடோ புளுத்துஜோ ஹாஷ்டாக் அப்பகிதடாபார்
4: நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம். இந்த தீபாவளியை ஒரு புதிய நம்பிக்கையோடு கொண்டாடுவோம்.
5: சோ எனக்கு வந்து என்னன்னா, ஒன்னும் கொஞ்ச நாள்ல எந்த ஒரு ஃபைனான்சியல் டிஃபிகல்டிஸ் இல்லாம நம்ம வாழணும். எனக்கு ஒன்னும் 2 சின்ன பசங்க இருக்காங்க. சோ அவங்களை எப்படியாச்சும் கரை ஏற்றணும், அவ்வளவுதான் என்னோட நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம்.
6: ஒரு சாதாரண குடும்பத்தில இருந்து வந்தவங்க தான். ஆனா நான் வந்து ஒரு சின்ன பிசினஸ் மாரி செஞ்சு ஒரு பாஸா இருக்கேன். அதே மாரி என்னோட ஹஸ்பண்டும் ரொம்ப ஆச்சு, அவரும் பாஸ் ஆகணும், ஒரு கம்பெனியை பில்ட் பண்ணணும் அப்படின்னு.
7: வாழ்த்துக்கள்.

0: திலீப் வர்மனுடைய புதிய பாடல் அது 751 இந்த தீபாவளிக்கு நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம் அப்படின்ற கருப்பொருளை கொண்டு வந்திருக்கோம். என்ன சொல்ல வரோம் அப்படின்னா,
1: அதாவது ஒருத்தவங்க வாழ்க்கையில நம்பிக்கை ஒளி ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம கொடுக்கறோம், அது நம்பிக்கையா இருந்தா இன்னும் ரொம்ப சிறப்பா இருக்கும் இல்லையா? அவங்க அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு அது ஒளியா இருக்கணும் அப்படின்றதுதான்.
0: சில பேர் அப்படி துவண்டு போயிருப்பாங்க, இந்த நொடி கூட என்னங்க பண்றது அப்படின்ட்டு. இந்த தீபாவளிக்கு முன்னுக்கு இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை கொடுக்கறதுனால அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய வெளிச்சம் வரணும்னு தான் இந்த கருப்பொருளை தேர்ந்தெடுத்திருக்கோம். அதே நேரத்துல இன்னைக்கு ஒரு கனவு பத்தி நம்ம கேட்டுட்டு இருக்கோம்.
2: என்ன
0: செலவெல்லாம் இருக்கட்டும், அது பக்கத்துல இன்னொரு மகிழ்ச்சின்னு ஒண்ணு இருக்கும்ல,
2: கண்டிப்பா
0: அதை எடுத்துக்குவோம்.
1: என்ன நடந்துச்சு, நீங்க நினைச்சு பாக்காத ஒரு விஷயம் அன்னைக்கு நீங்க நினைச்சது கூட இல்ல இன்னைக்கு அப்படி இருக்கீங்க அப்படின்னா என்ன?
2: நான் ஒரு டைம் பீரியட் வரைக்கும் ரொம்ப நீச்சான ஒரு பிசினஸ் லைன்ல வேலை செஞ்சிட்டு இருந்தேன். நான் அதுலயே வந்து ஒரு கெரிய போஸ்டிங்ல ஏறிடுவேன் நினைச்சேன். பட் ஒரு டைம் பீரியடுக்கு அப்புறம் நான் அந்த கம்பெனியை விட்டு வெளியாகணும்ன்ற ஒரு நிலைமை வந்தோடனே, சரி இதை நம்ம சொந்தமா ரன் பண்ணி பாப்போமே, நம்மளுக்கு தான் அந்த எல்லா காம்பிடன்ஸும் இருக்குன்னு சொல்லி ஆரம்பிச்சேன். இன்னைக்கு முத ஆரம்பிக்கிறப்ப ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல போனது, இன்னைக்கு எங்கள்கிட்ட சொந்த யார்ட் இருக்கு, க்ளோஸ் டு 20 பேக்ஸ் வேலை செய்யறாங்க, ரெண்டு ஃபெசிலிட்டி வச்சிருக்கோம், அண்ட் வி ஆர் தி ஒன்லி அண்ட் ஃபர்ஸ்ட் இந்தியன் டு ரன் திஸ் பிசினஸ்.

0: கனவு இருக்கும்ல, அந்த கனவை நிஜமாக்குறதுக்கு தான் இந்த தீபாவளிக்கு நாங்க வந்து நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம் ஒரு கருப்பொருளை கொண்டு வந்திருக்கோம். அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க, அடுத்து உங்க கனவு தான் என்ன பிரேம்?
1: ஆக்சுவலி இது இன்னும் பெருசா கொண்டு போனோம்ன்றதுதான். இப்ப ரெண்டு ஃபெசிலிட்டியில இருக்கிற நாங்க மத்தவங்களையும் எம்பவர் பண்ணி இது ஒரு பிரான்சைஸ் மாதிரி எடுத்து போலாம், இன்னும் பெருசா எடுத்து போனோம், மலேசியா ஃபுல்லா ஆசியாவுக்கும் எடுத்து போலாம்னு ஒரு ஆசைதான். இவ்வளவு தொலைவு வழிகாட்டி வந்து நம்மளுக்கு வாய்ப்புகள் தானா உருவாகி கடவுள் ஒரு பாதையை காமிச்சு கூட்டு வந்துட்டாரு, இதுக்கப்புறமும் கூட்டு போயிருவாரு.
0: அடுத்த தீபாவளிக்குள்ள அதெல்லாம் நடக்கணும் சரியா?
1: உங்க வாய்முகத்தை பழிக்கு. நான் உங்களோட கண்டென்ட் சோசியல் மீடியா கண்டென்ட் கூட காப்பி பண்ணி எங்களுக்கு வீடியோல
0: செஞ்சிருக்கேன். பயன்படுத்தி நீங்க என்ன வளரணும் அப்படின்னு நாங்க தெரிவிச்சுக்கிறோம் சரியா?
1: மிக்க நன்றி,
0: நிறைய நம்பிக்கையோட இருங்க சரிங்களா?
1: ரொம்ப நன்றி.

நான் கொஞ்சம் பேசணும், என்ன நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு ஏ என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேக்குற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மீன் நல்ல ஃபேம்.

வணக்கம். சலாம் மலேசிய மடானே. மலேசிய வானொலியின் காலை 8 மணி செய்திகளுடன் குலரட்சகி குணசேகரன். மக்களின் நலனை முன்னிறுத்தி நாட்டின் மேம்பாடு அனைவரையும் உள்ளடக்கிய நிலையான விரிவான முறையில் திட்டமிடப்பட கூட்டரசு அரசாங்கம் மாநில அரசாங்கத்திற்கு இடையிலான அணுக்கமான ஒத்துழைப்பு அவசியமாகிறது. தாம் நேற்று தலைமையேற்ற 51வது தேசிய நிதி திட்டமிடல் மன்றம் MPFN-இல் இவ்விவகாரத்தை முன்வைத்ததாக பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். சமூக ஊடக செல்வாக்காளர்கள் இனம், மதம், அரசர், 3R தொடர்பான விவகாரங்கள், குறிப்பாக மதம் சார்ந்த விவகாரங்களை உள்ளடக்கமாக பயன்படுத்த வேண்டாம் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்நடவடிக்கை நாட்டின் பன்முக சமூகத்தின் நல்லிணக்கத்திற்கு ஊறுவிளைவிக்கும் என ஒற்றுமை துணை அமைச்சர் ஆர் யுனீஸ்வரன் நினைவூட்டினார். பர்னாமா தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் இவ்வாறு பேசினார். மலேசிய இளையோர் நாடாளுமன்றத்தில் எழுப்பப்படும் கருத்துக்களை அரசாங்கம் தீவிரமாக எடுத்துக்கொள்ளும் என மக்களவைத் தலைவர் தான்சி டாக்டர் ஜோஹாரி அப்துல் தெரிவித்தார். எதிர்காலம் குறித்த தங்களின் தேவை, அக்கறை, அவாவை வெளிப்படுத்துவதற்கு அவர்கள் சிறந்த நிலைப்பாட்டில் உள்ளனர் என்பதை அங்கீகரிக்கும் பொருட்டு அத்தரப்பினரின் கருத்துக்கள் செவிமடுக்கப்படும் என்றார் அவர். நேபாளம் குர்கா மலைப்பகுதியில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தால் 100க்கும் மேற்பட்ட வெளிநாட்டு மலையேறிகள் சிக்கி தவிக்கின்றனர். அப்பேரிடரில் கடந்த வாரம் பாலமும் மலையேறும் பாதையும் சேதமடைந்தது. லோக்பா சாம்லிங் பகுதிகளுக்கு இடையே ஏற்பட்ட நிலச்சரிவு பூடி கண்டாக்கி ஆற்றின் நீரோட்டத்தை தடுத்ததால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனிடையே அர்ஜென்டினா இக்வாசோ நீர்வீழ்ச்சி தற்காலிகமாக சுற்றுப்பயணிகளுக்கு மூடப்பட்டுள்ளது. எல்னினோ காலநிலை மாற்றத்தால் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் என்ற அச்சத்தின் காரணமாக அதிகாரிகள் இந்நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளனர். இக்வாசோ ஆற்றில் நீரோட்டம் தற்போது வினாடிக்கு 12,000 கனமீட்டரை தாண்டி வழக்கத்தை காட்டிலும் 6 மடங்கு அதிகமாக உள்ளது. சவுதி அரேபியாவின் அல் நசருக்கும் உஸ்பெகிஸ்தானின் நெப்சி ஃபர்கானாவுக்கும் இடையிலான ஆசிய வெற்றியாளர் லீக் ஆட்டம் ரியாட்டை நோக்கிய ஹுத்தி நடத்திய ஏவுகணை தாக்குதலால் 1 மணி நேரம் தாமதமானது. அல் நசர் அணியில் கிறிஸ்டியானோ ரொனால்டோ விளையாடுவது குறிப்பிடத்தக்கது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் அனிபாஸ்டின் ஆல்ராயப்பன். வணக்கம்.